أو ما اختلط بعظم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நற்சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும்.
1: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூமங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள இரண்டு பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த இரண்டு ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே இரண்டு சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவருடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம், உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம், என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அஹ்ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்ஸிது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும்? பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா? அல்லாஹு தஆலா சொல்லான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும். ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும்? பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க? குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலை. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது? இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டு இருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்பாளரை அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வ யுஜீருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான். இது யார் சொன்னது? ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது? நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குர்ஆன இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி, இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லலாம். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹய் அறிவிக்கப்பட்டது. அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபானல்லா, ஜின்களே சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று. இந்த ரெண்டு சம்பவங்களும், இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது, தக்கலைன் இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானில் சொல்றான், ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபரம் மினல் ஜின்னி எஸ்ஸமி குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் ஓதியதை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல அன்னஹு ஸமா குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா ஸமியனா குர்ஆனன் அஜபா, ஜின்கள் கேட்டார்கள்னு எனக்கு வஹி வந்திருக்குது நபி அவங்க சொல்லாங்க. அப்போ நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்துல குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇய அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா وليس له من دونه اولياء اولئك في ضلال مبين وان ظننا ان لن نعجز الله في الارض ولن نعجزه هربا, நாங்கள் அல்லாஹ்வை பலஹீனப்படுத்த முடியாது என்றும், அந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டு எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஜைது இப்னு ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ள நுழைய போறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ்வின் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்க. ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்வுலேயும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை அவங்களுக்கு, அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான். முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை அஹ்னஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா? அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம், இன்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்தில் இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது? முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையம் பின் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லாஸ் அவங்களுக்கு இது புறவன் செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையம் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜலரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டு அக்கா சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தையம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு இக்கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தஈம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும். அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான். பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும். என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா. அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்மிடத்தில் அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء வத்தக்கு அல்லாஹ் அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கவுலன் சதீதா. யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயஃபுர் லக்கும் துனூபக்கும் ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும், உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி, மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மன்னரையை நோக்கி மனித வாழ்வு என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
6: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
7: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575 5757 560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
9: நடக்க போகிற நிகழ்ச்சிகளை அவரிடத்திலே கூறி கேமராவுடன் நாளை லொகருக்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் தொலைபேசியிலே பேசினேன். காலை 10 மணிக்கு கேமராவை எடுத்தார். அதை சிறிது சார்ஜில் இடுவோமே என்று சார்ஜ் இட்டார்.

முதிய வயதோ இளம் வயதோ இப்படி வயது வரம்பு மரணத்திற்கு கிடையாது. மரணத்திற்கு நோயும் ஆரோக்கியமும் மரணத்திற்கு ஒரு தடையில்லை. மரணத்திற்கு சொந்த ஊர், வெளியூர், வெளிநாடு, இடம், பொருள், ஏவல் எல்லாம் மரணத்திற்கு தெரியாது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயித்த தேதி வந்தால் உடனடியாக அந்த மலக்கு பிடித்து விடுவார், அவ்வளவுதான். அதே போன்று அண்மையில் நாகர்கோவிலே நடந்த ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய ஒரு சான்று. பள்ளியினுடைய பொறுப்பு அந்த சகோதர வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அவர் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் பள்ளியை திறந்து பள்ளியை சுத்தம் செய்து ஒலு செய்வதற்கான தண்ணீர் வசதி ஏற்பாடுகள் செய்து தகஜுத்தும் தொழுதுதான் பாங்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்லி இக்காமத்துக்காக வேண்டி மக்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்து ஜமாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர் முகத்தினாக அந்த பணியிலே பணியெடுக்கிற சகோதரை தொடும் பொழுது அத்தையத்தில் இருந்து அப்படியே முகத்தாய் போய்விட்டார். இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி நம்முடைய தனி மனித வாழ்வில் எத்தனையோ உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், நேற்று வரை பேசியிருப்பார்கள், அடுத்த நாள் வருகிற தொலைபேசியிலே அவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் யாரை எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்லுவான் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மரணம் என்பது தவிர்க்க முடியாத சகோதரர்களே. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒளிந்தோடினாலும் அந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு வரும். மன்னரை வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களானாலும் அல்லாஹுவே இல்லை, மறுமை இல்லை, மன்னரை வாழ்வு இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் அந்த மரணத்தையும் அந்த மன்னரை வாழ்வையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹலாலான அடிப்படையில் வாழ்கிறோமோ அதே போன்றதொரு சந்தோஷமான ஒரு வாழ்வை நமக்கு மன்னரையிலும் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மையமாக வைத்துதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயணம் எதை நோக்கி அமைக்கப் போகிறோம், அடுத்த கட்ட பயணம் தாயினுடைய கருவறையில் முதல் பயணத்திலே இருந்த நாம் இந்த பூமிக்கு பயணமாக இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்தொரு வாழ்க்கை வாழப்போகிறோம். அதுதான் வமிம் வரா இஹிம் வருஷ உன் இலா யோமை யுபாசூன். ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனால் திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் மன்னரையை குறித்து பேசுகிறான். இது நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வு. நான்காவது நம்முடைய வாழ்வு உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி விசாரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறானே, அது நான்காவது வாழ்வு. நாம் ஒரு இரண்டாவது வாழ்விலே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் அமை

0: குறித்துக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்றவாறுதான் நம்முடைய கபருடைய வாழ்வு அமையும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்வு, இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு பளிச்சென்று தெரியும். என்ன உண்மை? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக மக்கள் உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எதை செய்தாலும் அந்த மன்னரை வாழ்க்கையில் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்துத்தான் செய்வார்கள். எதை செய்தால் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை குறித்து, மறுமையை குறித்து பல கட்ட உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பிரத்யேகமாக இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுது பேசினாலும், அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் தேம்பி தேம்பி அழக்கூடியவராகவே இருப்பார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், மறுமையினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கபருடைய வாழ்க்கையை வைத்துதான் இருக்கிறது. கபருடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம். மறுமையினுடைய துவக்கம் தான் அது. ஆகவேதான் அந்த கபருடைய வாழ்வு குறித்து சொல்லும்பொழுதெல்லாம் அதிலிருந்து பாதுகாப்பு, சிறந்த ஒரு வாழ்வு அந்த கபருடைய வாழ்வில் கிடைப்பதற்காக வேண்டிதான் நான் என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சோர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் தந்திருக்கிறான். நன்றாக உண்ணுங்கள், ஹலாலானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நல்ல நல்ல ஆடைகளை அணியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். எல்லா சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனுமதித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற, அல்லாஹுவால் விருப்பப்படுகிற மனிதனாக நாம் வாழ ஒவ்வொரு மதங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? முற்றிலும் நீங்கள் துறந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் முடிக்கக்கூடாது, நல்ல நல்ல ஆடைகளை அணியக்கூடாது, இந்த உலகத்தினுடைய எந்த இன்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்பங்களை ஆசாபாசங்களை முற்றிலும் வேறறுத்து துறவரம் மேற்கொண்டால் தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பிற மதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கோட்பாடு என்ன தெரியுமா? திருமணம் முடியுங்கள், நன்றாக இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுங்கள், ஹராமை மதியாதி ஹலாலெல்லாம் நீங்கள். எதுவரை என்றால், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அதுக்கிரில்லா. அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு தடையாக அவைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பொருளாதார நேரம் வரும்பொழுதெல்லாம் கரெக்டாக குறித்த நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்றீர்களா? நிறைவாக சம்பாதியுங்கள். வருடாந்திர ஜக்காத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சம்பாதியுங்கள். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் அவனுடைய பசியை போக்குவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் பயன்பட வேண்டும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பாதியுங்கள் என்று சொல்கிறான். என்னை நினைவு கூறுவதற்கு தடையாக ஆகிவிடக் கூடாது என்கிறான். உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அந்த கருடைய வாபாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உழைப்புகளை வைத்து அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் சொர்க்கத்து பூங்காவாக கூட மாற்றலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நடப்பதை பொறுத்து தான் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பொறுத்தவரையில் பாருங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் முதல் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாகிலும் நாம் ஏற்றாக வேண்டும் என்கிற துடிப்பை சஹாபாக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த முஸ்லீமான மரணம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்தால்தான் கபருடைய வாழ்வு வெற்றி அடையும் என்பதிலே சஹாபாக்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திண்ணை தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பளம் அன்றைய உணவு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உணவு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேரித்தம்பளத்தை அன்றைய உணவாக கொடுத்தார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துடைய உணவை மட்டும் உண்டு பாக்கி இருக்கிற அந்த பேரித்தம்பளத்தை சட்டை பையக்குள்ளே போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, உங்களுக்கு தந்த அந்த உணவை சட்டை பையக்குள் போட்டு பாதுகாக்கின்றீர்களே, அந்த உணவு யாருக்காக வேண்டி பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயோதிக பருவத்திலே வீட்டிலே இருக்கிறாள், தாய்க்கு கொடுக்கவே நான் பத்திரப்படுத்தினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு 5 பேரித்தங்கனியை கொடுத்து, இதை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த பேரித்தங்கனியை பெற்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் உண்டு, நான் தினந்தோறும் அதை நினைத்து சங்கடப்படுவதுண்டு. என்ன அபு ஹுரைராவே என்றார்கள், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்திற்கே வரவில்லை. நான் பல முறை என்னுடைய தாயிடத்திலே பேசி பார்த்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய தாய்க்கு இஸ்லாம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்காக அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யார சூழல்லா என்றார்கள். அல்லாவுடைய தூதர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி, ஹிதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேர்த்தங்கனியை எடுத்து வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். நீண்ட நேரம் கதவை திறக்கப்படவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து தாய் வெளியே வந்தார். தாயிடத்திலே ஏதோ ஒரு மாற்றம். அபு ஹுரைரா உன்னிப்பாக பார்த்தாராம். குளித்து தூய்மையான ஆடையெல்லாம் அணிந்து தாய் தன்னுடைய கண் எதிரே நிற்பதை அபு ஹுரைரா அவர்கள் பார்க்கிறார். தாய் மகனை பார்த்து சொன்னார்களாம், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆச்சரியம் தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். யார ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றார்களாம், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்களாம், அடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வீர்களா யார ரசூலல்லாஹ்? என்ன அபு ஹுரைராவே, என்னை எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு என்னோடு நடக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயோடும் எல்லா மக்களும் நேசம் வைக்கவும் நீங்கள் துஆ செய்யுங்கள் யார ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். உண்பதற்கு உணவில்லாத காலகட்டத்தில் கூட, உடுப்பதற்கு உடையில்லாத காலகட்டத்தில் கூட, தங்குவதற்கு வீடு இல்லாத காலகட்டத்தில் கூட அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பார்த்தால், எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் வந்தால் எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது, யாரும் நம்மை காப்பாற்றவும் முடியாது, யாரும் நமக்காக வேண்டி எந்த ஒன்றையும் செய்து அனுப்பவும் முடியாது. ஆகவே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்துகிறவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் அவருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அது நன்றாக அமைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், அதற்கேற்ப முயற்சி செய்கிறோமா என்றால் முயற்சியிலே தோற்று போய்விடுகிறோம். அந்த தோல்வி வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை பல முறை இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எத்துணை இடங்களில் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்ன காரணம், மனிதர்களாக நாம் எல்லாம் மறதிக்கு உட்பட்டவர்கள். இனி ஒரு பாகத்தை பாருங்கள், நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இந்த உலகம் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட உலகமாக மாறி வருகிறது என்றால், பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ அவைகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வீட்டினுடைய வாசலுடைய கதவை தட்டுகிற காலம் இந்த காலம். பெரும்பாவங்கள் விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ பெரும்பாவங்கள் என்று, அதை செய்தால் அல்லாஹ் ஆச்சரியப்படுவார், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களின் மீது இறங்கும், இதை செய்தால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் பேச மாட்டான், கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரண காரியங்களை சொன்னார்களோ அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் நாமும் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக அமைப்பு முறை இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன, சட்டம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பெரும்பாவங்களை எல்லாம் அரசாங்கமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு முன்னேறி இருக்கிறது. அரசு அனுமதி கொடுத்து நடக்கப்படுகிற பெரும்பாவங்கள், அந்த பெரும்பாவத்தில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நண்பர்களுடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஊராருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், குடும்பத்தாருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டு நம்மோடு ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய கண்ணை உங்களால் மறைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருந்து விடுவீர்கள். இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதை சஹாபாக்கள் இழக்கவே மாட்டார்கள், அதற்காக வேண்டி உயிரை பறி கொடுத்தாலும் சரி. உதாரணத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார், அந்த விபச்சாரத்தை சாட்சி பூர்வமாக யாரும் குற்றம் நிரூபித்து கையும் காலமாக பிடிக்காத குற்றம். மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார், அப்பொழுது என்ன சட்டம் அமுலுக்கு இருக்கிறது, திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம், மரண தண்டனை. நேரடியாக வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், யார சூழல்லா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், யார சூழல்லா, எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யார சூழல்லா. இந்த உலகத்தில் வரலாறுகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதிலிருந்து இனி இந்த உலகம் அழிகிற காலம் வரை இப்படி ஒரு சமுதாயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். யார சூழல்லா, என்னை கொல்லுங்கள், நான் கொலை குற்றத்திற்குரிய காரியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்று தனக்கு தோழராக கிடைப்பது அரிதாக இருந்த காலம் அந்த காலம். ஆனால் தோழர் வந்து என்ன சொல்கிறார், என்னை கொல்லுங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி விடுகிறார். எங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பினாரோ அந்த இடத்துல போய் நின்று கொண்டு, யார சொல்லுங்களா, நான் சொன்னது உண்மை, எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறை முகத்தை திருப்புகிறார், அங்கே போய் நின்று கொண்டு எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிஸ் அவர்களை நீங்கள் செல்லுங்கள் வீட்டுக்கு, மாயிஸ் அவர்களை அனுப்பிவிட்டு இரண்டு நபி தோழர்களை அழைத்து மாயிஸ் ஏதோ புத்தி குளறுபடியில் பேசுகிறாரா? மாயிசுக்கு என்னானது என்று பார்த்து வாருங்கள் என்கிறார். சென்ற இரண்டு நபித்தோழர்களும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தங்குகிறார்கள், பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். பிறகு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். யா ரசூலல்லாஹ், மாயிஸ் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார், புத்தி கூர்மையோடு தான் பேசுகிறார், அவர் செய்த காரியம் உண்மைதான் யா ரசூலல்லாஹ் என்று நிரூபணமாகிறது. அந்த மாயிஸ் ரலியல்லாஹனுடைய நிலையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனக்கண்ணில் சிறிது ஓட்டி பாருங்கள் என்பாந்த சொர்களே. அந்த குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை, யாரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் புகார் மனு கொடுக்கவில்லை. அவரேதான் தனக்கு மரண தண்டனை வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னோடு தொழுது அந்த தோழர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி? இந்த இஸ்லாத்திற்குள் வந்ததிலிருந்து இந்த தோழர்களோடு சேர்ந்து எவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய குடும்ப பாரம்பரியம் என்னானது, நமக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு ஒரு தலை குனிவே என்றெல்லாம் மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் சிந்திக்கவே இல்லை. இந்த மக்கள் தானே நம்மளை கேவலமாக பேசுவார்கள், இந்த மக்களை விட பல கோடான கோடி மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் கண்டுபிடித்து விசாரித்தால் எது பெரிய கேவலம்? மறுமையில் ஏற்பட போகிற கேவலம் தான் பெரிய கேவலம். அது மட்டுமல்ல, அடுத்து வாழப்போகிற மன்னரை வாழ்க்கை நமக்கு நாசமாகிவிடும் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் தோழர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துடைய மானம் மரியாதை எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம், அல்லாஹ்வுடைய கையிலே ஒப்படைத்து தூதரத்திலே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கழுத்துயர குழி வெட்டி குழிக்குள் இறக்கி கல்லால் எறிந்து எல்லோரும் கொண்டார்கள். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் இவ்வளவான இவ்வளவு மோசமான ஒரு இழி செயலை செய்தாரே என்றெல்லாம் ஏசினார்கள். கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் கல்லால் எரித்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் மூர்க்கத்தனமாக எரிந்து கொண்டார்கள். எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். மரணித்தவுடன் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களை வெளியே எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுகை நடத்துகிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபம் வருகிறது. யார் ரசூலல்லாஹ், பெரும் பாவங்களில் ஒன்றான, சமூக கொடுமைகளில் ஒன்றான, மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் போய் துள வைக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து என்ன பதிலை சொன்னார் தெரியுமா? என்னுடைய மாயிஸ் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு முன் வந்து அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த தௌபா இருக்கிறதே தௌபா, மதீனா நகர் முழுக்க பிரித்து கொடுத்தாலும் தாங்காது உமர் அவர்களே என்றார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம், நமக்கு அந்த வாழ்வு நஷ்டமடையவே கூடாது. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், தண்டனைக்குரிய குற்றத்தை உலகத்தில் நீங்கள் பெற்றால் மறுமை நாளில் அல்லாஹ் அது குறித்து விசாரிக்கவே மாட்டார். உலகத்தில் தண்டனை பெற்ற குற்றங்கள், திருடுகிறான் கை முறிக்கப்படுகிறது, விபச்சாரம் செய்கிறான் திருமணத்திற்கு முன்னதாக 100 கசியடி கொடுக்கப்படுகிறது, திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்கிறான் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த குற்றம் மறுமையில் விசாரிக்கப்படவே மாட்டாது. அதையும் ஆயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவேதான் மக்களை எல்லாம் காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வேண்டும், நமக்கு அந்த மன்னரை வேண்டும், நமக்கு அந்த மறுமை வாழ்வு வேண்டும் என்பதிலே எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக அந்த சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டம், சிவில் சட்டம் என்று சொல்கிறோமே, அந்த குறுமினல் சட்டம் சிவில் சட்டத்திற்கு மக்கள் பயப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு பயந்தார்கள், மரணத்தை பயந்தார்கள், கபருடைய வாழ்க்கை அந்த மக்கள் பயந்தார்கள். அடுத்தது வாழப்போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை, எந்த நேரமும் மரணம் நமக்கு பிடிபடலாம் என்பதிலே அந்த மக்கள் எந்த அளவுக்கு கண்ணுங்கருத்துமாக இருந்தார்கள் பார்த்தீர்களா? நாம் ஒரு பாவத்தை நினைக்கும் பொழுது, ஒரு பாவத்தை செய்ய இந்த உள்ளம் தூண்டும் பொழுது, சைத்தான் தூண்டும் பொழுது, அடுத்த கட்டம் நாம் நினைக்க வேண்டியது அந்த பாவம் செய்கிற நிலையில் நாம் மரணித்தால் நமக்கு எல்லா வாழ்வும் நாசமடையும், மீதி உள்ள இரண்டு வாழ்வும் நாசமடைந்து போய்விடும். அந்த சவர்களே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே ஒரு ஹிதாயத் என்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அந்த ஹிதாயத்து நமக்கெல்லாம் இருக்க போய்த்தான் இந்த நல்ல நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்ன உடனே பல பாகங்களிலிருந்தும் திரளாக இங்கே வந்து நீங்கள் குழுமுவதற்கு என்ன காரணம்? பயான் நிகழ்ச்சிக்கு வந்தால் யாராவது காசு பணம் கொடுக்க போகிறார்களா? அல்ல. இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை நீங்கள் கேட்பதற்கு என்ன காரணம்? ஹிதாயத்து தான் காரணம். அந்த விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத்தை எதற்காக வேண்டியும் இழந்து விடாதீர்கள். ஒரு அசிங்கத்தை செய்தோ ஒரு பாவமான காரியத்தை செய்தோ மரணத்தை மறந்து கபருடைய வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்தில் நடந்தோ அந்த ஹிதாயத்தை இழந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அது காசு கொடுத்தால் கிடைக்காது. இந்த உலகத்தில் நம்முடைய கண் முன்னால் நிறைய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், மல்டி மில்லியனர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாருங்கள், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் வீதிகளிலே சாதாரண ரோடுகளிலே பிளாட்ஃபார்ம்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்த பிறகு அந்த ஹிதாயத்திலிருந்து நாங்கள் தடம் புரண்டு செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ஹிதாயத்தோடு நாங்கள் வாழ வேண்டுமானால் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான ஒரு துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையினுடைய இதாயத்திற்கு எவ்வளவு போராடினார்கள் கொடுக்க முடிந்ததா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மாமனிதர், தன்னுடைய மனைவிக்கு அந்த இதாயத்தை கொடுக்க முடிந்ததா? அவருடைய மகனுக்கு கொடுக்க முடிந்ததா? அல்ல. இனி ஹிதாயத்திற்குரிய மக்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொன்றான் ஃபிரௌன். ஆனால் அவனோடு படுக்கை அறையில் படுக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். வித்தியாசம் புரிகிறதா இல்லையா? யாரெல்லாம் ஹிதாயத்துடையவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பார்க்கிற இடத்திலெல்லாம் கொல்ல உத்தரவிட்டான், கொன்றான் அந்த பாவி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவருடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நாம் எல்லாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோமே இந்த ஹிதாயத், இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? மௌத்தா போகும்போது அந்த மரண நேரத்தில் தெரியும் அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு. மலக்குமார்கள் வந்து அமர்ந்து நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்மிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய உயிரை கைப்பற்றும் பொழுது, மலக்குக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலும் பொழுதுதான் இந்த ஹிதாயத்துடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. ஆகவே நாம் பெற்ற இந்த ஹிதாயத்தை மரணம் வரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற இந்த ஹிதாயத்தை உலக ஆடம்பரங்களை உலக ஆசாபாசங்களை கொண்டு இந்த ஹிதாயத்தை நீங்கள் நாசப்படுத்தி விடக் கூடாது. பறிபோனால் திரும்ப கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம், இழந்தால் திரும்ப நமக்கு கிடைக்காது. பாதுகாப்பது நம்முடைய கடமை. இதெல்லாம் நம்முடைய வீட்டை காட்டிலும், நாம் பெற்றிருக்கிற வாகனங்களை காட்டிலும், நாம் சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்களை காட்டிலும் விலை உயர்ந்தது இந்த ஹிதாயத். 600 கோடி மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அதிலும் குறிப்பாக இணை வைத்தல் இல்லாமல், பித்ரத் இல்லாமல், அனாச்சாரம் இல்லாமல், மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல், மார்க்கம் என்றாலே அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்கிற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலோடு உள்ள ஒரு ஹிதாயத் இருக்கிறது. இது கொஞ்சம் பவர் கூட. 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. 600 கோடி மக்களிலும் கணிசமானவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதாக புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறார்கள். அந்த முஸ்லீம்கள் எல்லாம் யார்? சியாக்களும் முஸ்லீம்கள், காதியானிகளும் முஸ்லீம்கள், அகலுல் குரானுடையவர்களும் முஸ்லீம்கள், பலதரப்பட்ட முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் உண்டு. மெஜாரிட்டி முஸ்லீம்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களை வணங்குகிற முஸ்லீம்கள். குறிப்பாக மீண்டும் மீண்டும் அதிலே சுருக்கி சதவிகிதம் சுருக்கி பார்த்தால், ஏகத்துவத்தை பின்பற்றி குரான் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்கிற மிக அழகான பியூரான அல்லாஹ் நேரடியாக விரும்புகிற அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த சமூகமாக இருக்கிற இந்த ஹிதாயத் இருக்கிறது. இது காசு கொடுத்தால் கிடைக்காது, இது விலை மதிக்க முடியாதது. இந்த ஹிதாயத்தை அந்த மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு அடிக்கடி இந்த மனித சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணித்தால் உங்களோடு அந்த வாழ்க்கை இருக்கிறது கபருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உங்களோடு சேர்ந்து 3 காரியம் உங்களோடு வருகிறது. ஒன்று, உங்களை அடக்குவதற்கு உங்களுடைய உறவினர்கள் வருகிறார்கள். உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது. மற்றொன்று, நீங்கள் செய்த நன்மையான காரியம். உன்னை கொண்டு போய் கபரிலே கொண்டு போய் அடக்கினால் உறவினர்கள் எல்லாம் உன்னை விட்டு வந்து விடுவார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தை சொத்து நடுலாம் பூமியில தங்கிவிடும். உங்களோடு இருப்பது எது மிச்சம்? இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு அல்லாஹ் ஒரு சதவிகித கணக்கின் அடிப்படையில் நன்மை எழுதுவானே, இவைகள் எல்லாம் தான் அந்த கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில் இவைகளை வைத்துத்தான் அல்லாஹ் மதிப்பெண் போடுகிறான். இவர் நபியினுடைய மனைவி ஆயிற்று என்பதற்காக வேண்டி உறவு முறையை வைத்து அல்லாஹ் மதிப்பு போடுபவன் அல்ல, பரிந்துரையை வைத்து மதிப்பு போடுபவன் அல்ல. யார் யார் எந்தெந்த அளவுக்கு அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை செலவு செய்தார்களோ அதற்கேற்றவாறு அந்த வாழ்க்கை அமையும் என்பதுதான் யதார்த்தம் என்பார்ந்த சொற்களே. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குரிய ஒரு வீடு, குளிர்சாதன வசதியோடு, அழகான ஒரு பஞ்சுமத்தையோடு, உறங்குகிற எல்லா சௌரியங்களோடு, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று விரும்புவது யதார்த்தம், இயற்கையானது. அதை அடைந்தவர்கள் கூட இருப்பார்கள். அதே போன்று கியாம நாள் வரை குல்லுமன் அலைஹான் வயபுக்கா வஜுஹு ரப்பிக்கதுல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹுவை தவிர அனைத்தும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நீண்ட கபருடைய வாழ்க்கையிலும் இது போன்றது ஒரு சொகுசான ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று விரும்புபவன் புத்திசாலியா இல்லையா? அவன் தான் புத்திசாலி. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபரிலே கொண்டு போய் நல்லடியானை வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்துவிட சொல்லுவானாம். சொர்க்கத்தினுடைய நறுமண காற்று அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம், கபரு விசாலமாக்கப்படுமாம். அந்த அடியான் ஒரு புது மணமகனை போல உறங்குவானாம். இந்த வாழ்க்கை உலகத்திலே நாம் விரும்புகிறோம், அழகான வீடு, அருமையான மனைவி, சுகமான உறக்கம், நல்ல அருமையான சுவாசிக்கக்கூடிய காற்று, எல்லாம் உலகத்திலே விரும்புகிறோம், அடைகிறோம், முயற்சி எடுத்தோம், அடைந்த உண்மைதான். அதே போன்ற ஒரு வாழ்வு அங்கேயும் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாழ்வு அடைந்து அதில் வெற்றி அடைந்தால் மறுமையிலே நமக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்காக வேண்டி இம்மை வாழ்வை தயார்படுத்துங்கள் என்பார்ந்த சொற்களே. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். பொருளாதாரம் சம்பாதிக்கும் பொழுது நாம் நிறைய திட்டங்களோடு பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், ஏமாந்து போய்விடக் கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கையேந்தக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக்கிவிட்டு செல்லாதீர்கள் என்றார்கள். மக்களுக்கு வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில எந்த அளவுக்கு நாம் செலவு செய்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உபகாரம் செய்கிறோம், சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எந்த அடிப்படையில் செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்து கூட அந்த மன்னரை வாழ்வு நமக்கு அமையும் என்பான் சொல்களே. ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான், சம்பாதித்தான், சேமித்து வைத்தான், தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று குறுகிய வட்டத்தை அமைத்துக் கொண்டான், மரணித்தான், என்னானது அவன் அனுபவி, அவன் சம்பாதித்த சொத்துக்களை அவனையே அனுபவிக்க முடியாமல் அல்லாஹ் ஆக்குவான் ஒரு சில நேரத்தில். நிறைய வசதி படைத்தவர்களுக்கு தான் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை டஜன் நோய் இருக்கிறது. வசதி படைத்தவர்களுக்கு தான் நான் பார்த்தவரை ஒரு ஆறுக்கு மேற்பட்ட நோய். காலை ஆறு மணிக்கெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சுகர் பேஷண்ட். நினைத்து இதெல்லாம் உண்ணக்கூடாது, உண்டால் உடனடியாக பிரஷர் கூடிவிடும், அவருக்கு இருதய நோய். அவர் உணவு உண்ணும் பொழுது ஏதாவது சிறு சர்க்கரையை சேர்த்துக் கொண்டால் அதற்கு ஒரு தனி மாத்திரையா இருந்த வேண்டும், உப்பு கூடினால் அதற்கு ஒரு மாத்திரையா இருந்த வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்ட ஒரு கறி மாதிரி ஏதாவது ஒன்றை உண்டால் அதற்கு ஒரு மாத்திரை உண்ண வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால், கபருடைய வாழ்க்கையை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால் அனுபவிக்க விடாமல் அல்லாஹ் ஆக்குவான், அது வேற விஷயம். இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு நாம் சம்பாதித்த பொருளாதாரம் எல்லாம் என்னாகிறது, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பங்கு வைத்து விட்டு எடுத்து விடுவார்கள். நம்முடைய குடும்பத்தார்கள் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்தால் அதற்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அதான யதார்த்தம். அப்படியானால் என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி ரூபாயை வைத்து நான் நினைத்தால் அந்த மன்னரை வாழ்க்கையும் மறுமையிலே சொர்க்கத்தையும் அடைய முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி செலவு செய்கிற புத்திசாலியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்தார்கள். காசு இருக்கிறது அவங்க இடத்திலே, நிறைய பொருளாதாரம் உண்டா உங்களிடத்திலே? உங்களுக்கு ஒரு வழிமுறையை நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாரி வாரி கொடுங்கள். ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையிலே மரங்களை வளர்ப்பது, கல்வி கூடங்களை நிறுவுவது, கிணறுகளை வெட்டி கொடுப்பது, இப்படி பொது காரியங்களில் நிறைய செலவு செய்யுங்கள். நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு, தாவா பணிக்கு, அழைப்பு பணிக்கு வாரி வாரி நீங்கள் கொடுங்கள். அப்படி செய்தால் என்னாகும் தெரியுமா? நீங்கள் மரணித்து போனால் கூட அந்த வாழ்க்கைக்கு, கபருடைய வாழ்க்கைக்கு உங்களின் மூலம் பயன்பெற்றார்களே. நீங்கள் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் ஐநேர தொழுகை நடந்து கொண்டே இருக்கும். தொழுகிற மக்களுடைய நன்மையில் அதே நன்மை உங்களுக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிணறு வெட்டி கொடுங்கள், அதிலிருந்து மக்கள் தண்ணீர் இறைத்து நன்மை அடைகிற பொழுதெல்லாம் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு. நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி நிறைய வாரி வாரி கொடுங்கள். அதன் மூலம் ஒரு மனிதன் முஸ்லீமாக திரும்பி நடந்தால் ஆயுள் காலம் முழுதும் அவன் நன்மை செய்கிறானே, அது உங்களுக்கும் வந்து சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா துறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தராமல் ஒன்றும் அல்ல, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்துதான் இருக்கிறார். என்ன ஒரு அசால்ட் தெரியுமா? நாம் தம் இணை வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாம் தம் இணை வைக்கவில்லையே, நமக்கெல்லாம் என்ன ஒரு சிந்தனை என்றால் நாம் தான் இணை வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நாம் எல்லாம் ஒரு தவறாக எண்ணத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்த சோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நமக்கு விளக்கும் பொழுது, சொர்க்கம் எப்படியெல்லாம் நல்லவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் கேள்வி கணக்கே இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற சான்றோர்களும் உண்டு. கேள்வி கணக்குக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கருணையினால் நேரடியாக சொர்க்கம் செல்கிற மக்களும் உண்டு. நரகத்திலே இருந்து அல்லாஹ் நாடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகளை எல்லாம் பெற்று அந்த தண்டனைக்கு பிறகு இறுதியாக நம்முடைய ஏகத்துவத்திற்காக, நம்முடைய திருக்களிமாவுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே இருந்து நம்மை வெளியேற்றி சொர்க்கம் தருகிற இறுதி ஒரு பகுதியும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டு. ஒரு இறை விசுவாசி, ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசி நரக நெருப்பனுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற முயற்சியை தான் அன்பார்ந்த சோர்களை நாம் எடுக்க வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நரக நெருப்பினுடைய வேதனையை உங்களால் தாங்க முடியாது, அதனுடைய சிறிய வேதனையை கூட தாங்குகிற சக்தி உங்களுக்கு கிடையாது. காரணம், அது அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் ஆயிரம் முறை சூடேற்றினான், அது சிவப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் ஆயிரம் முறை சூடேற்றினானாம், அது கருப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் ஆயிரம் முறை சூடேற்றினானாம், அது வெண்மை நிறமாக மாறியதாம். 3000 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடேற்றி அவனுடைய நெருப்பு, அந்த நெருப்பு அதை தாங்குகிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. அன்பார்ந்த சுவர்களே, அப்படி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஏகத்துவத்தை பின்பற்றி இருக்கிற நாம் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றி கபருடைய வாழ்க்கையிலும் சொர்க்கத்துடைய வாழ்க்கையிலும் உன்னதமான இடத்தை அடைய நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அசிங்கங்கள் செய்தால், இந்த உலகத்தில் பாவமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால், அத்தோடு நீங்கள் மரணிக்கும் பொழுது அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? மலக்குமார்கள் வருவார்களாம், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேதம் எது, உன்னுடைய தூதர் எது என்றெல்லாம் மலக்குமார்கள் மரணித்த மனிதத்திலே கேட்பார்கள் என்றும், அதற்குரிய பதிலை தப்பும் தவறுமாக அந்த அடியான் சொல்லுவான் என்றும், அதைத் தொடர்ந்து அவனோடு கியாமனால் வரை இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை அனுப்புகிறானாம். அந்த மனிதன் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருப்பானாம். தோற்றமெல்லாம் அருவருக்கத்தக்க தோற்றமாம். இதுவரை இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அருவருக்கத்தக்க அசிங்கமான தோற்றத்தையுடைய அந்த மனிதனை பார்த்து இவன் கேட்பானாம், நீ யார்? உன்னை நான் எங்குமே பார்த்ததில்லையே, நீ யார் என்று பதறி போய் கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், உலகத்தில் வாழும் பொழுது வெட்கக்கேடான பாவமான அசிங்கமான காரியத்தை எல்லாம் செய்தாயா இல்லையா? அதைகளை எல்லாம் அல்லாஹ் என்னுடைய உருவத்தில் மாற்றி கியாமநாள் வரை உன்னோடு இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுவானாம். பார்த்தீர்களான் பாந்த சுவர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது நாம் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும் சரி, நம்முடைய பெயருக்கு முன்னால் எவ்வளவு பட்ட பெயர்கள் இருந்தாலும் சரி, நாம் மரணித்தால் நம்மை மையத்து என்பார்கள், தூக்கி கொண்டு போய் அடக்கிவிட்டு எல்லோரும் ஓடி வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த 6 அடி குழியில் நாம் மட்டும் தனியாகத்தான் இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலோ, இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ உதவி செய்வதற்கோ மக்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் யாருமே உங்களுக்கு கிடையாது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு துணை நிற்பதெல்லாம் உங்களுடைய நன்மையான காரியம்தான். யார் நன்மையான காரியத்தை செய்தாரோ அவரை அல்லாஹ் ஒரு சந்திர முகத்தை போல ஒரு மனிதனை அல்லாஹ் மாற்றுவானாம். பார்த்தால் பிரகாசமாக இருப்பானாம். அவன் வந்து அவனுக்கு அருகிலே அமருவானாம். நீ யார் என்று கேட்பானாம். நீ உலகத்தில் செய்தாய நல்ல நல்ல காரியம், அதை அல்லாஹ் என்னுருவில் அழகாக மாற்றி கியாம நாள் வரை உனக்கு எதிராக உனக்கு அருகிலே அமர வைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாழ்க்கையிலும் பாதுகாப்பு, அந்த வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே அடங்கப்பட்ட அந்த அடியானிடத்திலே வந்து மலக்குமார்கள் கேட்பார்களாம், உன்னுடைய வலது பக்கம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்றும் சொல்லுவார்களாம். அந்த அடியான் திரும்பி பார்ப்பான், இடதுபுறம் நரக நெருப்பை பார்க்கிறான். நரக நெருப்பை கபரிலே வைத்து அந்த அடியான் பார்க்கிறான். பார்த்தால் அப்படியே கூப்பாடு போடுகிறான், இதுவா எனக்கு மறுமையில் கிடைக்கப் போகிறது என்று கதறுகிறான். மலக்குமார்களுடைய வலதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், வலதுபுறம் திரும்பி பார்ப்பானாம், சொர்க்கம் காட்சி அளிக்கப்படுமாம். மலக்குமார்கள் சொன்னார்களாம், இடதுபுறம் பார்த்தாயே நரக நெருப்பு, உலகத்தில் பாவம் செய்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற கொடுமையான ஒரு நெருப்பு அந்த நெருப்பு, அதுதான் உமக்கு விதியாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீ செய்த நற்கர்மங்களின் காரணமாக, நீ செய்த நல்ல நல்ல இபாதத்துகளின் காரணமாக அல்லாஹ் உனக்கு இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று நற்செய்தியும் சொல்லப்படுமாம். உறக்கம் எப்படிப்பட்ட உறக்கம்! நம்முடைய வீடுகளில் உறங்குகிற உறக்கம் அல்ல, மன்னரை உறக்கம். கியாமநாளில் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டினால் மணமகனை போல உறங்குகிற அந்த நல்லவர்கள் எல்லாம் மறுமையில் பேசிக் கொள்வார்களாம், நாம் ஒரு நாள் உறங்கி இருப்போமா? நாம் ஒரு அசரிலிருந்து மாயறை வரை உறங்கி இருப்போமா என்று ஒரு நாளை, ஒரு அரை நாளை அவர்கள் பேசுகிற அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அப்படிப்பட்டவரிடத்தில் போய் அதைத்தா இதைத்தா என்று பேசுகிற கேட்கிற அறிவில்லாத சமூகம் நம்மிடத்தில் உண்டு, அதுவே இருக்கு அறியம். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே அந்த மக்களுக்கு தெரியாது. எத்துணை நாள் உறங்கினோம் என்று தெரியாது. எப்பொழுது எழுப்பப்படுகிறோம் என்றும் தெரியாது. எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அது ஒரு புது உலகம், அவ்வளவுதான், அது ஒரு புது உலகம். அப்பொழுதுதான் எல்லாத்தையும் பார்ப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரையும் யாரும் அந்த நாளில் விசாரிக்க மாட்டார்கள். அது உலகம் அல்ல, வெளிநாட்டிலே இருந்து வந்த உடனே எப்பொழுது வந்தா என்ன ஏதென்று விசாரிப்பதற்கு, அது என்னுடைய நீதிமன்றம், அது ஒரு கோர்ட், அது என்னுடைய நீதிமன்றம். அந்த மன்றத்தில் மனிதன் காலடி எடுத்து வைக்கிற ஓசையை தவிர எந்த ஓசையும் அந்த மறுமை நாளிலே நீங்கள் கேட்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது இந்த மண்ணறையில் உறங்கினார்களே மணமகனை போல, மண்ணறையை அல்லாஹ் சுகமாக ஆக்கி கொடுத்தானே நல்லவர்களுக்கு, அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு நாள் உறங்கி இருப்போமோ, ஒரு அரை நாள் உறங்கி இருப்போமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண்ணறை வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அன்பான்ற சொர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு மண்ணறையை தாண்டினார்கள். மண்ணறையை தாண்டிய உடனே அந்த கழுதை மிரண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கீழே தள்ளிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்த உடனே கேட்டார்கள், இந்த மண்ணறையில் யாரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு யூத பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவளுக்கு அந்த கபரில் கொடுக்கப்படுகிற அந்த வேதனையை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி உங்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நீங்கள் எல்லாம் மௌத்தாய் போய் விடுவீர்கள். கபரிலே இருக்கிற அந்த அலறல், கபரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை, அதற்காக வேண்டி அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிற அந்த சப்தம், அவர்கள் போடுகிற முறையீடு, அவர்கள் ஓலமிடுகிற அந்த ஒரு ஓலம், அவர்களுடைய அந்த அலறல் சப்தம், இவைகளை நான் கேட்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், எனது சமூக மக்கள் திருந்தி வாழ்வதற்கு அந்த சப்தத்தை கேட்கவே யா அல்லாஹ் என்று துவா செய்ய நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் அதை கேட்கிற சக்தி உங்களுக்கு இல்லை, நீங்கள் மரணித்து போய் விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நரக நெருப்புக்கு முன்னதாகவே பலவேறு தண்டனைகள் அந்த கபருடைய வேதனையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நச்சு வாய்ந்த, நீங்களெல்லாம் கற்பனையே செய்திராத மிகவும் நச்சு வாய்ந்த பாம்புகள் உங்களுடைய கபரை நோக்கி வரும். இரும்பு சுத்திகளை கொண்டு வந்து மலக்குமார்கள் உங்களுடைய தலைகளிலே அடிப்பார்கள். இந்த வேதனை ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அல்ல, உலகம் அழிகிற நாள் வரை இந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும். ஒருபுறம் விஷஜந்துக்களுடைய வேதனை, ஒருபுறம் கபருனுடைய நெருக்கம், இந்த பூமியினுடைய நெருக்கத்துடைய வேதனை, இன்னொரு புறம் சுத்தியினால் அடிக்கப்படுகிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் நரக நெருப்பை அல்லாஹ் துறக்க சொல்லுவான் வாசலை, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்றை அந்த கபரை நோக்கி அல்லாஹ் வீச செய்வானா, இவ்வளவு கொடுமையும் அந்த ஆறடி குழிக்குள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்பான் அந்த சொல்களை கெட்டடியான். அல்லாஹுவை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் உலகம்தான் நமக்கு என்ற அடுத்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்தார்கள். அவர்களை அல்லாஹ் விடமாட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வரை அல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? நீங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். உங்களுக்கு இந்த வானத்தை தந்து, மழையை தந்து, சூரியனை தந்து, உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தருவது அவனுடைய கடமை. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழு. ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், முஸ்லிம்களாகிய என்னுடைய மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக என்னை நிராகரிப்பாளர்கள் என்று இல்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மூமின்கள் எல்லாம் என்னை நிராகரித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வீடுகளை எல்லாம் தங்கமாக மாற்றியிருப்பேன். இவர்கள் ஏறி செல்கிற ஏணிப்படிகளை தங்கம் வெள்ளியாக மாற்றியிருப்பேன். அவர்களுடைய வீட்டினுடைய முகடுகள் கதவுகளை தங்கமாக நான் மாற்றியிருப்பேன். ஏன் செய்யல? மூமின்கள் நிராசை அடைந்து விடுவார்கள். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாம் மறுமையை ஒப்பிருக்கிறோம், நமக்கு தராமல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டானே என்று நீங்கள் என் மீது நிராசை அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் கொடுக்காமல் இருக்கிறேன். இல்லாவிட்டால் அதையும் இந்த உலகத்திலே கொடுப்பேன். எதற்காக? இதற்கு பிறகு வரப்போகிறார்களே மன்னரை வாழ்க்கைக்கு, அங்கே அவர்களுக்கு அதற்குரிய பரிசுகள் இருக்கும். வருவார்களே அந்த மறுமை நாளில், அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான நரகவாசி என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு அந்த நரகவாசியை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உலகத்தில் வாழ்ந்தாயே, அந்த உலகம் முழுக்க நான் தங்கமாக தந்தால் இந்த நரக நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற அபராதமாக நீ செலுத்துவாயா? அல்லாஹ் கேட்பானாம், அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இரண்டு பூமி தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்க நான் உனக்கு அபராதமாக தருவேன் யா அல்லாஹ் என்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், அதற்கொண்டும் அவசியமே இல்லையே, உலகத்தில் வாழும் பொழுது அதைவிட சிறிய ஒன்றைத்தானே கேட்டேன், என்ன யா அல்லாஹ் நீ கேட்டாய், எனக்கு இணை வைக்க கூடாது என்று தானே சொன்னேன், தௌஹீத்வாதியாக வாழ், குரான் சுன்னாவை பின்பற்றி வாழ் என்றுதானே நான் சொன்னேன். அதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத பொக்கிசத்தை கொடுத்து அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. அப்படி நீ வாழ்ந்திருந்தால் உனக்கு அதுவும் அந்த சொர்க்கம் கிடைத்திருக்குமே. அப்படி நீ வாழாத காரணத்தினால் உனக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இருக்கிற காசு பணமோ வசதி வாய்ப்போ கபருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தாது, மறுமையுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து அன்பார்ந்த சொர்களே. ஆகவே அல்லும் பகலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தனையும் உமர் ரலியல்லாஹன் அவர்கள் நமக்கு ஒரு உபதேசம் செய்த அடிப்படையில் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹன் அவர்கள் நமக்கு ஒரு உபதேசம் செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிப்பதற்கு முன்னால் தினந்தோறும் படுக்க செல்லும் பொழுது உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், இன்றைக்கு நாம் குறித்த நேரத்தில் இபாதத்துகளை செய்திருக்கிறோமா, நமக்கு அல்லாஹு தந்த பொருளாதார ஞாபகத்தை கொண்டு இன்றைக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமா, செய்த இபாதத்துகளை பாதுகாத்து வந்திருக்கிறோமா அழித்து வந்திருக்கிறோமா, யாருக்காவது நாம் தீங்கிழைத்திருக்கிறோமா என்று தினந்தோறும் அல்லாஹ் மறுமையில் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு உபதேசம் அன்பார்ந்த சொல்களே. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் மரண சிந்தனையோடு இருக்கட்டும், எங்கு ஓடி ஒளிந்தாலும் தப்பவே முடியாது என்கிற நினைப்பு நமக்கு இருக்கட்டும். இந்த உலகமல்ல நம்முடைய வாழ்வு, மன்னரை வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்கிற சிந்தனை நம்முடைய இரத்த நாணங்களில் ஓடுகிற அளவுக்கு எப்பொழுதும் அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்று வர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற முடியும் என்பார்ந்த சொல்களே. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய கண்களை எல்லாம் மறைத்து நாடு விட்டு நாடு தேடி இறைவனுடைய நடுநிசை பொழுதெல்லாம் நாம் நினைத்தால் தவறுகளை செய்யலாம், கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத உலகம் இந்த உலகம், நாம் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வாழலாம், அந்த வாழ்வல்ல நமக்கு முக்கியம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூமின்களாகிய உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை தான், கட்டுப்பாடான வாழ்வு, இப்படி வாழக்கூடாது அப்படி வாழக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது, இதை பேசக்கூடாது இதை பேச வேண்டும், இதை சிந்தனை செய்ய வேண்டும் அதை சிந்தனை செய்யக்கூடாது என்கிற கட்டுப்பாடான வாழ்க்கைக்குரிய உலகம் மூமின்களுக்கு. இறை நிராகரிப்பாளர்களுக்கு இது ஒரு பூஞ்சோலை, எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்வார்கள், இந்த உலகம் அவர்களுக்குரியது. இறுதியாக ஒரு நபிமொழியை உடைய உள்ளத்தில் நான் ஆழமாக பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டினுடைய கலீஃபாவாக இருந்த நேரம், பைத்துல் மாலில் அதிகமதிகம் சொத்துக்கள் குவிந்திருந்த நேரம், அவரை பார்ப்பதற்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருந்தார். எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையிலே ஒரு தலையணை இருந்தது. அந்த தலையணை எதனால் தயாரிக்கப்பட்ட தலையணை? பேரித்த மரத்தினுடைய மட்டைகள் காய்ந்து கீழே விழுமே அந்த குப்பை கோலங்களை எல்லாம் எடுத்து நிரப்பி ஒரு தலையணை செய்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தலையிலே வைத்து கழுத்திலே இருந்து இடுப்பு வரை சின்ன ஒரு தன்னுடைய மேலாடையை எடுத்து விரித்து இடுப்பிலிருந்து கால் பகுதி வரை பச்சை பசேர் என்று அந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கிற புல்லுகளை எல்லாம் எடுத்து கீழே பதித்து அதில் காலை வைத்து உறங்குகிறார். தலைக்கு மேலே ஒரு தோல் பையில் தண்ணீர் தொங்குகிறது. யார் இவர்? அகிலத்தின் அதிபதி, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். அன்றைக்கு இருந்த ஆட்சி அதிகாரம் அன்றைக்கு அவருடைய கையில். அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுகுரல் சப்தம் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து பார்த்தா தன்னுடைய தோழர். என்ன உமர் அவர்களே என்றார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், கைசரும் கிசராவும் எப்படியெல்லாமோ இந்த உலகத்தில் ஆட்சி ஆண்டு வாழுகிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலையணையாவது வைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், கீழே ஒரு போர்வையாவது போத்தக்கூடாதா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் அவர்களே, கைசரும் கிசராவும் இந்த உலகத்தில் வாழ புறப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்வு கபருடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு அல்லவா? நமக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி நிச்சயமாக வைப்பான். இந்த உலகம் நம்முடைய வாழ்வு, இந்த உலகம் நமக்குரியதல்ல, இந்த உலகம் இறை நிராகரிப்பாளர்களுடைய உலகம். ஆகவே மூமின்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை அந்த வாழ்வுக்காக வேண்டி தயார்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை இந்த நல்ல நேரத்தில், அமைதியான இந்த நேரத்தில் கூர்ந்து கவனிக்கின்ற உங்களுடைய சிந்தனையில் அந்த நபிமொழியை இறுதியாக நான் பதிவு செய்து மன்னரையை நோக்கித்தான் நம்முடைய மனித வாழ்வினுடைய பயணங்கள் அமைய வேண்டும், அதில்தான் வெற்றி இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐஐடி நிறுவனம் மற்றும் பறக்ககதனியால் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே வருகை தந்த உங்கள் அனைவர்களிடத்திலும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். எதை நாம் கேட்டோமோ கேட்டதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற உள்ளம் மட்டும் நமக்கு இருந்தால் நாம் வெற்றியடைந்து விடுவோம். கேட்டதை வெறும் செவிகளிலே மட்டும் நிறுத்திவிட்டால் ஈமான் பலகீனம் அடைந்து விடும், ஹிதாயத் பறிபோகிவிடும். உபதேசம் என்பது மூமின்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நடப்பது அதைவிட முக்கியமானது. அந்த இரண்டும் தான் நம்முடைய ஈமானை தக்குவாவை இதாயத்தை பாதுகாக்கும். அப்படி பாதுகாத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் அதே போல உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்கள். முஸ்லீம் வானொலியை நீங்கள் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் அதே போல ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே இணைந்து கொள்ளுங்கள் முஸ்லீம் வானொலியோடு.
2: முஸ்லீம் வானொலி ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லீம் வானொலி
3: muslimvanoli.com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூராவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித் உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யார் அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜ்மின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில். ஆச்சரியம் நீங்க பாப்பீங்க, சூராவை புரட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பாப்பீங்க. அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு புள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் என்று தான் சொல்லுவார். புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம், என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம், என் ரப்பு இறக்கமானவன். மரியம்

யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வாரீங்க. இதை ஒரு பெண் தாங்க மாட்டா, தாங்கவே மாட்டா. அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும், ரப்போட கோபம் வருமா? சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம், புள்ள மவுத்தாயிரும். சில பொம்பளை சொல்லுவோம், அல்லா கண்ணில் அவனுக்கு நவுசு பிள்ளா, அல்லா பாதுகாக்கணும். ரப்புக்கு திட்டார்கள். எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க, எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளவு வேதனைப்படுத்தி ஏன் பார்க்கறாங்க, சஹபுருல்லா அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்க ஊர்ல ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவ திருமணம் முடிக்கல, காட்டுக்குள்ள போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளியோட வந்தா நீங்க எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க? அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த, உன் வாப்பா யாரு தெரியுமா, உம்மா யாரு தெரியுமா, யா உஹ்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி. அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேச, நீ இப்படி பண்ணிட்டியே, உங்க உம்மா வாப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்கிற நேரம், அவன் நோம்பு பிடிச்சிருந்த பேசல காட்டுறான். என்ன புள்ளியோட கேளுங்க, புள்ளியோட கேளுங்க, அவங்க கேட்கறாங்க, காலு கைஃபோ நுக்கல்லிமு மன்கான ஃபில் மஹ்தி சபியா, என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு. அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளியை காட்டுறது, கைஃபோ நுக்கல்லிமு, நாங்க எப்படி பேசுவோம் அந்த புள்ளியோட, இப்படி கை குழந்தையோட. இதெல்லாம் நடக்கிற நேரம் மூத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க, இருக்கிற மாதிரி நேரத்தில் என் ரஹ்மான் ரஹ்மான் என்றாங்க அந்த ரஹ்மான் தான் இப்ப தொழுகையில் சொன்னோம் ரஹ்மான் இப்ராஹிம் என்று சொல்ற நேரம் நம்மான அந்த உணரணும் ரப்பே இப்ராஹிம் கிட்ட எங்களை தாய் கிட்ட எங்களை நீ இறக்கமானவன் யா அல்லாஹ் இந்த வேதனையில் அவர்கள் ரஹ்மான் சொன்னதெல்லாம் சொல்லி காட்டும் அடுத்த ஸ்டோரி வரும் இப்ராஹிம் நபி அவர் யாரு அடுத்து சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி என் வாப்பாவை அருமை வாப்பாவை அருமை வாப்பாவை அவர் யாபுனையும் சொல்லல இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்ற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானம் குறைச்சின்னு இது வருவது ஏன் வாப்பா அதை வணங்குறீங்க இந்த சைத்தானையை வணங்குறீங்க லிமத்தை அபுது சைத்தான் மாலாயஸ்மோ வலாயு பிசுர் வலாயு குன்யான் கசையா சொல்லிட்டே போறாரு ஆனா இந்த டைம்ல அவன் ரஹ்மான்றார் பாப்பா வீட்டை விட்டு போச்சு இல்லம் தந்தையில் அர்ஜுமன் கவச்சுர் நீ மலியா கல்லால் எரிஞ்சு கொள்வோம் ஓடிங்கிறது என்ன பேசுறேன் என்று கேட்
அவர் சொல்றாரு, ரஹ்மான நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன். சாஸ்தகபிருல கிரப்பி, அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்துங்கண்டா, திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம், ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன்னு காலால் உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மானை பார்த்து, எனக்கு இது நடக்குமா யாருலா, உன்னோட இவ்வளோ இறக்கமா நடந்தனே, உன்னை பற்றி பேசினே, கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால் உதஞ்சி தள்ளுறாரு. அந்த நேரமெல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம். அதனால் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னால், வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம்ல, முடிவு என்ன? பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் அல்லாஹ்வோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும். அவன் இறக்க முடியவன், அவன் ரஜாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப். அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத், அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனே அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த முனாஃபிக் தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்கடா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோன்னு வைங்க, என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா, என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்க கட்சியில சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் விளக்குச்சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா, செஞ்சு முடிச்சிருங்க, மூசாக முடிச்சிருங்க, நீங்க கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மெஜிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க, என்கிட்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள்

0: அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா, இது நாம படிச்ச கலையில இதெல்லாம் நடக்காது. போட என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு. விழுங்குச்சா, லா தஹஃப் யா மூசா இன்னக அந்த லாலா. போட்ட உடனே அது பாம்பு கயிறெல்லாம் பாம்பு மாதிரி தெரியுது. தெரியுற நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, போடுங்க, நீங்க போடுங்க. இப்ப நடக்கிறத பாருங்க, புடிச்சு டிஜான் பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடுங்கி புடுங்க. அல்லாஹ் அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரூன் வ மூசா, ஹாரூனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜிதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் விழுந்தா இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் என்னப்பா, என்ன போய் சேர்ந்துட்டியா? இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சுதான் இவ்வளவு செய்யறீங்களோ, இன்னும் உள்ள கபீருக்கு உங்க தலைவர் இவர் தானா, எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா? மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு, எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்துட்டு சைதாவுல உளுவரியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள், ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள், ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்து எடுப்புல பேசி விட்டாங்க. இந்த உலகத்துல தானே தீர்ப்பு கொடுத்துரு, இந்த ஆதியில் இந்த துனியாக்கு தானே தீர்ப்பு, எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவ கிடைக்கணும் என்பதற்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும். அவனிடம் ஒரு அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும், அவை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanoli.com.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
3: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك

الصبر وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لقد أوذيت في الله وما يؤذى أحد، وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகிரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன், சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தி இருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

0: நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துவாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனால தான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன்னூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன்னூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எலும்புங்க, கும் எலும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க. எலும்பி என்ன செய்யுங்கள்? மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதல் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே. இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சாத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத், அதாவது அழைத்து வந்த, தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40 மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள்.
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஆயிஷாவை அன்பு வைக்கிறார் ஃபாத்திமா ரதியல்லாஹுனா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான ஒன்றுதானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரதியல்லாஹுனா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா போய்த்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் உரமா பேசுறான். ஜைனப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜைனப் நீ போய் பேசு. ஜைனப் பின் ஜஹ்ஷ் வராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ் நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இறக்கம் கூட எங்களோட இறக்கம் குறை, எங்களோட இறக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜைனப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்தான், அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால ஒன்றும் பேசல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ. நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றால் அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை சொன்ன பொழுதுதான் நம் எல்லோருக்கும் தெரியும், நபியுடைய பிறப்புடைய செய்தி கேள்விப்பட்டு செய்தியை சொன்ன துவைபாவை உரிமையிட்ட நபியுடைய வாப்பாவுடைய நானா அபூலஹபு தான் வாயை திறந்தார். அபூலஹபு தான் வாயை திறந்தார், சொன்னார் தப்பல்லகயா முஹம்மத் அலிஹாதா தாவத்தனா வ ஜமாஅத்தனா. முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டாய், நீ இதுக்கு தானே எங்களை நீ கூப்பிட்டாய். சகோதரர்களே, உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான்.

0: ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அல்லாஹ் முழு குடும்பத்தையும் சபித்தார். தப்பத் யதா அபி லஹபின் வ தப்பு, அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும், அபூலஹபும் நாசமாகட்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். நபியுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் அல்லாஹ் விட மாட்டான். இது ஆக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ்வுடைய ஹக்கில் ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் வெள்ளியா தங்கமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சொல்லுங்க நபியே. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் யுத்தத்திலே அடித்து இரத்தம் ஓடுகிறது. நபி அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்மா ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சிட்டான். ஆனால் ஹந்தக்குடைய யுத்தத்திலே அசர் தொல கிடைக்கவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள், அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூலஹபுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளைகள், உத்பா உதைபா. ஒரு பொம்பளை புள்ள துர்ரா, துர்ரா என்ற பொம்பளை புள்ள. அல்லாஹ் அபூலஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப, உனது செல்வமோ நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உதைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூலஹப் மகன்மார் அனுப்பினார், ஆனால் அவன் மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூலஹபுட மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க, நீங்கள் தானே அபூலஹபுட மகள். சொன்னாங்க, துர்ரா ரசூலுல்லா கிட்ட போயிட்டு, யா ரசூலுல்லா என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லேயே ஏறிட்டான், மிம்பரில் ஏறினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவது, நாங்கள் சொன்னாங்க, ஸ்ரீதேவியான ஒரு பிள்ளைய போட்டு குழப்புறீங்களே, நீங்கள் முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு புள்ள சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல அந்த சூறால், அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபு சுஃபியானுடைய தங்கச்சி, அபு சுஃபியானுடைய தங்கச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம்தான், உனக்கும் நாசம்தான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மிம் மஸத், இவ என்ன செய்யறா, இவட தொழிலே முள் எடுத்துட்டு வார, முள்ள தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்துல, அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43வது வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நபி அவர்களுடைய கல்வில ஆசையை ஊட்டி, சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது, இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான், இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இதைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லா அண்டைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாவோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலையும் மற்ற சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபு தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியில மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபு தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார், இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும், இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம், ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. சொன்னாங்க, லவ் வதஉ ஷம்ஸ ஃபீய மீனி வல் கமர ஃபீய ஸாரி, எனது வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். இங்க வலது கையில கொண்டு சூரியனை வைங்க, இடது கையில சந்திரனை வைங்க, ஆனா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபு தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபு தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள், முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றும் அல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வர்றது, என்ன நடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்காலே இருந்து மதினாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் போனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனா வாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் முதல் செஞ்ச வேற என்ன தெரியுமா, மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவா வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்கா வாசிகளை மதீனா வாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்கா வாசிகளை தனித்தனியே ஜோடியா போட்டிருக்கலாமே, மதீனா வாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளையும் மதீனா வாசியையும் ஒரு ஆளை ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்துல சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, அப்படி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை ஓட, ஏன் அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு சவுதா, கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான். இது ரசூலுல்லாஹ்க்கு பைத்து செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்பயும் நீ ஜாஹிலியத்திலேயா இருக்கிறாய், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபூ தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதில் தான் நாங்கள் படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே. நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்தில் கொண்டு வந்து அப்படி ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும் இவரை, மௌத்தாக்க இயலுமா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முசாப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன் கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன் ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை. எஜமாட்டி என்ன செஞ்சால் இரும்பை கரைச்சி தலையில் ஊத்துனாள், இரும்பை கரைச்சி தலையில் ஊத்தினாள். சொல்றாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடிய பார்க்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன் சித்திக், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன் போய் கேட்டாங்க, எஜமான்கிட்ட பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு? அவன் சொன்னா, ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பிலாலத்தார் உரிமைகள், ஒரு பவுன் இல்லை, ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பிலால உரிமையிட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன். அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு வாரான். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அவங்களால மக்கா மதீனால இருக்கலாம் போயிடுச்சு. அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, பிலால் நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து நீங்க பாங்கு சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்க மதீனால பாங்கு சொல்லுங்களன் அப்படின்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு. பிலால் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்க என்ன உரிமை இட்டது அல்லாவுக்காக வேண்டி இருந்தா என்னைய விட்டுருங்க, நான் போறேன். அப்படி இல்லை, நீங்க சொல்றத நான் கேட்கணும் என்றதுக்காக வேண்டி உரிமையிட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் உரிமையிட்டது அல்லாவுக்கா. பிலால் ரதியல்லாஹு போய்த்தாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அவங்களை உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கொடுத்துட்டு கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்ப கஷ்டம் பிரச்சனை இதுல ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முசாப் பின் உமைர் ரதியல்லாஹு. முசாப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முசாப் பின் உமைரை சொல்றது அத்தாரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்ல போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால். ஏன், அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திருகம், 30-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனா இவரையும் கட்டி வச்சிட்டாங்க. முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கஷ்டம். ஆனா யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி. என்ன செஞ்சாங்க, இப்ப ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால. மன்னரை பிள சிரிக்குது மக்கால, சபாமலை பக்கத்தில் மன்னருடைய பிள சிரிக்கு, அதுதான் அதாவது தாருல் அர்க்கம். தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டில் தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க. முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறார்கள். சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது. 45வது வயதிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மக்காவில் உங்களால் இருக்க முடியாது, பக்கத்திலே ஹபஷா என்ற நாடு இருக்கிறது, எத்தியோப்பியா என்ற நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், நஜாஷி என்ற மன்னர், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். சகோதரர்களே சகோதரிகளே, அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத் 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் உண்ட விளங்கணும், அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கியா இல்லையா? சகோதரர்களே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னன்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார், ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷியை போய் சந்தித்தார். நஜாஷியோட பேசி பேசி நஜாஷியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். இதே இவ்வளோ பெரிய வேலை. இப்போ சின்ன ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இவ்வளோ கேள்வி கேட்டார், இவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும், வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது, சஹாபாக்களுடைய 2வது ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46வது வயது. 46வது வயது, துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன் இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அவர்கள் யார். ஆனால் உமர் ரதியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹு புல் தனது மகளை புதைத்த கதை என்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம், புதைப்பதற்காக கபறு வெட்டினார்களாம், கபறு வெட்டும் பொழுது தாடியிலே மண்பட்டதாம், அந்த அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரதியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. உமர் ரதியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரதியல்லாஹுவன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரதியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரதியல்லாஹுவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரதியல்லாஹுவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரதியல்லாஹுவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு விளக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களுக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னார்கள், மகளே உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது சந்திரன் நான், மூணாவது சந்திரன் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன். இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரதியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபியுடைய அந்த பச்சை குப்பா இருக்குது பள்ளிவாசல்ல, அந்த பச்சை குப்பா நேர இருக்கிறது தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன், உமர் ரதியல்லாஹு அன் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது கனவுகளுக்குரிய விளக்கம், அதிலே சந்திரன் ஒன்றை ஒருவர் கனவிலே கண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்திரன் ஒன்றை ஒரு ஆள் கனவுல கண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டார், சந்திரன் ஒன்று தன்னுடைய மடியிலே விழுகிறது. சஃபியா பின் ஹுயை பின் அஹ்தப் ரதியல்லாஹு அன்ஹா, யஹூதி பொம்புள, கல்யாணம் முடிச்ச புதுசு கணவன்ட்ட போய் சொன்னா சந்திரன் ஒன்று என்ற மடியில விழுகிறதாக கனவு கண்டேன். கணவன் உடனே கண்ணத்தில் அரைஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னான், நீ என்ன விட்டு போறாய், உடனே முகம்மது கல்யாணம் முடிக்க போறார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஹிஜ்ரி 7 அல்லது 8 ஹைபருடைய யுத்தம் நடந்தது, அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரதியல்லாஹுவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹுவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு. அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுதழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காபிர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு அழத் தொடங்கிடுவார்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிக்கும் 77 7 3405 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: முழு குடும்பத்தையும் நான் இஸ்லாத்துக்கு கூட்டி வரேன் யா ரசூலல்லாஹ், முழு ஊரையும் நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போறேன். துஃபைல் யமனுக்கு போய் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்து வந்தான். அதுல ஒரு ஆள் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அப்ப போனவர் ஹிஜ்ரி 7 ஹிஜ்ரி 7 தான் மதீனாவுக்கு வந்தார். முழு குடும்பத்தையும் அள்ளி வந்தார் இஸ்லாத்தை தழுவி. அந்த காலத்துல வாழ்ந்த ஒவ்வொருவர்களுக்கும் இருந்த ஆசையும் தேட்டமும் அதுதான், இஸ்லாத்தை வளர்க்கணும். ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறது சொன்னாங்க. ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும். சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம். நபி அவங்க சொன்னாங்க, தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட, இது என்ன, இது திரும்ப சொல்லு. இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. திரும்ப சொல்லு. மூணாவது தடவை சொல்லக்குள்ளே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். மூணாவது தடவிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்தவர் இவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47 வயது ருக்கானா என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்க வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 சக்தி. சொர்க்கவாதிகளுடைய 100 சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்துல தான் நிறைஞ்சாங்க, ஒரு கண்ணத்துல நிறைஞ்சாங்க ஆனால் ஒரு கண்ணத்துல நிறைஞ்சாங்க ஆனால்

இஸ்லாத்தை பரப்ப இயலுமோ, அப்படியெல்லாம் இஸ்லாத்தை பரப்புனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் 3 வருடம் ஜெயிலில் இருந்த காலம், முழு குடும்பமும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளி ஆகிட்டாங்க, பிள்ளைகள் நோயாளி ஆகிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ தாலிப் நோயாளி ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த அறிக்கையை அல்லாஹ் ஒரு கரையானை அனுப்பி அறிக்கை வைத்தான். 3 வருடத்துக்கு பிறகுதான், அதுவும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததோடு முதன் முதலாக நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் வஃபாத் ஆகிறார். அபூ தாலிபுடைய வஃபாத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹா இல்லல்லாஹ் உஹாஜ்ஜுலக பிஹா இன்தல்லாஹ். பெரியப்பா, கலிமாவை மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் நான் வாதாடுவேன். அவர் கலிமாவை சொல்லவே இல்லை, அப்படியே அவருடைய ரூஹு பிரிந்தது. மௌத்தானதற்கு பிறகு அப்பாஸ் ரழியல்லாஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், 8 வயசுல இருந்து 50 வயது வரை உங்களை வளர்த்தவர் அல்லவா, அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் நான் ஷஃபாஅத் செய்ததால் தான் அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, என்ன தண்டனை? அவருக்கு செருப்பாலான 2, அதாவது நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை அணிந்ததோடு அவருடைய தலையில் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் கடைசி தண்டனை. அபூ தாலிப் மௌத்தாகி சகோதரர்களே, 3 மாதம் போகல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி 25 வயசுல கல்யாணம் முடிச்சாங்களே, 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரும் ஒரு கவலையை கொடுத்தது. இவ்வளோ இஸ்லாத்துக்காக செலவழித்த பொம்புளைவு. ஒரு நாள் இந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. 4 பொம்புளை பிள்ளைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை, முழுதும் முடிந்து விட்டது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்புனான், ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொர்க்கத்தில் கசவ் என்ற ஒரு முத்தாள் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். சகோதரிகளே, கசப் என்ற அந்த முத்தினுடைய தூரம் சித்தூன மீலா, 60 மைல், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், ஒரு மைல், ஒரு முத்தால மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராயத்தை ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்களுக்கு 50 வயசு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்க முடியாது, விடுவாங்களா? அபூ தாலிபும் மௌத்தாகிட்டார், ஹதீஜாவும் இங்கால மவுத். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, மக்கால இருந்து தாயிஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபீலாவாக, ஒவ்வொரு கூட்டமாக இஸ்லாத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு முடிவெடுத்து ஸைது இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஸைதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நடந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், 70 மைல் கிட்டத்தட்ட தாயிபுக்கு நடந்து ஒவ்வொரு கபீலாவாக இஸ்லாத்தை சொல்லி சொல்லி போறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, தாயிஃபை போய் அடைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தாயிஃபை, தாயிஃபுக்கு போனவர்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனதோடு தாயிஃபுடைய கபீலா கோத்திரம் தான் தகீஃப் கோத்திரம். தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று வஸ்ஸமா இவத்தாரிக் சூறாவை ஓதி காட்டான். நபியாவும் முழு சூறாவையும் ஓதி காட்டான். وَالسَّمَاءِ وَالطَّارِقِ

குல்லு சூறாவும். நபியவங்க அப்படிதான் குர்ஆனத்தான் ஓதி காட்டுவாங்க, குர்ஆனத்தான் நபியவங்க ஓதி காட்டுவாங்க. சொன்னாங்க வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. ஒமா அதராக மத்தாரிக், நபி தாரிக் கண்டா என்னென்று தெரியுமா உங்களுக்கு? அன்னஜிமு ஸாகிப், மிக தூரத்தில் உள்ள வெளிச்சமான நட்சத்திரம் அது. இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிழ், உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாப்பதற்கல்லா மலக்குகளை வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, மனிதனே ஃபல்யந்துரில் இன்ஸானு மிம்மா ஹுலிக, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் என்று கொஞ்சம் யோசிச்சு பார், கொஞ்சம் பார். நீ படைக்கப்பட்டது குதித்து வரும் தண்ணீர் துளியிலிருந்து. தாயிஃப்ல ஓதி காட்டுறான், யஹ்ருஜு மிம் பைனி ஸுல்பி வத்தராயிப், அந்த தண்ணீர் உனது வாப்பாவுடைய முதுகன் தண்டிலிருந்தும் உனது உம்மாவுடைய நெஞ்சலம்புகளுக்கு மத்தியிலிருந்தும் வந்த தண்ணீர் அது. இப்படி படைத்த அல்லாஹ், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், நீ மௌத்தானதற்கு பிறகு உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தியுள்ளவன். ஒரு தண்ணீர் துளியால் உன்னை படைக்க முடியுமென்றால் உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தியுள்ளவன். யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது, ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது. இந்த நாளையில் ஃபமாலஹு மின் குவ்வத்தின் வலா நாசிர், எந்த விதமான பலமோ எந்த விதமான உதவியாளனோ உனக்கு இருக்க மாட்டான், நீ தனியத்தான். மலையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக, வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியமாக, இது மாத்திரம்தான் உண்மையான உடையம். இது ஜோக் இல்லை, இது இதில் விளையாட்டு இல்லை. ஓதி காட்டுறான், அவ்வளவையும் ஓதி காட்டி நிறுத்தியதோடு தொடங்கி நாங்கள் கல்லடிக்கிறதுக்கு. தாயிஃப்ல இருக்கிறது செங்கல்லோ சீமந்துக்கல்லோ இல்லை, தாயிஃப்ல இருக்கிறது கருங்கல் மலக்கல். மலக்கல் அடிச்சா ஸைது இப்னு ஹாரிதா முன்னால் ஓடுறார் பின்னால் ஓடுறார், நபியை பாதுகாக்க முன்னுக்கு போறார் பின்னுக்கு போறார், அடி உழுவுது, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பெல்லாம் ரத்தம், எவ்வளோ முபாரக்கான நபி, உடம்பெல்லாம் ரத்தம் ஓடுது. அல்லாஹ் தான் பதுவா செய்வார், நபி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, நபி ஒன்றுமே பதுவா செய்ய மாட்டாங்க, ரத்தம் ஓடுது முழு உடம்பால். சகோதரிகளே, உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெத்தியால ரத்தம் ஓடுது, அங்கால பல்லால ரத்தம், முழங்கால ரத்தம், நபிக்கு நடக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதே இதை விட எப்பயாவது கஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி அவங்க சொன்னாங்க, ஓம் தாயிஃப்ல அப்துபுன் யாலீல் இஸ்லாத்தை சொன்ன போன நேரம் அடிச்சு அடியிருக்குதே, வாழ்க்கையில நான் பட்டதில். சகோதர சகோதரிகளே, ரத்தம் ஓடுது மேலெல்லாம். ஜெயித் இப்னு ஹாரிதா முன்னாலையும் பின்னாலையும் நல்லா யோசிக்கணும். உண்ட நாங்க அங்கால மனைவி மவுத், இங்கால பெரியப்பாவும் மவுத், வயசு வேற, இது கிடையாது 50, உடம்பெல்லாம் காயம் வேற. சகோதரிகளே, அடிச்சாங்க உடல்ல, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியப்பட்டுட்டு அப்படியே போனாங்க. ருத்துபா ஷைபாவுடைய தோட்டம் ஒன்று இருந்தது தாயிஃப்ல, அப்படியே போய் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்தான். உத்துபாவும் ஷைபாவும் ரத்தத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, கஷ்டம் பார்க்க இல்லாம கிரேப்ஸ் கொலை ஒண்ட தட்டுல வச்சு அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு அனுப்புறாங்க. ஆனா விரோதிகள் ஷைபா, ஜெயித் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க, கிரேப்ஸ் தட்ட கொண்டு வரார் அத்தாஸ், அத்தாஸ் என்ற வேலைக்கார் அடிமை, கிரேப்ஸ் தட்ட வச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸோட பேசினாங்க. அத்தாஸ்ட கேட்டாங்க, நீ எந்த ஊர்? அவர் சொன்னார், நான் நைனவா. நைனவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு தெரியுமா? அத்தாஸ் கேட்டார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு எப்படி தெரியும்? நபி அவங்க சொன்னாங்க, அவரும் நானும் நானா தம்பி சகோதரர்கள், அவரும் ஒரு நபி நானும் ஒரு நபி என்றதோட இப்போ அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி அவங்களுக்கு கஷ்டம் கவலை, ஆனால் அத்தாசுடைய இஸ்லாத்தோட நபிக்கு இப்போ சந்தோஷம்.
சந்தோஷம் வந்துச்சு. அத்தாஸ் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை காலை எல்லாம் அப்படி முத்தமிடுறார். அங்காள் இருந்து பார்த்த ஷைபா கேட்டான், அத்தாஸ் உனக்கு என்ன பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிட்டு. அத்தாஸ் சொல்றார், இவர் யார் தெரியுமா, அல்லாஹ் ரசூல் இவர், இவர் நபி இவர். அத்தாஸ் சொல்றார், சகோதரர்களே சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃபிலே பட்ட அடி, தாயிஃபுடைய வரலாறு நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன், இதற்கு பிறகு வராது. அதற்கு பிறகு நபி அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வரும்பொழுது தான் மற்ற நிகழ்வு நடந்தது. அதாவது ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார், அதிகமான காலத்துக்கு பிறகு இவர் தாயிஃபை சேர்ந்தவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னார், யார் ரசூலல்லாஹ், தாயிஃபை நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போறேன். நபி அவங்க சொன்னாங்க, அதை மட்டும் செஞ்சிடாதே, தாயிஃபில் நான் பட்ட அடி நான் வாழ்க்கையில மறக்கல, நீ அதை மட்டும் செஞ்சிடாத. அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு தலைவர், நான் தாயிஃபில் ஒரு தலைவர், நான் தூங்கினா கூட என்னை வந்து எழுப்பாட்ட மாட்டான். நபி அவங்க சொன்னாங்க, உருவா கவனம். உருவா வந்தார் தாயிஃபுக்கு, கூரைக்கு மேலே ஏறினார். கூரைக்கு மேலே ஏறி சொன்னார், தாயிஃபு மக்களே இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். சொன்னது மாத்திரம்தான் கல்லெடுத்துட்டு வந்தாங்க. முழு பேரும் உருவாவை அடிச்சே கொண்டான். நபி அவங்க சொன்னாங்க, உருவா எனது உம்மத்துடைய சாஹிபு யாசின். யாசின் சூறால் இருக்கிறது, ஹபீபு நஜ்ஜார கல்லெறிஞ்சே கொண்டான். அதே போல என்னுடைய உம்மத்துடைய எனது சமூகத்துடைய சாஹிபு யாசின் உருவா. ஏனென்றா அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு அநியாயக்காரனுக்கு கல்லெறிஞ்சு கொள்றது, அப்படித்தான் மௌத்தானாலும் கபருக்கும் கல்லடிக்கிற பழக்கம் இருந்தது. தாயிஃப்ல ஒரு கபர் ஒன்று இருக்குது, அபு ரிஹால், சமூது கூட்டத்தினுடைய ஒரு மனிதனுடைய கபர். நபி அவங்க சொன்னாங்க, அபு ரிஹாலுடைய கபரை தோண்டி பாருங்க, ஒரு கொப்பு தங்கம் இருக்கும். சஹாபாக்கள் தோண்டி பார்த்தாங்க, தங்கம் இருந்தது. அபு ரிஹாலுடைய கபருக்கு கல்லடிக்கிற பழக்கம் அந்த காலத்தில், அந்த பழக்கம் தான் தாயிஃப்ல. உருவத்துக்கு மசூத் அதே இடத்துல ஷஹீதானார். ஒரு முஸ்லீம் இருக்கல்ல தாயிஃப்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்களா, மக்கா வெற்றி கொண்ட சமயம், ஃபத்ஹ மக்கா கிடைத்த நேரம், ஹிஜ்ரி 8 எல்லா சஹாபாக்களையும் கூட்டிட்டு போனாங்க. ஹுனைன் யுத்தம் தாயிஃப்ல நடந்தது. சகோதரர்களே, ஹுனைன் யுத்தத்துல சஹாபாக்களுக்கு வெற்றி, தாயிஃபும் சஹாபாக்களுக்கு வெற்றி. தாயிஃபை இஸ்லாத்துக்கு வரும்படி சொன்னாங்க, எங்களால் வரையலாது, யுத்தம் செய்வோம். யுத்தத்தில் அவ்வளோ பெண்களும் கைதிகளாக பிடிபட்டான். அதற்கு பிறகு சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் தாயிஃபுக்கு கவர்னராக இருந்தார்கள். மதரசாவை உருவாக்கினார்கள் தாயிஃபிலே. தாயிஃபிலே குர்ஆனை படித்து கொடுத்தார்கள். தாயிஃபிலே இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் தனது கடைசி காலம் வரைக்கும் தாயிஃபிலே சேவை செய்தார். சகோதரர்களே, நபியுடைய அந்த கனவை பாருங்கள். அப்துல்லா பின் அப்பாஸுடைய கடைசி நேரம் ஜனாசா குளிப்பாட்டி கவன் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளை பறவை ஒன்று வந்து அப்படியே கவனுக்குள் புகுந்தது. எல்லோருமே பறவையை தேடினார்கள், பறவையை காணவில்லை. ஆனால் ஒரே ஒரு சத்தம்தான் கேட்டது, யா

0: வதுஹுலி ஜன்னதி, அமைதியான ஆத்மாவே வா, அல்லாஹுடம் வா, சொர்க்கத்தின் பக்கம் வா. பரவ கிடைக்கல சகோதரர்களே, சத்தம் மட்டும் வருகிறது. ஏன்? தாயிஃபை இஸ்லாமிய ஊராக மாற்றியவர் அப்துல்லா பின் அப்பாஸ். அவருடைய மதரசாவில் அங்கு ஓதிய ஒருவர் தான் முஹம்மத் பின் காசிம். முஹம்மது பின் காசிம் யார் தெரியுமா? சின்ன பிள்ளைவர், 17 வயசு. 17 வயசு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், பனு உமையாக்களுடைய காலம். முஹம்மத் பின் காசிமை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வாலிபன் தான் இந்த உலகத்தின் கிழக்காசியாவை இஸ்லாமிய நகரமாக ஆக்க வேண்டும் என்று அங்கிருந்து கப்பலிலே ஏற்றினார்கள். நீ இந்து சமுத்திரத்துக்கு செல், சிந்து நதி ஊடாக இந்தியாவிலே வந்திறங்கினார் இந்த முஹம்மத் பின் காசிம். 17 வயதிலே முல்தான் பகுதியிலே இந்தியாவுக்கு வந்த முஹம்மத் பின் காசிம் சகோதரர்களே, 24 வயதாகும் பொழுது முழு இந்தியாவையும் இஸ்லாமிய நகரமாக ஆக்கிவிட்டு 24 வயதிலே தாயிஃபுக்கு திரும்பி வந்து விட்டார். தாயிஃபுக்கு திரும்பி வந்து விட்டார். இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக மாறியது தாயிஃபில் பிறந்த ஒரு மகான், தாயிஃபில் பிறந்த ஒரு வாலிபன். நபி அவர்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை அழிச்சிருந்து பதுவா செஞ்சிருந்தா இன்றைக்கு அந்த ஊரில் இருந்து ஒரு, அதாவது இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் உருவாகி இருப்பாரா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விடயங்களும் தூர நோக்கமாகவே இருந்தது. அந்த முஹம்மத் பின் காசிம் தான் இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணியாக இருந்தார். அவருடைய வரலாறை படித்து பாருங்கள், எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. முக்கியமாக சொல்கிறார்கள், நமது வாலிப வயது ஆண் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை படித்து கொடுக்க வேண்டும். ஏன்? 17-18 வயது என்பது வெறும் விளையாட்டு வயதாக நாம் பார்க்கக்கூடிய காலம். ஆனால் அன்றைய காலம் சகோதரர்களை உருவாக்கினார்கள் சமூகத்தில் பிள்ளைகளை. இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து போகிறார்கள். அடிபட்டு கர்னுல் மனாசில் என்ற இடம் இருக்கிறது தாயிஃபிலே, அதாவது இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இருக்கிறது. கர்னுல் மனாசிலை அடைந்த பொழுதுதான் மேலே பார்த்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. يا الله எனது பலவீனத்தை நான் முறையிடுகிறேன். ஏண்ட பலவீனம் யா அல்லாஹ்? ஏன்? நபி அவர்களுடைய குணம் இதுதான் சகோதரர்களே. சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் அன்பு வைப்பதற்கான ஆக முக்கியமான காரணம் இதுதான். 10 நாள் தாயிஃபிலே தங்கியிருந்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது தாயிஃபை விட்டுவிட்டு கர்னுல் மனாசில் வழியாக அப்படியே மக்காவுக்கு போனால் மக்காவுக்குள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த காலத்தில் எப்படி விசா சிஸ்டம் இருக்கிறதோ இதே போன்று அந்த காலத்திலும் இருந்தது. நபி அவர்கள் அஹ்னஸை அழைத்தார்கள், விசா தா, அனுமதி தா மக்காவுள் வருவதற்கு. சொன்னால், தரமாட்டேன், மக்காவுக்குள் உன்னால் வர முடியாது. ஒரே முறை மனிதர், அதாவது ஜுபைர் பின் முத்இம் என்ற ஒரு மனிதர், அவர் சொன்னார், நான் பாதுகாவல் தருகிறேன் என்று தனது முழு பிள்ளைகளையும் ஆயுதங்களோடு எடுத்து வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே மக்காவுக்குள் அனுமதித்தார். நபி அவர்கள் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த அடிபட்ட காயத்தோடு நோயால் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொன்றும் நீண்ட நீண்ட வரலாறுகள் சகோதரிகளே, நீங்கள் எடுத்து படியுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் கேட்டார்கள், முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? நாங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவோம். நபி அவங்களுக்கு இப்போ ஆசை வந்துச்சு, இப்போ வாக்கு தந்துட்டாங்களே. நபி அவங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க. அல்லாஹ் சொன்னா, நபியே, நீங்கள் விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க நபியே, நாங்கள் சந்திரனை ரெண்டாக பிளக்குவோம். சகோதர சகோதரிகளே, முழு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது சஃபா மலை அடிவாரத்தில் மக்கால ஒரு மலை இருக்குது, அதாவது ஜபலு அபி குபைஸ். ஜபலு அபி குபைஸ் என்ற ஒரு மலை இருக்குது மக்கால. அபி அவங்க முழு பேரையும் வச்சு என்ன செஞ்சாங்க, சந்திரனுக்கு அப்படியே விரலை காட்டினாங்க. சந்திரன் உடனே ரெண்டாக புழக்க தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சந்திரன் பொழந்தி ரெண்டாயிற்று. இன்றைக்கும் போய் பாருங்க, சந்திரன்ல இந்த ரெண்டா பொழந்த அடையாளம் இன்றைக்கும் இருக்கு. சந்திரன் பொழந்து ஒரு பகுதி ஜபலு அபி குபைஸுக்கும், இன்னொரு பகுதி ஜபலு குஹைகான், இந்த ரெண்டு மலைக்கடையால பிரிந்து. உடனே ஒத்தன் கத்தினான், இதுதான் முகம்மதுடைய ஆகப்பெரிய சூனியம் என்று கத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும், இந்தியாவுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்த பொழுது மலபார் மன்னன், மலபார்ண்டா கேரளா மன்னர், தனது மனைவியோடு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. இதை பார்த்த மன்னன் சொன்னான், ஏதோ ஒரு நிகழ்வு உலகத்திலே நடந்திருக்கிறது, சந்திரன் இரண்டாக பிளந்து சேர்ந்தது, இதை அறிந்து வர வேண்டும் என்று ரெண்டு பேர் அனுப்பி வச்சார். அந்த ரெண்டு பேரும் தேடி தேடி உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே வந்து சேர்ந்தார்கள் மக்காவுக்கு. சகோதரிகளே, ரெண்டு பேரும் செய்தியை கேள்விப்பட்டு அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவி ரெண்டு பேரும் வருகிறார்கள் ஒமான் வழியாக. அதிலே மஸ்கட்டிலே ஒரு ஆள் ஒஃபாத்தாகிறார், மற்றவர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். மலபாருடைய மன்னன் இஸ்லாத்தை தழுவினான். சகோதரிகளே, இதில் இன்னொரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்யும் முயற்சி இருக்குது, அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதார். நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதாரம். மக்காவுடைய காபிர்கள் ஒருவர் கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் மலபார் மன்னன் இஸ்லாத்தை தழுவினார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது, அல்லாஹ் நபி அவர்கள் தாய்வில் பட்ட கஷ்டத்துக்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்த நாடினான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்கு அல்லாஹ் நாடினான். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு தூர் சீனா மலையடிவாரத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசா ஃபஹ்லஅன அலைக், சிறப்பு கலத்துங்க, கண்ணியமான கால்வாயிலே நீங்கள் நிற்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசியது 10 வார்த்தைகள் தான் பேசினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு. பேசும் பொழுது கடைசியாக கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் நான். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, என்னை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பார் இப்பொழுது. இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் கிதாபு தவ்வாபினில் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஒரு படையை அனுப்பினான், முதல் படை வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்தார்கள், யா அல்லாஹ், என்னை விற்று என்ன. ரெண்டாவது படை வந்தது, மூன்றாவது படை வந்தது, 10வது படை வந்த பொழுதுதான் மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயசு, அல்லாஹ் தாயிபிலே பட்ட கஷ்டத்துக்காக நபி அவர்களை சந்திக்க நாடினான், நபி அவர்களை அழைத்து வரும்படி சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனது தங்கச்சியுடைய வீடு உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுநிசி நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையால் இறங்குகிறார்கள், வாசலால் வரவில்லை, கூரையால் இறங்கினார்கள். கூரையால் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2வது தடவை பைபாஸ் ஆபரேஷன் செய்கிறார்கள். நபியுடைய 4 வயதிலே ஆபரேஷன் நடந்தது, இப்பொழுது நபியுடைய 50வது வயதிலே ஆபரேஷன் செய்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள், ஜம்ஜம் தண்ணீர் கொண்டு வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள், இருதயத்தை வெளியே எடுத்தார்கள், தங்க பிளேட்டிலே வைத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவினார்கள், இருதயத்தை கழுவினார், வைத்தார், தைத்தார், முடிந்தது ஆபரேஷன். சகோதரர்களே, நபி அவர்களை ரெடியாக்கினார்கள், வாங்க போவோம். வாகனம் கொண்டு வந்திருந்தார் புராக் கொண்டு வந்திருந்தார். சகோதரர்களே, புராக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 3க்கு ஏற்றினார். நபி அவர்கள் வாழ்நாளில் 36 பேரை தனது வாகனத்திலே ஏற்றியிருக்கிறார்கள். உலமாக்கள் எப்படி தேடி இருப்பார்கள் என்று பாருங்கள். 36 பேரை தனது வாழ்நாளில் தனது குதிரையிலும் கழுதையிலும் நபி அவர்கள் பின்னால் ஏற்றி இருக்கிறார்கள். அதிலே ஒரு ஆள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அல்ல, அவரும் பின்னால், புராக்கிலே பின்னால். புராக்கில் ஏறிய பொழுது புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்தை வலங்கி சகோதரர்களே சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் ஏறுவது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புராக் மக்காவில் இருந்து.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: அவர்கள் கீழே உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். பலஸ்தீனை அடைந்தார்கள் சகோதரர்களே. பலஸ்தீனுக்கு அல்லாஹ் நபி அவர்களை புராக் மூலம் கொண்டு வந்தார். பலஸ்தீனை நெருங்கியதோடு பார்த்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனுடைய மண்மேட்டிலே இருக்கிறது. பலஸ்தீனுடைய கபருக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் அக்ஸாவுக்குள் நபி அவர்கள் நுழைந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நுழைந்தார்கள். புராக்கை கட்டினார்கள். அல்லாஹ் முழு நபிமார்களையும் மஸ்ஜித் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ரகா தொழுவித்தார்கள். தொழுவித்ததற்கு பிறகு பலஸ்தீனிலிருந்து தான் மிஅராஜ் சென்றார்கள். சகோதரர்களே, மிஅராஜ் இஸ்ரா என்பது இரவு பிரயாணம். மக்காவிலிருந்து மதீன் அதாவது பலஸ்தீனுக்கு நபி அவர்கள் சென்றதனுடைய பெயர் இஸ்ரா. பலஸ்தீன் மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து ஏழாவது வானத்துக்கு அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்களே, அதற்கு பெயர் தான் மிஅராஜ். மிஅராஜ் சகோதரர்களே, பலஸ்தீனுடைய முக்கியத்துவம் இதிலே தான் விளங்குகிறது. பலஸ்தீன் முஸ்லீம்களுடைய பூமி அது. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா வாழ்ந்த பூமி. சாராவுடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அமைந்திருக்கும் இடம் பலஸ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலம். அதற்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து உயர்த்தப்பட்ட இடம் பலஸ்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ் பலஸ்தீனுக்கு எடுத்து செல்கின்றார். சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹுடைய காலம் ஹிஜ்ரி 16 ஆண்டு முஸ்லீம்களுக்கு பலஸ்தீன் கிடைத்தது, முஸ்லீம்களுடைய கையிலே கிடைத்தது. 16 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 490 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கையிலே பலஸ்தீன் இருந்தது. ஹிஜ்ரி 492 ஆண்டு 80,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டு பலஸ்தீனை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினார்கள். ஹிஜ்ரி 492 ஹிஜ்ரி 580 வரைக்கும் பலஸ்தீன் கிறிஸ்தவர்களுடைய கையிலே இருந்தது. அந்த காலத்திலே ரிஜினல் என்ற ஒரு கிறிஸ்தவ தலைவன் இருந்தான். இவன் சத்தியம் செய்தான், பலஸ்தீனை நாம் பிடித்து விட்டோம், அடுத்த கட்டம் மக்காவை பிடிப்போம், காபாவை பிடிப்போம், அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹுடைய கபரை தோண்டி எடுப்போம். இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மேதைதான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. எத்தனையோ நோன்புகள் கலா அவருக்கு. ஆனால் இவருக்கு இருந்த ஒரே ஒரு தாகம், இந்த நபியவர்கள் மிஅராஜ் சென்ற இந்த பலஸ்தீனை கைப்பற்றி முஸ்லீம்களுடைய கையில் கொடுத்து விட்டு தான் நான் மௌத்தாக வேண்டும். சகோதரர்களே, இதே கவலையில் திரிந்தார் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாதிபதி தான் நூருத்தீன் ஜங்கி. நூருத்தீன் ஜங்கி ஹிப்பீன் என்ற இடத்திலே யுத்தம் செய்து வெற்றி கொண்டார். சலாஹுத்தீன் அய்யூபியிடம் கையிலே கொடுத்தார். சலாஹுத்தீன் அய்யூபி இரவு பகலாக முயற்சி செய்து ஹிஜ்ரி 580களிலே பலஸ்தீனை கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து திரும்ப எடுத்தார். எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 100,000 கிறிஸ்தவர்கள் பலஸ்தீனுக்குள் இருந்தார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய விசால குணம் இதுதான். சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவனை கூட கொலை செய்யக்கூடாது. 80,000 முஸ்லீம்களை கொண்டார்கள், ஆனால் நாம் பழிக்கு பழி வாங்க மாட்டோம். இஸ்ரேல் பத்தினாலும் தண்ணி ஊற்றி அதை அணைப்பது, உதவி செய்வது என்பது முஸ்லீம்களுடைய குணம். அது முஸ்லீம்களின் குணம். இஸ்ரேல் பத்தும் பொழுது அதை அணைப்பது முஸ்லீம்களுடைய குணம். ஆனால் ஒன்றும் செய்யாத முஸ்லீம்களை கொன்று குவிப்பது யூத குணம். அது சகோதரர்களே, யூத குணம் குணமாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகளே, சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவரை கூட கொலை செய்யக்கூடாது, அவ்வளோ பேரும் போங்கள் உரிமை. இவ்வளோ பெரிய விடயம். சலாஹுத்தீன் அய்யூபியை வணங்கினார்கள், ஒரு முஸ்லிம் தலைவர் இப்படியா? ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், மூணே மூணு பேரை நான் கொலை செய்வதாக நேர்ச்சை செய்தேன், அவர்களை எனது கையால் கொள்ளுவேன் நான். முதல் ஆள் ரிஜினல் வா, உன்னை கொள்ளுவதற்கான காரணி நீ செய்திருந்தாய் சத்தியம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பை தோண்டி எடுப்பேன், வெளியே எடுப்பேன் என்று, அதற்காக நான் உன்னை கொள்கிறேன் என்று வாளை எடுத்து கழுத்தை வெட்டினார். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை சகோதரர்களே. இமாம் அபுல் ஹசன் அலி அந்நதிவி ரஹிமஹுல்லா தனியொரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் இவரை பற்றி தனியொரு கிதாபை எழுதினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றி காலா காலம் வரும் முஸ்லீம்கள் இவருக்காக துவா செய்ய வேண்டும் என்பதற்காக. சகோதரிகளே சகோதரிகளே, 1946 ஆண்டு பலஸ்தீனுடைய ஒரு பகுதியை யூதர்கள் பிடித்தார்கள். பிடித்த சமயம்தான் அந்த யூத தலைவன் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் திமிஷ்கிலே இருக்கிறது, கபரடியே வந்து தனது பூட்ஸால் உதைத்தான். உதைத்து சொன்னான், சலாஹுத்தீன் உனது காலம் செத்து விட்டது, இப்பொழுது பலஸ்தீனை நாம் பிடித்திருக்கின்றோம். கபரிலே உதைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசி காலம் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்குத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது அங்குதான், தஜ்ஜால் கொல்லப்படுவது அங்குதான். மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி. கடைசி காலத்துடைய அடையாளம் ஒரு நெருப்பு முஸ்லீம்களை தரத்தும். தரத்தி தரத்தி தரத்தி சகோதரர்களே, பலஸ்தீனை எல்லோரும் போய் சென்றடைவார்கள். பலஸ்தீன் தான் அருதுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீன் தான். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துகிறார்கள், அனைத்து நபிமார்களும் தொழுகிறார்கள். தொழுததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கிலே ஏற்றினார்கள். புராக்கிலே ஏற்றி புராக் மிஅராஜ் செல்கிறது, வானத்தை நோக்கி பிரயாணம் செல்கிறது. சகோதர சகோதரிகளே, உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஆம்ஸ்ட்ராங் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வானத்து கிட்ட சென்ற பொழுது உலகத்திலிருந்து மிஸ்குடைய அத்தர் வாடை வானத்தை நோக்கி அடிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் இது என்ன வாடை இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது ஃபிரௌனிடம் இருந்த ஒரு பெண், அதாவது ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண். வரலாற்றிலே பெயர் கிடையாது, அதாவது மாஷிதா என்று சொல்வது. மிஷ்த் என்றால் அரபிலே சீப்பு, மாஷிதா என்றால் முடிவாரக்கூடிய பெண். ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண் தான் மாஷிதா. அந்த பெண்ணிடம் இருந்து, அந்த பெண்ணுடைய கவரில் இருந்து வரக்கூடிய வாடை தான் இது. சகோதரிகளே, இந்த ஃபிரௌனிடம் இருந்த இந்த மாஷிதா என்ற பெண் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ஃபிரௌன் சொன்னான், மாஷிதாவிடம் இஸ்லாத்தை விடு. மாஷிதா சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை விடமாட்டேன். மாஷிதாவுக்கு 3 அல்லது 4 பிள்ளைகள். ஃபிரௌன் சொன்னான், இஸ்லாத்தை விடு, விட முடியாது. உடனே ஃபிரௌன் ஏவினான், அடுப்பை மூட்டும்படி, எண்ணெயை ஊற்றும்படி எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஃபிரௌன் முதலாவது பிள்ளையை எடுத்து அந்த எண்ணெயிலே போடுகிறான், பிள்ளை பொறிகிறது, தாயுடைய மனம் பதறுகிறது. சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை விடவில்லை. 2வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 3வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 4வது மாஷிதாவையும் அவன் தூக்கி அந்த நெருப்பிலே, அந்த எண்ணெயிலே போட்டான், மாஷிதாவும் பொறிந்தார்கள். சகோதரர்களே, அந்த பெண்ணுடைய கபிலிருந்து வரக்கூடிய வாடைதான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மிஅராஜின் பொழுது அந்த வாடையை நுகர்கிறார்கள். அங்கு போய் வானத்தை முதல் வானத்தை தட்டுகிறார்கள். வானத்தை யாராலும் காண முடியாது. பூமியிலிருந்து வானத்துக்கு 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்தால்தான் வானத்தை அடையலாம். இன்று விஞ்ஞானிகள் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்? 500 ஆண்டுகள் வாழ்ந்த விஞ்ஞானிகள் யாரும் கிடையாது. அதனால தான் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, முதல் வானத்தை போய் தட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வானத்தை திறந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. உயிர்களின் பிரயாணம், உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம். இங்கு மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுகை நடத்திவிட்டு இங்கு பலஸ்தீனிலே தொழுது கொண்டிருந்த நபிமார்களுடைய உயிர்கள் இப்பொழுது வானத்துக்கு சென்று விட்டது. ஒரு ஜனாசாவுடைய உயிர் பிரிந்தால் திரும்ப எப்பொழுது அந்த உடம்புக்கு உயிர் வருகிறது? உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு வந்தது. அதாவது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் தான், குளிப்பாட்டும் பொழுது நல்ல உயிராக இருந்தால் பக்கத்திலே வந்து சொல்கிறது, கத்திமூனி, என்னை அவசரப்படுத்துங்கள், என்னுடைய சொர்க்கத்துடைய இன்பங்கள் கபரிலே காத்திருக்கிறது. அதே மோசமான உயிராக இருந்தால் கதறுகிறது. இந்த சத்தத்தை மனித ஜின்களை தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் கேட்கிறது. கபரிலே உடம்பை வைத்ததோடு உயிர் உடனே வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் உடம்போடு இருந்த உயிர் தானே. நாங்கள் எல்லாம் நடந்து செல்லக்கூடிய அந்த சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கிறது. நடந்து போகக்கூடிய அந்த செருப்புடைய சத்தத்தை ஜனாசா கேட்கிறது. சகோதரர்களே, உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீனிலே தொழுவித்து விட்டு முதல் வானத்தை போய் தட்டுகிறார்கள். இங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார். சொன்னார், மர்ஹபன் பில் அபி பில் இப்னி ஸாலிஹ், சாலிஹான மகனை வாருங்கள் என்று வரவேற்றார்கள். முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போகிறார்கள். இரண்டாவது வானத்தை தட்டினார்கள். இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இரண்டாவது வானத்திலே வைத்திருக்கிறான்? இறக்குவதற்கு தயாராக்கி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலம் உலகத்துக்கு இறங்க வேண்டும். ரெண்டு மலக்குகளுடைய உதவியோடு இறங்குவார்கள். அதுவும் பலஸ்தீனுடைய பூமியிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலே வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ், சாலிஹான சகோதரரே, வாங்கேண்டு வரவேற்றார்கள். இரண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானம் தட்டினார்கள். வானம் திறக்கப்பட்டது. மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ், மூணாவது வானத்திலிருந்து நாலாவது வானம். ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்யும் அளவு தூரம். சகோதரர்களே, நாலாவது வானத்தை அடைந்த பொழுது நாலாவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானத்துக்கு சென்றார்கள். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம். ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இங்கு கபரிலே தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார்கள். அங்கு போகும் பொழுது ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவரும் வரவேற்றார். சாலிஹான மகனே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். ஏழாவது வானத்தை அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதரத்தில் முன்தஹாவை அடைந்தார்கள். மலக்குகளை பார்த்தார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். ரித்வான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். பைத்துல் மஅமூரை பார்த்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைத்து உள்ளே அல்லாஹ் அனுப்புகின்றான். எல்லாம் முடித்துவிட்டு அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் தாயிபிலே பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ தூரம் நபியவர்களை சந்திப்பதற்காக எடுத்தார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? சஹாபாக்களிடம் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? நபியவர்கள் சொன்னார்கள், நூருன் அன்னா அரா, அல்லாஹ்வை நான் எப்படி பார்ப்பது? அல்லாஹுவை பார்க்க முடியாதே. சில சஹாபாக்கள் அல்லாஹுவை பார்த்ததாக சொல்கிறார்கள். இந்த கண்ணார் சகோதரர்களே, அல்லாஹுவை பார்க்க முடியாது. அல்லாஹ் ஆகரத்தில் வேற கண் தருவான் அவனை பார்ப்பதற்கென்று. இந்த கண்ணால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசினார்கள். எவ்வளோ இன்பமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் நபி அவர்களை எடுத்தான். பேசினார்கள். பேச்சு வார்த்தையின் முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்களை கொடுத்தான். அல்லாஹுடைய அரிஷை பார்த்தார்கள். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. அரிஷுடைய பொக்கிசம் சகோதரர்களே அனைத்தையும் முடித்து கொண்டு சந்தோஷமாக வெளியிறங்கி ஒவ்வொரு வானமாக வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கு போகிறீர்கள்? அல்லாஹ் எதை தந்தான்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலை நான் பார்த்து விட்டேன், 50 நேரம் இவ்வாறு தொழுவது, போய் குறைத்து வாருங்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் 50 குறைத்து குறைத்து 45 குறைத்து 5 எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகாலையில் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவு நான் மிஅராஜ் போனேன் என்ற பொழுது எப்படி இருக்கும் காஃபிர்களுக்கு? அனைத்து காவிர்களும் மறுக்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னால் அது உண்மை, மூளையில் போட்டு யோசிக்கவில்லை. அந்த காலத்திலே பலஸ்தீனுக்கு பிரயாணம் செல்லும் காவிர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், பலஸ்தீன் பள்ளியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? நபி சொன்னார்கள், சொல்லலாம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி வந்த அல்லாஹ் முன்னால் நிறுத்தினான். நபிக்கு இல்லாத உலகமா? நபி அவர்கள் ஒவ்வொரு தூணாக பார்த்து பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். முதல் நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50 வயது கழிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் 51 63 வயது வரை பார்ப்போம், ஒஃபாத் வரை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பால் ஒன்று சேர்ந்த அனைவருக்கும் யா அல்லாஹ் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காணக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் முன்னின்று செய்தார்களோ அவர்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தொழில்களிலும் யா அல்லாஹ் பரக்க செய்வாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய நோய்கள் நொம்பலங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் இது போன்ற மார்க்கத்துடைய சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவர்களது சந்ததிகளுக்கும் நீ நசீபாக்குவாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களது உயிர்கள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.
1: நேர்கள் இதுவரை ஜெர்மனியில் மாதாந்தம் இடம்பெறுகின்ற இஜ்திமாவுடைய சிறப்பு மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ்எம் யாசிர் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் குரல்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
5: மன அழுத்தங்கள் அதிகமாகி இன்னைக்கு அதிகமானவர்கள் சூசைட் பண்ற அளவுக்கு போய் ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சு வாழ்க்கை பிரிஞ்சு போய் தன்னந்தனியா உட்கார்ந்து இப்படி இது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுறாங்க. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு காரணமா இருக்குது. இன்னைக்கு தலைவலி, பிடரி கடுக்கிறது, முடி கொட்டுறது, ஞாபக மறதி ஏற்படுறது, கேஸ்டிக் உடைய அந்த சிம்டம்ஸ், அடி வயிற்றுல வலி இருக்கிறது, குதிகால் கடுக்கிறது, அதே மாதிரியாக சத்தங்கள் இறைச்சல்கள் பிடிக்காம இருக்கிறது, ஷோல்டர்ல பெயின் இருக்கிறது, லோ மூடா இருக்கிறது, வாழ பிடிக்கல, சமைக்க பிடிக்கல, ஒழுங்கா உடுக்க பிடிக்கல, அப்படி என்று இருக்கிறது, ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைய செய்ய முடியல, இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதும். அதே மாதிரி ஆண்கள் அவங்க வந்து ஆண்மைக்குறைவற்றவர்களாக அவங்களை அவங்க தாழ்த்தி கொள்றது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி என்று அவங்க நினைக்கிறது, பிள்ளைகள் முகத்தை பார்த்து பேச முடியாம இருக்கிறது, வீட்டுக்கு போறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கிறது, நண்பர்களை வந்து சந்திக்க முடியாம இருக்கிறது, வியாபாரத்துல எப்பவுமே பின்னடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த காரணங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாருக்குமே ஏற்படாம இருக்கணுமா அப்படி என்று சொன்னா முடியவே முடியாது. ஏன்னா மனுஷன் அப்புறந்தா ஸ்ட்ரெஸ் இருந்துதான் ஆகும், அது இல்லாம ஒரு மனுஷனும் வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுத்தாலா அல்குர்ஆன்ல அடிச்சு சொல்றான், வல நபுலு வன்னக்கும், உங்களை கண்டிப்பா சோதிப்போங்கிற அந்த சோதனைகள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துடும், வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதுல வெளியில வர முடியாம தவிச்சு தான் அந்த சூசைட் அட்டன் பண்றதும், வாழ்க்கை பிரிஞ்சு போறதும், இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிறதும் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதா இருந்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சரியா பின்பற்றினால் கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வர முடியும். அதுதான் இறை தொடர்பு. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மனுஷனை படைச்சு இந்த மனுஷனுக்கு எல்லா வழிகளையும் தந்திருக்கிறான். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் தொழுகை. அல்லாஹ் உடன் நெருங்குறார். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் விசாரித்தால் இன்னி கரீபுன் உஜீபு தஅவத்து தாயி என்று சொல்லுங்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்துல கேட்பாங்க, கேட்டா என்னை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படி என்று சொல்றான் அல்லாஹ். இன்னி கரீபுன், நான் ரொம்ப அருகில இருக்கிறேன், உஜீபு தஅவத்து தாயி, என்னிடம் பிரார்த்திக்க கூடியவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படி என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம், சிகரெட்டு குடிச்சு, சாராயம் குடிச்சு, டிஸ்கோவில் கலந்துக்கிட்டு, மியூசிக் கேட்டு, ஆடல் பாடல் செய்து, வெளியில போய் ஒரு நதிக்கரையில் உட்கார்ந்து, நதியில கல்லறிஞ்சி, கடற்கரையில உட்கார்ந்து காற்று வாங்கி ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. மனசுல உள்ள பாரங்களை கீழே எடுத்து வைக்காம எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும்? அல்லாஹாலா இந்த மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துற விதம் எப்படி தெரியுமா? நான் ரொம்ப அருகில் இருக்கிறேன், என்னட்ட கேட்டா நான் அதுக்கு கொடுக்குறேங்கிறான், என்னட்ட கேளு நான் அதுக்கு பதில் அளிக்கிறேங்கிறான். அப்ப இறைவன் நாம நெருங்குறது இல்லை. இன்னைக்கு தொலைக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சுக்கிட்டு போகுது, இறை தொடர்பு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. எப்ப இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வந்துச்சோ, எப்ப இந்த போன் வந்துச்சோ, எப்ப இன்டர்நெட் டிவி இதெல்லாம் வந்துச்சோ, வேறு ஒரு தொடர்புல நம்ம மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இன்னொரு தொடர்புல இருந்துட்டே இருக்கிறோம். இறை தொடர்பு அப்படியே குறையுது. அல்லாவை நெருங்கிறது, அல்லாஹ் கிட்ட ஓடி போய் கேட்கறது நம்மகிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா தொழுகையின் பக்கம் விரைவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய பிறப்புக்கோ சாவுக்கோ வாரது கிடையாது, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து ரெண்டு அத்தாட்சி, அது உங்களுக்கு ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரையுங்க, அல்லாவிடத்துல துவா கேளுங்க அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா எங்க போவாங்க? தொழுகைக்கு போவாங்க. நம்ம பிரச்சனையை முறையிடுறதுக்கு அல்லாவை தவிர வேறு யார் இருக்கிறா? சிந்திச்சு பாருங்க, அல்லாவை தவிர வேறு யார் இருக்கா? அவனால மட்டும்தானே முடியும். நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, உடுத்து கழிச்சு வந்துட்டு போகணும், உடுப்பு பிச்சைக்கு, திண்டு கழிச்சு வந்துட்டு போகணும், சோத்து பிச்சைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்டா தரக்கூடிய ஆளுகிட்ட போய் கேட்கணுங்க, அவனுக்கே ஒண்ணுமே இல்லாம லாட்ரி அடிச்சிட்டு அவன்கிட்ட போய் நீ என்ன கேக்குறது? நம்ம என்ன பிரச்சனையை கேட்கிறோம்? மனசு நிறைய பிரச்சனை, கஷ்டம், மனசுல ரொம்ப வேதனை, வாழ்க்கையில ரொம்ப சோதனை, குடும்பம் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வருமானம் சரியில்லை, ஆயிரத்தெட்டு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சக்தி அல்லாஹ் மட்டும்தானே, வேற யாரு இருக்கிறான்? அந்த அல்லாஹ் கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்ட்டுமே கேட்க முடியாது. இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அவன் நம்ம பிரச்சனையை தெரிஞ்சு வச்சு அவன் தலையில வச்சிருக்க முடியாம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது நாலு பேருக்கு தெரிஞ்சு நாசமா போனதுக்கு பின்னால அது இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம், நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறோம், கண்டிப்பா வந்துருவான், அவன் தீர்ப்பு தருவான், வேற வழியே இல்லை. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இப்ராஹிம் நபி கேட்டதுவா, நெருப்பை நெருங்கும் போது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வன் அமல் வக்கீல், அவனை விட வேற யாருக்கிட்ட முறையீடு செய்ய. அத நாம செய்யணும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தொழுகையின் பால் நடக்கும். இன்னைக்கு ஃபர்ல தொழுகை தொழுகிறதுக்கு ஆள் இல்லைங்க, தொழுகிறதுக்கு ஆள் இல்லை. துவா கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. திக்ர் செய்யறது, துவா கேட்கறது, தொழுகையில ஈடுபடுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த தொழுகையும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வேற, பள்ளி வாசல்லாம் இழுத்து முடியாச்சு, ஜும்மாக்கள் இல்லை, ஜமாத் தொழுகைகள் இல்லை, தொழுகக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் இழுத்து முடியாச்சு, தொலை தொடர்புகள் எல்லாம் கையில வந்தாச்சு. தொடர்பு அல்லாஹ் கிட்ட வைக்காம இன்னொரு கருவி கிட்ட வைக்க வைக்குது இந்த உலக வளை, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நம்ம இப்ப நல்ல நேரத்தோட இருக்கிறோம், நல்ல நேரங்கள் நமக்கு இருக்குது. அல்லாஹ் கிட்ட சுஜூதுல நேரத்தை நல்லா கூட்டும். துவா கேட்கக்கூடிய ஒரு இடம் சுஜூது. அத்தஹியாத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் அல்லாஹ் கிட்ட கேட்போம். துவா கேட்கறதுக்கு ஒரு முறை நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவை புகழ்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாவை புகழுவோம், நபி மீது சலவாத்து சொல்வோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். நம்ம என்ன தேவையா இருந்தாலும் கேட்போம். இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்காதீங்க, கேளுங்க. அல்லாஹ்க்கு முடியும், எதை வேணும்னாலும் கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், குழந்தை குட்டிகளை நல்லா வைக்கணும், நமக்கு நல்ல நிம்மதியை தரணும். உங்க மனசு விட்டு அல்லாஹ் கிட்ட அழுங்க. இறை அச்சத்தால் அல்லாவை நினைத்து அழக்கூடிய அந்த தண்ணீர், அந்த கடைசியா வரக்கூடிய கண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பவுமே அது நரகம் நுழையாது. அது மடியிலிருந்து கறந்த பால் எப்படி திரும்ப போகாதோ அப்படி ஒரு மனிதன் கண்ணீர் விட்டுட்டான்னு சொன்னா அது நரகம் போகாதுன்னா. அப்ப கண்ணீர் விட்டுட்டோம்னா அவ்வளவுக்கு அல்லாஹ்வுத்தால நமக்கு அதுக்கு அதுக்கு பிராயச்சித்தம், அதுக்கு அதுக்கு பதில் தாரம். நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்போம், நம்ம பிரச்சனைகளை முறையிட்டு கேட்போம். ஒண்ணு, இந்த உலகத்துல நமக்கு தீர்வு வருது. ரெண்டாவது, நம்ம மனசுல இருக்கிற பாரம் கீழே வைக்கப்பட்டாச்சு. மூணாவது, நமக்கும் இறைவனுக்கும் இடையில நெருக்கம் நெருங்க நெருங்க இந்த உலகத்துல எதை இழந்தாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லாம ஒண்ணும் தேவையில்லை. போ, அல்லாஹ் இருக்கிறான் என்னோட. நீ யாரு என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தரும் தொழுகையை நெருங்கணும், தொழுகையோடு தொடர்பு இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் தொழணும். நமக்கு பிரச்சனை வரும்போது தொழுகையில இன்னும் டைம் எடுக்கணும், கஷ்டம் வரும்போது இன்னும் தொழணும். தொழுகையில தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும். அந்த தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம அல்லாவிடத்துல உதவி தரோம், அல்லாவிடத்துல உதவி தரோம். எதை வச்சு உதவி தரோம்? வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமை தொழுகை, இதை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள். அப்ப முதல்ல நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பொறுமை, அல்லாவுடைய எழுத்து, அல்லாவுடைய நாட்டம் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது, தொழுகை. போய் தொழுகையில் நின்று அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு கேப்போமே. இதுதான் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு உலகத்திலேயே சிறந்த வழி. வற்ற எல்லா வழிகளும் ஃபெயிலியர் தான். தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் நெருங்கி நம்முடைய கஷ்டத்தை போக்குவோம். இது இன்னைக்கு தொடர்பில்லாம போகுது. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா நம்மை அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும். தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி, தொழுகையை பற்றிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நானும் நீங்கள் நிறைவேற்ற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
4: இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள்.
6: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2000.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
7: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
8: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
9: நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வதஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யஹபு லிமை யஷா இனதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான்.

ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால், சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள். நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ்ஊலுன் அன்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல் வல்ம

0: அத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய் மனைவி. அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஈயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடியவங்களாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. இப்போ ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கான். அதே போல் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கா. எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதரசாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான விவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, ரெண்டு மூணு இடத்துல வருது. வவசைனல் இன்சானவி வாலிதை எஹ்சானா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, வ வதஅத்துஹு குருஹா, வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு தலாசூன ஷஹ்ரா. அல்லாஹ் சொல்கிறான்ல, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால், ஒம்பது மாதம், ஒம்பது மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில், தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குது, சரியான கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கலை, ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும்போது, வஹ்ஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹ்மத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வவசைனல் இன்சான பி வாலிதைஹி இஹ்சானா, யுசிக்கும் அல்லாஹு ஃபி ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகு அம்ஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உக்குக்குல் வாலிதேன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப், சிறுக்கு, அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் உக்குக்குல் வாலிதேன் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது அல்லாஹ் சொல்றான், கூ அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால், அல்லாஹ் என்ன வசிய செய்கிறான், அந்த வசியத்தை நாம் சிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தருவியாக கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். இப்போ ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவ இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது? இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை, வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் பொழுது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க. நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே, மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன? ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்வது? பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள், அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ரு செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும்? குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ், அல்லாஹும்மா ஹதிஹி லி அஹ்சனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை யா அல்லாஹ், இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா. அல்லாஹுமையா முக்கல்லிவல் குலூப் சப்பித் கல்பகு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே, இந்த குழந்தையை என்ன அவன் அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பகு அலா தாஅத்திக்க, உள்ளங்களை திருப்புபவனே, அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்டா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடு. துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க, தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுபச்செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்ட்டு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தையை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுபோல வஜ்ருபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைங்க, நாம் வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சிருக்காங்க, வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இன்னொரு துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذுரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவன் கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சுருக்காங்க பாருங்க, வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு, குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம ஸலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கு என்று துவா செஞ்சுருக்காங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை, சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذكر رحمه ربك عبده زكريا اذ نادى ربه نداء خفيا ابن ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூறாவில் அல்லாஹ் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க, قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. இப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க, ரப்பிட்ட கேட்கும் போது எப்படிதான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும், நமக்கு ஒன்று தேவை அல்லாட்ட வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இன்னி வகனல் அவுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிருச்சு, அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிருச்சு. வஷ்டால ரசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா, அப்படி இருந்தாலும் நான் உன்ட்ட கேட்கறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம், இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அடியார்கள் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்பார்களாம், இந்த துவா ரொம்ப முக்கியமானது, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா. வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகாக அருமையான துவா. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனான்னு ஓதணும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுக்கு எதனை ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துவா செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும், அதுதான் அஸ்திவாரம் பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற, தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குர்ஆனில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள், யூசுப்பிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுப்பை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்னு தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுப்பிட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹித தண்டு. கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் சாதாரணம் இல்லை, அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்றுத்தான், அல்லா சொல்கிறான் குர்ஆனில் நாலு பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுன்றா இன்னொரு மனைவிக்கு அது, ஒரு மனைவியோட ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கும், அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் வைன் ஹிப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன், உங்களால் நீதம் நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுறார், நல்லா இருக்கிறாரு, அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்ட்டு. இப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள், நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்தில் ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன பண்ண, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. நீதம் இல்லாட்டி அவன் என்ன பண்ண, பெற்றோர் சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நுஅமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தன்னுடைய தந்தைக்கு. அப்போ தலபத் உம்முஹு ஐஷ்ஹதாலிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹிட்ட போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க, போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபலம்மா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவங்க கேட்குறாங்க, அகுல்லு உலா அகுல்லு வலதிக்க நஹல் தகு மிஸ்லஹாதா. அந்த ஒரு இடத்துல வாலிதுன்னு எழுதி, ஒரு இடத்துல வலதுன்னு எழுதியிருக்கு. ஒரு குழந்தையினு வச்சுக்குவோம், ஒரே ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா, அகுல்லு வலதிக்க நஹல் தகு மிஸ்லஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலலா, அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால அலைஹி ஸலாத்து வஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. காலபலா அவர் ஆமாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படிதான் நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும், அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. இதுவும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உள்ள அஸ்திவாரம், அன்பாக இருக்கணும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இருக்காங்களா, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகனார் ஹசன், யார், ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஹசன். ஹசனை வந்து முத்தமிடுறாங்க. இப்போ முத்தமிடக்கூடிய அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கின்ற ஒரு தோழர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோழர் சொல்கிறாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ள ஹசனை முத்தமிடுறாங்க, முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது, ஃபா நதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மல்லா இர்ஹமு லா யுர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்குறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை அது. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது, அந்த பெற்றோருக்காக துவா செய்யுது, ரப்பிர்ஹம் முகமா கமா ரப்பயானி சகீரா. என்னை எப்படி சின்ன பிள்ளைகளை என்னை எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா. அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரான், யா அல்லாஹ், ஏன்னா உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு எப்படி இந்த தரஜா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா, இந்த உயர்வு உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லசானகு தாலா சொல்லுவானாம், லிஸ்திஃபாரி வலதிக்க லக்க, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்வான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன் குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குற நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும் பெற்றோர்கள், தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமா நுக்கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம் லீ குலக அன்னஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பிர்ஹம் ஹுமாக்கமா ரப்பயானி சகீரா, சின்ன பிள்ளையில என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம். பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும். நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும். நிறைய நசிகத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும். இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளே இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வாழ்த்தும் முஸ்லிமும், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். அப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஆபிது, ஒரு வணக்கசாலி. லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வச்சிராத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த லுக்மான், இந்த சூரா லுக்மானில் வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்மி ஸ்வலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வரங்காலத்தில் என்றைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆகா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது, முரஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும், தொலைச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வஹும் அபுனாஉ சபா ஸினீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், 7 வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறாங்க. பயிற்சி 7 வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறாங்க. வகுரி பூகம் அலையா வகும் அபுனாவு அஸ்ரீன், 10 வயசு வரும் பொழுது பிள்ளைங்களை அடிக்கணும் தொழுவைக்காக, தொழுவில்லைன்னா அடிக்கணும்னா வேகமாக அடிச்சிடறதில்ல, சும்மா லேசான முறையில். அப்போ 3 வருட இடைவெளி கொடுக்குறாங்க, 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயான் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும்பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இது போல் நல்ல சபைகள், இது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து 4 விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன 4 சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கி கொண்டே இருக்கின்றது. ஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு. நஸலத் அலைஹிமு சக்கீனா, அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது, அமைதி இறங்குது இங்கே. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த சபையில். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்திலே இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றார். இப்போ இந்த 4 சிறப்பு எங்கே கிடைக்குது? இது போன்ற கல்வி சபைகள், இது போன்ற குர்ஆனை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள், இந்த சபைகளில் தான் இந்த நாலு சிறப்பு கிடைக்குது. இந்த நாலு சிறப்பு நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய மனைமார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது, இப்போ கல்யாண காட்சி அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோடு போகிறோம், எல்லாரும் போகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்த சபை இது மாதிரி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக வரக்கூடிய இந்த சபை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான்கு விதமான சிறப்பு அதுக்கு சொல்கிறார். அதுபோல பிள்ளைகளுடைய அஸ்திவாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில், நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆற்றுக்கு குளிக்க போகிறான், கிணத்துக்கு குளிக்க போகிறான், கடலுக்கு குளிக்க போகிறான்னு சொல்லிட்டு எவனப்போ ஏதாவது தள்ளி விட்டு வந்துடுறானுங்க, கடைசியில் பிணமாக தான் வெளியில் வருது. இப்போ நண்பர்கள், நண்பர்கள் சேரக்கூடிய நண்பர்கள், சில பேர் என்ன பண்ணுறான், நல்ல உயர்தரமான பைக் வாங்கி வச்சுக்கிறானுங்க, பைக் ரேஸ், மூணு பேர் நாலு பேர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கடைசியில் பைக்கும் உடஞ்சி போய் பிள்ளைகளும் உடஞ்சி போய் சின்ன பண்ணாமல் போய் எல்லாமே ஜனாசாவை தான் தூக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ நண்பர்களை வந்து சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மசலுல் ஜலீஸ் ஸாலிஹ், நல்ல நண்பருடைய உதாரணம், வல் ஜலீஸ் ஸூயி, கெட்ட நண்பருடைய உதாரணம், கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி, கஸ்தூரியை வைத்திருப்பவனும் நெருப்பை நெருப்பை ஊதக்கூடியவன், அதாவது கொல்லன் நெருப்பை ஊதி தயார் பண்ண அதாவது இரும்புகளை தயார் பண்ணக்கூடியவன், இந்த ரெண்டு பேருக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு, ஃபஹாமிலுல் மிஸ்க், அந்த வாசனை திரவியங்களை வைத்திருக்கக்கூடியவன், இம்மா ஐ யுஹ்தியக வஇம்மா அன் தபுதா மின்ஹு, ஒன்று உனக்கு அந்த வாசனை திரவியத்தை உனக்கு கொடுப்பான், அல்லது அவனிடத்திலிருந்து நீ விலைக்கு வாங்குவாய், வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபா, அல்லது அந்த வாசனையாவது உனக்கு வந்து மூக்கில் வரும், அழகாக அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வாய். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, வாசனை திரவியத்தை வைத்துக்கொள்ள ஒரு அத்தர் வியாபாரின்னு வச்சுக்கோ, ஒரு சென்ட் விற்கிறோம் வச்சுக்கோ, சென்ட் ஒன்று உனக்கு ஒரு பாட்டு சென்ட் கொடுப்பார், அல்லது அவரிடத்திலிருந்து நீ வாசனையை நீ வாங்கி கொள்ளுவாய், அல்லது அந்த வாசனையாவது நீ நுகருவாய், வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபத்தன், ஒரு நல்ல ஒரு வாசனை உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அந்த நெருப்பை இரும்பை உருக்கக்கூடிய அவனை கொல்லன், கொல்லனை உதாரணமாக சொல்கிறாங்க, இம்மா ஐ ஹரிக சியாபக, ஒன்று உன்னுடைய ஆடையை அவன் எரிச்சிருவான், பக்கத்தில் போய் இந்த என்னாவும் நெருப்புப்பட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு போயிடும், அல்லது வைம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் ஹபீசத்தன், அல்லது அவனிடத்திலிருந்து ஒரு கெட்ட வாசனையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதான் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் வந்து நண்பர்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் தான் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் தொழுகையாளி நண்பர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சேர்ந்து தொழுவும், தான் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருந்தார்கள் இந்த பிள்ளை என்ன பண்ண அதோடு போய் சேர்ந்துடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல நறுமணம் வேணால் நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ போதைப் பொருள்கள்லாம் வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க, கல்லூரி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், கூட நட்பு. இப்போ பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாங்க, யாரோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள் என்றதையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் பொறுப்புதாரிகள், வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம போய் நாளைக்கு போய் நம்ம கையை தூக்கிட முடியாது, அல்லாட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது, உனக்கு குழந்தையை நான் கொடுத்தேன், ஒரு அமானிதம் சொல்றாங்கும், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். பிள்ளைகள் வந்து ஒரு அமானிதம், பிள்ளைகள் ஒரு ஹிபா, ஒரு அன்பளிப்பு, அன்பளிப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுஹாலில், உங்கள் ஒருத்தர் யாரோடு சேருவது என்பதை அவர் சிந்தனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இப்போ சேர்ந்து இருக்கிறவர் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், பள்ளிவாசலுக்கு போகிற ஒருத்தரோடு சேர்ந்தனா அவர் பள்ளிக்கு அழைச்சிட்டு வருவார், கடைவீதியில் உட்கார்ந்துருக்கவரோடு பேசினா கடைவீதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். அதுதான் உதாரணம். அப்போ பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். முன்மாதிரியாக இருக்கணும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் அப்படி செய்கிறதில்லை. குதுவாம்பாங்க, குதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரி, முன்மாதிரினா என்ன அப்படின்டா, பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தர்பியா செய்கிறது, இது வந்து பெற்றோர்களுக்கு கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ ஃபோன் இருக்குது. ஃபோனு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவனை செய்ய வேணாம்னு நம்ம செஞ்சுட்டு உட்காந்தோம்டா, அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிள்ளைக்கு ஒரு தடை செய்யும் பொழுது நாமும் நம்மை தடை செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிட்டு நாம் செய்யாமல் இருக்காது. இப்போ வந்து பிள்ளைய பார்க்குறான், ஒரு தகப்பன், எப்பா நீ சிகரெட்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்கிறாரு பிள்ளைய பார்த்து. இவர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார். அப்போ எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார்? இப்போ இவர் முதல்ல என்ன பண்ணணும், விடணும், விட்டுட்டு பிள்ளைக்கு சொல்லணும். நல்லா சொல்கிறான், லிமத்த கூலூட மாலா தஃபாலும், செய்யாத ஏன் சொல்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் செய்கிறத தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ பிள்ளைக்கு மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு பெற்றோர் வந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்காது. அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, முன்மாதிரியாக பெற்றோர்கள் திகழ வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை செய்யணும், அதாவது நன்மையான காரியத்தை செய்யணும். அதுமாதிரி தீமையை தடுக்கணும், பெற்றோர்களும் அந்த தீமையை தடுத்து விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் இருக்க முடியும் என்ற செய்தியை நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குறளில் வசனம் சொல்கிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூன அல் கிதாப். அல்லாஹ் கேட்குறான், மக்களுக்கு நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் உங்களை மறந்துட்டு அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ தாவா பிரச்சாரம் பண்ணுறவங்க, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை முதல்ல பணி செய்கிறவங்க அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும், அதுக்கடுத்து தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். முருகன்னாச பில்பிர், மக்களுக்கு பிற நன்மையை ஏவிட்டு ஓ தன்சவு நாம் ஃபுசக்கும், நம்மளை நாம் மறந்தோம் என்றால் அதை விட குற்றம் வேறு எந்த குற்றமும் இல்லை உலகத்தில். வாழ்த்தும் தத்லூனல் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டு என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் கேட்குறான். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான முறையில் சொல்லணும், அவர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க, ஒமா உரீது அன் முஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்தேனோ அதன் பக்கம் நான் சொன்னதுக்கு மாற்றமாக நான் ஆட மாட்டேன். ஒமா உரீது அன் உஹா, உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்ப மாட்டேன். இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை நான் உங்களுக்கு தடுத்தனும், இப்போ உங்களுக்கு நான் எதை தடுத்தனோ அதில் நான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், நானும் என்னையும் தடுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு அன்போடும் அரவணைப்போடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கும் பொழுது சமமான முறையிலே கொடுக்க வேண்டும், இன்னும் சொத்து பங்கீடு செய்தாலும் சமமாக செய்யணும், பிள்ளைகளுக்கு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளோடு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு முக்கியமாக.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: கிளிட்ஸ்.டெல்கே உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. கிளிட்ஸ்.டெல்கே வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ்.டெல்கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். சைபர் 77 101, சைபர் 143.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 74 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: சொன்னாங்க, ஏன் மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க, கஃபன் அதே கலரோட தான் இருக்கு, அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை, அது இஸ்ஸத்தான ஆடை. அது சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களான்னா செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர், அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்கள்லாம் வருது, தலைப்பாகி கட்டிருந்தாங்க. ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது, இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், இதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை, அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவையில்லை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. எனக்கு குத்ரா போடுறதா, அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தருடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் மாற்றிக்கிட்டே இருந்தார்ன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா இது என்ன என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
6: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.

இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யார் ரசூலல்லா? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யார் ரசூலல்லா? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால்

0: சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகர தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுன்னத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: muslimvanoli.com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம்? பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், 2nd பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனி நபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இபுத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். உம்மு ஸலமா, அபு ஸலமா என்ற 2 தம்பதிகள், எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா? மக்காவை சார்ந்தவர்கள் இந்த 2 நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த 2 ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். 2 ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத் செய்தார்கள். 2 மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். நீங்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள். நாம் என்ன நினைக்கிறோம்? சில சோதனைகள் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், சில சோதனைகளின் பொழுது அல்லாஹுவை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலாத்தை அஸ்மர் ரஹ்மத்தில்லா, அல்லாவின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னகுலாயை அஸ்மர் ரஹ்மத்தில்லா இல்லல் கோமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு மூமினினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமினாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு ஸலமா அபூ ஸலமா ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள், ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள், ரெண்டு நபர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு, பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லாஹ் இறக்கி விடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும், 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபூ ஸலமாவும் உம்மு ஸலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு ஸலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபூ ஸலமாவையும் உம்மு ஸலமாவையும் பிடித்து கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபூ ஸலமாவிடத்தில் சொல்வார்கள். அபூ ஸலமா சொல்வார், வேண்டாம் எனக்கு இந்த மனைவி, வேண்டாம் இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபூ ஸலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபூ ஸலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களா? இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள், இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம். என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தோம், ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து உம்மு ஸலமா நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள். தனது கை குழந்தையோடி 500 கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள் அந்த தாய். மதீனாவில் இரண்டு நபர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும், மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து போராமைப்படுவார்களாம். ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும். உம்மு ஸலமா சொல்கிறார்கள், உம்மு ஸலமா சொல்கிறார்கள், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார், எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், எனக்கு உலகம் அவர் மட்டும்தான், அவருக்கு உலகம் நான் மட்டும்தான், நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள், எங்களினுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள், ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே இரண்டு நபர்களும் இரண்டு உலகமாக, நான் அவருக்கு உலகம் அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு ஸலமாவினுடைய கணவர் அபூ ஸலமாவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான், அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு ஸலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள், அவரினுடைய உலகம் இந்த அபூ ஸலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, இன்றைய தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவில் இருக்குகிறார், ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள், அபூ ஸலமாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கபூரிலே அபூ ஸலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உம்மு ஸலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது முஸ்லிமில், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃப் லி ஹைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபூ ஸலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீக்குவாயாக, இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை, இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வஹுலுஃப் லி ஹைரம் மின்ஹா, இந்த அபூ ஸலமாவோடு நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிளவியான ஒரு தாய் இந்த உம்மு சலமா. ஆனால் பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனையை அல்லாவின் தூதர் உம்மு சலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாவின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அபூ சலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு. மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம், வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார், மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார், எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபூ சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்று நான் உம்மு சலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது. அபூ சலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை பெண் பேச வேண்டுமையானாலும் ஆளை அனுப்பி பெண் பேசுவார்கள். அல்லாவின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாவின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழிகிறார்கள். ஹதீஸில் வருகிற, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும், நானும் வயது முதிர்ந்த கிழவன்தான். அல்லாவின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹுவின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபூ சலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபூ சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃபிலி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ், இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி
2: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com ஊடாக கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புத்தம் புதிய அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகிறார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஜலா, சூரத்து ஆதியத், 5 சூராக்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா? 5 சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية واما من خفت موازينه فامه هاويه وما أدراك ما هي نار حامية الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரிஆ குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா, இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஆ, அல் காரிஆ என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரிஆ. எப்படி குர்ஆனில் அல் ஹாக்கா, அஸ் ஸாஹா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ அதுபோன்று அல் காரிஆ என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். ومعلوم ان الشيء اذا عظم خطره كثرت اسماؤه. அறியப்பட்டது என்னவென்றால் எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரிஆ என்றால். அல் காரிஆ கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை நம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரிஆ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் நம்முடைய காதுகளை, அந்த சப்தம் நம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை எமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவிரத் வ இத நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத ஸமாஉன் ஃபதரத், இத ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ, வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ, வ கால் அல் இன்ஸானு மாலஹ. சூரியன் அப்படியே சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்து விடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதிக்கொண்டிருக்கும், பூமி நிலநடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும்.
2: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். காலு யவைலனா அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதக்கல் முர்சலூன், இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை, தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், மனிதன் திடுக்கிட்டு விடுவான், நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா கும்பி சுகாரா, அது என்ன அல்ல? என்ன போதை அல்ல? மதுவின் போதை அல்ல. வலா கின்ன அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹுவின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌமத் துபத்தலுல் அர்து வல் யௌமத் துபத்தலுல் அர்த், பூமியின் அமைப்பு மாற்றப்படும், வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர், பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள், அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்திலே இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிற நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அய்யந்துர பஅதுஹும் இலா பஅத், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள், ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான். எமக்கு பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும் அல்லாஹுடைய அந்த அச்சத்தால். அல் காரியா ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரியா என்று சொல்கிறான். அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செதிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா மல் காரியா உமா அதுராக்க மல் காரியா. சுப்ஹானல்லாஹ், மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும், மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அப்படியா இல்லையா? அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள், அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டுச் சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? மூன்றாவது நபியை பார்த்தால் நேரடியாக கேட்கிறான், நபியே அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா, அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவான். என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அந்த அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். ஓமா யுத்ரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஓமா யுத்ரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே, அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு ஓமா யுத்ரீக என்று அல்லாஹ் சொல்லுவான். ஓமா அத்ராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். அம்மா அதுரா கமல் காரியா, நபியே காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். இப்ப மூன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா காரியா காரியா என்ற வார்த்தையை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். அந்த அல் காரிஆ ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூனுன்னாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யௌம யகூனுன்னாஸ், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள், கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள், மப்தூஸ் சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடு எல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்துவிட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும்? விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது எண்ணும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ். அது போல் மஹ்ஷர் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே? எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள். சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவார். இப்படிப்பட்ட நாளாக இருக்கும். அவனுடைய மனைவியை விட்டு, அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான், கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான், யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டே இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ், யா ஃபாத்திமா பின்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹின் மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஃதி மின துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள் தருகிறேன், நான் தந்தை ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை எதை வேண்டுமோ கேள் தருகிறேன், நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நீதான் உன்னை பாதுகாக்க வேண்டும், நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ தாய் என்பதாலோ உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனு நாசுகல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்ம அதாஅத் மா ஹவுலஹு ஜஅல அல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள், ஃபராஷ் கல் ஃபராஷில் மப்தூஸ், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான்? ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பு என்று. அதுபோல்தான் நான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனு நாஸ் கல் ஃபராஷில் மப்தூஸ். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், வதகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுவால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வதகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ், இஹ்ன் என்றால் கம்பளி, பல நிறங்களுடைய கம்பளிக்கு எஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. எஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி, பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து ஒன்று ஒன்று ஒன்று கொடுத்து அதை அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா? அதற்குத்தான் நஃபஸ் என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்னாக்கி விடுவான், பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான்? உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன? அதானே இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார், மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும்? அந்த வறுமையில் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ் அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா ரிவஜௌ வலா அம்தா, அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான் மஹ்ஷரில். மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன்? உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் உண்டு சேர்ந்து விடும்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தக்கப்பிரூன், ஐனல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே? அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே? தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே? அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான் நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, அங்கு எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, மேலும் யாருடைய எடை, யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ, மழையெல்லாம் கணம் கிடையாது. அங்கே உண்மையான கணம் எது, உண்மையான உறுதி எது? யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ அவர்கள் தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும்? எதை கொண்டு? நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக, யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, ஐஷ் என்றால் ஈஷா, நிம்மதியோடு வாழ்தல். நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கைக்கு. ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, யார் இப்படி யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா, நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன், பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும்? உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டு வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம்தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். இந்த துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வஸ்அதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம், ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான், பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவளை கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதே திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் ஒமா ஒமா அல்லா அல்லா நர்தா யாரம், நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபல அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்விடம் இருந்து இந்த வார்த்தை கேட்டால் அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு, நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான், அதுதான் உறுதி, அதுதான் வெற்றி. அல்லாஹ்வுக்கு பிறகு சொல்கிறான், யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, என்ன அர்த்தம், நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகரித்து நன்மையின் எடை யாருக்கு லேசாகி விடுகிறதோ அவனுடைய தாய் ஹாவியாவாகும். உம்முஹு என்றால் தங்குமிடம் என்று கூட வைக்கலாம், அவன் சேருமிடம் தங்குமிடம் என்று கூட அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும்? ஹாவியா என்றால் நரகம், அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகமாகும். ஒரு குழந்தைக்கு தாயை சொல்ல வேண்டுமா? யார் உன் தாய் என்று, யார் உன் இதுதான் உன் தாய், அந்த உன்னுடைய தாயை நீ கட்டி அணை முத்தமிடு என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் யார் தாய் என்று, அந்த குழந்தை அறிந்து கொள்ளும் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. தாய் தான் தனக்கு அடைக்கலம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் தாயை விட்டு அந்த குழந்தை ஒருபோதும் பிரியாது. அதுபோல்தான் யாருடைய நன்மையின் தராசு குறைந்து லேசாகி விடுகிறதோ அவர்களுடைய அடைக்கலம் எதுதான், அவர்கள் சென்று சேருவது எதுதான்? அதை தவிர அவர்களுக்கு வழியே கிடையாது. அவர்கள் எங்குதான் போக வேண்டும்? தாய்க்கு தான் போக வேண்டும். அவர்களுடைய தாய் யார்? ஹாவியா. சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அங்கே வேறு வழி கிடையாது, அடைக்கலம் கிடையாது. அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்க மாட்டான், வேறு யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? அவருடைய தாய் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவருடைய தாய் யார்? ஃஉம்முஹு ஹாவியா. ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் என்ன? ஹாவியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை இந்த அரபி வார்த்தை பயன்படுத்தப்படும் கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. கடுமையான சிரமம், அதை விட சிரமம் அவனுக்கு கிடையாது. அதுபோல் சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாவியா. அவன் அந்த இடத்திலே இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹாவியா என்றால் நரக கடைசி தலம் அதுதான், அதற்கு கீழ் தலம் கிடையாது, அதான் கடைசி தலம். அப்போ உம்முஹு ஹாவியா என்றால் நரகத்துடைய கடைசி தலம் அதான். நரகம் என்பது கீழிருந்து மூட்டப்படும் நெருப்பு, அதனுடைய ஆழத்தில் அவன் இருப்பான். ஆழம் அவனுக்கு அதுதான். நரகத்துடைய ஆழம் பற்றி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சத்தம் கேட்டது சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தத்ரூனமாக அதா சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ரூமிய பிஹி ஃபின்னார் முந்து சபீன ஹரீஃபா, இது ஒரு கல், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் மேலே போடப்பட்டது, அது அதனுடைய அடித்தளத்தை இப்போதுதான் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது ஒரு பாறையில் மோதும் போது வரக்கூடிய சப்தத்தை போன்று இப்போதுதான் அது அடித்தளத்தை அடையவிருக்கிறது என்று சொன்னார்கள். 70 ஆண்டுகள் போடப்பட்டாலும் அந்த கல் நரகத்துடைய கீழே சென்றடையாது, அவ்வளவு ஆழம். அந்த ஆழம் என்பது முழுக்க நரக நெருப்பால் சூழ்ந்தது. அந்த நெருப்பில் அடித்தட்டில் ஹாவியா என்ற நரகம் இருக்கும். யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாகி விடுகிறது அவனுடைய தராசு, அவன் ஹாவியா என்ற நரகத்தை சென்றடைவான். அல்லாஹ் அதை மேலும் தெளிவுபடுத்துவதற்கு கேட்கிறான், வமா அத்ராக மாஹியா. அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால் என்னவென்று தெரியுமா? மாஹியா, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல போறா அர்த்தம், அது என்னன்னு சொல்லி அம்மா யுதுரிக்கிறான் அல்லாஹ் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அம்மா அதிராக்க அல்லாஹ் சொல்ல போறான், அது என்ன? நாருன் ஹாமியா, அது நெருப்பு. ஹாமியா என்றால் ஒரு விஷயத்தை சூடு காட்டுதல், அதுக்கு மேல சூடு காட்ட முடியாதது, அப்படி இறுதி எல்லை வரை சூடு காட்டப்பட்ட நரக நெருப்பு. அப்ப அது கீழ்த்தளத்தில் தான் இருக்கணும், அப்படியா இல்லையா? மேல்தளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட கீழ்த்தளத்திற்குரிய நெருப்பு தான் அதிகமான சூடானது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹாவியா அத்ராகமாஹியா நாருன் ஹாமியா. நரக நெருப்பு எவ்வளவு தூரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூக்கிது இப்னு ஆதம் ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ் மின் ஹர்ரி ஜஹன்னம். நரகத்துடைய நெருப்பு உலக நெருப்பில், உலக நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். உலகத்தில் நாம் எரிக்கக்கூடிய நெருப்பு எதுதான்? நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான், ஒரு பங்குதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. இதே மாலை தொட முடியாது ஒரு நிமிஷத்துக்கு மேல, இல்லையா? இதே நமக்கு ஒரு வெண்ணி சட்டியை சூடு வச்சா கூட துணி இல்லாமல் இறக்க முடியாது. நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபித்தூழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுவே போதுமானது, உலக நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை அழிப்பதற்கு தண்டிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூடுகாட்டப்பட்டு 69 மடங்காக மாறி இருக்கிறது. குல்லுஹா மிஸ்லு ஹர்ரிஹா, அதனுடைய ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பை போன்றிருக்கும். உலகத்துடைய எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் எரித்தாலும் அது நரக நெருப்பில் 69 ஒரு மடங்குதான். அதிலும் அந்த நெருப்பு பயங்கரமாக சூடு காட்டப்பட்டது, அதுதான் ஹாவியா என்ற நரகமாகும், அந்த நரகத்துடைய நெருப்பாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நபித்தோழர்கள் அழுதார்கள். நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள். நாம் எல்லாம் சாதாரணமாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் பயந்ததை, ரசூல்மார்கள் பயந்ததை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிராத்துடைய பாலம், சிராத் என்ற பாலம் நரகத்தின் மேல் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிமார்கள் அதை கடக்கும் போது அவர்கள் பேசுவார்கள், அவர்களும் பேசுவது யா ரப் சல்லிம் சல்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. யார்? அல்லாஹ்வின் நண்பர் சொல்லுவார். மூசா அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப் சல்லிம் சல்லிம். நாம் எல்லாம் யார் எம்மாத்திரோம், எந்த நன்மையை வைத்திருக்கிறோம், எந்த அமளி வைத்திருக்கிறோம் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தூய்மைப்படுத்துவானா? அல்லாஹும்மா இன்னா நஊது பிக மின் அதாபின் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுப்அதூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே இந்த மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com. உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
4: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி, மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். 2, நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நவவியும் இமாம் குர்துபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். 3. நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. 4. ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. 5. ஹிஜ்ராவிற்கு 1.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. 6. ஹிஜ்ராவிற்கு 1 ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் 3 கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் 3 கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த 3 கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு 2வது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து 3வது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 4வது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 5வது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 6வது வானத்திற்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு 7வது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். 7 வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது 7வது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹ்வை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ்வை அவர்கள் நெருங்கினார்கள்.

அதை போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல், நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50ஐ 5 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ, நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து, நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும், மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தினர் வழிகிட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதிகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள்.
விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டு விடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம்

0: பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹு தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மையென்றும் சத்தியமென்றும் ஏற்றுக்கொண்டதால்தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹதஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மிஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத் தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முஹத்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனங்கள் 16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: www.muslimvanoli.com.
1: இது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
4: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள்.
5: இன்னல்ஹம்துலில்லாஹ் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் உயிரோடு இருப்பவன், லா தௌஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை, லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது, மன்ஜல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பிஇதினிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்யப் போகின்றார், யலமும் பாபைன ஐதிஹும் ஒமா ஹல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹக்கு சுபஹான தலா நன்கு அறிகின்றான், அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது, இல்லா பிமாஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானா தாலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானா தாலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுபஹானா தாலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான், நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலாக்கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலாக்கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் கலாக்கதிர் 6வது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியது தான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா
6: என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால், அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால், நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால், இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன்தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி. அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அவருக்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ்வு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலக
4: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர். இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசா வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சதுதான். அப்ப இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. லிகை லா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலிம் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசின அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி, கெட்ட விஷயங்கள் ஒன்றி, ரெண்டு தானே ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டமன் நம்பினால் கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலாத்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோப்பியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி யூகேயும் இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபுர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்றோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கலாக்கதிர் தான். கலாக்கதிரை விமர்சிக்கிறோமே, கலாக்கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ் தஆலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் ஃபலநுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான்? ஈமான் கொண்டு இருக்கணும். நீங்க ஈமான்குள்ள என்ன வருது? கலாக்கதிர் இருக்குது. கலாக்கதிரை நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும் விதியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாமல் தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்னவருள் என்று சொல்லும் என்னவருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே அவன். நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன். இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன்? பாப்பாவே இல்லையா? அப்போ எங்கே போய் இருந்திருப்பேன்? இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்தது இல்லையா? அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே. எதுக்கு வேதனைப்படணும் என்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் 1000 ரூபாவை பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைச தாலிக்கல் யஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலமாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன் அசாபத்து குஸ்ஸர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்ல நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படி என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு வர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார், ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது? பொறுமை அடைகிறது எப்படி? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது. நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் இன்னமும் யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர் மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்க விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு ஆள் தேவையா? இதை சொன்னால் ஒருத்தனால் யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும். எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா? யார் தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி, அது காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது, காரணம் அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை, அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது. எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யார்? அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்று தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அடிபட்டு ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளைய கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதர் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படித்தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளைய அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸை பாருங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைப்பிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைப்பிடிக்கு? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குறை சொல்ல, அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தாண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தான்றக்கூடாது, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று ஏற்றுக்கலான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹாக்கு சுப்ஹான தலா சூரா தகாபுன் அதே மாதிரி 4வது, 5வது, 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் பி இல்லா பி இதுன்னு, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஒமையூ மின் பில்லா எஹதி கல்பஹு. இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான். அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியே காட்டுறான். அப்போ அல்லாஹை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எகுதி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனும் நடந்திருக்குது, அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வாரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னில் எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னெல்லாம் பிழையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நான் பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூற சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் தான் நம்புகிறேன் என்று சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருலக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு யஅலமோ வாந்தும் லா தஅலமோ, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டு அந்த தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நில கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, இன்னல்லாஹு லைஸ இபாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்தவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு. இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்தை கட்டுங்க டாக்டருங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டருங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், உடஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பா தான் பிடிச்சிட்டிருக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியில் இருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன் தான் இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த புள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுண்டு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியவனா, இல்லை கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததை தவிர, அல்லாவை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உங்களை நாங்கள் சோதிப்போம், எப்படி சோதிப்போம், பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால் கொலையால் அறுவடையால் சோதிப்போம்ங்கிறான், பயத்தால் சோதிப்போம்ங்கிறான், பசியால் சோதிப்போம்ங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்போ வரும் எந்த நிலையில் வரும் என்று தெரியாது. அடுப்புங்கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லா, இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ்கிட்ட எனக்காக துவா கேளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் தஸ்பிரி உலகில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், என் செய்தி அது உலக்கிங்கிறேன், விரும்பினா சொல்லி நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறே உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கலை, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காமல், அல்லாவின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாவோட சோதனையா, இதுக்கு கூலி சொர்க்கமா, இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர், மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முள்ளு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலம் ஒன்று இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம்னு கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبيِّنا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إليَّ من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: என்ன செய்ய, அவ்வளவுதான் காரணம். அப்படி நினைச்சு கலாக்கதிரை நம்பும் போது அவன் ஈமான்ல உறுதியா இருக்கானா இல்லையா? அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் கலாக்கதிரை நம்புறானே. அடுத்தது பயம். பயம் எப்ப வரும்? எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கலக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, இவ்வளோ சாமனை வாங்கிட்டோம் எப்படி விற்க போகிறோமோ, இவ்வளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே. அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாடுறது தான் பயம். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்கப்போகுது. முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்போம், என்ன பிரச்சனை வரப்போகுது? அல்லாஹ்வை நம்பி ஒரு மூமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும், எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன். நான் நோயாளியாகவே இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினு தஈஃப்னாங்க. பலம் இல்லாத பலகீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா, மனபலம். மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம். அதுதான் சரி. இப்போ பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதி கரையோரம், அந்த நைல் நதி கரையோரத்தில் அம்ரு பின் ஹாஸ்ர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் தலைமையில் 4000 பேர் போய் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. போர் வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்ப்பது முடிவதுமாக இருக்குது. எதிர்ப்படைகள் லட்சக்கணக்கான ஆட்கள், படைக்கு பலம் தேவைப்பட்டது. உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆள் அனுப்பினாங்க உமர் அவர்களுக்கு. கலீஃபா அமீருல் மோமின் அவர்களே படைக்கு பலம் தேவை, ஆள் அனுப்புங்கன்னு கடிதம் எழுதிவிட்டாங்க. உடனே உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க. 4000 பேர் சேர்ந்துட்டாங்க. 4000 பேரோடு இன்னும் 4 பேரை போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அம்ரு பின் ஹாஸ்ர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள். உமர் அவர்கள் கலீஃபா அவர்கள் எழுதி கொண்டது, அம்ரு பின் ஆசே, உன்னிடம் ஏற்கனவே 4000 பேர் இருக்கின்றனர். இதோ நான் 4000 பேரும் 4 பேரையும் அனுப்பியிருக்கிறேன். அந்த 4 பேரும் இன்னும் 4000 பேருக்கு சமன். மொத்தம் உன்னிடம் 12000 பேர் இருக்கின்றார்கள். தைரியமாக போராடுகின்றார்கள். போர் வெற்றி பெற்றது. அந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன் என்றது ரகசியம் என்ன? உடல் பலம் உள்ளவர்களா? வயதானவர்கள். ஏன் அவர் ஒருவர் 1000 பேருக்கு சமனானார் என்றால், அவர்கள் 4 பேரும் பத்ர் போரில் கலந்து கொண்ட மனதால் வீரர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை ஆயுதங்களோடு நிராயுதபாணியாக 300 பேர் நின்று போராடிய மனபலம் உண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கதரை நம்பியவர்கள். இறைவனுடைய தீர்ப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். மரணம் என்ற ஒன்றை அறவே பயப்படாதவர்கள். மறுமை என்ற ஒன்றை மட்டுமே ஆசைப்பட்டவர்கள். ஒருவர் 1000 பேருக்கு சமன். இதுதான் அல் மூமினுல் கவி, பலமுள்ள ஒரு மூமின். அந்த பலமுள்ள மூமின் யார்? நடந்து முடிந்ததற்கு கவலைப்பட மாட்டான், நடக்கப் போவதற்கு பயப்பட மாட்டான், எப்போதுமே பலமாக இருப்பான். இறை தீர்ப்பு முடிவு இதுவாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். மரணத்துக்கு முன்னால் மன்றியிடுபவர்கள் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே போராட்டத்துக்கு போயிருந்த படை வீரர்களில் ஒரு சிலரை எதிரி பிடித்து கொண்டு விட்டான். எதிரி பிடித்து, இந்த கலிமாவை விட்டுவிடு, உங்களை விட்டுவிடுகிறோம் என்று தொந்தரவு செய்து வேதனை செய்து அவர்களையெல்லாம் துன்புறுத்துகிறான். மனதிலே எவர்களும் அங்கே இடம் கொடுக்கவில்லை, பலமாகவே நின்றார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமோ கொடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டு அந்த எண்ணெய்க்கு அருகிலே அவர்களில் ஒருவரை கொண்டு வந்து கலிமாவை விடுகிறாயா என்று கேட்க அவர் மறுக்கிறார். அவரை தூக்கி அந்த எண்ணெய் தாச்சிலே தட்டுவிடப்படுகிறார். தோள்கள் விலகி எலும்புகள் தெரிந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகிறது. பிறகு அந்த படைக்கு தளபதியாக இருந்தவரை கொண்டு போய் வைக்கின்றார்கள். எண்ணெய் தாச்சிக்கு அருகிலே போனதும் கண்ணீர் மல்க அழுது கண்ணீர் கொட்ட கொட்ட அழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து சிப்பாய்கள் மன்னரிடம் சொல்ல, கொண்டு வாருங்கள், பயந்து விட்டான் போலும் என்று அழைத்து வந்து, ஏன் அழுதாய், கலிமா சொல்லுக்கு கலிமாவை விட்டு விடுகிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதிலில் ஆடிப்போய் விடுகிறான் அரசன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எண்ணெயில் கொதிக்கும் எண்ணெயில் விழுந்து என் உயிர் விடுவதை நான் பயப்படவில்லை மன்னா. அல்லாஹ்வுடைய தீனுக்காக விடுவதற்கு என்னிடம் ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, இன்னும் ஒரு 100 உயிர் இருக்கக்கூடாதா என்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மனபலத்தை சொன்னதும் அவன் தோற்றே விட்டான். இது உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த அல் மூமினுல் கவி, ஒரு பலமுள்ள ஒரு மூமின். எனவே என்ன நடந்தாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்றால் நடந்துதான் ஆகும். நான் இன்றைக்கு மரணம் என்றால் மரணம்தான், அது என்ன பயப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தைரியமாக அவர்கள் போகின்றார்கள். ஒரு பெண் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று வாழ்வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் இருவரும் கணவனும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி என்றார்கள். வெட்டு விழுந்த காயத்தில் இரத்தத்தோடு நின்ற மகனை ஓரமாக அழைத்து ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டுப்போடும் போதே அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஓடு போய் நபியை கவனி, நபியை கவனி என்றார்கள். ஓரமாக நில்லடா, வெட்டு விழுந்துட்டு என்று அந்த தாய் சொல்லலை. அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள், கொஞ்சம் பேர் தான் நாம் நபியை சுற்றி நிற்கிறோம், 70 பேர் மட்டும் நிற்கிறோம், நூற்றுக்கணக்கான எதிரிகள் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
7: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: என்னோட பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அவர் மூசா நபி சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பொறுமையாளரா பாப்பீங்க, நான் பொறுமையா இருந்துக்க முயற்சிறேன்னு சொல்றாங்க. கப்பல்ல பயணம் போய் வெளியில வரும்போது பார்த்தா ஹிலர் அலிஸ்லாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாங்க. ஓட்டையை போட்டுன்னா என்னது கப்பல ஓட்டையை போட்டீங்க, அவ்வளவு பெரிய அப்படியே மூழ்கடிக்க போறீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன்னு உனக்கு பொறுமை கிடையாதுன்னு, இதுக்கு மேல கேள்வி கேட்க மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவதாக அப்படியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து அவனை கொலை செஞ்சுட்டாங்க. உடனே அநியாயத்தை தட்டி கேட்குற மனநிலை தான் மூசா நபிக்கு. அநியாயமாக ஒரு உயிரை கொலை செஞ்சுங்களே, எதுக்கு கொலை செஞ்சுங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யாத ஒரு பாவியை கொலை, அப்பாவியை கொலைஞ்சிட்டிங்களே, நான் சொன்னேன்னு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன்ட்டு. அப்போ மூசா நபி சொல்ல, இதுக்கு பிறகு நான் எதாவது கேட்டால் அதோடு நம்ம பிரிஞ்சிடுவோன்ட்டாங்க. இது கடைசி சான்ஸ் தாங்கன்னாங்க. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே போய் ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போனால் வெளியூர்காரவங்களுக்கு 3 நாளைக்கு உணவு கொடுக்க வேண்டியது எழுதப்படாத சாசனம். அவங்க உணவு கொடுக்கல, அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதில் கிழிந்து விழப்பாக்குது. அதை நிறுத்தி வைத்து நிப்பாட்டி வேலைப்பாடு செய்து அதை நிறுத்துகிறாங்க. நிறுத்துறதுக்கு ரொம்ப வேலை பெற வச்சுட்டாங்க. அதனால தான் மூசா நபி சொல்கிறாங்க, இவங்க தான் நமக்கு சாப்பாடு தரல, இதை நிப்பாட்டி வச்சு கட்டினத்துக்காக வச்சு கூலி கேட்கலாம் இல்லை என்றாங்க. கூலி கேட்கலாம் இல்லை கேட்டோம். நான் சொன்னேன் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், இனி நாம் பிரியிற நேரம் வந்தாச்சு, இனி நாம் பிரியுவோன்ட்டு உனக்கு 3க்கும் விளக்கம் சொல்கிறேன். இந்த 3க்கும் வந்த விளக்கம் சொல்கிறேன், நாம் இதோட பிரிவோங்கிறான். இது அல்லாஹ் நமக்கு சொல்ல சொல்கிறான். முதலாவது கப்பலை ஓட்டையை போட்டேன், கப்பலை ஓட்டை போட ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் என்ன செய்ய சொன்னான், அல்லாஹ் தான் என்ன செய்ய சொன்னான். இது எதுக்கென்றால் உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுத்து தாழ்த்தி கொள்வது, அதை அதை அதை ஏற்றுக்கொள்வது. உலகத்தில் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறாங்கல்ல, வீணுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல எதையுமே சொல்லலை, எல்லாமே நமக்கு படிப்பின தான். முதலாவது பாருங்க, நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு டெமேச்சி ஏற்படுது, அதுவும் அநியாயமான முறையில் ஏற்படுது. அந்த கப்பக்காரனுக்கு இவங்களுக்கு எந்த துரோகமும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை, சும்மா நட்டைக்கு நடுவால் அதில் ஒரு ஓட்டையை போட்டாங்க. அப்போ அந்த கப்பல் ஓனருக்கு எப்படி இருக்கும், அநியாயமாக இரவு யாரோ இந்த வேலையை பண்ணிட்டானே, நம்ம பார்க் பண்ணியிருந்த காரில் யாரோ டயரில் ஆணி ஏற்றி விட்டானே, இல்லாட்டி சும்மா போனது வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிதுன்னு பழுதா போய் நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிள்ளைய ஒன்று சோமில்லாம போச்சு, ஏதோ ஒரு வீட்டில் மரம் விழுந்துட்டு ஒரு பொருளாதாரம் ஒன்று டெமேச்சாகுது, அதை எப்படி எடுத்துக்கிறது. ஹில்லர் அலிஸ்லாம் சொல்கிறாங்க, இது வந்து கடலில் வேலை செய்யக்கூடிய ஏழைகள் சிலர் ஒன்று சேர்ந்து வாங்கின கப்பல் தான் இது. யமலூன ஃபில் பஹர், கடலில் வேலை செய்யக்கூடிய பலர் சேர்ந்து காசு போட்டு இந்த கப்பலை வேண்டி வச்சுக்கான். உரியது அந்த ஐபஹா, இந்த கப்பலை காப்பாற்றுறதான் ஓட்டையை போட்டேன்டாங்க. கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டிங்களா? அப்போ சொல்லி காட்டுறான், மிம்பரா இம் அலிக்கணும் எவ்ஹுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்மா, ஒரு மன்னன் வந்துக்கிட்டு இருக்கிறான், படை எடுத்துக்கிட்டு வரான், துறைமுகத்தில் உள்ள எல்லா கப்பலையும் கொள்ளையடிக்க வரான், இதை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டேன், ஓட்டை கப்பலை எவனாச்சும் எடுத்துகிட்டு போவானா? அப்போ பாருங்கள், நமக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார டெமேஜ், நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்க அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை, அவ்வளோதான். பெருசு வரலை, அந்த பெருசு என்னங்கிற நமக்கு ஒகி வரலை, அங்கே ஒகி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்டா, உங்களுக்கு நீ ஒகி வராது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டே போங்க. உங்களோட பிள்ளைக்கு வருத்தம், ஒரு ஆக்சிடென்ட், கால் உடஞ்சி போச்சு, ஏதோ உடத்தையே நிப்பாட்டி மேலே போகாமல் அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக்கான் தடுத்திக்கான், அவ்வளோதான். அவ்வளோதான், இதுதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சரியான வருத்தம், மனசில் வேதனை, நோய்வாய், தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் இதில் ஒரு நிலவு நாடிக்கான், நீ இந்த நோயிலேயே கடந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி உன் உடம்பை மேலிச்சு பெரிய நோய் வராமல் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் கடை, ஒரு வருஷம் கடை, பெரிய ஆள்கொல்லி நோயிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம் இல்லையா? அப்போ எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்ல சொல்கிறான். ரெண்டாவது என்ன, உயிர் பலி. ஒரு சின்ன பிள்ளைய தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இவன் ஒரு சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, ஒரு உயிர் விளக்கு. நம்ம பிள்ளை முகத்தா போச்சு, இன்னும் ஒரு பிள்ளை முகத்தா ஆயிடுச்சு இல்லையா, புள்ள முகத்து சின்ன புள்ள, ஒன்றரை வயசு புள்ளன்னு ரொம்ப வேதனைப்படுறோம். அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சுக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலியான இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலியான

0: ஒரு நலவன் அறிக்கான். மூன்றாவது, ஊர்லேயே நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான், அவனுக்கு நம்ம கையால் போய் உதவி செய்கிறோமே, இதுவும் ரொம்ப வேதனை தான். அந்த மதில் நிப்பாட்டி வச்சு கட்டுறோமே, அவனே நம்மளை கவனிக்கலை, இவனுக்கு போய் வேலை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி ஹிந்து அலிஸ்லாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க, இந்த மதிலுக்கு கீழே ரெண்டு அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான், இந்த அநியாயக்காரன் எடுத்துருவான். இது அவர்கள் பருவ வயதை அடையும் வரை விழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் நம்ம கையால் அதை நிப்பாட்ட வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டம். போயிட்டே இருப்போம் நாம் என்றாங்க. எனவே நம்முடைய கையால் ஒரு ஒரு அநியாயக்காரனுக்கே ஒரு மரியாதை நடத்துக்கிட்டு இருக்குது, ஒரு வேளை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் அல்ல, அதன் பின்னணியில் நம்முடைய சந்ததிகளில் யாரையோ காப்பாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை இப்படி முகம் கொடுக்கலாம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்தில் கஹஃப் 55 வசனத்திலிருந்து அடுக்கடுக்காக அழகாக சொல்லித்தரான் பாருங்கள். வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கலாம் ஒரு மூமினாக இருந்தால் மட்டும். இப்போ பாருங்கள் யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், நீ மூமினாக இருந்தால் உன்னை நிம்மதியாக வாழ வைப்போங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை தானே தேவை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஈமானில் கல்லா கதிரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரிய
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம்
2: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய் சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும்

0: என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களையெல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகிவிடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்து விடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசாக இன்னொரு ஆன்மீகம், மொதல் ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், யா நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே, அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலைய விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள் நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும் இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே, நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும் இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தெரியுமா வருவார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை யாரு, பஞ்சாபு தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது, நிம்பல் எங்கே போனேன் நம்பல் எங்கே எப்படிதான் அவனை காட்டுவாங்க. அப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கோ எந்த ஊரு நம்பல்கோ எந்த ஊரு சேட்டு வர்றான் போறான் இப்படி, ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள் வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏ இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா? ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ரா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பிஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம்? அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பிஹெச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர்? ஏன், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற, அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன், தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு. அப்படிதானே, பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே, திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மனவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ், அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்துக் கொடுத்து தமிழுலகத்தின் கலில் ஜுவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவ்வளவு ஏன், நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும், அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறதே என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ, மொழியால் தமிழர்களாக, மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது, முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற, மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால் தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால், என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கே லிவ், யாரும் ஊரே யாதரும் யாவரும் கேளிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது, அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக, படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள்
1: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல் முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இருக்கிறதே இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறதே என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள் இப்படித்தான முஸ்லிம்கள் இப்படித்தான இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதை போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன் எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்குத்தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக, தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண்முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்ப தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவன் அங்கே இருக்கிறான், வெள்ளை விளையாண்கிற இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவனங்க இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவனங்க இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழ்நிலையிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டித் தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆரத்தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் உண்மை, இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரிய மிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது, நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால், காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே? காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே? மாற்ற முடியுமா? இந்த 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து, திரை விழுந்து, பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும்போது, ஒரு மதத்திலிருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாத்திர முடியும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு, பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு, பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து, எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை அவன் தள்ளப்படும் போது, அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்களால் படைக்கப்பட்ட எவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்தில் இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்படமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணராக இருந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக, தளபதியாக இருந்தாலும், மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற, ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு, அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட, இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட, இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய், சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்கப்படவும் இல்லை, அச்சடிக்கப்படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவிகள் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்றைக்கு சொல்லப்பட்டது. ஏன் சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்றும் சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார், இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எம்புகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசர். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள் அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள் ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள் பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன் பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறைத்தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறைத்தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறைத்தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியின்கள் என்கிற பெயரிலே இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறைத்தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில். அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள் பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறைத்தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மா இந்த கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவரை அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை கிரைத்துதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ள போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃபஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறைத்தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார், இறை தூதரே முகமதே, நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன். இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்துவிட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே 3 தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு 3 தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமது, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்லு எத்தியோப்பியா என்று சொல்லுகிறோம். இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி, வாடிய வயிறோடு, உலர்ந்த ஒரு நிலையோடு தான், உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை, சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ, அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால், ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்டராக இருப்பான். சிங்கப்பூர், மலேசியா என்பது இரண்டிற்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும், இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் ஒத்துல சப்போர்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்திலே இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு, தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு, தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்கிற அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிகப்பெரும் புள்ளிகளை, ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி, அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து, அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக்கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். இப்போ நஜ்ஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகர் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு, எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு, ஒத்துழைப்பு கேட்டு, அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலே தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவே என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத பணமா, மைக் டைசன் இடத்தில் இல்லாத புகழா? அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது? ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்ப உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை, அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன், படைக்கப்பட்டவன், சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக, ஒரே நிறம் கொண்டவனாக, ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன், இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார்? அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார். சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர். எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டவரால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலையை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த, அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை, ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், நடந்து வருகிறார் என்றால், அவரை சாதாரண தரையில் நடக்க விட மாட்டார்கள், சிகப்பு கம்பளத்தை விரிவிப்பார்கள். ஆனால் இந்த ராஜா அவனுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை, தான் போகும்போது தனக்கு பின்னால் அம்பேத்கர் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு கீழ்த்தட்டு சமூகத்திலே பிறந்தவன், அறிவாளியாகவே இருந்தாலும் கூட, மன்னர் நடக்கிற சிகப்பு கம்பளத்தில் அவன் பாதம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர் அப்படி நடந்து போக போக அந்த சிகப்பு கம்பளத்தை ஒருவன் அப்படி சுருட்டி கொண்டே வருவான். என்ன, அம்பேத்கர் காலத்தில் பற்றக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தில் பல பேர் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலையை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம் இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு ஏன் தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிதானே? ஏன்னா நம்முடைய வயதிற்கு நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது, ஆனால் பெரியார் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை, அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவதுன்னர். வாழ்க்கையின் பெரும்பகுதியை பெரியாருக்கு தாசனாக கடித்தவர் தன் வாழ்வின் கடைசி பகுதி வரும்போது அல்குரானை படிக்க ஆரம்பிக்கிறார். 7 ஆண்டுகள் ஆய்விலே இறங்குகிறார். திரும்ப திரும்ப அல்குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர். அவர் தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அப்துல்லா என்று அல்லாஹ்வின் அடிமைன்னு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர்தான், திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார், அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை, எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்ள முடியும், அப்படித்தான் ஒரு செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல்குரானை படிக்கிறார், அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது, தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையதிலே இருக்கிறது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார், அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான், இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல, இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல, ஆனா அந்த அம்மா சினிமா நடிகையா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல, இந்த இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை, யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா, நம்மோடு சென்றவரிடம் வந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை, அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள், நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள், அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள், நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம், அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்றதை நாம் நம்புகிறோமோ அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதில் சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லோரும் இருக்கிறார்கள். இல்லை என்றால்

ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கது. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக முகமது நபி கொண்டிருந்த உறுதி ஊக்கம், இரண்டாவதாக இஸ்லாம் போதிக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் என்று சொன்னார். வாங்க முடியட்டும். கடைசியா என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? கடைசியா நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்? நேரு பத்தி சொன்னேன். நேரு பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சினிமா நடிகையா, அவங்க இஸ்லாத்தை ஏத்தது சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அம்பேத்கரை பத்தி சொன்னேன். அம்பேத்கரை சொன்னதுக்கு அப்புறம் யாரை பத்தி சொன்னேன்? பெரியதாசனை பத்தி சொன்னேன். அம்பேத்கருக்கு முன்னாடி யாரை பத்தி சொன்னேன்? மால்கம் எக்ஸ். அவருக்கு முன்னாடி யாரை சொன்னேன்? மைக்கேல் ஜாக்சனா. மஷாலா, அப்போ ரொம்ப தெளிவாக கவனிச்சிருக்கிறீங்க. இந்தியா வல்லரசு ஆகிடும். ஆயிடுச்சு, அவங்கள ஆயிடுச்சு. இப்போ இப்படி சகோதரர்களே, யாரெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாமல், சமய சார்பு இல்லாமல், ஒட்டுமொத்த மக்களாலும் அறிவுஜீவிகள் என்றும், சிந்தனை சிற்பிகள் என்றும், மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ, அங்கீகரிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லோருடைய பார்வையும் இஸ்லாம் என்று வரும்போது அதற்கு சார்பு கருத்துக்களை தான் சொன்னார்கள். இதை எதை பற்றியும் படிக்காமல், ஒண்ணுமே புரியாம, இருக்கிற ஃபேக்ட் என்னன்னே தெரியாம, முஸ்லிம்களா அவர்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள். எங்கடா வச்சா? எந்த முஸ்லீம் குண்டு வச்சா? குண்டு வைப்பவர்களை தொண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இது. குண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இல்ல, உண்மை அதுதான். தொண்டு செய்து வளர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாமை தவிர, குண்டு செய்து வளர்ந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். யார் தீவிரவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரியோ, முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிரியோ அல்ல. ஆனால் இந்துத்துவா என்கிற பேரில் இந்த இரண்டு சமூகமும் ஒன்றாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த இரண்டு சமூகத்திற்குமே எதிரிகள். உண்மையிலேயே இந்த இந்துத்துவாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொன்னால், தலித்துகள் என்று அறியப்படுபவர்கள் இந்துக்கள் தானே? ஏன் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும்? அவர்கள் ஏன் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும்? மாட்டு சாணத்தை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஊரில் தாழ்ந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபன் நிர்பந்திக்கப்பட்ட வரலாறை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாக சகோதரர்களே, அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகள், இந்துக்களுக்கு நண்பர்கள் என்கிற மாயை உருவாக்க முயற்சிக்கிறார்களே தவிர, உண்மையிலே அவர்கள் யாருக்குமே நண்பர்கள் அல்ல, மாறாக அவர்கள் அவர்களுக்குரிய நண்பர்கள் அவ்வளவுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பரசியலை இவர்கள் நடத்துவதனால் தான் உண்மையிலேயே இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லுவதற்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டு இந்த கருத்துக்களை சொல்வதற்குரிய களமாக இதை நாம் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர, தயவுசெய்து இதை ஒரு மதமாற்ற முயற்சி என்று நினைக்காதீர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இவ்வளவு சீக்கிரம் மதத்தை மாற்ற முடியாது, இவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாதுங்க. ஒவ்வொருத்தனுடைய பார்வையிலும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வைக்கு வலதுபுறமாக தெரிவது உங்களுடைய பார்வைக்கு என்னது? அதுதான் உண்மை, இதுதான் உலகம். ஒரே கட்டிலே உறங்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவருக்கும் உணவு பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவருடைய வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவரும் விரும்புவது ஒன்றேயா? இருவரும் வெறுப்பது ஒன்றா? ஒரே வீட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சுவைகள் இருக்கிறது, வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, வித்தியாசமான இயக்கங்கள் இருக்கிறது. இப்படித்தான் உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை பணத்தை காட்டியோ புகழை காட்டியோ நிச்சயமாக யாரையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதனால் தான் சிந்தனை சிற்பிகள் என்று கருதப்பட்டவர்கள், மாபெரும் அரசியல் தலைவர்கள் என்று கருதப்பட்ட எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கம் என்று வரும்போது அதற்கு சார்பு நிலை கருத்துக்களை எடுத்தார்கள். பெர்னார்ட் ஷா, மிகப்பெரிய தத்துவ ஞானி, மிகப்பெரிய சிந்தனை சிற்பி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தை குறித்து? முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன, மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன். இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு விடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். அவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த இஸ்லாமிய நாடாவது அவருக்கு பரிசு அறிவித்ததா? அவருக்கு கிடைக்காத புகழா? அவர் பார்க்காத பரிசா? இப்படி எல்ல சகோதரர்களே ஆய்வு செய்கிறார்கள். குரானில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். சமத்துவத்தை சொல்லுகிறது இஸ்லாம், சகோதரத்தை சொல்லுகிறது இஸ்லாம் எனும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். புரியாத காரணத்தினால் இந்த இஸ்லாம் பெண்ணடிமையை வைத்துக் கொண்டிருக்கிறது,

0: இந்த இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. யார் பெண்களை அடிமைப்படுத்தினா? யார் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா? நறுமை சகோதரர்களே, குறிப்பாக மத நம்பிக்கை கொண்ட சகோதரர்களே, நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மனிதன் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதாம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி மனிதனுக்குரிய மனைவி துணைவி யாருன்னு கேட்டால், ஏன்னா இன்றைக்கி அப்படிலாம் சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மனைவி துணைவி இணைவிலாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆகணும். மனைவி துணைவி இணைவி எல்லாம் ஒரு ஆள் தான். சரி, அவங்க யார்? ஏவாள் அப்படிங்கிறோம். இவங்க ரெண்டு பேரையும் கடவுள் படைச்சி எங்கே விட்டார்? முதல்ல எங்கே? சொர்க்கத்தில் விட்டாங்க. பூமியில் பின்னாடி விட்டாங்க. முதல் முதல் அவங்களை எங்கே வச்சாங்க? ஓகே, அந்த தோட்டத்தில் விட்டாங்க. இந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதற்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க. என்ன சொல்லுது மதங்கள்? சாத்தான் காரணம். சாத்தான் வந்து என்ன சொல்லிச்சு? யார முதல்ல அது பிரெயின் வாஷ் பண்ணிச்சு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பெண். யாரே? அந்த ஆதத்தினுடைய, அந்த ஆதாமனுடைய மனைவி. அந்த ஆதாமுடைய மனைவியை வந்து சாத்தான் என்ன செய்து? பிரெயின் வாஷ் பண்ணுது, மூளைச்சலவை பண்ணுது. உடனே அந்த மனைவி என்ன செய்யறாங்க? கணவரை மூளைச்சலவை செய்யறாங்க. செஞ்சு ரெண்டு பேரும் அந்த சாத்தான் சொன்னதை கேட்டு அந்த என்னது சபிக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை பூசித்ததனால் அவர்கள் சாபமிடப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்றுதான் எல்லா இசங்களின் மதங்களின் கருத்துக்கள் சொல்லுகிறது. பழியை தூக்கி யார் மேல போடுது? சைத்தான். சைத்தான் தானே கெட்டவன், அவன் மேல பழிய போட வேண்டியதில்லை. கெட்டவன் மேல பழி கிடையாது. பழி வந்து யார் மேல போடப்படும்னா? அந்த பெண்மணி மேல போடப்படுது. ஆனா அல்குரான் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த சாத்தானின், அந்த சாத்தானுடைய கபட பேச்சிற்கு இரண்டு பேருமே கட்டுப்பட்டு, இரண்டு பேருமே ஏமாந்து, இரண்டு பேருமே தவறு செய்து, அதனால் இரண்டு பேருமே தண்டிக்கப்பட்டார்கள் என்று இந்த உலகத்திலே மனித படைப்பு துவக்கப்பட்ட போது நடைபெற்ற முதல் குற்றத்தில் இரு பாலினத்தையும் சமநிலையில் வைத்து சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்க எல்லா மதங்களுடைய வரலாறுகளையும் படிங்க. ஆதி தவறு, இந்த உலகத்திலே நடைபெற்ற ஆதி தவறு, அந்த சபிக்கப்பட்ட மரத்தின் கனியை பூசித்ததனால் தான் அந்த ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டார்கள் என்கிற இந்த நம்பிக்கை மதத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கிறது. இப்படி எந்த மதங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்கிறதோ அந்த எல்லா மதங்களும் அந்த பழியை தூக்கி ஏவாள் என்கிற பெண்ணின் மீது போடுகிறது. ஆனா அல்குரான் மட்டும்தான் அந்த தவறில் இருவருக்கும் சமநிலை பங்கிருக்கிறது, இருவரும் அந்த தவறை செய்தார்கள் என்று இந்த உலகத்திலே நடைபெற்ற முதல் தவறனுடைய தீர்ப்பை சொல்கிற போது அங்கே பாலினங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டாத இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்தும்? அப்படிப்பட்ட இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்துகிறது? இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமிய பெண் நாங்க வந்து அதை வாங்கி தரப்போகிறோம், இதை வாங்கி தரப்போகிறோம் என்று கட்டிய மனைவியை ரெண்டே மாசத்திலே விட்டு விட்டு போன பாரத பிரதமர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பற்றி பேசுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தால்தானே மக்கள் படக்கூடிய கஷ்டம் அவர்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியது. உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரிய வெளிநாட்டு வாழ் பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குரிய வெளிநாட்டு வாழ் தூதரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? வெளிநாட்டு வாழ் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டு வாழ் இந்த முன்னேற்றத்திற்குரிய அந்த அமைச்சு அப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு வெளிநாட்டு வாழ் பிரதமரை பெற்ற ஒரே பாக்கியம் பெற்ற பாரத நாடு நம்முடைய நாடு மட்டும்தான். இன்னைக்கு இந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் ஒரு கேட்குற ஒரு மீம்ஸ் கூட போட்டப்பட்டுச்சு, அதோ இருக்குது அது எந்த நாடு? சுடுகாடு. அதோ இருக்குதே அது எந்த நாடு? நீ போகாத ஒரே நாடு சுடுகாடு, அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பாட்டு எங்கிட்டாவது போக வேண்டியது, எந்த நாட்டுடைய ஏர்போர்ட்லயாவது பார்க்க வேண்டியது. உடனே அடுத்த நாள் அது இந்திய சட்டமாக மசோதாவாக தாக்கல் செய்யப்படும். பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு தேசத்தின் மக்களை எல்லாம் பிச்சைக்காரர்களாக தெரு தெருவாக நிற்க வைத்த ஒரே பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு தான் போய் சேரும். இதுவரைக்கும் இருக்கிற எல்லா பிரதமர்களுக்கும் என்ன இருக்குது? கல்வி தகுதி இருக்கு. அவருடைய கல்வி தகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எத்தனை இன்ச்சு மார்பு அவருக்கு? 56 இன்ச்சு மார்பு கொண்ட நம்முடைய பாரத பிரதமருடைய கல்வி தகுதியை மட்டும் கேட்டா நீங்க யாரு? ஆன்டி இந்தியன். உங்களுக்கு பட்டம் அப்படியே காத்துக்கு. யூ ஆர் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அட்மின்களை வைத்துக் கொண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகளை இன்றைக்கு சமூகத்திலே நடந்து. ஆசிஃபாவின் கொலை வழக்கை பற்றி, ஆசிஃபா ஒரு, அதாவது இஸ்லாமிய சிறுமி என்பதை தாண்டி ஒரு இந்திய தேசத்தின் சிறுமி என்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த மக்களாலும் அந்த சிறுமியின் அந்த சிதைவுக்கு கண்ணீர் விடாத சமூகமே இருக்க முடியாது. அதை பற்றி கூட மோசமான முறையில் கருத்து சொல்லி அதுக்கு கூட அவர் சொன்னாராம் கருத்து, எனக்கும் இரண்டு மகள்கள் இருக்கிறது. அதுக்கு கமெண்ட் என்ன போட்டாங்க, அதுக்கும் காரணம் அட்மின் சொல்லிடாதா அப்படின்னு. இந்த அளவிற்கு சமூகத்திலே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய கலவரக்காரர்களும் கலகக்காரர்களும் நிறைந்திருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சூசகமாக சொல்வதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு இடியும் மின்னலும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி டிசம்பர் மாத, அதுவும் மிகப்பெரிய ஆழிப்பேரைகளை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய இடியையும் மின்னலையும் வசந்த கால வாழ்விற்குரிய அடிப்படைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய மனங்கள், மத நல்லிணக்கம் என்பது போலியான வார்த்தை சகோதரர்களே, அது வந்து உண்மையிலேயே போலியான வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எப்படிப்பா மதங்களுக்கு மத்தியில் இணக்க வரும்? ஒரு மதம் படைத்தவனை மட்டுமே வணங்க சொல்லுகிறது, இன்னொரு மதம் படைப்புகளை வணங்க சொல்லுகிறது என்ற போது மதங்களுக்கு இடையில் இணக்க வராது. எதுக்கு தான் இணக்க வரணும்? மனங்களுக்கு மத்தியில் தான் இணக்க பெற வேண்டும். நானும் மனிதன், நீயும் மனிதன். எனக்கு எப்படி அடிவிழுந்தால் வலிக்குமோ அதே போன்றுதான் உனக்கும் அடிவிழுந்தால் வலிக்கும். எனக்கு எப்படி ரத்தம் சிகந்த நிலையில் சிவப்பு நிறத்திலே இருக்கிறதோ அதே போன்றுதான் உனக்கும் ரத்தம் சிவப்பு நிறத்திலே இருக்கிறது என்கிற அந்த உணர்வு ரீதியான ஒற்றுமை நம் மனங்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பில் அடிக்குறிப்பு போடும்போது மன நல்லிணக்கத்திற்கான ஒரு பயணம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டோம். ஆக நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது திணிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது புகுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கொள்கைகளை, இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த தத்துவங்களை நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு ரீதியாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததை தவிர, நிச்சயமாக இது ஒரு தீவிரவாதத்தை மையமாக வைத்தோ, பயங்கரவாதத்தை மையமாக வைத்தோ, குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு மதம் இது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நான் அடுக்கடுக்காக எவ்வளவோ சான்றுகளை சொல்ல முடியும். முத்தாய்ப்பாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வழிவிடுகிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இறை தூதரை பெற்றெடுத்த பெற்றோர்களை இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லுகிற முகமது நபியை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இஸ்லாமிய கொள்கைப்படி யார்? அவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய இறப்பிற்கு பிறகு அனாதை சிறுவராக வளர்கிறார் இறை தூதர் முகமது நபி. அப்படி அனாதை சிறுவராக வளர்ந்த இறை தூதர் முகமது நபிக்கு தான் ஒரு அனாதை என்கிற சிந்தனையே வராத அளவிற்கு ஆதரவு கரம் நீட்டி அரவணைத்து அவரை வளர்த்தெடுத்தவர் அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப். அவர் ஒரு நான் முஸ்லீம். அவர் யாரு? அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். இறை தூதர் இறுதி கட்டத்தில் வறுமையில் வாடுகிறார். உலகமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடினாலும் தன்னுடைய தன்மானத்தோடு தான் இறுதி வரைக்கும் அவர் வாழ வேண்டும் என்பதனால் முகமது ஆகிய நானும் எனது குடும்பத்தினர்களும் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இறுதி வரைக்கும் தர்மம் கொடுத்த ஒரு தலைவராகத்தான் இருந்தாரே தவிர தர்மத்தை வாங்கிய தலைவராக அவர் இல்லை. ஒரு கட்டத்தில் வறுமையில் வாடுகிறது அவருடைய குடும்பம், மிகப்பெரிய கஷ்டத்திலே இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் தான் வறுமையில் வாடுவதை வாயால் கூட சொல்ல வேண்டாம், வார்த்தையால் கூட சொல்ல வேண்டாம், தன் முகத்தின் ரேகையில் காட்டியிருந்தால் போதும் அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தோழர்கள் செல்வத்தை கொண்டிருந்தவர் காலிலே கொட்டியிருப்பார்கள். ஆனா என்னோடு என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் நான் சிரமம் கொடுத்து விடக்கூடாது என்பதனால் இறுதி கட்டத்தில் தன் உணவு தேவைக்காக தான் வைத்திருந்த ஒரு கேடயத்தை அவர் அடகு வைத்தது ஒரு யூதன் என்கிற ஒரு நான் முஸ்லீம் இடத்தில். அப்புறம் எப்படி வந்து இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரிகளாக இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, இன்னொன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறை மறையின் ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? யார் உங்களோடு போரிடவில்லையோ, யார் உங்களை உங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் சகோதரத்துவம் வைத்துக் கொள்வதில் மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதும் தவறல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மதம், ஒரு மார்க்கம் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரியாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். சுமார் 800 ஆண்டு காலம் இந்தியாவை முகலாயர்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. நிர்பந்தப்படுத்தி ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கிறதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அன்றைக்கு இருந்த முகலாய மன்னர்கள், அன்றைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய மன்னர்கள் மதத்தை திணித்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முஸ்லீம்களாக ஆக்கியிருக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா இந்த மார்க்கம் சொல்லுகிறது ஆட்சியை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ உங்களிடத்தில் இருக்கிற ஆளுமையை வைத்து திணிக்கப்படுவதல்லப்பா மார்க்கம். சிந்தனை ரீதியாக அவனை வென்றடு, இன்டலெக்சுவலாக அவரை வென்றடு, அவனுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிற அந்த அறிவியல் ரீதியான உண்மையை சொல்லி அவனை வென்றடு என்று சொன்னதன் விளைவுதான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மக்கள் தொகையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி நான்கில் ஒருவன் இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மீது இருக்கிற பாசத்திலும் நேசத்திலும் தான் இந்த கருத்துக்களை சொல்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எப்படி சகோதரத்துவ வாஞ்சையோடு சம நிலையோடு எல்லாரும் இப்படி ஒற்றுமையாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இதே போன்று மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலும் அந்த பூர்வ ஜென்ம பூமியிலும் அந்த பரலோக ராஜ்யத்திலும் அந்த சுவனபதியிலும் நீங்கள் இறைவனுடைய அடியார்களாக அந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் இந்த மார்க்கம் உங்களிடத்திலே சொல்லப்படுகிறதே தவிர, தயவு செய்து இது ஒரு மதமாற்ற முயற்சி என்று சொல்லி இதற்குரிய சாயத்தை பூசிவிடாதீர்கள். இது ஒரு மன மாற்றத்திற்கான முயற்சி. இது உண்மையிலேயே படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்கான முயற்சி. நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது அத்தனையும் உண்மை என்கிற விஷயத்தில் துளி அளவு கூட எங்களுக்கு சந்தேகம் இல்லாத காரணத்தினால் தான் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தைரியமாக தரப்படுகிறது. இதை படித்து பார்த்து இதில் எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்கள், அதற்கு பதிலை நாங்கள் சொல்லுகிறோம் என்கிற அளவிற்கு வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு மார்க்கம் தானே தவிர, இந்த மார்க்கத்திற்கு தயவு செய்து வேறு விதமான மதச்சாயம் பூசாதீர்கள். ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் அவனால் அவனுக்கோ அவனை சார்ந்த சக மனிதனுக்கோ எந்த துன்பமும் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான வாழ்வை கற்றுக் கொடுப்பது இஸ்லாம். இஸ்லாம் படைத்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதே போன்று மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நிலைநாட்ட சொல்கிறது. விபச்சாரம் செய்ய மரபுகளை போட்டு அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற எந்த வகையிலும் பொருளாதார ஈட்டல் இருக்கக்கூடாது. பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாகத்தான் நீ இருக்க வேண்டும். உபத்திரம் செய்பவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கும், எப்படி பயங்கரவாதத்தை போதிக்கும் மார்க்கம். ஒருவனை ஒருவன் பார்க்கும் போது முகமலர்ச்சியோடு பார் என்று சொல்கிறது. கோல் சொல்லாதே, குறை சொல்லாதே, புறம் பேசாதே, அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதே என்று தத்துவங்களையும் அழகிய உபதேசங்களையும் அழகிய உபன்யாசங்களையும் அகவுரையாய் பொருளுரையாய் தகவுரையாய் கொண்டிருக்கிற ஒரு அற்புத அருளுரை தான் இந்த திருமறை குர்ஆன் என்பதை உணருங்கள். அதனால் நறுமை சகோதரர்களே, இவ்வளவு நேரம் பேசிய இந்த பேச்சினுடைய ஒரு இறுதி வார்த்தையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, இஸ்லாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளாக கருதப்படுகிற கடவுள் கொள்கையாக இருந்தாலும் இறை தூதர் என்று வந்தாலும் இறை வேதம் என்று வந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை திருக்குறான் சொல்கிற போது முஸ்லிம்களுக்குரியவர்கள் என்கிற வார்த்தை திருக்குறானில் எங்கேயுமே இல்லை. கடவுளை அறிமுகப்படுத்துகிற போது கடவுள் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கான இறைவன். ரப்புல் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனிலே எங்குமே இல்லை. இறை தூதர் என்று வரும்போது ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில மக்கள் அனைவருக்கும் அருட்கொடை, ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன், ரசூலுல்லில் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை குர்ஆனிலே எங்குமே இல்லை. வேதத்தை பற்றி சொல்லும் போது திக்ருல்லில் ஆலமீன், இது அகில மக்களுக்கான நினைவூட்டல் என்றுதான் வருகிறதே தவிர இது முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆன் நெடுகிலும் எங்குமே இல்லை. ஆக இது ஒரு பொதுமறை, அனைவரும் படித்ததில் இருக்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சின்ன ஒரு பின்னூட்டமாக, ஒரு சின்ன ஒரு திறவுகோளாக, வாசலாக இது இருக்க வேண்டும் என்கிற அந்த அவாவில் தான் இந்த கூட்டம் போடப்பட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட கருத்துக்களில் நிச்சயம் உங்களை எதுவும் காயப்படுத்தியிருக்காது என்று நான் உளம்பார நம்புகிறேன். அப்படி ஏதேனும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு காயப்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. இணைந்திருங்கள் சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில். அகாடமி என்
2: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
1: தொடர்புகளுக்கு 0777-490-6016.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
2: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி,
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
5: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய், அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நிகழ்ச்சிகள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உசைமின் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இப்போ இந்த 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும், நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால், இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்மளுடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதுல மிகப்பெரிய ஒரு பின்னணிதான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணு, குழப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான், அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா, ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன், உன்னுடைய நேரிய வழியிலே சிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன், முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன், இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள், அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே ஷைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதைத்தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை, அந்துபுசத அலைக்கும் துன்யா. இதை எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகிக் கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம்முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்திலிருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது, அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள், நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டுச் சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழை விடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கு ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர, அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடு நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தமல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனையீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொலாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
6: www.muslimvanoli.com.
7: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
8: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
9: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவன் அருள் பொருந்திய இந்த பூமியில், வஹையுடைய பூமியில், கிபிலா அமைந்துள்ள இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி என்னையும் உங்களையும் இந்த அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியின் சிறப்பும் இன்றைய முஸ்லிம்களின் நிலைமையும், ஃபத்லுல் இல்ம், அல்லாஹுடைய மார்க்க கல்வியின் சிறப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, லா ஹயாத இல்லா பில் இல்ம், வாழ்வு என்பது கிடையாது கல்வி இல்லாமல். கல்வி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. கல்விதான் இறந்து கிடக்கின்ற உள்ளத்தை வெளிச்சமாக்கும், உயிரூட்டும். இந்த உலகத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எமக்கு பலன் தரும். எப்போது அல்லாஹுவை அந்த கல்வி நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது மறுமையை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது சொர்க்கத்தை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது நரகத்துடைய அச்சத்தை கொடுக்கிறதோ அப்போது. கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மு இரண்டு வகைப்படும். ஒன்று மார்க்கத்துடைய கல்வி, அல்லது இன்னொன்று உலகத்துடைய கல்வி. அல்லாஹுடைய மார்க்கத்திலே இந்த இரண்டு கல்விக்கும் தரம் உண்டு. ஃபர்து கிஃபாயா, கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், கற்றே ஆக வேண்டும். கற்கவில்லை என்றால் தண்டனை உண்டு, நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இந்த உலகத்திலும் அவர் தப்பிக்க முடியாது, நாளை மறுமையிலும் அவர் தப்பிக்க முடியாது. ஃபர்து கிஃபாயா, இல்மு ஷரியா, இல்மு தீன், அல்லாஹுடைய தீனுடைய கல்வி, ஷரியத்துடைய கல்வி, அல்லாஹுவை பற்றிய கல்வி, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பற்றிய கல்வி, கபருடைய கல்வி, நாளை மறுமையுடைய ஞானங்களை உள்ளடக்கிய கல்வி, சொர்க்கத்துடைய கல்வி, அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான், அல்லாஹ் எதை அனுமதித்தான், அல்லாஹ் எதை தடுத்தான், அல்லாஹுடைய தூதர் எதை அனுமதித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் எதை தடுத்தார்கள், தொழுகை, அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், அந்த தொழுகையுடைய ருக்குன் என்ன, அந்த தொழுகையுடைய ஷுரூத் என்ன, ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஹஜ் யாருக்கு கடமை, எப்போது கடமை, எப்போது நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும், நோன்பு எப்படி நோற்க வேண்டும், நோன்புடைய நிபந்தனைகள் என்ன, நோன்புடைய ருக்குன் என்ன, எது இருந்தால் நோன்பு நிறைவேறும், எது இருந்தால் நோன்பு முறையும். இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த எந்த துறைகள் இருக்கிறதோ இந்த துறைகளுடைய முழு ஞானங்களையும் தௌஹீது முதல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கடைசி கடமை வரை கற்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமை. ஃபர்து கிஃபாயா, கற்றுதான் ஆக வேண்டும். இந்த கல்வி இல்லை என்றால் நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இன்னொன்று ஃபர்து அயின், கட்டாய கடமை அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இந்த உலகம் எப்போது நிலையாக இருக்குமோ, எந்த கல்வியை கற்றால் இந்த உலகத்தால் இயங்க முடியுமோ அந்த கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து அயின், அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இது உங்களுக்கு விருப்பமானது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கல்வியை குறித்து உங்களிடத்தில் விசாரணை செய்ய மாட்டான். நீங்கள் டாக்டர் படிக்கலாம், நீங்கள் இன்ஜினியர் படிக்கலாம்,
6: நீங்கள் உலகத்திலே எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை நீங்கள் வாழ வைப்பதற்காகவும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்காகவும் கற்கலாம். ஆனால் இதை குறித்து நாளை மறுமையிலே விசாரணை கிடையாது. என்ன படித்தாய், எவ்வளவு மதிப்பெண் பெற்றாய், எந்த கல்லூரியில் படித்தாய், எப்படி படித்தாய், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாய், எந்த துறையின் மூலமாக இந்த உலகத்திலே வருமானத்தை தேடினாய், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹுடைய கல்வி, அல்லாஹுடைய தூதருடைய கல்வி, இந்த இல்முத்தீன், இந்த இல்மு ஷரியா ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமை. ஆனால் எதில் எம்முடைய முக்கியத்துவம் இருக்கிறது, எதில் எம்முடைய ஆர்வம் இருக்கிறது, எதை கற்பதில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஆர்வம் காட்டுகிறது, எதை கற்பதில் இன்று முஸ்லிம் சமூகம் குறைவை காட்டுகிறது, யோசித்து பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வசனம் எமக்கு அப்படியே பொருந்துகிறது பாருங்கள். சூரத்துர் ரூம் உடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யஅலமூன ظாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். இவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான கல்வியைத்தான், வெளிப்படையான ஞானங்களைத்தான் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தை பற்றி கேட்டால், உலகத்துடைய துறைகளை பற்றி கேட்டால், அதை பற்றி பேசுவதற்கு அதன் பக்கம் செல்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் மறுமையை பற்றியோ, மறுமையுடைய ஞானங்களை பற்றியோ முழுவதும் அறியாதவர்களாக, மறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், பலித்தாரக இல்முஹும் ஃபில் ஆகிரா பல் ஹும் ஃபி ஷக்கி மின்ஹா பல் ஹும் மின்ஹா அமூன். மறுமையை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லை, மறுமையை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை, மறுமையுடைய ஞானங்களை அவர்கள் பெறுவதில்லை, அதை பற்றிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள். ஏன், அதை பற்றி அவர்கள் குருடர்களாக வாழ்கிறார்கள். கண்கள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது, உள்ளங்கள் இருக்கிறது, ஆனால் இவற்றையெல்லாம் மறந்து குருடர்களை போல்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் மட்டும் போதும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களுடைய நிலைமையை இந்த அல்லாஹுடைய தீனுடைய கல்வியில் எடுத்து பாருங்கள். அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாரால் இறக்கப்பட்டது? யாரால்? அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாருக்காக இறக்கப்பட்டது? மனிதர்களுக்காக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எப்படி நேர்வழி பெற வேண்டும் என்று நேர்வழியை காட்டுவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன். இன்று முஸ்லிம்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அந்த குர்ஆன் எதை கற்பிக்கிறது, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எதன் பக்கம் அழைக்கிறது என்ற ஞானம் இருக்கிறது? யா அல்லாஹ், மாற்று மதத்தார்களுக்கு இந்த குர்ஆனை கொடுப்பதற்கு இன்று முஸ்லிம்களிடத்திலே ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதிகம் அதிகமான குர்ஆனை இலவசமாக மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுத்து குர்ஆனை அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். ஆனால் அதைவிட யாருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? யார் அந்த குர்ஆனை கொடுக்கிறார்களோ, யார் அந்த குர்ஆனை மாற்று மதத்தார்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார்களோ.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
10: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk மேலதிக விவரங்கள் விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0143.
11: எலோலன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எலோலன் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
10: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: இன்று குத்துபா செய்யக்கூடிய ஹதீப்களுக்கு உள்ள ஒரு கல்வி அது, அது அவர்களுக்குரிய பிரிவு, அது அவர்களுக்குரிய கல்வி என்று ஒதுங்குகிறோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காக மட்டும் உள்ள கல்வி அல்ல, எம்மை மாற்றுவதற்காக உள்ள கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அத்துணை பேரையும் ஹதீப்களாக, ஹுதுபா மேடையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றி இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவர்களின் துறையை தேர்ந்தெடுத்து அவர் அவர்களை மேம்படுத்தினார்கள். ஹாலித் பின் வலீத் போருடைய தளபதி, ஸைத் பின் ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய வகையை எழுதக்கூடியவர். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர் அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த துறையை கொடுப்பதற்கு முன்னால் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபர்து அயின். எதை? எதை? அல்லாஹுவை அறிந்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை புகழ்கிறான். அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மார்க்க சட்டங்களை அறிந்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நஷ்டம் இது, இழிவு இது. எந்த ஒரு சமூகம் இல்மிலே நிலைத்திருக்குமோ அந்த சமூகம் வெற்றியின் பாதையில் நிலைத்திருக்கும். எந்த ஒரு சமூகம் இல்மில் குறைவுபடுமோ, இல்மை விட்டு தூரமாகுமோ, அந்த சமூகம் தன்னை அழிவின் பாதையை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று பொருள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துடைய எந்த துறையாக இருக்கலாம், அந்த துறையுடைய இல்மை அறியாமல் அந்த துறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. தொழுகையை தெரியாமல் தொழ முடியாது, நோன்பை தெரியாமல் நோன்பு வைக்க முடியாது, ஜிஹாதை தெரியாமல் இல்மில்லாமல் ஜிஹாது செய்ய முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அந்த நபியை பற்றி கூறுகிறான், வஇன்னஹு லதூ இல்மின் லிமா அல்லம்னா, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த கல்வியில் அவர் தெளிவான கல்வியுடையவராக, இல்மை சுமந்தவராக இருந்தார் என்று நபி யாகூபை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், وكذلك يجتبيك ربك ويعلمك من تاويل الاحاديث. அல்லாஹ் அவருக்கு கனவுடைய விளக்கத்தின் ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் என்று இல்மை கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி தாவூத், சுலைமான் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், ولقد اتينا داوود وسليمان علما. அல்லாஹ் தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் இல்மை வழங்கினான். அல்லாஹ் எதை கொண்டு அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள். இல்மை வழங்கினான். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. அவர்கள் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், மூமின்களில் மற்றவர்களை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மேம்படுத்தி வைத்தான், எங்களை சிறப்புப்படுத்தி வைத்தான். எதை கொண்டு சிறப்புப்படுத்தினான் நபி சுலைமானை? எதை கொண்டு? இல்மை கொண்டு. இல்மு ஃபதல், இல்மு சிறப்பு. யாருக்கெல்லாம் இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். புரிகிறதா? இல்மு சிறப்பானது. யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். இல்மு கண்ணியமானது. யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் கண்ணியத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். இல்மு நேர்வழி உடையது. யாரையெல்லாம் இந்த நேர்வழி சென்றடைகிறதோ அவர்கள் அல்லாஹுடைய நேர்வழியில் உட்படுத்தப்படுவார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்முடைய சிறப்பை குறித்து பார்ப்போம் வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நபியே நீங்கள் அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று கூறுகிறான். எதை குறித்து? எதை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று கூறுகிறான்? யா அல்லாஹ், ஆட்சியை அதிகப்படுத்தி என்று நபியை கேளுங்கள் என்று சொன்னானா? யா அல்லாஹ், செல்வத்தை அதிகப்படுத்தி அல்லது குழந்தைகளை அதிகப்படுத்தி இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை கேட்குமாறு கூறுகிறானா? எதை கேட்குமாறு கூறுகிறான்? எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக, கல்வியை அதிகப்படுத்துவாயாக, நீ கொடுத்த இந்த மார்க்கத்துடைய ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை விட சிறப்பாலமின் இல்மை விட சிறப்பான ஒன்று

எத்துணை பேர் கேட்டிருப்போம், எத்துணை பேர் கேட்டிருப்போம். அதனால் உங்கள் அறிவுக்கு பொருந்துகிறதா? இல்மை அதிகப்படுத்தியா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தால் மட்டும் இல்ம் அதிகரிக்குமா? இல்ம் அதிகரிக்குமா? யோசித்து பாருங்கள், எந்த அறிவு அதை ஏற்றுக்கொள்ளும்? ஒருவர் தனக்கு குழந்தைகளை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடு, ஆனால் அவர் திருமணம் செய்யவில்லை. எப்படி அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பான்? அதனுடைய காரணத்தை நோக்கி அவர் செல்லவில்லை. எந்த வழியில் சென்றால் இல்மை அல்லாஹ் கொடுப்பான் என்ற வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த முறையில் இல்மை கற்க வேண்டும், யாரிடத்திலிருந்து கற்க வேண்டும், இல்மை எப்படிப்பட்ட வழிகளில் கற்க வேண்டும் என்ற முறைகளை அவர் தேடிச் செல்லவில்லை. இல்மு வந்தடையாத மூமின்களே, சோம்பேறித்தனத்திலே இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே, அந்த இல்மை தேடுவதில் ஆர்வம் இல்லை என்றால், இல்மு வந்தடையாத மூமின்களே, பாவத்திலே எம்முடைய வாழ்க்கை இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால் இல்மு இவர்களை வந்தடையாது, இல்மு இவர்களிடத்திலே சேராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதனால் தான் கட்டளை இடுகிறான், வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா. இந்த இல்மை சுமக்கக்கூடியவர்களுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீத், இதற்கு அல்லாஹ் சாட்சிகளை ஏற்படுத்துகிறான். ஆம், இது உண்மைதான். இதற்கு யாரெல்லாம் சாட்சியாக ஆக்கப்படுகிறார்கள் தெரியுமா? கலிமத்து தௌஹீதுக்கு சாட்சி கூறுபவர்கள் யார்? அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 18வது வசனத்தில், ஷஹீத் அல்லாஹ், யார்? அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அன்னஹு லா இலாஹ இல்லஹு, அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு எவரும் இல்லை. வல் மலாயிகா, யார்? மலக்குமார்கள். அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அதற்கு பிறகு யார்? மலக்குகள். வஊலுல் இல்ம், வஊலுல் இல்ம், இல்மை சுமந்தவர்கள், கல்வியாளர்கள், மார்க்க கல்வியை பெற்றவர்கள். ஆம், இவர்கள்தான் சாட்சி. அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு பிறகு, மலக்குகளுடைய சாட்சிக்கு பிறகு அல்லாஹ் யாருடைய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறான்? இல்மை சுமந்தவர்களுடைய சாட்சியை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால், யோசித்து பாருங்கள் மூமின்களே, அந்த இல்மை கற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு கண்ணியத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல் குஷூ, அல்லாஹுவை உள்ளத்தால் பயந்தவர்கள். அல் குஷூ, இது சாதாரண பயம் அல்ல, பணிவோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு, முழுவதும் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து பயப்படக்கூடிய பயத்திற்கு தான் அல் குஷூ என்று சொல்லப்படும். இப்படி அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இப்படி அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுடைய அடியார்களில் கல்வியை பெற்ற உலமாக்கள். ஏன்? ஒரு ஆலிம் எதை அறிந்திருப்பான்? எதை அறிந்திருப்பான்? யாரை அறிந்திருப்பான்? அல்லாஹுவை அறிந்திருப்பான். அல்லாஹுவை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹிற்கு பயப்படாமல் இருப்பானா? இருப்பானா? அல்லாஹுடைய முழுமையான தன்மைகளை கேட்டவன் அல்லாஹுடைய தன்மைகளுக்கு மாறு செய்வாளா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்தவன் அல்லாஹ் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் கேட்கும் பொழுது தவறுகளை செய்வானா? அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவை உண்மையாக உள்ளச்சத்தோடு பணிவோடு அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள், கல்வியாளர்கள். கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன

0: الَّذِينَ لَا يَعْلَمُونَ. நபியே கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா? எந்த உலகத்துடைய அறிவாளி கூறுவார் ஆம் என்று? அல்ல என்ன கேட்கிறான், கல்வியை பெற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் சமமா? சுப்ஹானல்லாஹ், இன்று பார்க்கிறோம் சில முஸ்லிம்களை, அல்லாஹ் பாதுகாப்பாளாக. அப்போதுதான் குர்ஆனை சரியாக ஓத ஆரம்பித்திருப்பார், புகாரியுடைய தமிழாக்கங்களை படிக்க ஆரம்பித்திருப்பார். ஆனால் இமாம் புகாரியை குறை கூறுவார். யாரை குறை கூறுவார்? இமாம் புகாரியை குறை கூறுவார், இமாம் முஸ்லிமை குறை கூறுவார், ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்களை குறை கூறுவார், குர்ஆனிலேயே பிழை இருக்கிறது என்று கூறுவார். கொல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இமாம் புகாரியும் நீங்களும் சமமா? இமாம் ஷாஃபிஈ அவர்களும் நீங்களும் சமமா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் நீங்களும் சமமா? சிலர் பேசுவதை பார்த்திருக்கலாம், அபு ஹனீஃபா இப்படி சொன்னார், நான் இப்படி கூறுகிறேன். யா அஹி மன் அன்த வமன் அன, நான் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் அபு ஹனீஃபாவுடைய கல்விக்கு முன்னால் நாம் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கல்விக்கு முன்னால் நான் யார் நீங்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கல்விக்கு முன்னால். பின்னால் வரும்பொழுது எமக்கு இன்னும் மேலதிகமான விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், يَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ. الله رب العالمين உயர்த்துகிறான், பதவிகளை உயர்த்துகிறான். யாருக்கு யாருக்கு தரஜத்துகள் உயர்த்தப்படுகிறது? ஊத்துல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அபூ ஹுரைராவை நீங்கள் பார்த்ததுண்டா? ரழியல்லாஹு அன்ஹு, நாம் பார்த்ததுண்டா? எப்போது வாழ்ந்தவர், எப்போது வாழ்ந்தவர்? ஆனால் அவருடைய பெயரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரழியல்லாஹு அன்ஹு யர்ஃபஇல்லா, அவர்களுடைய பெயரை பதவியை அல்லாஹ் உயர்த்துவான். குர்ஆனை அறிந்தவர், ஹதீஸை அறிந்தவர் அபு ஹுரைராவை அறியாமல் இருக்க மாட்டார். இமாம் புகாரி செல்வம் வைத்திருந்தாரா, ஆட்சியை வைத்திருந்தார்களா? இமாம் புகாரியுடைய பெயரை கேட்டால் ரஹிமஹுல்லாஹ், ஏன் யர்ஃபஇல்லாஹ், அல்லாஹ் அவருடைய பதவியை உயர்த்துகிறார். இல்மிற்காக அவர்கள் பட்ட கஷ்டம், இல்மிற்காக அவர்கள் பட்ட சிரமம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்துணை நாட்கள் பசியோடு உணவில்லாமல் தெருக்களிலே பசியால் உறங்கி கிடப்பார்கள், சஹாபாக்கள் யாரோ இருக்கிறார்கள் என்று அவர்களை மிதித்து செல்லுவார்கள். ஹதீஸை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்து அல்லாஹ்வுடைய அருளால் இல்மை தேட வேண்டும் என்ற முயற்சியால் 18 வயதில் ஃபத்வா கொடுக்கும் அளவிற்கு திறமை உள்ளவராக மாறியவர். இன்று 18 வயது வாலிபனை அழைத்து வந்து சூரத்துல் இஹ்லாஸை தஜ்வீதோடு ஓதுங்கள் என்று கூறுங்கள், அதனுடைய பொருளை 4 வரியுடைய பொருளை கூறுங்கள் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். இமாம் அபு ஹனீஃபாவிற்கு அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார், அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார், மிக பிரசித்தி பெற்ற மாணவர்களில் ஒருவர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பிரசித்தி பெற்ற மாணவர். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுக்கிறார், குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானங்களை பெறுவதற்காக அந்த சிறு வயதுடைய வாலிபர் இமாம் அபு ஹனீஃபாவுடைய சபைக்கு வருகை தந்து இல்மை கற்கிறார். ஆனால் குடும்பம் நெருக்கடியாக மாறுவதை பார்த்த அவருடைய தாய் அந்த குழந்தையை அழைத்து சென்று மீன்பிடி தொழிலே உட்படுத்துகிறார்கள். மீன்பிடித்தால் வருமானம் அவருடைய குடும்பத்திற்கு. ஆனால் இந்த மாணவரோ மீன்பிடிக்க செல்லுகிறேன் என்று கூறிவிட்டு எங்கே செல்கிறார்? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவருடைய கல்வியின் சபைக்கு சென்று கல்வியை தேடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்வை எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். தாய் வருகிறார், யா அபு ஹனீஃபா லக்கத் அஃப்ஸத் இப்னி, என்னுடைய குழந்தையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். அபு ஹனீஃபாவே, அவர் வருமானத்திற்காக தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், தஅனி, அவரை விடுங்கள், இல்மை கற்கட்டும். ஏன், அவருக்கு எதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? அபு ஹனீஃபா சொன்னார்கள், நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அல் ஃபாலூதஜ் பிதுஹுனில் ஃபுஸ்தூக். அரசர்களுடைய உணவு இது அந்த காலத்தில். இந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு மீன்பிடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த தொழிலை அவர் சரியாக பார்க்க முடியவில்லை. இவர் எதை சாப்பிடுவாராம்? அரசர்களுடைய உணவை சாப்பிடுவாராம். அபு ஹனீஃபாவிற்கு மூளை குழம்பி விட்டது என்று கூறிவிட்டு அந்த தாய் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். பின்னால் காலத்திலே இந்த அபு யூசுப் தன்னுடைய இல்மால் அல்லாஹ்வுடைய உதவியால் உயர்ந்த இந்த இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய அரசவைக்கு காதியாக நியமிக்கப்பட்டு ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த தாயிடத்திலே அபு ஹனீஃபா குறிப்பிட்ட அந்த இரண்டு உணவுகளும் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அப்போது சிரித்தவர்களாக அபு யூசுப் ஹாரூன் ரஷீத் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ், ஹாரூன் ரஷீத் அவர்கள் இதை கேட்ட பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் இமாம் அபு ஹனீஃபாவிற்கு ரஹ்மத் செய்வானாக, அவர் தன்னுடைய சிந்தனையை கொண்டு பார்த்தவர், இல்மை கொண்டு பார்த்தவர். يَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ. ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய தரஜத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்கள் இந்த பூமியில் விட்டு சென்ற இல்மை சுமக்கக்கூடியவர்கள். மறுமை வரை இந்த பூமியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய இன்ஜினியர் படிப்பு இந்த கண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குமா? நீங்கள் படித்த டாக்டர், நீங்கள் படித்த MBA, நீங்கள் படித்த இந்த உலகத்துடைய துக்தூராத், எதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மரணத்தோடு நீங்கள் படித்த படிப்பும் அதற்கான உழைப்புகளும் எந்த ஒரு கூலியையும் தராமல் உங்களோடு மரணித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மிற்குரிய இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுவதாக மிக முக்கியமான ஹதீஸ், எமக்கு இன்றைய காலத்தில் மிக மிக தேவையான ஹதீஸ். மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையை, இன் அல்லாஹ் லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் இன்தஸிஉஹு மினல் இபாத், அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து இல்மை ஒரே அடியாக அல்லாஹ் எடுத்து விட மாட்டான். வலாகின் யக்பிதுல் இல்ம பிகப்துல் உலமா, அல்லாஹ் உலமாக்களை கல்வியாளர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் இந்த பூமியில் வாழ்வது அருள். கல்வியாளர்கள் எம்முடைய சபைகளில் இருப்பது அல்லாஹ் கொடுத்த அருள். இல்மை சுமப்பவர்கள் இந்த பூமியிலிருந்து சென்று விட்டால் முசீபா, முசீபா, நேர்வழி மரணித்துவிடும். Allah ulamakkaludaiya ya maranam inda ulagam melum vilippadaiya vendiya neram adu. Nammudaiya tamil samuhathai paarungal nashtathai ilivai paarungal ethunai madrasakkal moodapadakoodiya nilamai Quranai ozhuvatharku thangaludaiya pillaigalai anuppakoodiya petrorgal ethunai per கல்வியின் சபைகளுக்கு தன் பிள்ளையை அனுப்பி மார்க்க கல்வியை படிக்கட்டும் அதன் மூலமாக அல்லாஹ்வின் அருளை பெறட்டும் அதுவெல்லாம் யதீம்களுக்கு அதுவெல்லாம் ஏழைகளுக்கு ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளை அல்ல இல்ல மாஷா அல்லாஹ் இருக்கலாம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளையை மதரசாக்களில் அனுப்பி எல்மை தேட வைக்க இந்த சமூகத்துடைய செல்வந்தவர்கள் தயாரா இல்லை இல்லை எத்துணை மதரசாக்கள் எல்மை தேடுவதற்காக விளமாக்கள் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளும் எத்தீம்களும் மட்டும் அந்த மதரசாக்களில் இன்று சேர்ந்து படிக்கிறார்கள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் எங்கே இதையெல்லாம் இப்போது படிக்க வேண்டுமா காலம் வரும் பொழுது அவர்கள் படித்துக் கொள்வார்கள் காலம் வரும் பொழுது தெரிந்து கொள்வார்கள் உண்மையில் உங்களுடைய உள்ளத்தை கை வைத்து சொல்லுங்கள் என் பிள்ளை உலக கல்வியை கற்பதை விட மார்க்க கல்வியில் மேம்படுவதைத்தான் நான் விரும்புகிறேன் எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும் என் பிள்ளை சொர்க்கத்தில் உயர்ந்த தரத்தை அடையக்கூடிய கல்வியை பெறுவதை விரும்புகிறேன் உலகத்துடைய கல்விதான் என் காலுக்கு கீழ்தான் அவன் கற்றாலும் கற்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நாணியதை பெறுவான் முக்கியமில்லை என்று சொல்லவில்லை தேவையில்லை என்று சொல்லவில்லை உதறி தள்ளுங்கள் என்று சொல்லவில்லை தேவைதான் முக்கியம்தான் ஆனால் எதற்கும் பிறகு அதை முடிவெடுங்கள் எதற்கு பிறகு ஆயிரம் பாடல்களை சிறு வயதிலே மரணம் மனநம் ஆயிரம் திருக்குறளை மரணம் மனநம் சூராவுடைய குர்ஆனுடைய சூரா எத்துணை தெரியும் நஷ்டம் கண்ணியத்துக்குரியவர்கள் இழிவு கண்ணியத்துக்குரியவர்கள் எப்படி ஹத்தா இதா லம் யுபிகி ஆலிமன் எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார் இத்தகதன்னா சுருஊசன் ஜுஹாலன் மனிதர்கள் மூடர்களை மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் என்ன நடக்கும் ஃபஸுஇலு மார்க்க விளக்கத்திற்காக அவர்களை அணுகுவார்கள் ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள் ஃபத்வாவை கொடுப்பார்கள் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள் கல்வி இல்லாமல் ஞானம் இல்லாமல் நேற்றுதான் புகாரியை படிக்க ஆரம்பித்திருப்பார் அவர் முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தியாக பேசுவார் யாஹி இத்தகில்லா அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மூமின்களே ஃபத்வாக்களை விட்டு உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய தீன் அல்ல என்னுடைய தீன் அல்ல யாருடைய தீன் அல்லாஹுடைய தீன் இதை அறிவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது மார்க்க தீர்ப்பு உயர்ந்த தரம் உயர்ந்த தரம் இல்மிலே தேறியவர் ஹதீஸ் கலையிலே தேறியவர் உசூலு தஃப்ஸீர் உசூலு ஹதீஸிலே தேறியவர் ஒரு குர்ஆன் வசனம் எப்போது இறக்கப்பட்டது யாருக்கு இறக்கப்பட்டது இதனுடைய விளக்கங்கள் என்ன ஹதீஸ் இது என்ன தரம் இது ஸஹீஹா தஈஃபா ஹஸனா மௌதுஆ லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கல்வியை எல்லாம் பெற்று ஆம் ஹாஸ் நாசிக் மன்சூக் இது போன்ற ஞானங்களை எல்லாம் அடைந்து அதற்கு பிறகு அல்லாஹுவை பயந்து கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்தி மார்க்க தீர்ப்பை கொடுக்க வேண்டிய சமூகம் பெற வேண்டிய சமூகம். தமிழாக்கங்களை படித்தால் போதும், ஏதோ சில நான்கு உரைகளை நான்கு சீடிகளை கேட்டால் போதும், அவரை விட கல்வியாளர் இந்த பூமியில் யாருமே கிடையாது. பேச்சாளர்கள் இன்று மார்க்கத்துடைய அறிவாளர்களாக மார்க்கத்துடைய ஆலிம்களாக மாறுகிறார்கள். ஆலிம்கள் என்று வழி
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஒரு பள்ளியிலே ஒரு தலையணையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த சஹாபி சொன்னார்கள், இன்னி ஜித்து அத்லுபுல் இல்ம். அல்லாஹ்வுடைய தூதர், இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். மர்ஹபம் பி தாலிபில் இல்ம். மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே, மாணவரே, வருக வருக. மர்ஹபா சொன்னார்கள். தாலிபுல் இல்ம் லதஹஃபுஹு மலாயிகா வதுலிபுஹு பிஅஜ்னிஹதிஹா ثُمَّ يَرْكَبُ بَعْضُهُ بَعْضًا حَتَّى يَبْلُغُ السَّمَاءَ الدُّنْيَا مِنْ حُبِّهِمْ لِمَا يَطْلُبُ. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே, வாருங்கள், வருக. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்தால் அதற்கு மேல் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் அவர்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள். அப்படியே பூமியுடைய முதல் வானம் வரை மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மாணவன் தேடக்கூடிய இல்மை பொருந்திக் கொள்வதற்காக, அவர்கள் கொண்டுள்ள இல்மின் மீது அவர்கள் கொண்டுள்ள நேசத்தின் காரணமாக, யா அல்லாஹ், இன்னும் ஒரு சிறப்பு பாருங்கள். மூமின்களே, மபூதாவு திருமதி கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. கைஸ் இப்னு கதீர் அவர்கள் கூறுவதாக, கதீம ரஜுலுன் மினல் மதீனா, ஒருவர் மதீனாவிற்கு வருகிறார், மதீனாவில் இருந்து வருகிறார். அலா அபி தர்தா ரதியல்லாஹு அன் அவர்களை சந்திப்பதற்காக, ஓஹோபி திமஷ்க், எங்கே இருக்கிறார்கள், திமஷ்கிலே இருக்கிறார்கள், மதீனாவில் இருந்து கிளம்பி வருகிறார். யா அல்லாஹ், எதற்காக வருகிறார்? மா அக்தமக யா அஹி, அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் வருகிறார், ஏன் வந்தாய்? அவர் சொன்னார், ஹதீஸுன் பலகனி அன்க துஹத்திஸுஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இந்த ஹதீஸை நீங்கள் செவிமடுத்ததாக நான் கேட்டேன். அந்த ஹதீஸை அறிவதற்காக வந்திருக்கிறேன். மதீனாவில் இருந்து திமஷ்கிற்கு ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அஹி அமா ஜித்த லிஹஜ்ஜா, வேறு ஏதாவது தேவைக்காக வந்தாயா? லா, அமா கதிம்த லிதிஜாரா, வியாபாரத்திற்காக வந்தாயா? லா, மா ஜித்து இல்லா ஃபி தலபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள், யார் இவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சாவுடைய யார் மகன், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. சிறு வயதிலே இவர்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஏற்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய கல்வி முழுவதையும் அறிந்தவர்கள். ஒரு வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்காக இறக்கப்பட்டது, எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, இப்னு அப்பாஸை கேட்டால் தெரியும். ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு ஞானம் மிக்கவர்கள். இவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு பெரிய சஹாபாக்களை அணுகி அணுகி அணுகி ஹதீஸ்களை கேட்பார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று. இப்படியே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வெகு தூரம் பயணம் செய்து ஒரு பெரிய சஹாபி ஒருவர், வயதான ஒரு சஹாபி ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்து அந்த தூரத்தின் பயணத்திற்கு பிறகு அந்த சஹாபியுடைய வீட்டை அணுகுகிறார். அங்கே சொல்லப்படுகிறது, அந்த சஹாபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன் தான் கொண்டு வந்த விரிப்பை எடுத்து கீழே விரித்து அதை உதறிவிட்டு படுக்கிறார்கள். சூரியன் சுட்டரிக்கிறது, தூசிகள் அப்படியே சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் அவர்களே, முகத்தின் மீது விழுகிறது. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சாவின் மகன் இப்னு அப்பாஸ்
2: இல்முடைய மலை. ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வீட்டின் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது. வெளியே வந்தார்கள் அந்த சஹாபி அவர்கள். பெரிய நபித்தோழர் இப்னு அப்பாஸை பார்த்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தின் உறுப்பினரே, உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்க வேண்டுமே, அழைத்திருந்தால் வந்திருப்போமே. சொன்னார்கள், இல்மை தேடிதான் வர வேண்டும், இல்மு நம்மை தேடி வராது. எம்மை தேடி வராது, இல்மை தேடிதான் புறப்படுவது கண்ணியம். இன்னைக்கு ஒரு ஹதீஸ பார்க்கணுமா, எல்லாமே இருக்கு. குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்கணுமா, எல்லாமே இருக்கு. ஒரு இல்ம படிக்கணுமா, அந்த ஆலிம் எவ்வளவு மூலையில உலகத்தில் இருக்கிறாரா, படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேரம் இல்லைங்க, நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, நாங்களா ரொம்ப பிஸி. எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில இல்முக்காகவா ஏதாவது வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது பயான் நிகழ்ச்சிக்கு போறோமா, அவ்வளவுதான். நாங்களும் மார்க்கத்தில் கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், வைன்னல் மலாயிக்கத லததஉ அஜ்னிஹதஹா ரிபந்தி தாலிபில் இல்ம். மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி இருக்கிறார்கள், சூழ்ந்திருக்கிறார்கள் இல்மை தேடக்கூடிய மாணவனுக்காக. وَإِنَّ الْعَالِمَ لَيَسْتَغْفِرُ لَهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ حَتَّى الْحِيتَانُ فِي الْمَاءِ. علمை தேடக்கூடிய மாணவர்களாகிய மாணவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் வானம் பூமியில் உள்ள எல்லாம் பாவமன்னிப்பு தேடுகிறது. கடலில் உள்ள மீன்கள் முதற்கொண்டு அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆலிமுக்கும் ஒரு வணக்கசாலிக்கும் உள்ள வேறுபாடு, கஃபத்துலில் கமரி அலா சாயிரில் கவாகிப், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரனுக்கு என்ன மதிப்போ அது போன்ற ஒரு வணக்கசாலிக்கும் கல்வியை தேடக்கூடிய ஆலிமுக்கும் சொன்னார்கள் மிகப்பெரிய முத்திரையை சான்றை, இன்னல் உலமா வரசதுல் அம்பியா. உலமாக்கள் கல்வியை கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள். கொஞ்சம் கண்களை மூடி இதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். யார் நபிமார்கள், அவர்களுடைய தரஜாவை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். அவர்கள் தீனாரையோ திருகமையோ விட்டு செல்லவில்லை, அவர்கள் அதற்கு வாரிசு அல்ல. உலமாக்கள் எதற்கு வாரிசுகள், நபிமார்களுக்கு இல்மிற்கு. அவர்கள் சுமந்த இல்மை இவர்கள் சுமப்பதால் வாரிசுகள் அவர்கள். யா அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் திருமதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். நம் திருமதி அவர்கள் இதை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இதை ஹசனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அபி உமாமத் அல்பாஹிலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இரண்டு மனிதர்கள் நினைவு காட்டப்பட்டார்கள். அஹதுஹுமா ஆபித் வல் ஆஹர் ஆலிம். ஒருவர் வணக்கசாலி, ஒருவர் இல்மை கற்றறிந்த ஆலிம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வணக்கசாலிக்கும் இல்மை சுமப்பவருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், எனக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்ற. திரும்ப சொல்ல வேண்டுமா, ஒரு வணக்கசாலிக்கும் கல்வியை சுமப்பவருக்கும், ஒரு ஆபிதுக்கும் ஒரு ஆலிமுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த சமூகத்தில் எனக்கு, யாருக்கு, முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்று. ஏன், ஒரு ஆலிம் ஆபிதாகவும் இருப்பார், ஆனால் ஆபித் ஆலிமாக இருக்க மாட்டார். ஆலிம் வணக்கசாலியாகவும் இருப்பார், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி வாகிதின் அல்லைசி ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியிலே இல்முடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மூன்று மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் வருகிறார், இடத்தை தேடுகிறார். கொஞ்சம் கேளுங்கள், நமக்கெல்லாம் தேவையான ஹதீஸ். இடத்தை தேடுகிறார், இடம் காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் இடத்தை பார்க்கிறார், முன்னால் செல்ல வேண்டுமா பின்னாலே உட்கார்ந்து கொள்ளலாம் என்று பின்னால் உட்கார்ந்து கொள்கிறார். இன்னொருவர், இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களே, இதில் போய் நான் எப்படி உட்காருவது என்று திரும்பி சென்று விடுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த இல்முடைய சபையை முடித்த பிறகு கேட்டார்கள், இந்த மூன்று மனிதரை பற்றி அறிவிக்கட்டுமா? ஒருவர் இடம் கிடைத்ததை பார்த்து இடம் இருக்கக்கூடிய இடத்தில் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். இவர் அல்லாஹுவை நோக்கி சென்றார், அல்லாஹும் இவரை நோக்கி வந்தான். இன்னொருவர் வெட்கத்தால் பின்னால் உட்கார்ந்து கொண்டார், அல்லாஹும் இவரை கண்டு வெட்கமடைந்து விட்டான். இன்னொருவர் புறக்கணித்து விட்டார், அவர் புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். இல்முடைய சபைகளை புறக்கணிப்பது யா அல்லாஹ், அவர் இல்முடைய சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம், இவ்வளவு கண்ணியமிக்க இந்த இல்ம், அகீதா தலீல் மின் குர்ஆன் வ சுன்னா, குர்ஆன் சுன்னா அதனுடைய ஆதாரங்களை உள்ளடக்கியது இந்த இல்ம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம் எதற்கு முன்னால் செயலுக்கு முன்னால். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு பாட தலைப்பை அமைக்கிறார்கள், பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல், செயலுக்கு முன்னால் இல்ம், பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல், செயல் சொல்லுக்கு முன்னால் இல்மை தேடுவது என்ற ஒரு பாட தலைப்பை அமைத்து ஒரு குர்ஆனுடைய சூரா முஹம்மதுடைய 19வது வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். அந்த பாபை ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக் என்று பார்த்த வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் இங்கே இல்மை கொண்டு ஆரம்பிக்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுவை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தஃஃபிர் லிதம்பிக், உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். இது செயல், இது சொல். அப்ப செயலுக்கு முன்னால் அல்லாஹ் எதை கொண்டு வருகிறான், கல்வியை கொண்டு வருகிறான். கல்வி செயல், அல்லாஹ் செயலுக்கு முன்னால் கல்வியை கொண்டு வருகிறான். அதனால் என்ன தேவை, ஒரு செயலை செயல்படுவதற்கு முன்னால் அதற்குரிய கல்வி அவசியம். சரி, கல்வி கிடைத்தாகிவிட்டது, இல்மு கிடைத்தாகிவிட்டது, அது போதுமா? சஹீஹுல் புகாரியை படிக்கிறேன், அது போதுமா? இல்மை தேடுவதற்கு அதுதான் வழியா? அதை புரிதல். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதே பாபை அமைக்கிறார்கள் ஸஹீஹுல் புகாரியிலே, பாபுல் ஃபஹ்மி ஃபில் இல்ம், இல்மை எப்படி புரிவது, இல்மை எப்படி புரிவது. ஒரு ஹதீஸை முன்னோட்டமாக ஆக்குகிறார்கள், மை யூரிதில்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ, முஹாஃபிதுன் ஹஜர் ஃபக்கீஹு அதற்கு விளக்கம் சொன்னார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தின் புரிதலை கொடுப்பான். மார்க்கத்தின் புரிதலை யார் கொடுப்பான், யார் கொடுப்பான், அல்லாஹ். நிஅமா, ஒரு அருள் கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியை புரிதல், புரிதல். அல்லாஹ் அக்பர். ஏன்? மார்க்க கல்வியை தவறாக புரிதல் தான் அத்துணை வழிகேட்டிற்கும் காரணம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சூஉல் ஃபஹ்ம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தவறான புரிதல், அஸ்லு குல்லு இபா குல்லு பிதா, எல்லா பிதாத்துடைய அடிப்படையும் இதுதான், சூஉல் ஃபஹ்ம். ஹாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், கதரியாக்கள், ராஃபிலாக்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலும் வழிகட்டது எதனால்? எதனால்? தவறான புரிதலின் காரணமாக. புரிதல் என்பது நியமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான்? நபி தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் அல்லாஹ் இல்மையும் ஞானங்களையும் கொடுத்தான், ஆனால் ஃபஃஹம்னாஹா சுலைமான், சுலைமான் மட்டும்தான் அதை புரிந்தார். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் ஞானங்களை கொடுத்தான். யார் புரிந்தது, புரிய வைத்தது யார்? அல்லாஹ். அதனால்தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அதிகம் அதிகமாக இந்த துஆவை சொல்லுவார்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி. சொல்லுங்கள், யா முஅல்லிம, யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே எனக்கு இல்மை கற்றுக் கொடு. வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி, சுலைமானுக்கு புரிய வைத்தவனே எனக்கும் புரிய வை. சுப்ஹானல்லாஹ். யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி. சுலைமானுக்கு புரிய வைத்தவன் அல்லாஹ். புரிதல் என்பது நியமாக கண்ணியத்துக்குரியவர்களே. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சஹாபாக்களுக்கு சிலருக்கு சிலரை விட அல்லாஹ் எப்படி புரிதலை மேம்படுத்தினான். அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்தான். ஒன்று, இந்த உலகத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது. இன்னொன்று, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது. அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்னவுடன் ஃபபகா அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்ன இருக்கிறது? வெளிப்படையாக பார்த்தால் எமக்கு என்ன புரிகிறது? அல்லாஹ் ஒருவருக்கு வாய்ப்பை கொடுத்தான் உலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே இருப்பதை தேர்ந்தெடுப்பதற்கு. அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இதற்கு ஏன் அபூபக்கர் அழுதார்? அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வகான அபூபக்கரின் அலமனா, எங்களிலேயே இந்த விஷயத்தை அறிந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அந்த தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்ட நபி மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை விட்டு அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் உலகத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே செல்ல போகிறார்கள், மரணமாக போகிறார்கள். எப்படி அபூபக்கர் புரிந்தார்கள்? யாருடைய புரிதல்? அல்லாஹ் கொடுத்த புரிதல். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உமர் இப்னு அல்-கத்தாப் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நெருக்கத்திலேயே வைத்து வைப்பார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லையா உமரே, இப்னு அப்பாஸின் மீது மட்டும் என்ன உங்களுக்கு தனியான ஒரு விருப்பம்? உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் இல்மை சுமந்தவர். யா அல்லாஹ், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு எதை கொண்டு கண்ணியத்தை கொடுக்கிறார்? இல்ம். அதை புரிய வைப்பதற்காக கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சூரத்துன் நஸ்ர், இந்த சூரா எதை சொல்லுகிறது? சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், மக்காவுடைய வெற்றியை சொல்கிறது. மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை புகழும்படி இந்த சூரா கூறுகிறது. இப்னு அப்பாஸை இந்த சூரா என்ன சொல்லுகிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை சொல்லுகிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, நீங்கள் எதை புரிந்தீர்களோ அதைத்தான் நானும் புரிந்தேன். இந்த புரிதலை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இது நியாயமாக எச்சக்குரியவர்களே, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுப்பான். குர்ஆன் ஹதீஸிலே ஒரு தலீலை பார்த்துவிட்டு ஆம் இதுதான் விளக்கம் என்று முடிவெடுப்பது பாத்தில், தவறு. அது அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா? இந்த ஹதீஸ் யாருக்கு இறக்கப்பட்டது, எப்போது இறக்கப்பட்டது, இதனுடைய தரம் என்ன, இதில் வரக்கூடிய சஹாபிகளுடைய பட்டியலின் விளக்கம் என்ன, இவர் பலகீனமானவரா, இவர் பலம் உள்ளவரா, இவர் மறதி உள்ளவரா? அதற்கென்று ஒரு கலை இருக்கிறது, உசூல் ஹதீஸ். அதை படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அதில் மூழ்கியவர்கள் அவர்களிடத்தில் எடுத்து சென்று இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எனக்கு புரியவில்லை, விளக்குங்கள் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் பலருக்கு என்ன குறைந்து விட போகிறது? நேற்று 3 வருடம் 2 வருடம் ஏதோ மார்க்க கல்வியை பகிர்ந்து விட்டால் இமாம் புகாரி இந்த ஹதீஸை புரியாமல் பதிந்திருக்கிறார் அல்லது தவறாக பரிந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் இந்த ஹதீஸுடைய உண்மையான விளக்கம் தெரியவில்லை. 2 வருடம் படித்தால் எனக்கு அந்த விளக்கம் தெரிந்துவிட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா? இமாம் புகாரியுடைய விஷயத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா? இமாம் புகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை ஒரு ஹதீஸுடைய ராவியை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒரு 10 ஹதீஸை மனநம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா? லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ராவிகளையும் ஹதீஸுகளையும் உள்ளடக்கி குர்ஆனை மனநம் செய்து தஃப்ஸீர் கலையை அறிந்த இமாம் புகாரியை பற்றி இப்படி பேசுவதற்கு எப்படி உங்களுடைய நாவுகள் தயாராகிறது? சூனியம், புரியவில்லையா? உன் அறிவுக்கு புலப்படவில்லையா? தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது? ஹதீஸில் வந்திருக்கிறது, குர்ஆனில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார்? ஆமா, அது எப்படி அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு வர முடியும்? அது எப்படி இவர் விரும்புகிற மாதிரிதான் நடத்த முடியும்? புகாரி பதிவு செஞ்சிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆம், அப்படி ஹதீஸ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் ஒருவரே சொன்னாலும் இந்த ஹதீஸை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார், ஒரு யூதன் இதை கைவிளையாடல் செய்திருப்பான். இல்லா இலாஹ இல்லல்லாஹ் இத்தகத الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم. علم தெரியாமல் ஃபத்வா சாபம் இந்த சமூகத்தின். இது கலட்டி எறியப்பட வேண்டும், சாபம் இது. குர்ஆன் ஹதீஸை விமர்சனம் செய்பவன், ஹதீஸ் குர்ஆனோடு மோதுகிறது என்று சொல்பவன், அறிவை ஹதீஸில் புகுத்தி பார்ப்பவன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இமாம் புகாரி பதிந்த ஹதீஸை ஒருவன் தவறு, இமாம் புகாரி பதிந்தது தவறு, அவர் அறிவில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் கை வைக்கிறான். அல்லாஹ்வின் பாதுகாப்பில் கை வைத்தவன் காஃபிர். ஹதீஸை பாதுகாத்தது இமாம் புகாரி அல்ல, இமாம் முஸ்லிம் அல்ல, இமாம் அபூதாவு திருமதி அல்ல. ஹதீஸை பாதுகாத்தவன் அல்லாஹ், இமாம் புகாரியை கொண்டு பாதுகாத்தான், இமாம் முஸ்லிமை கொண்டு பாதுகாத்தான். ஏன்? அது வஹி. ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாவின் வார்த்தையா? அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய வஹி. வஹியை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாளா? சஹீஹ் என்று உலகத்துடைய அத்துணை அறிஞர்களும் பதிவு செய்த ஹதீஸ் எம்முடைய அறிவுக்கு புலப்படாததால் இட்டு கட்டப்பட்டதா? யா அல்லாஹ், யா அல்லாஹ். அறியாமை, அறியாமை, அறியாமை தலைவிரித்தாடுகிறது தமிழக உலகத்தில். இல்மை தேடக்கூடிய உலமாக்களுடைய எண்ணிக்கையின் குறைவால், அதை கற்றறிந்த ஆலிம்களுடைய குறைவால் பாத்தில் தான் இன்று தலைவிரித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு, எங்கு பார்த்தாலும் ஹதீஸுடைய விமர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. மூன்றாவது, இந்த ஹதீ, இந்த இல்மை எப்படி பெறுவது? புரிதல், சிறப்பு எப்படி புரிவது, எப்படி பெறுவது, என்ன வழி? இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா தங்களுடைய கிதாபில் மாத்தி அல் முவாஃபகாத், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான புத்தகம், இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா எழுதிய கிதாபு அல் மாத்தி அல் முவாஃபகாத், கிதாபுல் மாத்தி, அதை கூறுகிறார்கள். இல்மை தேடுவதற்கு இரண்டு வழி இருக்கிறது. ஒன்று அல் முஷாஃபஹ, கூறுங்கள். அல் முஷாஃபஹ, அல் முஷாஃபஹ யானி அல் முஷாஃபஹது بمعنى ان يجلس طالب العلم بين يدي شيخه ومعلمه. உயர்ந்த வழி, ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம் ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து இல்மை கற்பது முதல் வழி. ஒட்டுமொத்த உலமாக்களால் உறுதி செய்யப்பட்ட ஒரே வழி, சிறந்த வழி, ஷேக் ஆலிமுடைய சபைகளில் அமர்ந்து இல்மை கற்பது, அவரோடு தொடர்பு கொண்டு இல்மை கற்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிரம் புத்தகங்கள், ஆயிரம் ஹதீஸுகளை படித்தும் தெளிவை கொடுக்காத சில விஷயத்தை ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து தெளிவை பெறலாம். பரக்காத், பரக்கா. பார்த்திருக்கலாம் பலர் தங்களுடைய வாழ்வில், புரியவே செய்யாதவர்களுக்கு ஒரு ஆலிம் சிறந்த அறிஞரிடத்தில் வந்து கேள்வியை கேட்பார்கள், அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார், அவருடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளும். பரக்கா, இல்முடைய பரக்கத்து. இரண்டாவது, முன்னோர்கள் குர்ஆன் சுன்னாவின் வழியில், சஹாபாக்களின் வழியில், அவர்களை பின்தொடர்ந்தவர்களின் வழியில் மார்க்கத்தை புரிந்தவர்கள் உலமாக்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக. அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி புரிய வேண்டும், இதை எப்படி புரிந்தால் என்ன விளக்கம் வரும் என்ற முழுமையான ஞானங்களை கொண்டு, இல்லை என்றால் இமாம் ஹாஃபில் இப்னு அப்துல் பர் தங்களுடைய கிதாபான அத்தம்ஹீத் என்ற ஒரு கிதாபில் பதிவு செய்கிறார்கள், கான சலஃப், எம்முடைய முன்னோர்கள் இல்மை தேடி புறப்படுவார்கள், ஒரு ஆலிமுடைய சபையில் அமர்வார்கள். முதலாவதாக அவருடைய ஷக்கிலை, அவருடைய வடிவத்தை, அவருடைய உருவத்தை, அவருடைய முறைகளை பார்ப்பார்கள். அவருடைய இபாதத்தை பார்ப்பார்கள், அவருடைய குணங்களை பார்ப்பார்கள். அதை பார்த்ததற்கு பிறகு அவரிடத்திலிருந்து இல்மை எடுப்பார்கள். அல் முஷாஃபஹா, இல்மை அவரிடத்திலிருந்து எடுப்பார்கள். யார் சரியான ஆலிம்? قال الله وقال الرسول وقال ابو بكر وقال عمر وقال عثمان وقال علي بن ابي طالب وقال بلال وقال زيد رضي الله عنهم اجمعين. இப்படி யார் குர்ஆன் சுன்னாவை எடுத்து வைக்கிறாரோ அவரிடத்திலிருந்து இல்மை பெறுங்கள். குர்ஆன் சுன்னா இது, இது என்னுடைய விளக்கம் என்று சொன்னால் அவரை தூக்கி ஓரத்திலே போட்டு விடுங்கள்.
1: குர்ஆன் சுன்னா இதை நேரடியாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள்,
2: அவர்கள் கூறிய விளக்கம் இது, அவர்கள் கூறிய விளக்கம் இது, இது அபூபக்கருடைய விளக்கம், இது உமருடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது உஸ்மான் அவர்களுடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய விளக்கம், அபு ஹனீஃபாவுடைய விளக்கம் என்று யார் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவரிடத்திலிருந்து எளிமை தேடுங்கள்.
1: அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து எழுமை தேடுங்கள்.
2: தன் அறிவை கொண்டு வருபவன் வழிகேட்டின் பக்கம் மக்களை வழிகாட்டுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஷாதிப் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இரண்டாவது முறை முன்னோர்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக அவர்களை கூறுகிறார்கள்.
1: முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்தான், பின்னால் அது புத்தக வடிவமாக மாற்றப்பட்டது, அதனுடைய சாவிகளை அல்லாஹ் உலமாக்களுடைய கரத்தில் கொடுத்தான்.
2: அந்த சாவியை கொண்டுதான் இந்த புத்தகத்தை திறக்க முடியும்.
1: தன் அறிவை கொண்டு படிக்க முடியாது. தன் அறிவை கொண்டு இமாம் புகாரி எழுதிய சஹீஹுல் புகாரியை வாசிக்க முடியாது.
2: ஏன்? அந்த ஹதீஸுடைய ஞானம் எமக்கு தெரியாது.
1: தெரியக்கூடாதான் வாசிக்க கூடாத வாசிக்கலாம்.
2: அந்த இல்மை முதலில் கற்க வாருங்கள்.
1: குறையை வைத்துக் கொண்டு மார்க்கம் கடினமானதா என்று சொல்லாதீர்கள்.
2: மார்க்கம் எளிதானது, புரிவது எளிதானதுதான், அதற்கென்று முறை இருக்கிறது, அந்த முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ் வரும், உதாரணத்திற்கு சொல்கிறேன்.
1: அல்லாஹ்வுடைய தூதர் பயண நேரத்தில் திக்ர் செய்ய மாட்டார்கள், தஸ்பீஹ் செய்ய மாட்டார்கள், இதே வார்த்தை வரும்.
2: அதனால் பயண நேரத்தில் தஸ்பீஹ் செய்தால் ஹராமா? என்ன விளக்கம் அந்த ஹதீஸிற்கு? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான வணக்கங்களை தொழ மாட்டார்கள். யாருக்கு தெரியும் இந்த இல்ம்? யாருக்கு தெரியும் இந்த மானாவுடைய விளக்கம், இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம், இதனுடைய விளக்கம் யாரெல்லாம் சொல்லப்பட்டது, அதையெல்லாம் அறிந்தவர்தான் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும். லா இலாஹா இல்லல்லாஹ். இறுதியாக அல் அமலு பில் இல்ம், கற்றதெல்லாம் சரிதான், ஆனால் செயல்படுத்துங்கள். அமலு, செயல்படுத்துங்கள்.
1: செயல் இல்லாத கல்வி வீண். அத்தமுரூன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூன அல் கிதாப்.
2: பிறருக்கு ஏவுகிறீர்கள், உங்களை மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், அறிவு பெற மாட்டீர்களா?
1: யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன்.
2: செய்யாததை ஏன் மக்களுக்கு எடுத்து வைக்கிறீர்கள்?
1: மறுமையில் ஒருவன் நரகத்திலே தன்னுடைய குடல்களை சுமந்தவனாக செக்கிழுத்த மாட்டை போன்று சுற்றி சுற்றி வருவான்.
2: அலஸ்த குன்த தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர். நன்மையை ஏவி இந்த பூமியில் தீமையை தடுக்கவில்லையா? ஃபயகூலு இன்னி குன்து ஆமுரு பில் மஅரூஃப் வ லா அஃஅலு வ அன்ஹா அனில் முன்கர் வ அஃஅலு.
1: நன்மையை ஏவினேன்,
2: நான் அதை
1: தீமையிலிருந்து மக்களை தடுத்தேன்,
2: நான் அதை செய்தேன். يا الله لا تزول قدم عبد حتى يسأل عن 40. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சந்திதானத்திலிருந்து பாதங்களை நகட்ட முடியாது.
1: அன் உம்ரஹு ஃபீமா அஃனா, வாழ்க்கை எப்படி கழித்தாய்? வ அன் மாலிஹி மின் ஐன தஸபஹ வ ஃபீமா அன்ஃபக,
2: எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்?
1: வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அபலா,
2: உன் உடலை எந்த வழியில் பயன்படுத்தினாய்,
1: உன் ஆரோக்கியத்தை எந்த வழியில் பயன்படுத்தினாய்?
2: وعن علمه ماذا عمل بما علم
1: நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய், எவ்வளவு கற்றாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், முன்னால் இருந்த காலத்தை விட மார்க்க கல்வியை அதிகமாக கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த காலத்தில் அதிகம். ஆனால் போதாது, அதிகம். ஆனால் இது எத்துணை முஸ்லிம் சகோதரர்களுடைய வாழ்வை மாற்றியிருக்கிறது என்றுதான் கேள்வி.
2: இல்மை கற்பதற்கு முன்னாலும் இபாதத்தில் அதே நிலைமை, இல்மை கற்றதற்கு பிறகும் இபாதத்தில் அதே நிலைமை. இல்மை கற்றதற்கு முன்னாலும் இல்மை கொண்டு பெருமை, இல்மை கற்றதற்கு பின்னாலும் இல்மை கொண்டு பெருமை.
1: இல்மை கற்றிருப்பார், அவர் பெரிய முஃப்தியாக மக்களுக்கு மத்தியில் வலம் வருவார். என்னிடத்திலிருந்து எழுமை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பார். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது என்று ஃபத்வா செய்வார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறார். இமாம் மாலிக் சொன்னார்கள், லா அதிரி, எனக்கு தெரியாது.
2: இமாம் மாலிக், உங்களுக்கு தெரியாதா?
1: ஆம், தெரியாது.
2: எனக்கு தெரியாது. ஆம், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்று நீ யாரிடத்தில் யாரை எல்லாம் சந்திக்கிறாயோ
1: அவர்களிடத்தில் எல்லாம் சொல், இமாம் மாலிக்கிற்கு தெரியாது. அதிரி, எனக்கு தெரியாது.
2: தவாது, பணிவு, எல்மை பேணுவதில் பணிவு. நான் எவ்வளவு எல்மை கற்றாலும்
1: எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கற்க வேண்டியிருக்கிறார். இன்னும் உலமாக்களுடைய சபையை கலக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் தெளிவை பெற வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கதிரை, உங்களுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூமின்களை பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய கதிரை தெரிந்து கொள்ளுங்கள்.
2: எனக்கு இவ்வளவுதான் மார்க்கத்தில் பேச அனுமதி.
1: ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை, தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை. தெரிந்ததை சரியான விளக்கத்தை உலமாக்களுடைய சபையில் தெரிந்திருந்தால், ஆதாரங்களை தெரிந்திருந்தால் எடுத்து வையுங்கள். தெரியாத ஒரு விஷயம் கேட்கப்பட்டால் அதிரி, தெரிந்தவர்களிடத்தில் சென்று கேட்டுக் கொள்ளுங்கள். பணிவு இது.
2: தவறை ஒப்புக்கொள்வது பணிவு.
1: ஹக்கை ஏற்ப மறுப்பது பெருமை.
2: தெரியாது என்று தெரியாமல் இருப்பது பெருமை.
1: மனிதர்கள் நான்கு வகைப்படுவார்கள். அன்னாஸ் அர்பா,
2: ஆலிம் வயதிரி அன்னஹு ஆலிம்,
1: அவர் கல்வியாளர் தான், உண்மையில் முறையான கல்வியை கற்றவர். ஆனால் அவருக்கு அவர்
2: வயதிரி அன்னஹு ஆலிம், ஆலிம் அவர் ஆலிம் என்பதை அறிந்திருந்தார், அவரும் ஆலிம்தான். அவர் ஆலிம் என்பதை அறிந்திருந்தார், அவரும் ஆலிம்தான்.

0: அவருக்கு கல்வி இல்லை என்று ஃபஹாதா முஸ்தர் ஷிதுன் வழிகாட்டப்பட வேண்டியவர். ஷிதோ அவருக்கு வழிகாட்டுங்கள். நான்காவது ஜாஹில் என்று பலருடைய தரம் இதுதான். அல்லாஹ் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பாளாக. ஜாஹில் வலா யத்ரி அன்னஹு ஜாஹில், அறியாதவர், அவருக்கே தெரியாது, அவருக்கு அறிவில்லை என்று, கல்வி இல்லை என்று. ஃபஹாதா மாயக் ஃபத்ருகு, அவர் மடையர் முட்டால், ஃபத்ருகு, அவரை விட்டு விடுங்கள். ஆலிம், அவர் தன்னை ஆலிம் என்று அறிந்திருக்கிறார், அவரை பின்தொடருங்கள். ஆலிம், அவர் தன்னை ஆலிம் என்று உணரவில்லை, அறியவில்லை, அவருக்கு நினைவூட்டுங்கள். ஜாஹில், கல்வி இல்லாதவர், கல்வி இல்லாதவர் என்பதை அறிந்திருக்கிறார், ஃபர்ஷிது வழிகாட்டுங்கள் அவருக்கு கல்வியை தேடுவதற்கு. ஜாஹில், அறியாதவர், ஆனால் எல்லாம் தெரிந்ததை போன்று பேசுகிறார், ஃபத்ருகு, விட்டுவிடுங்கள் அவரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மில் எமக்கு தெளிவை கொடுப்பாடாக, இஹ்லாஸை கொடுப்பாடாக. அல்லாஹ்விற்காக மட்டும் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, என் பிள்ளையை சிறிய வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வகுப்பில் சேர்க்கிறேன், ஏன் சிறிய வயதிலேயே என் பிள்ளை ஹாஃபிலாகிவிட்டார் என்று சொல்லுவதற்காக அல்ல, என் ரப்புடைய முகத்தை நாடி, இல்முடைய சபையில் கலந்து கொண்டு இல்மை தேடுகிறேன், ஏன் நான் ஆலிம் என்று அழைக்கப்பட வேண்டும், அல்லது நான் பேச்சாளராக மாற வேண்டும், ஹுத்துபாவுடைய மேடையில் ஏறி ஹுத்துபா செய்ய வேண்டும் என்ற நியத்தை வைக்காதீர்கள். மக்களுடைய முகங்களை எல்லாம் என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று வைக்காதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்களிடத்திலே வாதாடுவதற்காக, மக்களுடைய முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக மார்க்க கல்வியை யார் பயன்படுத்துவானோ, ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான். இஹ்லாஸை பேணுங்கள், பணிவை பேணுங்கள், எளிமை தேடுவதில் ஆர்வம் கொள்ளுங்கள், வெறியை ஏற்படுத்துங்கள். குழந்தைகள், மனைவி, மக்கள், பிள்ளைகள் என எல்லோரும் எளிமை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உலமாக்களிடம் இருந்து பெறப்பட வேண்டிய கல்வி, மார்க்க கல்வியாளர்கள் எந்த எந்த ஊர்களில், எந்த எந்த இடங்களில் இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தி, அவர்களோடு பணிவான முறையில் நடந்து கொண்டு அவர்களிடத்தில் இந்த எளிமை பெற்றுக் கொள்ளுங்கள். எவ்வளவு முயற்சித்தாவது எளிமை எடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து எளிமை தேடிச் செல்லுங்கள். மறுமை நெருங்கிவிட்டது. மறுமை நெருங்கும் பொழுது இந்த எளிமை இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்படும். அந்த எளிமை உயர்த்தப்படுவதற்கு முன்னால் எளிமை தேடி மறுமையின் வாரிசுகளாக மாறுங்கள். எளிமை விட்டு தூரமாகி காஃபிர்களை போன்று, அல்லாஹை மறுக்கக்கூடிய கூட்டத்தார்களை போன்று எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், எளிமை தேடி பயணிப்போம். எல்ம் என்பது மார்க்க அறிஞர்களுடைய சபைகளில் கலந்து கொண்டு எல்மை கணக்கெடுத்து குறிப்பிடுத்து அதை படித்து படித்து பார்க்க.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.
5: எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளம் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க. இப்போ நமது அதாவது தமிழ் உலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாட்டு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும்தான் அனுசரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும், இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க. அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்ட்டு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியிலே தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலேயே கொண்டு வைக்கிறது. இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்திடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது, நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும், தாக்கமாக. இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது, இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்கரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டு இல்லை. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலைக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என்ற அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளைக்கொடி ஏற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சோ, அதே போல் இதாக பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கத்தை பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதோடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்தேன்னு வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும் அந்த இடத்துல. சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, இந்த மருதாணி மாதிரி. மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக இந்த மருதாணி சாப்பாடு எப்படின்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்க ரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது நம்ம அஜ்ரபி மஹரமியுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வதை மார்க்க ரீதியாக என்ன செய்யலாது, எந்த தடையும் செய்யலாது, பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும். தாராளமாக என்ன செய்யலாம், யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கறது அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்வதற்கு ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான். அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களோ மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கோ உட்படாமல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசிலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இருக்குது அலங்காரம், அந்த ஆடை அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம், அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது இந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குறாங்களே அல்லாவின் தூதரே என்ன ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க, இஸ்ரத்துல் மூமினி இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னா பெண்களுடைய இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க, அதாவது யுர்ஹைன ஷிப்ரன், ஒரு சான் அவர்கள் இழுத்துக்கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது கெண்டை கரண்டைக்கு வரைக்கும் வந்துடும். அப்போ சொல்கிறாங்க இதன் தன்கஷிஃபு அக்தாமுன் அப்படின்னா அவனுடைய பாதங்கள் விளங்குமேனாங்க அப்படி என்று சொன்னால் ஃபயூர் ஹீன திரான், ஒரு மூலம் என்ன செய்யட்டும் இழுத்துக்கொள்ளட்டும், வலா எசிதின அலைஹா, அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம்னாங்க சொல்லலாம், அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாமல். ஏன்னா பாதம் வரைக்கும் மறைகிற அளவுக்கு இருந்தால் பரவல், நிலத்தெல்லாம் இழுபட்டுக்கலாம். அது இன்னும் சில பிடிச்சிட்டு போகிற பாட்டியில் மிக பின்னாலிப்பேன் இல்லைங்கிட்டா, அது ஒரு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இருக்கீங்க இவர் பின்னால் பிடிச்சிட்டு போகிறாரு, கேட்டால் வந்து அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான், இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ள பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வாக இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகள்லாம் இருக்குது, அது அப்படி எங்களோட சமுதாயத்துக்குள்ளே தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கொள்வது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காகவும் இன்றைக்கு செய்கிறது தான் என்ற அர்த்தமல்ல. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டோன்றல்ல, வீண் வீரத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும் நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலாங்கிற காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி அப்படியே அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும் மாறிக்கொண்டே வரும். வசதி வர வர மாறிக்கொண்டே வர எந்த அளவுக்குண்டா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ, அவர்கள் இந்த என்னது அழகாக வருவதோ மார்க்கறதே எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள, ஆண்கள் ஆண்களுக்குள்ள அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோமே, என்ன ஜாபிர் ரதி இல்லாங்க உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்ற சூழ்நாங்க சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாமென்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும், அதில் எப்படி வருதுன்னா அன்ஹா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள்னு வரும், மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள் அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த சகோதரிடம் இருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காதன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னத்துக்கு, அது மாதிரி காட்டுறது தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும்னு பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மறிக்கிறது ரெண்டுமே உண்டாகிறதுல அவன் பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மூட்டில் போட்டியா, ரெண்டு ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ளலாம். எடுத்து இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் சஹீஹுல் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது, அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக, தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போனேன், வாலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு, ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம், அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான், 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவள் வந்து அடிமை பெண், சரியா அடிமை பெண்ணாக இருக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள், ஃபஇன்னஹா துஸா அண்ட் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான் யார், அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி வேணால் பார்வை, லோ கிளாஸ் மாதிரி, அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். வக்கது காணலி மின் ஹுன்ன திரவுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிற காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முந்தானே, ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இலைய தஸ்தாயிருஹு, மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோம் அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க, அந்த காலத்தில் ரசூல்லாங்கட காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள், திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முந்தானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக அப்படின்னு சொன்னால், ரசூல்லாங்கட காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உட்பட்டக்கூடிய மணப்பெண்ணுக்கு உட்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க, ஏன் அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறான் சிலவங்க வாங்கிடுவாங்க, வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம், பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி என்ன இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம், இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 4:01.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி, அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபூதாவூதில் 3903 இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லி துஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்போ 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிற ஆயிஷா நான் சொல்கிறாங்க, ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது. அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை, செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராட் சவுண்ட் கேட்டுட்டீங்கடா. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னியல் கிஸ்ஸா அபிர்ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய் சரியா, அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ளே அந்த இது சொல்கிறேன் கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதுதான் சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த அந்த உணவு என்ன செய்கிறாங்கன்னா அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே இதையும் மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர் சரியா, இது ரெண்டு அதை அந்த குளிர்தன்மை உள்ளது அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபஸ் சமின் துக் அலைஹி அஹ்சனிசமினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான், நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷார்லாம் சொல்கிறான். மணப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முஹம்மது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசுத் அல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதீஸ் சஹியால் சஹி என்ன செய்கிறார், இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்ட ரீதியாக நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷா தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க, அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸுகள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோன்னா, ஸ்லிம்மாக இருக்கணும் இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷா, நான் கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா உம்மு ரூமான் நினைக்கிறாங்க சரியா. இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பலான்னா, சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும் எது பாதிக்காது, இது சம்பந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்து இருக்குது, நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூல் உள்ள இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுதூல் இல்ம்டா இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி, இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹிஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷா ரலாங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷா ரலாங்க சொல்கிறாங்க, தசவ்வஜனியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன பின்து சித்தி சினின், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா, அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள். அப்படின்னா அக்கது நிக்கா, திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃபகதிம்னல் மதீனத்தை, மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். ஃபனசல் நாஃபி பனில் ஹாரித் இப்னு ஹஸ்ரஜ், ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த பிரதேசத்தை, அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம், வந்து இறங்கினோம். ஃபத்தமர்ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளி, பள்ளிக்கு பக்கத்தில். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர்ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயாளை வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதீனா ஆரம்பத்தில், என்னை முடியெல்லாம் என்ன செஞ்சது, அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாலே என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா, ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது, கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துல வந்தாங்க. இந்த ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க, என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்றிருந்த நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மஐ சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க, விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃப சரஹத் பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க, அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது. வயது நான் விளையாடி கண்டிருக்கிறேன், கூப்பிட்டாங்க, என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உகஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கொண்டு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி வீட்டு வாசலில், வ இன்னி ல உன்ஹிஜு ஹத்தா சகன பாது நஃபசி, எனக்கு அது வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கின்றது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்னை அப்படி என்ன செஞ்சு வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம் மிம்மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃப மசஹத் பிஹி வஜ்ஹி வராஸி, என்னை தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது ஹலத் நியத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான், பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலை வச்சு தான் என்ன முகம் கழுவு பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சுது கழுவு பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, நுழைத்தார்கள். ஃப இதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க வ அலா ஹைரு தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஆயிஷர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர், இந்த தாயிரன்றது சகுனம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால், நல்லதே நினைச்சேட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்னி இலகின், என்னை தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மனப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃப அஸ்லஹன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மனப்பெண் தயார்படுத்தல், அப்படி ஒன்ற நிகழ்வை மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலாங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியுல்லானு ஒரு மனப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுனுக்கு இப்படி என்ன செஞ்சது திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதி அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தந்தையே தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குது, அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூக்கரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது ஒரு அதாவது திடுக்கிடச்சது. அஸ்லமத்னி இலைஹி வான யௌம இதின் பின்து திஸ் அசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லாவன்ஹா, அப்புறம் உம்மு குல்சூம் ரதி அல்லாவன்ஹா, அதே போல் சல்மா பின் தூ உமேஸ், அஸ்மா பின் தூமேஸ்ல சகோதரி சல்மா பின் தூமேஸ்ல மகள், ஹம்சா ரதினாவோட மகள், அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை. அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்ல, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டதுதான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷாரம் யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அந்த அதாவது பாலியவய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்ட திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை. அதாவது அலி ரலி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்லை, விரும்புறது. மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, ஒரு மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்லை. நான் 90ல் பிறந்து இவன் 90ல் பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கும் அவங்க பிந்திரிக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்களை என்ன செஞ்சாங்க, முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது, அந்த இது நடந்தது. இது சுண்ணத்தெல்லாம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். இது சுண்ணத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை, சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம், அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம விரிவாக என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க, அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறு வயதுடைய சூழ்நிலை இருந்து எனத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த இதே ஊஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்முருமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது. அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாங்க, அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஏண்டா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்து அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் வேறு சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்குறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை. அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அது என்ன செஞ்சிருக்கு, மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மணப்பெண்ணை, மனசா அல்லது மினசா அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ், இதுக்கு சொல்லுவாங்க சரியா ஃபலம்மா நுசத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம், ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுகளை மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான், ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா என்றதுக்கான எந்த ஒரு தனியான தெளிலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளியில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து இருந்து பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935வது இலக்கம், அஸ்மா பின்து அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரான், ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னதி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்கள், அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபதமர்ரக ரஸ்ஹா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு, ஜவுஜுஹா யஸ்தஹிஸ்துனி பிஹா, ஆனால் அவருடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமா வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலுர் அசஹா, ஒட்டு முடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசூலாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான், திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின்ன பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹத்து இப்னதி, என் மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இப்போ இதுலேருந்து இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது, என் மகளை நான் முடித்து வச்சேன், அது வளமையாக அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான். இப்போ இல்லை சொல்கிறது, முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃபா அசிலூர் அசஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள், அல் வாசிலத்த வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வுன்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணும் என்ற ஒரு நிகழ்வு, அதாக இருந்தாலும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்க கூட நம்ம படிச்சிருப்போம். ஆனால் திருமண நிகழ்வுலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி வந்து என்ன, அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கெண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கெண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா, இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனிய ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும் அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால் நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற, இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவம் உள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார் போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும் முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய் மூக்குன்ற அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது. என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும் நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழ் என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டை கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீனா மின் ஜீனத்தின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கினர்த்த அறிந்து கொள்வதற்காகன்றது காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கலட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. இந்த அதாவது இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டிக்கு கீழே வந்த பின்னால் பாதங்களும் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம், நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே, பட்டு என்று பேர்லிக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன, பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன, முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதுக்கிற சூழாங்க அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால், அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும், அதுக்கு உதவும் என்றதுனால அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன, அதாவது தடை செய்யப்பட்டது. பெண்களுக்கு வந்து என்ன, அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பிருந்தால் அதாவது ஆண்கள் என்ன செஞ்சிடணும், அந்த ஆடைகளையும் அந்த விருப்புகளையும் தவிர்த்துக்கொள்ளணும். பெண்கள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதுபினரும் என்ன செய்யலாம், பெண்கள் பயன்படுத்தலாம் என்று அதிலே ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லா மதுபினரும் என்ன, அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன, அதாவது பல ஹதீஸ்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள், புகாரியில் 2614 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது. அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க, அலிர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன், ரசூலுல்லாஹோட முகத்தில் கோபத்தை பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், கோபத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க, இன்னி லம் அப் அஸ் பிஹா இலைக்கலி தல்பசா, நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலை, நான் இதை அனுப்பவில்லை, இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லி துஷக்கிகா ஹுமுரம் பைனன் நிசா. இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும், விளங்கிட்டா, ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா ஃபவாத்திம்னா ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான, பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக, முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காக தான் அனுப்பினேன் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம், அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன, நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள், அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம், விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால், அதாவது மொத்தமாகவே ஹதீஸ்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்யலாம், ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர, இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்குது தானே, அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கலைய நோட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க, வளமே அன்றாடம் தின்றுட்டு இருக்கிற பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து, இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க, எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க, வலதால போடணுன்றது மறந்துடுவாங்க. என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்களெல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃபரத்தில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃபரத்தில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறாரு, அஸ்மா ரதியல்லாவுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இளைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்து லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மாரெல்லாம் எடுத்து காட்டுறாங்க, அதில் வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கதெல்லாம் சொல்லிட்டு ஃபக்கால ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எல்பசுஹா லில் வஃபூதி வயோமுல் ஜும்மா, ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருந்தீங்க வைத்திருக்கிறார்கள்ன்றதுலேருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு, எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும், யாருக்கு வசதி இருக்குதோ யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ அவர் ஒவ்வொரு பிறநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கினா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால் அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளியுலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமா இருந்தால் அது ஹராமாகிடும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும் நம்ம நடந்து கொள்ளணும். ஏண்டா அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க, அல் எஹ்லால் பில் அதபண்டி, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்ல, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது இப்படி பார்க்க இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்யறது இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க நல்ல முறையில் உடுத்துட்டீங்க பார்த்து உடுத்துட்டு போயிருக்கீங்க, எந்த நிமிஷம் என்ன செய்யறது அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சூழல் என்ன செஞ்சாங்க தடை செஞ்சாங்க, அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பு என்ன செஞ்சிடும் எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும், அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது ஷைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம், அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதா, ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அதான் நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்யுங்க நடங்க, அல்லது அவு லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான் அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0043.
3: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும். அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டுமுடி வச்சு ஒட்டுமுடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடி எடுத்து ஒருத்தர் மேலாக என்ன செய்கிறாரு, எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்கு தானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம், தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு. ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கு. அடுத்த அலங்கார உணர்வு, அதில் என்ன அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மையோட அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம், அதில் வரலாமன்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன, அதாவது முடியை அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம, அதாவது இந்த திமு ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதே ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல. ரைட். ஏன்டா அதையே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கும், அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி அதை நான் சொன்னேன். எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டு முடியாக வச்சுருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைப்பாடு அதில் வருது, ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை, முடி முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க, அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்று அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா, அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல, அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது, வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம். இதில் என்னன்னு சொன்னால், ஆண் ஒரு ஆண் வந்து மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம், மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோட் பண்ணலாம். இதுதான் சுருக்கம், ஆணுக்கு ஒப்பாகாத அளவு. இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அது ஒரு நோய், ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாடுறது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி ஷோட்டாக முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடிய வளர்த்துக்கன்னு என்ன செய்கிறாங்க, முடியை கட்டிட்டு அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழை அல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழை அல்ல. நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரதான் என்ன பிள்ளை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலாம்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம் ரசூலாங்கிற மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வாரளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வர அளவுக்கு என்ன முடிய ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸனை செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமில்லை, சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க முடிய அப்படி ஷோட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க, அந்த எந்த பேரை யூஸ் பண்ணிட்டா அது இதாக போய் தரப்போ இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்ற ஆயிரம் எடுத்துக்கான்னு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான் இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும் இடத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடியை ஷோட் பண்ண விரும்புவாங்க. ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயத்தை பார்த்துருக்கணும். இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்கு நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும், அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும். எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சிக்கு வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும் செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறில்லை. அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா இந்தா செய்யாமிக்கிறேன் நல்லது, என்னமோ இப்படி ஒரு நீங்கள் முடியை வெட்டிக்கிறீங்களே ஷோட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமாதிரி தான் என்ன செய்யணும் அக்கீதா போராட்டம்னு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அது வளர்த்துட்டு போகிறதுன்னு நல்லது இல்லை, எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க அனுமதி அது அவங்களோட விருப்பம் உண்டு விட்டுருவாங்கண்டா அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை. இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும் செலுத்தினா ஆணும் கவனிச்சுக்கணும் இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு, இல்லைண்டா அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயும் என்ன செஞ்சிடும் போய் சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஷர்ட் போடணும் அப்படியே ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடும் அது எங்கேயோ போயிடும். அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். சில அடுத்த பகுதியை அதில் பார்ப்போம்.
0: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி.

0: அலி அகமது ரஜாதி அவர்கள்
1: தொழாதவங்கிட்ட ஒரு நாட்டம் உண்டு. எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா இறங்குமோ சொல்ல தெரியாது. அதா இறங்கினா முடிச்சு, அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால் வரலாம், காற்றால் வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாஃபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன் ஓதி ஓதி 24 மணிக்கு ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க. என்னது தொழில் இல்லாமையா குர்ஆன பாடமாக்குறாங்க? ஜொப்புக்கா? அதுக்கு சம்பளம் இல்லையே குர்ஆன பாடமாக்கினா? தஹஜ்ஜத் தொழுறாங்க எழும்பி, என்னதுக்கு சம்பளமா? அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிறே சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இபாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளோ எதிர்த்து எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? அவங்களுக்கு என்ன நடந்துட்டு? அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறார், ஜும்மாக்களை கேட்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றார். என்ன எழுதுறார்? ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம். இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்கார்டா, உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்கார். என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா? இஸ்லாத்தை எதுக்கு, இஸ்லாத்தை எதுக்குறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் பொய், ரசூலுல்லாஹ் பொய். நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏன்டா? அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு. அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யன்னு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா. படிச்சிருக்கிறார், படிக்கிறார். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன், எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இதுல, நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது. சூரத்து ரஹ்மான் ஆவது, சூரா வாக்கிய ஆவது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது? தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால் நிறைஞ்சிருக்கும். فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனும் அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் உட சொர்க்கத்து. فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனுமா அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தர் தொழில் பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? இஸ்லாத்தை பின்பற்றல, சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு. அவ்வளவு மார்க்கத்தை பின்பற்றல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யா நீ சொல்றது போய், நாங்க பின்பற்றுறதா சரி. அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கான சகோதரர்களே. என் வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை, ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூரத்து ரஹ்மான்ல ஃபயௌமைதின் லா யுஸ்அலு அன் தம்பி இன்ஸு வலா ஜான்.

0: சொல்றான், கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலையா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும். சகோதரர்களே, எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்ட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்தை கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா, இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி, ஒரு இரவுல 99 மனைவிமார் ஒன்று சேர்ந்தார். அரசரே, அரசர், உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபதோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க, எதுல பிளைட்ல, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டு ஒன்று பிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க, பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ்வை மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளி மாறும் கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், எனக்கு தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாருங்க, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகளை அவங்க அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தாங்க. பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளவு சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவன காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வரா. அரஹமுர் ராஹிமின்னு சொல்றது நான் இறக்க முடிய உலகத்தில் இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ். எங்களுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது. அல்லாஹ் எப்படி பிடிக்கிறது தெரியுமா? காபிர்களை, பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான். அங்க போலின்ல நரகத்துக்கு போற வேலை, இவருக்கு போறோம் இவர் நரகம் இல்லை, இதுல சூத்து ரஹ்மான் இருக்குது எல்லாம். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அதனால தானே தடுக்கிறோம் பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், 1 மணித்தியால இன்பம், 2 மணித்தியால வேற, அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராத குடிச்சிட்டார். என்ன இன்பம் ஆறுறார் நண்டு. எத்தனை மணித்தியாலும் இன்பம் சாராயம். எத்தனை மணித்தியாலும் சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லா நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லா குடிக்க கொடுப்பார். அல்லா பாதுகா சாராயத்தை வாயில வச்சிடக்கூடாது. தௌபா செய்யும். சின்ன ஒரு இன்பம், கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லா கிட்ட வந்துடும். அல்லா கிட்ட மனிதன் பாவம் செய்யறது, சரி தௌபா விட்டுவோமான, நல்ல உங்களோட உளமாக்கோட போய் சேரு, நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரும். இவன் கெட்டவன் என்று தெரிஞ்சா சகோதரர்களே கலண்டு நல்லா, இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும், இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க சகோதரர்களே. சரி, இப்படி தூக்கி வீசியாச்சு. வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற, பொய்ப்பித்த நரகம் இது. உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்ட படிச்ச இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் போய் பார்ப்போம். இதுதான் அந்த நரகம். யதூஃபூன பைனஹா வபைன ஹமீமின் ஆன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாத சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடு தண்ணி இருக்குமே, அந்த சுடு தண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பாங்க. என்ன செய்ய, நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுக்கும். என்ன மிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு ஒரு நாள் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க, எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துன்யா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், துன்யா வல்ல எங்கட முக்கிய நோக்கம். கண்ணை போத்தி அல்லாஹ் சொல்றான் பகுத்தா. எப்பையும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும்பொழுது பகுத்தா பகுத்தான திடீரென்னுதான், திடீரென்னுதான் அவன் சக்கராத்து மாறா சும்மா படுக்கவளும் உயிர் போயிடு. அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்து அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில். மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாத்து இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு சொருக்கம், உங்களோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, கூட்டாளியோட கபரு வேற, உங்களோட கபரு வேற. இல்லைன்னா மனை இல்லை, பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொருக்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவியார் நரகம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு என்ன நரகம். உண்டா வாழ்ந்தவங்களே, அல்லாஹ் விட மாட்டான். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, என்ன மகனை பாதுகா. அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்ல தனம். ஏன் இஸ்லாம் இல்லை? என்னைய மிக்க சகோதரர்களே, ஆகவே இஸ்லாத்த உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்துல உறுதியாக. மற்றவங்களை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு. அவன் அவ்வளவு சம்பாதிக்கானே, இணைத்த இல்லையே, விடுங்க. துணியாயில் கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தினோன் இருக்கார், சல்லி பிரயோஜனம் அளிய, தங்கம் பிரயோஜனம் அளிக்கல. கம் தரக்கூமின் ஜன்னாத்தின் வாயூன் வஸ்ரூஇன் வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு கோடி கணக்கை விட்டுட்டு போயிட்டீங்க. துன்யாவுக்காக தொழுகையை தியாகம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தூக்கம். சுபோ கெலும்பு, அல்லா வாகனம் தந்திருக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபோக பள்ளியில தொழும்பு. இல்ல நீங்க வின்டர் வாங்க, வின்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா சகோதரர்களே? தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில, எனக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பத்துவமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே, 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வாங்க, 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க, சில நல்லடியார்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோல்வாங்க. எவ்வளவு பொறாமப்படணும் நாங்க, எங்களுக்கு ஒரு 100 செலவா தோல். நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாரு, எங்களை பழுதாக்கி நான் கூட்டாளிகள். 100 செலவா தோல நேரம், 5 நேரம் தொலை நேரம் இல்லை, செலவா தெரிஞ்சு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே, லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார்கள் இருந்திருக்கிறான், இன்றும் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையானா அவனை வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட தான் சும்மா ஆகுவார். இன்னும் இருக்கிறார், வாழ்றான் உலகத்தில், நல்லது செஞ்சுட்டே இருக்கிறான். கிட்டத்தொத்தர் மௌத்தானார் துருக்கி ஒத்தர் ஜப்பான்ல 100,000 பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம், 100,000 பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ செஞ்சுட்டு மௌத் ஆயிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக், அவர பேர் முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மௌத்தானா, இந்த 7 தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாம். அதே மாதிரி உஹதுல மௌத் ஆயிட்டார். நபியோங்க சொன்னாங்க, சிறந்த யகூதி முஹைரீக் என்றார், அந்த 7 தோட்டம் வக்ஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி, வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்தது அல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லி தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் நரகவாதியா இடம் மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரவா, நோயோடு வந்தா விளங்குதா எங்களுக்கு? ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கிடுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால ஏதாவது செய்யணுமா? கேன்சருக்கு எங்களோட மனைவியால கூட அவனும் சேர்ந்து ஆளுகிறார், உங்களுக்கு ஒன்றும் செய்ய, டாக்டர் கையை விரிச்சிட்டார். அப்ப கபூர்ல யார் என்ன செய்ய போறார்கள்? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹுடைய அதாவுகள் இறங்கிய மாதம். கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா பிறங்குமோ சொல்ல தெரியாது. அதா பிறங்கினா முடிச்சு, அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்க அதா விட மாட்டிக்கொள்ள கூடாது. அதா ஏன் வரும்? பாவம் அல்லாட அதாபுல ஆக கடினமான அதா இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதா பிறங்கியது. இந்த கேயை போல பாவம் உலகத்தில் உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான், கதபத் கௌம் லூதின் பின்னுதுர், பொய்ப்பிச்சார். ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத, பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. சொல்றாங்க, கே நல்லா வாழ்றானே அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பியன் நல்லா வாழ்றாளே கல்யாணம், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எப்படி கொடுத்தா தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த, இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் நல்ல பசுந்தான பொடியனாக்கி அனுப்பினான். என் அதான தேவை ஆம்பளை பாவம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் அப்படித்தான் செஞ்சார். 4 மலக்குகள் வாராங்க. எப்படி வாராங்க? எப்படி வாராங்க? இப்போ அழகான வாலிபனுடைய தோற்றத்தில் வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம்ங்க. சத்தூம் எங்க இருக்கு? ஜோன் தான், டெட் சி என்று சொல்றோமே, இங்க தான் வாழ்ந்து. இப்ப இவங்க மனித தோற்றத்தில் வாராங்க. ஏன் மனித தோற்றத்தில் வந்து தெரியுமா? அப்ப இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரீப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயல்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த புடிமார்களை பார்த்தீங்களா அப்படின்னு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம், அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள். 13, 14, 15 இந்த டீன் டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம். இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையா என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்க புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பார்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் என்று பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்துல மத்தவங்க உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவளியா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண. இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்துல இதான் முக்கியம். நீங்க அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சு போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் என்று புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எலும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாலு பேர் போனாங்க, நாலு பேர் கூப்பிட்டாங்க, நானும் அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்க புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹு ஜல்லஷானுக்கு ஒத்தாளா இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் ஒன், நாலு அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது இந்த இளமை பருவத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா வெட்டிட்டு வா, அண்ட வேர்ல்டுன்னு ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆக்கள் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது டோக் எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு? அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார் எல்லாம், ஆனால் சில இடங்களில் டிராஃபிக். எங்கடா டிராஃபிக் என்று பார்த்தா படம் அவள்கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராஃபிக், முஸ்லீம்களும் சேர்ந்து போறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க கேட்டா சொல்லுவார்கள், திரைப்படம் மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில இறங்கி ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா விளங்கிடும். சைக்கிளில் ஒருத்தன் முட்டிட்டு போமா, உளுந்திருப்பான் ஒருத்தன, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படமெல்லாம் செஞ்ச கதாநாயகருங்க ரஜினிகாந்த், அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க? உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல. கீழே உளுந்திருப்பான் கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் ரெண்டாவது சொல்லுவான், அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம், அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. இந்தியாவில தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோண்டு. அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறி இருக்கும். பொம்பாய் சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் அண்டுவார்கள், அவ்வளவு மோசம் அண்டுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள் திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு, யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதுல எல்லாம் நிறைய ரிஸ்கை காட்டுவாங்க. எல்லாம் நீங்க தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்டா எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்ல டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டான்னா இதே நீங்க வெட்டுருவீங்க, செலவனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான், அதுக்குள்ள இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள். அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை, ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்க புரிஞ்சு அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால பாருங்க, அடுத்தது உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்னன்னா மூளையில ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா உங்களோட பிரெயின்ல இருக்குது வந்து பியர் ப்ரெஷர். மூளையில ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுந்தா, இதுல ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர்னு சொல்ற ஏரியால ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லா முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்போ பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பிய ப்ரெஷர், அதாவது அவர் ஏதாவது செய்கிற டைமில் ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில் ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசா. யார் இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தா இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார், அங்கேருந்து இங்கே குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்றார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்றாருண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயின்ல உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமண்டா, இளமையில இளைஞர்கள் இருக்கிறாங்க, பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, ஆட்டோமேட்டிக்கா பத்து பேருட பிரெயின்லயும் அது ஆக்டிவ் ஆகிரும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டிய இதில் குதிப்பாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. ரெண்டு, மூளையில் என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்கிறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்காக இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமாக எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கலாம். பிரெயினில் உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்கிட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைகிட்ட எவ்வளவும் வேலை வாங்கலாம் தானே, யானையை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிறோம். சிம்பிளாக எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரெயினில் இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில் முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான். வயசு போக போக பிரெயினில் டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு சாக்லேட் நல்ல க்ரீம் வடிகுதி, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில போட மாட்டார், போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவார். பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்கு கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குதே, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வாழ்வார். இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போகிறது தாமதமாகிடும். நல்லா புரியுதா உங்களுக்கு? முன்ன கனெக்ஷன் நடக்கலை, கனெக்ஷன் பாதி தான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த கனெக்ஷன், பிரெயின் உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழுப்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கல இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்னா என்ன. நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங். அகார்டிங் டு சோசியோலஜி, சோசியோலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல், அவ்வளோதான். உங்கள் அம்மா உங்களை ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, உங்கள் பாப்பா உங்களை ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, நீங்களாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு, பணம் சம்பாதிக்கவா? இல்லை. உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகள், எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க பிள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை. நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா ஸ்கூல் போகணும்? இல்லை, படித்தவர்கள் தம் பிள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதை விட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள் படிங்க, அத மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா? கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அது கொஞ்ச நாள்லேயே அழிச்சு முடிச்சிடலாம், உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உமாவுக்கு மொண்டை கொடுக்கல. உளவியல் சொல்லுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிகாமையில் இருக்கிறோமா? வெளிகாமையிலிருந்து உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர வர வர சனப்பெருக்கும் கூடிட்டு கடுமையான டிராஃபிக். வெளிகாமையில் ஒரு ஆளுக்கு இப்போ புதிய பிரச்சனை, எப்படி இந்த டிராஃபிக்கை மீறி மாத்திரைக்கு போகிறது? சிம்பிளாக பறக்கிற காரை கண்டுபிடிச்சிருவார். சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்தால் டிசிஷன் மேக்கிங், பிரச்சனைக்கு தான் ஓண்டா கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்தில் பறவை வர காட்டிருப்பான், காலில் கட்டி அனுப்புவான், அந்த மெசேஜை கொடுத்துரு. ஒரு நெருப்பு பத்து வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சு கொள்வாங்க, ஓ அங்க ஆள்றிக்கிறான் போல, அங்க பறவைகள் வரும், தண்ணியில கிணறு ஒன்று தோன்றுவானா பறவை சுத்திட்டே இருக்கும், மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா பறவை கால்களில் கெட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேலே ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்து இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது, உலகத்தில் ரொம்ப முக்கியம் அது மெசேஜ் தானே, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆள் செத்து போறான், வேகமாக எப்படி அனுப்புறது, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின் கண்டுபிடிச்சான், அடிச்சு அனுப்பினான் சலாம் வந்து அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்ட்ல, எப்படா வந்துச்சு. இந்த மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சுதான் மொபைல் போன்ல இருந்து எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சுகமா சுகமா இருக்கிறேன் அனுப்புறது எப்படி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைம்ல தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உமாவும் வாப்பாவும் இந்த உலகத்துல 100க்கு 100% ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போக இயலாது. ஒரு உமா வாப்பாக்கு 4 பிள்ளை இருந்தால், 3 பிள்ளை இருந்தா 100க்கு 100% நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன், இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே இப்ப என்ன குறை உங்களுக்கு, ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுமா, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்மானம் கொடு, அதாவது தீர்ப்பு கொடுக்கறது எப்படி, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்துல உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிக்குமா அதை மாதிரி பிரச்சனைகள் ஓலாயாது, அதனால டிசிஷன் எடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வர்ற நேரத்துல டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைண்டா என்ன, தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்க லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க, சில பேர் வீட்டுல அனுப்பியிருப்பாங்க போயிட்டு வாண்டு, சில பேர் வாப்பா குட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்துருவோமே, சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறவங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்கச்சா, அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயம் கேட்க போனது ஒரு ஃபலூடாக்க வேண்டிதான் அவனுக்குச்சா, ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமே போய் கேட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ பல நோக்கங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வர்ற டைம்ல எல்லாரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இங்க வந்து அமர்ந்திருப்பீங்க. இப்ப பிரச்சனை என்ன, வாழ்க்கையில இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியான தீர்மானம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்க உமா அப்பா ஸ்கூல் அனுப்பினாங்க, எதுக்கு ஸ்கூல் அனுப்பினாங்க, மூளை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரியா மூளையை நீங்க பார்க்கணும்டா இப்படி புரிஞ்சுக்கோங்க, முட்டி இருக்கு பாருங்க, முட்டி சல்லி போடுவாங்களே முட்டி, அதை மாதிரி சல்லி நிறைய போட்டா முட்டி பாரமா இருக்கும், ஒரு ஓம் போடாம 10 வருஷமா வச்சிருந்தா முட்டி காத்தா இருக்குமா, அதே மாதிரி தகவல் எந்த மூளையில நல்லா போடப்படுகுதோ, தகவல் வெறும் டேட்டாஸ், தகவல் போடப்படுதோ அந்த மூளை நல்ல டெவலப் ஆகி இன்டெலிஜென்ஸ், எந்த மூளையில தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை, எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால ஏன் தகவல் நிறைய போடணும், கடுமையான பிரச்சனைகள் வரும், வராம இருக்கவே இருக்காது, மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, சிலது ஒரு சிறுப்பால முடிஞ்சிடும், சிலது சொறி கேட்டா முடிஞ்சிடும். எனக்குதா பெரிய கோடீஸ்வரன் அவன் மேல முட்டிட்டீங்க, டீ குடுக்கறான் 10 கோடி தரேன்டா துப்புவான், நான் 20 கோடி உனக்கு தானே, சாரி சார் என்று கேட்டாதான் அங்கே இதாகும். அந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறது, பிழையா தீர்மானம் எடுத்தா அவங்களை சாகடிச்சு போட்டுருவான், 4 இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவார்கள். கண்களால் பார்த்தோம் மாளிகா வத்தைகளை, படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள், ஹெரோயினை வித்தார்கள், வித்து எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, மாப்பிளமார்கள் கையில எல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க, எல்லாரும் தூளடிக்க ஆரம்பிச்சாங்க, பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு, உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க, வீட்டில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமைகளை ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர். அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம். அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்ட வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலக்கி வாங்கினாங்க. இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில் இரும்ப டோக்க தூக்கினவர்கள். கண்ணு முன்னாடி பார்த்தோம், நடு சந்தியில் கொசி மொக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மொத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கணுமெண்டா, தீர்மானம் சரியா எடுக்கணுமெண்டா, நல்லா படிக்கணும்ண்டுவாங்க. விஞ்ஞானம் படிப்பது விஞ்ஞானியாக இல்லை, கணிதம் படிப்பது ஒரு கணித ஆசிரியராக இல்லை. இது எல்லாம் மூளைக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா வெளியே வரும் தீர்மானம். டயர் பச்சாகிட்டு என்ன பண்றது? ஏதாவது நடந்து ஒப்பாரி வச்சு அழுகிறதா? என்ன பண்றது? டிசிஷன் மேக்கிங். படித்தவன் நின்று தீர்மானம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இளைஞர்கள்ட்ட வர்றேன். இந்த தீர்மானத்துக்காக வேண்டி பில் கேட்ஸ் தன்னோட பிள்ளைக்கு, உலகத்திலேயே முதல் தர பணக்காரன், அவர் பிள்ளை எதுக்கு படிக்கணும்? ஆசிக்கா படிக்க வேண்டியதானே. நீ படுவாப்பா, அவன்லாம் ஸ்கூல் போட்டோம், நீ படு, உன்னை எல்லாம் தீத்தி விடுறேன், அதுக்கு உள்ள விட்டு தோது பிள்ளைன்னுவாங்க. எல்லாம் வளர்ந்து வருவான், உடம்பு மட்டும்தான் வளர்ந்திருக்கும், மூளையில் ஒன்றையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளையை வளர்க்குற நேரம் பிரெயினை வளர்த்தெடுத்து ஒரு வாப்பா, எப்பயுமே பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு படிப்பை கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க. படிச்சிட்டீங்களா? இப்ப தீர்மானம் எடுக்க போக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? நீங்க சரிய தீர்மானம் எடுக்க கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு முதி கொஞ்சம் வயசு போக போகலாம் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, பிழைய செஞ்சிட்டோமோ, பிழைய எடுத்துட்டோமோ. அது இயல்பிலே உங்களுக்கு அது குணமா தரப்பட்டிருக்குது. 170 மில்லி செகண்டு தான் தாமதம், ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த தாமதமா மெசேஜ் போ சேர முன்னாடி நீங்க முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. கூட்டாளி வந்து சொன்ன உடனேயே கத்திய தூக்கி முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், பெரியவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க பிரெயின்ல என்ன நடக்குது. இந்த மாதிரி அவங்க ரிஸ்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பிரெயின் காரணம், பிரெயினுக்குள்ள விஷயம் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அவர்களை புடிச்சு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இளைஞர்களோட ரிஸ்க் வேண்டியதுக்கு முடிவெடுக்கிறாங்களே, இதை மாத்தவே இயலாது. கத்தி மாத்த இயலுமா? சத்தமா சொல்லி மாத்த இயலுமா? இயலாது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது இளைஞர்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அவர்கள்ட்ட உள்ள பிரஷர். உள்ளக்குள்ள ரிவார்டிங் என்ற ஒரு இடம் இருக்குது பிரெயின்ல, ரிவார்டிங் சென்டர். இந்த ரிவார்டிங் சென்டரை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா ஒரு இளைஞர் கூட்டத்தை உண்டாக்கினாங்க. சகோதர் இம்தியாஸ் அலஃபி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லா, அதாவது ஊருக்கு வந்து கேட்டவருக்கு இல்ம படிக்கணும், எங்க ஊருக்கு தேவன்ற உடனே 70 இளைஞர்கள் அனுப்பினாங்க. குர்ராக்கள், காரிமார்கள், 70 பேர் குர்ஆனை படித்தவர்கள், 70 இளைஞர்களை தேட எடுக்கிற இப்படி எடுக்கிறாங்கண்டா. சுபஹானல்லாஹ், நான் கேட்கிறேன், எனக்கு 70 டீனேஜர்ஸ் இப்ப எடுக்கணும்டா, நான் எவ்வளவு டீனேஜர்ஸோட இருக்கணும்? எத்தனை பேர் ஒரு போன்ல நீங்க 10 70 கொண்டு வா எடுக்கிறதா இருந்தா அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவரமா அந்த ஹதீஸ் சொன்னதனால நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள், போற வழியில தான் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 70 பேர் இளைஞர்களை சேர்க்கிறதாக இருந்தால் அதுவும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமானார் எப்படி இளைஞர்களோட பழகிருப்பாங்க? இதுதான் பியர் பிரஷர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, இளைஞர்களை வழி நடத்துவதற்கு பெரியவர்கள் சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக டெக்னிக்கல் அவருடைய வாழ்க்கைக்கு நடவுக்கு இளைஞர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணினால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு எதுவும் செய்யலாமே, இவர் சொல்லுவதை கேட்கிறதா, செஞ்சு முடிச்சுட்டு வரனே, இங்கே நாங்கள் நீந்தலாமா? முதல் இருக்குது, 4 பொடியமார்கள் பார்க்க 8 பொடியமார்கள் பாய்வாங்க, யார் ஃபர்ஸ்ட் என்று பாருங்க. இதுதான் பியர் பிரஷர். பியர் பிரஷர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவம், அதாவது அவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள். மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகிவிடும். பெரியவர்களுக்கும் இது உண்டு, ஆனா அவர்களுக்கு ஆக்டிவ் ஆகிற விதத்தை விட இது வித்தியாசமா ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே எல்லா இளைஞர்களும் பார்க்க, தன் நண்பர்கள் பார்க்க வேண்டியது செய்கிறோம் என்று மரத்தில் இருந்து குதிக்கணுமான்னு கேட்பார்கள், அங்கிருந்து பாயணுமான்னு கேட்பார்கள், அந்த பொம்பளையை தூக்கிட்டு வரவான்னு கேட்பார்கள். வேண்டியதை செஞ்சு காட்டுவோம். ஏண்டா பிரெயின் ஃபீல், அதாவது மூளை அந்த நேரத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். இவ்வளவுதான் அவங்க முடிவு வரைக்கும் சொல்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, இளைஞர்களை வந்து தனியா வச்சு பாக்குறாங்க. அவன் அந்த எந்த பவரும் வெளியே வருது இல்ல, சும்மா நோஞ்சா மாதிரியே உட்காறான். பஸ்ல போனாலும் சும்மா தான் போவான், கத்தி பாட்டு தனியா போனா. அதே நாலு பத்து பேரோட போனா 50 பேர் பஸ்ல உட்கார்ந்து கத்தி பாட்டு படிப்பான். ஏதாவது திரும்பி பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்ல, தனியா போற நேரம் இப்படி பிடிச்சிட்டு கத்தி பாட்டு படிப்பானா? அவனுக்கு அப்ப வெக்கம் வரும். இளைஞனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, பயம் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா எப்ப அது மறக்குது தெரியுமா? அவன் 8 பேர் பஸ்ல சேர்ந்துட்டான் வைங்க, ஃபுட்போர்ட்ல தட்டணுமா குத்தணுமா அடிக்கணுமா, எந்த விளையாட்டும் போடுவாங்க. ஏன் பியர் பிரஷர்? இளைஞர்கள்ட்ட உள்ள ஆக்டிவேஷன் எங்க ஆக்டிவ் ஆகுது? ரிவார்டிங் சென்டர். அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் பழகினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட பிஸியானவர் யார் என்று கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக்கு தலைவர், அந்த மதீனமா நகரத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீதி கேட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக வருவார்கள். உங்க வீட்டு கதவை எப்பயும் தட்டினா எங்களுக்கு நிம்மதியா தூங்கவும் நேரம் இல்லையான்னு கேட்பீங்களே. ரசூலுல்லாஹ் நீதி அரசர், அல்லாஹ்வுடைய தூதர் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுக்கு கணவர், அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் கடமையை நிறைவேற்றியவர், தன்னுடைய பேர குழந்தைக்கு அப்பா, தம் பிள்ளைக்கு வாப்பா, பள்ளிவாசலில் ஜமாத்து நடத்தக்கூடிய இமாம், இமாமத்து செய்யக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் குதித்து போராடக்கூடிய போர் தளபதி. எவ்வளவு எக்கச்சக்கமான பணிகள். இந்த பணிகளுக்கு மத்தியில இளைஞர் கூட்டமைப்பையும் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. எக்கச்சக்கமான கூட்டமைப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை முதியவர்கள் மட்டுமே இருப்பாங்க, சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை இளைஞர்கள் சில ஊர்களில் கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பெரியார்கள்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? பிரயாணம் முடித்து வருகிறார்கள், கட்டம் கட்டமாக பெருமானர் பேசி பேசி வருவார். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு தட்டி கேட்கிறார், ஜாபிர் எப்படி கல்யாணம் எல்லாம்? சுபஹானல்லாஹ், இளைஞரோட பேசுற நேரம் அவரோட போயிட்டு அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா, புள்ளலாம் உண்டா, எந்த மாதிரி, ஓ லவ்வா, அப்படி அந்த ஃபீல்ல போனால் மட்டும்தான் அவர்களை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சரி எது பிழை, இளமையோட போனால் அந்த பல்சை தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது தெரியுமா? இந்த மாதிரி தெரியுமா ஜிஹாதுக்கு வருவார்கள், வேண்டிய பணி புரிவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் கேட்கலாம், ஜாபீர் எப்படி அவருடைய இளமையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்னாச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் ஆச்சு யார் ரசூலுல்லாஹ், யாரை முடிச்சிங்க, அயோதி அதாவது விதவையா இளமை, யுவதியை முடிச்சிட்டீங்களா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எதை முடிச்சார் அவரு, அவர் விதவையை முடிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் ஏண்டா ஒரு ஒரு ஒரு யுவதியை முடிச்சா விளையாடலாமே நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், இதை நான் சொன்னால், நான் இப்படி பேசுவேன் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், என்ன இவர் இப்படி சொல்கிறார், பெருமானார் எப்படி பேசினார் ஜாபிர் ரதியல்லாஹு அதைத்தான் உங்களுக்கு கேட்கிறேன். நல்லா உடனடியார்களே, ஏனப்பா கொஞ்சம் விளையாடலாமே, யார சூழல்லா எனக்கு சின்ன தங்கச்சிமார்கள், சின்ன தங்கச்சிமார்கள், நான் அப்படி போட்டு ஒரு யுவதியை முடிச்சா இவவும் அவங்களோட சேர்ந்து விளையாடிடுவா யார சூழல்லா, அது விதவையை முடிச்சா கொஞ்சம் பராமரிக்க மாட்டாவா யார சூழல்லா, அதனால் அப்படி பண்ணினேன் யார சூழல்லாங்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்கள் நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா, கொஞ்சம் தலைமை சேர்ல உட்கார்ந்தா இந்த இளைஞரோட எனக்கு என்ன பேச்சுவார்த்தை நினைப்பு பெரியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எங்கே இந்த பிய பிரஷரை டச் பண்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை கூட்டமைப்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், இளைஞர்களை கவர வேண்டுமாக இருந்தால், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையிலே பெரியவர் இறங்கி ஆக வேண்டும். அவர்கள் கூட்டமைப்பை எடுக்கணும், அவர்கள் கம்பெனி அதாவது அவர்கள் குரூப்பாக நிற்பார்கள். குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை பயன்படுத்த முடியும், அப்பதான் வேண்டியது செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அவர்களை தூக்கி காட்டினார்கள். அவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் காலத்தில் எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய பிள்ளைகள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி எக்கச்சக்கமான தோழர்கள். எல்லாருடைய பேரும் அப்துல்லாஹ். எல்லா பாப்பாமார்களும் பேர் வைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு அப்துல்லாஹ் பிரியமாமே, உன் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல்லா, பாப்பா பேரோட கூப்பிடுப்பா அப்படின்னு பேரை வச்சாங்க. மொடனா இல்லையே, பிரச்சனை இல்லை, அப்துல்லா ஓகே, எல்லாரும் பேரை வச்சாச்சு. சுபஹானல்லாஹ். சின்னவரு இஸாஜா அன்ஸ்ருல்லாஹி வல் ஃபத், ஆயத்துடைய விளக்கம் கேட்கிற நேரம் அற்புதமா விளக்கம் சொன்னார். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. பெரிய பெரிய வயோதிபர்கள் உள்ள சபைகளை அற்புதமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் கிட்ட வச்சாங்க? இளைஞர்கள். வாப்பா தான் ரசூலுல்லாஹ் ஃப்ரெண்ட். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட். ரசூலுல்லாஹ் யாரோட எல்லாம் பழகினார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமரோட பழகினார்கள். உமர் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், பக்கத்திலே உள்ளவர். அவருடைய மகனோடு ரசூலுல்லாஹ் தோளுமை வைத்தார்கள். அவர் எந்த அளவு ரசூலுல்லாஹ்வை நேசித்தார். ஒரு இடத்துக்கு போகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தாண்டி போகும் திடீர் என்று இறங்குறார். இறங்கி போய் கொஞ்ச நேரத்திலே மரத்து கடையில் குந்துறார். குந்தி விட்டு வருகிறார். என்னப்பா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் பிரயாணம் செய்கிறேன். பிரயாணம் செய்கிற நேரம் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் போய் இருந்தார்கள், எனக்கு எந்த தேவையும் இல்லை, முஹப்பத் ரசூலுல்லாஹ்வோடு, ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது, நானும் அவர் குந்தி இடத்தில் குந்த வேண்டுமே என்ற உணர்வு, அப்படி உட்கார வேண்டுமே என்ற உணர்வோடு உட்கார்ந்தாரே. அவருடைய கரெக்டர், அவர் யாரை பார்த்து நடந்தார், பிய பிரஷர். இளைஞர் கூட்டமைப்பு இருக்க வேண்டும், ரிவார்டிங் சென்டர் ஒன்னாகிற நேரம், மாடல் ஒரு கதாநாயகர் இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊரில் உள்ள பெரியவர்களும் ஜமாத் தலைவர்களும் முதலில் என்னுடைய உரை உங்களுக்காக வேண்டி தன்றிக்கும் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. இந்த இளைஞர்கள் மீது மட்டும் நாம் பழியை சுமத்த முடியாது. அவர்களை திருத்த வேண்டுமாக இருந்தால், இந்த உண்மையாக எப்படி உலகம் அவர்களை கவர்ந்து கெட்ட பாதைகளை போடுதோ, அவர்களை நாம் நல்ல பாதையில் போடுவதற்கு ஆக்சுவலா அவர்கள் பயன்படுத்துவதை நாம் எப்படி பயன்படுத்துவது, எதை டெக்னிக்கா எதை பயன்படுத்துறாங்க, பிரெயின்ல எந்த செல்ஸ்களை பயன்படுத்துறாங்க, இதை நாங்க செய்யணும். சும்மா இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தருவேன். நல்லா அப்படின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவர்கள் கதாநாயகர். ஒரு இளைஞர் கூட்டமைப்பை செய்தார்கள். அந்த இளைஞர் கூட்டமைப்புக்கு வேலை கொடுத்தார்கள், இல்ம கொடுத்தாங்க. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். நிறைய சஹாபாக்கள் சின்ன சின்னவர்கள், அவர்களுக்கெல்லாம் துஆ செய்தார்கள் ரசூலுல்லாஹ். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அவர்கள், அவருக்கு துஆ செய்தாங்க ரசூலுல்லாஹ். கிட்ட வைத்து கொண்டு இறை தூதர் அவர்கள் அவர்களை பாராட்டி பேசுவார்கள், நெருக்கமாக பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிவார்டிங் சென்டர் இளைஞர்களை பொறுத்தளவுல அவங்க கூட்டமா இருந்தா மட்டும்தான் ஒன்னா, அது நல்ல ஒன்னானா வேண்டிய வேலை வாங்கலாம் என்பதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பிரெயின்ல உள்ள இந்த ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகணும். இப்போ ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் பணிபுரிவதற்கு மாடல், ஒரு கேரக்டர் தேவை, அவருக்கு முன்மாதிரியா லீட் பண்ற ஒரு ஆள் தேவை. இளைஞர் கூட்டமைப்பை ஒரு பெரியவர் லீட் பண்ணுவார். இப்போ உள்ளவங்களை யார் லீட் பண்ணுவாங்க? படம் பார்க்கறாங்க, அஜித் என்றுவான், விஜய் என்றுவான், அவன் எல்லாம் இளைஞரா கிழவனா இருப்பான், ரஜினிகாந்த் இளைஞனா பச்சை கிழவனா நிற்பான். அவன் போடுற நாடகமும் ஆட்டமும் தான் இவனை ரன் பண்ண வைக்கும். ஒரு மாடல் வேணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலா நின்றார்கள். இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க சிம்பிளா செய்தார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு தடவை உரை நிகழ்த்துறார். உரை நிகழ்த்துற நேரம் ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்கிறாங்க, நீங்கள் பேசுகிறீங்களே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும், பிள்ளையை வளர்க்குறத பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க. அவர் நீண்ட உரை ஒன்றும் சொல்லலை, ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அதாவது, எங்கள் உமா பாப்பா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தானே, அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தான். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் உமா எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்தாங்க, ஆப்ரேஷனை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டருக்கு எனக்கு பேர் வருவதில்லை, அந்த பேரை சொல்லி இவரை மாதிரி நீ மாறணும். சும்மா டாக்டர் ஆகி வேலை, அவரும் டாக்டர், இவரும் டாக்டர், நீனும் டாக்டர் ஆகி வேலை, எல்லாரும் டாக்டர்டா வீட்டில், இவரை மாதிரி ஆகணும், வேர்ல்டில் ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சேலஞ்ச் தருவாங்களாம். இந்த சேலஞ்சை தான் இவர் செஞ்சாரான்னு பார்த்தா, சுபஹானல்லாஹ், எப்படி சைக்காலஜிக்கலி எந்த ஃபேமிலியில் யார் படித்தாலும் உண்மையாக ஆக்டிவேட் ஆக போது ரோல் மாடல். அவருக்கு முன்னாடி ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். அப்பதான் இளைஞர்கள் அவங்க கூட்டணி சேர்ந்து அவர் சொல்வதை தான் சொல்லு செய்வாங்க. அவர் வெட்டினா அவர் மாதிரி கொண்டே வெட்டுறது, எப்ப போய் பாருங்க, என்னுடைய ஆள் அவரு, இவருடைய ஆள் இவரு. ஸ்கூலுக்குள்ள போனா யாருக்கு சண்டை? அப்துல்லாக்கு அப்துல் ரஹ்மானுக்கு சண்டை. ஏன்? அவர் அஜித் டாலாம், இவர் விஜய் டாலாம், பச்சை காபிர் டாலாம். இவருக்கு அஜித் தான் வீரமா, அவருக்கு விஜய் தான் வீரமா. உன் மேல இருந்து ஜம்ப் பண்ணண்டா ஜம்பே பண்ண மாட்டான் பயந்தான் கோழி. விளங்குதா? மேல படத்துக்கு எடுக்கிறத நடிச்சு யார் ரெண்டு பேரும் சண்டை எதுக்கு பிடிக்கிறான்? முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எதுக்கு சண்டை பிடிக்கிறான்? இது அது ரோல் மாடல் இல்லாம இளைஞர்களை எடுக்க இயலாது. கட்டாயம் ரோல் மாடல். ஜாக்கிர் நாயக் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எங்க உமா வாப்பா இதை படிச்சு தந்து நான் டாக்டர் ஆனன்னு சொல்லல. அவர் ஒரே ஒரு வார்த்தை போய் உமாட்ட கேட்டாராம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய பிரச்சாரகரான பிறகு கேட்டாராம், உமா இப்ப நான் ஆபரேஷனை கண்டுபிடிச்ச அந்த டாக்டரா இருக்கிறது நல்லமா?
3: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் சொல்லி கொண்டு வந்தது என்னென்னா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற வேளையில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருவார். எப்படி வருவார்ண்டா, பொம்பையில் அவர் வெளிநாட்டுக்காரர், பொம்பைக்கு வந்தால் எங்கள் வாப்பா அவரோடையே இருப்பார். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டி வருவார். நாங்கள் சின்ன பருவத்தில் எட்டி பார்ப்போம். அவர் யாரண்டா? அகமது டீடா. அகமது டீடாடை பொறுத்தளவில் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய, அதாவது நிறைய யூரோப்ஸில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிகளில் நிறைய வீரமாக பிரச்சாரம் பண்ணியவர். திருக்குர்ஆனை எடுத்துக்காட்டி பைபிள் உள்ள பிழைகளை சுட்டு காட்டி பேசியவர். அதனால் அகமது டீடாடால் கவரப்பட்டவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா. டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா அகமது டீடாடை பொம்பைக்கு அழைப்பிச்சு, பெரிய ஃபேமிலி உங்கள் நாயக் ஃபேமிலி, அழைப்பிச்சு அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்துவார். சின்ன பையன் வீட்டில் இருந்து பாப்பா இவ்வளோ அக்கறையோட இவ்வளோ பாசத்தோடு ஒருவரோட நடக்கிறாரு, அவர் யார் என்ற கியூரியோசிட்டி அடிக்கடி டாக்டர் ஜாக்கிர் நாயக் சின்ன பருவத்தில் உண்டு, அவர் மனசில் எழும்புறது உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னத்தில் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சா எட்டி பார்க்கறது, பாப்பா ஏன் இந்த பெரியவரோடு இப்படி நடத்துகிறாரு, அவர் ஏன் இவ்வளோ அருமையாக நடத்துகிறாரு. சின்ன மகனுடைய மனசில் பாப்பாவோட இருக்கிற அந்த பெரியவர் கதாநாயகராக உள்ளக்குள்ளே பூந்துட்டார். டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய ஆரம்ப பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போட்டுலாம் பேசுவார். ஆரம்ப பிரச்சாரம் யூடியூப்ல இருக்கும். அவர் திக்குவாய், ரப்பி ஷஹலி சதரி வயசுகளி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஃபிரௌன் போய் பேசுன்னு அல்லாஹ் சொல்ற நேரம், இதஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தா, மூசா ஃபிரௌன போய் பேசுங்கள், அவன் வழி கெட்டு நிற்கிறான் என்று சொல்ற நேரம், அல் மூசா நபி என்ன கேட்டார், யார் அல்லாஹ் ஹாரூனையும் கொஞ்சம் தந்துறியா அல்லாஹ், ஏன்னா அவன் ஆக்கில் ஒரு முடிச்சு பேசுற டைம்ல ரப்பி ஸ்தஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதுரை என்னுடைய கல்பை விரிச்சு விடு யா அல்லாஹ், வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியத்தை இலகுவாக்கி விடு யா அல்லாஹ், வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி என்னுடைய நாக்கில் ஏற்பட்ட முடிச்சு அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கௌலி இலகுவாக நான் சொல்லுவதற்கு யா அல்லாஹ் அவர் கேட்கிறார். இது மாதிரி ஜாக்கிர் நாயக் இன்றைக்கு பேசினாலும் உரையை ஆரம்பிக்கிறன நன்றாக பாருங்க, ரப்பி ஸஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிப்பார் திருக்குறளுடைய வசனம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் உள்ள திக்கை இப்பொழுது காணவே இல்லை. டாக்டர் ஜாக்கிர் நாயக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி என்றால் ஆரம்பத்தில் அவர் திக்கினதை இப்பொழுது காணவே இல்லை. அற்புதமாக பேசிக்கொண்டு போகிறார். திக்காக இருக்கிற நேரமும் அவர் திக்கி திக்கி பேசுற ஒரு குடும்பத்தில், அவருடைய குடும்பத்தில் அவர் திக்கி பேசக்கூடிய ஒரு மகனாக இருந்தும் அவர் கல்வியில் அகமது டீடாட் இடம் பெற்றார். அவருடைய அகமது டீடாட் அவர் சொல்றாரு, என் உம்மாட்ட நான் கேட்டேன், உம்மா நான் இப்ப அகமது டீடாடு மாதிரி ஆகணுமா, நான் இந்த ஆபரேஷனை கண்டுபிடிச்ச டாக்டர் மாதிரி இருக்கணுமா. அவங்க உமா சொன்னாங்களே, இதுவே நல்லண்டா, இதுவே நல்லோம், தவா களத்தில் குதி என்று அவர் அவருடைய வரலாறு சுருக்கமாக, அவருடைய கதையை சுருக்கமாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இளைஞர் ஒரு இடத்துக்கு வரணுமாக இருந்தால் கட்டாயமாக ரோல் மாடல் ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். வாப்பா வீட்டுக்கு யாரை கொண்டு வரீங்களோ, எவருக்கு கண்ணியம் கொடுக்குறீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள யார் அதிகமா பேசப்படுகிறாரோ, சின்ன பிஞ்சு மனசுக்குள்ள அது ஆழகமா வளர ஆரம்பிக்கும். அகமது டீடார் ஒரு மேடையில் சொன்னார், டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்னை மாறி 1000 மடங்கு என்று சொன்னார். அகமது டீடாரை பார்த்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் உலகத்துக்கு உருவாகிறார். அகமது டீடார் தன்னுடைய வயோதிபத்தில் சொல்றார், ஒரு ஸ்பீச்சில் ஜாக்கிர் நாயக் உருவாக இருக்கிறாரு, அவர் என்னை போன்ற 1000 மடங்கு என்கிறார். சுபஹானல்லாஹ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரோல் மாடல்.
2: அப்ப நல்ல விளங்கிக்கோங்க, இளைஞர்களை எப்பயுமே கூட்டணி தான் சேருவார்கள். ஏனென்று சொன்னா அந்த இளமை பருவத்துல ஒரு ஹோமோன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இளைஞர்களுக்கு திட்டி எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து ஓடுறான், பேச்சை கேட்கிறான், இல்ல பள்ளிவாசலுக்கு வாரானே இல்லைன்னு. நாங்கள் பிழையான அணுகுமுறைகளை செய்து அவர்களை மட்டும் குறை சொல்லி இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய சைக்காலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிவாசலுக்கு எடுக்கலாம் அவர்களை, அவருடைய உளவியல் அடிப்படைகள் இந்த உண்மையாக, அவருடைய உளவியல் அடிப்படைகள் இந்த உண்மை.

சொல்லுங்க பாப்போம். நினைக்காத ஒரு ஆள் இல்ல, நினைக்கலன்னா மூத்தாயிட்டன் அர்த்தம். நினப்பு உண்டாயிட்டே இருக்கும். பேசுறது பேசாதது வேற, கண்ணை பொத்துறது பொத்தாம இருக்கிறது வேற. நினைச்சிட்டு இருப்பார், எதையாவது ஒண்ணு நினைப்பார். இந்த நினைப்பு 12,000 கீழே இருந்தா பைத்தியம் அர்த்தம். சைக்காலஜில நினைப்பு வருகிறதே இல்லையா, செத்துட்டான் முடிச்சு, அவன் மூளை சாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ல எல்லாத்துக்கும் லெவல் போட்டு வச்சிருக்கிறான். பிளட் பிரஷர் பாத்தீங்கன்னா லெவல் ஆயிருக்கும் உனக்குச்சா. எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு லெவல் இருக்கு. கூடினா இப்படி என்னவான், குறைஞ்சா இப்படி என்னவான், ஹை லோன்னு போட்டிருப்பாங்க. எல்லாத்துலையும் லெவல் மாறி ஒரு நாளைக்கு ஒரு 12,000 முதல் 60,000 வரைக்கும் சிந்தனை லெவல் இருக்குது. இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க சிந்தனை லெவல் பேசணும். ஏன்டா அவங்க ஸ்பீட் கூட, சிந்தனை லெவல் கூட. ஏன் கூடண்டா, மூளையில் கிரே மேட்டர்னு இருக்குது. வயசு போக போக மூளை அந்த கிரே மேட்டரை அப்படியே அழிக்கும். அழிச்சிட்டு வரப்போக்கில் அந்த மாதிரி சிந்தனைகள் குறையும். ஆனால் நார்மலி இளைஞர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆர்வமும் சிந்தனையும் கூட கூட்டுற டைமில் 60,000 70,000 மாறிடும், 80,000 மாறிடும். மாறினா 70,000 மாறினா ஸ்ட்ரெஸ். எப்போ பார்த்தாலும் உமா பேசினா மோத்தில் பாஞ்சிட்டே இருப்பார் பையன். ஏன் ஸ்ட்ரெஸ் அடிக்கிறாரு, சிந்தனை வெளியே வர்ற நேரத்தில் வாயால வேர்ட்ஸ் 25,000 வேர்ட்ஸ் வெளியே கக்கணும். அண்ணளவா நான் சொல்வது எவரேஜ் 25,000 வார்த்தைகள் வெளியே கக்கணும். ஒருவர் கக்காம சிந்தனை மட்டும் உருவாகுது. நல்லா தண்ணி குடிக்கிறாரு, டொய்லெட்டுக்கு போகவே இல்லைண்டா, அடக்கி அடக்கி இருந்தா வேதனை தானே வரும். இதே மாதிரி இளமையில தாட்ஸ் கூடிட்டே வருகுது. கூடிட்டே வர்ற டைம்ல வாயால பேசணும். பேசாம விட்டாரண்டா ஸ்ட்ரெஸ் முதல்ல பதறுவார். எப்ப பார்த்தாலும் ஏசுவார், வீட்டுக்குள்ள இதா இருக்கும். மெல்ல மெல்ல 3 மாசமா அந்த நிலைமை கூடிட்டே வந்துட்டா டிப்ரெஷன். 3 மாசம் தான் எக்ஸ்பயர்ட் டேட். சைக்காலஜியில ஒரு சிந்தனை ஸ்ட்ரெஸ் பதட்டம் மாதிரி இருந்தா பதட்டத்துக்கு இப்பொழுதே இது பண்ணணும். 3 மாசமா அந்த பதட்டத்தை அழிக்க எந்த முயற்சியும் எடுக்காட்டி டிப்ரெஷன். டிப்ரெஷனை தாண்டி போனா மெனிக்கா சிசோபேனியாண்டி பைத்தியமண்ட லெவலுக்கு போயிடுவாங்க. சிந்தனை கூடினாலும் அப்ப சிந்தனை கூடுறவனை பார்த்துருப்பீங்க. பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி கண்ணாடியை பார்த்து பேசுவான், கையை பார்த்து பேசுவான், சுவரை பார்த்து பேசுவான். இந்த சிந்தனை யாருக்கு நல்ல கூடுது, இளைஞர்களுக்கு கூடுது. ஏனண்டா யுவதிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஹோமோன், இளைஞர்கள் ஆண்களுக்கு ஒரு ஹோமோன் சுரப்புது. டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் பொடியமார்களுக்கு சுரப்புது. பொம்பளை பிள்ளைகளுக்கு அதாவது இளம் யுவதிகளுக்கு ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சுரப்புது. இந்த ஹோமோனை வந்து இந்த ஹோமோன் அந்த பருவத்தில் சுரப்ப போக்கில் நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமா அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ராத்திரிக்கு தனிய ஒரு பையன் பிறண்டு தனிமையில் படுக்க விடக்கூடாது. அவர் தூக்கம் வரப்போக்கில் பெட்டுக்கு போறதுக்கு அந்த வயசுல உள்ள உமா வாப்பா விளங்கிருக்கணும். இந்த டைம்ல பொடிய நிறைய பிறண்டு சுருண்டு சுருண்டு இருக்கிறாரா, ஹோமோன் அவருக்கு நிறைய தோட்சை கொடுத்து தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு அவர் நிறைய தப்பு செய்வதற்கு திட்டம் போடுவார் அவரை அறியாமல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவால எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறான். எங்க தப்பு, இந்த ஹோமோன் சுரப்புற டைம்ல ஆபாசமான காட்சிகள் அந்த படங்கள் கொடுக்கிற டைம்ல பிரெயின் அப்படியே சூனாக ஆரம்பிக்கும், அந்த ஹோமோன்ஸுக்கு இதாக ஆரம்பிக்கும். இப்ப அவர்களுக்கு நிறைய பேசாட்டி கக்காட்டி அவர்கள் நிலைமை மோசமாகும். அதனால ஆட்டோமேட்டிக்லி வீட்டில் உள்ள 11 ஆம் ஆண்டு பையன் வந்து 10 நிமிஷத்துல வெளியே ஓடுவான். ஏன் வெளியே ஓடுறான், இதை விளக்கமா சொல்றேன், அப்பதான் நீங்க புரிந்து கொள்வீங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகுதான் எனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். ஏன் வெளியே ஓடுறான் தெரியுமா, வெளியே ஓடி போய் கக்கணும், அவர் கொட்டணும். பெரிய பிசினஸ்யா பேசுவார், உட்காந்து மணித்தியால கணக்கு உட்காந்து பேசுறது. போயானால் வந்துட்டா, வெளியே போனவர் பகல் சாப்பாடுக்கு வந்து ஓடினவர் ராத்திரி 9 மணி வரைக்கும் வீட்டுல பெரிய பட்ஜெட்டே கீத்துட்டாரா. ரவி கருணாநாயக்கு உட்காந்து மங்கள சமர வீரர் உட்காந்து பேசுவான் பார்லிமெண்ட்ல, அதாவது பட்ஜெட் பேசி பேசி முடிச்சிருப்பான். ஒரே டாபிக் தான், எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே டாபிக்ல வரும். ஆனா ஏன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சிந்தனையை வெளியாகாட்டி அந்த பையன் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான். சிந்தனை வெளியாக்கி ஆகணும். அதனாலதான் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா சேர்றார்கள். அவங்க பேசுறாங்க, தன் ஃப்ரெண்டோட லிங்க வச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட் இல்லாமல் ஆச்சு, லிங்க் இதாயும். இன்னும் கொஞ்சம் முத்திட்டு வரப்போக்கல, ஹோமோன் கொஞ்சம் கூட போக்கல, ஃப்ரெண்ட்டையே சொல்ல இயலாது. அப்போதான் எதிர்மறை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்டை எல்லாத்தையும் சொல்ல இல்லாத நேரம் ஃப்ரெண்டோட இருந்தால் ஒரு 1/2 hour பிரேக் போயிடுவார்.

0: ஒரு நாள் பிரேக்ல போயிருவாரு. தனக்கு எதிர்மறை யாரோ அந்த மாதிரி ஒரு யுவதியை தேடி போய் அவட்டை எல்லாம் கொட்டுவார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசுனீங்கன்னு கேட்டா சாப்பிட்டீங்களான்னு பேசிருப்பான், தூங்கினீங்களான்னு கேட்டிருப்பான், வீட்டுல உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு பேட்டிருப்பான். கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொண்டாட்டி நினைப்பா மாப்பிள்ள ஊமையாண்டு, இவன் பாப்பா அவன் ஊமையாண்டு, சில நேரம் ரெண்டு பேரும் ஊமை ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன்கள் வெளியாகுவதற்கு அந்த லெவல்ஸ் கூடிட்டு வரப்போக்கல தாட்ஸ் லெவல் ஹை ஆன உடனே அந்தந்த ஆட்களை பார்த்து வெளியாக்க பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நாங்க வாசலை பூட்டி நீ பேசக்கூடாது ராஜான்னு சொன்னா இந்த நாட்டில் சிலர்களுக்கு நடந்ததுதான் நடக்கும். திருமணமே முடிக்க கூடாதுண்டா, வாரவங்க போறவங்களோட எல்லாம் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக அந்த இந்தியாவில் நடக்குது. சாமியார் என்ற பேரில் எக்கச்சக்கமான மோசடிகள் நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண இயலாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால என்ன நடக்கணும், பேசணுமாக இருந்தா, ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கணுமா இருந்தா டாய்லெட்டுக்கு கூட்டி போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். உட்கார்ந்து கழிப்பா, மறைச்சு கழிப்பா, ஒழுங்க கழிப்பா, சொல்லி கொடுக்கணும். அந்த ஆசை வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்தத்தா மின்குமுல் பா ஃபலியத்தஸவ்வுஜ், ஏ வாலிப சமுதாயமே, உங்களில் யார் சக்தி பெறுகிறீர்களோ கல்யாணம் முடிங்க. சீச்சீச்சி, கல்யாணத்தை பத்தி இப்ப நினைச்சு பாக்குறதா? இல்ல இல்ல, அது 30க்கு பிறகு. முடிஞ்சு போயிரும் சமுதாயம், சக்தி வந்துட்டா ஓடுவான் சக்திக்காக. சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து திருமணத்தை முடித்துக்கொள். ஏன் தெரியுமா, அது உன் பார்வை பாதுகாக்கும் என்றாங்க சுபஹானல்லாஹ். இப்ப சொல்றேன் கேளுங்க, உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா, உலகம் உங்களை பாதுகாக்கிற பேர்ல கெட்டிட்டியா கூட செஞ்சுட்டே அவரத்தை இங்கால ஒரு பக்கத்துல நாசமாவே போயிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இஸ்லாம் அழக எல்லாத்தையும் செட் பண்ணது. உணர்வு வர்ற நேரம் வெளியாக்கு, ஹலாலா திருமணம் முடி, அல்லாஹ்வுடைய துரு தடுக்கல. இதுக்கு மத்த மாதங்கள் என்ன சொல்லுவாங்க, திருமணம் அசிங்கம். அதாவது பாத்தீங்களா, மதகுரு, அவர் ஏன் மதகுருவானார் தெரியுமா, திருமணமே முடிக்கல, அடக்கியே வச்சு கொண்டிருந்தாராம், அதனால திருமணமே முடிக்கலையாம், அவர் மதகுரு ஆயிட்டாராம். எத்தனை பேர் அப்படி அடக்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எல்லாத்துக்கும் வாசலை திறந்து தந்திருக்குது. ஏண்டா அந்த உணர்வு அந்த நாள் வெளியாகணும். இளைஞர்களுக்கு அப்படி பேசணுமா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இளைஞர் கூட்டமைப்பு செஞ்சாங்க, எல்லா இளைஞரையும் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மொட்டலாங்க நின்றாங்க, பேசுறதுக்கு டாபிக் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு, அவர்களுக்கு வேலை கொடுத்தாங்க, திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூர் கூட்டமாக இருந்து இது பண்ணினார்கள், எக்கச்சக்கமான செய்திகள். அப்படி நடக்காமல் 70 குர்ஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்ப முடியாது. அப்படி நடக்காமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே இந்த முஸ்லிம் உம்மத்திலே இன்றைக்கு பெரும் பெரும் அறிஞர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். ஏன், அவர்கள் எல்லாத்துக்கும் இல்ம்ல வேலை இருந்துச்சு. வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு பேசுறதுக்கு டாபிக் கொடுக்கணும். இளைஞர்கள் ஒண்டி காமத்தை பேசுவார்கள், இல்ல ஹலால பேசணுமாக இருந்தா அவங்க கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு டாபிக்கள் கொடுக்கப்பட்டு ஒரு மாடல் உருவாக்கப்படணும். டாக்டர் ஜாகிர் நாய்க்கு அஹமத் டி டாட் மாடல் ஆகினார். உலகத்துக்கு அவர் எங்கேயும் போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு, வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்றது என்னண்டா, பிய பிரஷர், இளமை ஒன்று சேர்ற நேரம் மாடல் உண்டாக்கணும். இப்ப ரிஸ்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, இதை பாடமாக்குங்க, இதை செய்யுங்க, குர்ஆனை இப்படி பண்ணுங்க. அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ், முன்னிலைப்படுத்தி அவர்களை கௌரவிப்பாங்க. ரசூலுல்லாஹ் போய் பேசுவாங்க, சின்னவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, அபு, அதாவது ஒரு பையன் இப்படி களத்துல கை வச்சுட்டு நிக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமை உன் நுமையர் எங்கப்பான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த பொடி ஒரு பறவையை வளர்க்குறான் ரசூலுல்லாஹ், எவ்வளோ பிஸி, அதுல போய் இவர் கவலைப்படுற நேரம் செத்து போயிட்டா, உமையர் உன் நுமையர் செத்து போனால கவலை நிக்கிறியா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எவ்வளவு கவனமாக ஒரு சமூகத்தை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இவருக்கு இதை பேசினாதான் இவரை எடுக்கலாம், இவருக்கு இதை பேசினாதான் இதை எடுக்கலாம். பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு இளைஞர் கூட்டமைப்பு நீங்க செய்ய போறீங்க, அவர்கள் பேசித்தான் ஆகுவார்கள். உமா வந்து என்று சொன்னாங்கடா, ஒரு உமா என் பையன் 11 வீட்டுக்கு வந்தா என்னோட பேசுறானே இல்லை, பாஞ்சு ஓடுறான்டா. நான் சொல்லுவேன் அதான் நடக்கும், அது நடக்காம இருக்காது. வீட்டில் என்ன பண்ணணும் தெரியுமா, வீட்டு வாசல்ல நீங்க செட்டியில கொண்டு வந்து புள்ளையில உட்கார வச்சு உள்ளக்குள்ள ஜூஸை கரைச்சி ஏதாவது சம்சாவை பொறிச்சு பேசுராஜான்னு கொண்டு வந்து கொடுத்தா பாவத்திலேருந்து புள்ளைய பாதுகாக்கலாம், இல்லைன்னா புள்ளைய பாதுகாக்கலாம். உங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்டா இதை சொல்றீங்களேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளைய வீட்டிலேருந்து விட்டா இடத்திலிருந்து இருட்டில் இருந்து தப்பான சிந்தனைகள் இருட்டு வருகிற நேரம், தனிமை வருகிற நேரம், அல்லது கூட்டமைப்பு இருக்கிற இந்த ஹோமோன் சுரப்புற நேரம் தப்பான சிந்தனைகள் எக்கச்சக்கமாக பறக்கும். அதனாலதான் வெளிச்சத்துல வச்சு ஊட்டு உமா முன்னுக்கு இருந்தா தப்பான பேச்சு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் பேச, இடத்துக்கு இடம் பேசுற டாபிக் மாறும். யாரும் இல்லாத நேரம் டாபிக் மாறும். டாபிக் மாறும் உங்க புள்ள வெளியே போனா உள்ளா பிள்ளைகளும் ஆசை அவங்கள கௌரவிக்கிறதுக்கு. இந்தாண்டி நல்லமே எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கிடைக்குது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உட்காருவார்கள், எல்லாரும் பேசுவார்கள். பேசுற நேரம் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க, தப்பான பேச்சு வராது, தப்பை அடக்கிக் கொள்வார்கள், நல்ல பேச்சு வார்த்தை வரும். அந்த நேரத்தில் சில ஐடியாக்களை அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுடைய பேச்சை நிப்பாட்ட முடியாது. இப்படிதான் காப்பாற்றலாம். இன்றைக்கு ஒரு வீடு நாளைக்கு அந்த வீடு, போக்கு கடியில் உட்கார்ந்து பேசாது, எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு வாசப்படியில் யாரும் இல்லாத பாலடைஞ்ச இடத்துல போய் பேசாது. பேச்சையே நிப்பாட்டி வீட்டு கதவை பூட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார் இளைஞர்கள் எப்படியோ பாஞ்சு வழிகட்டு போயிடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பிரெயின் வர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்பொழுது நான் இந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது லேக் ஆஃப் கன்சென்ட், அதாவது நல்லா பாருங்க. சரி, அடுத்தது கன்சென்ட்ரேஷன். இளைஞர்களை பொறுத்தளவில் ஒன்றாவது நான் சொன்னேன், அவங்களுக்கு குரூப்பாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், ரிஸ்க், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. மூணாவது வேண்டிய வேலை செய்வாங்க, டயர்ட் வராது, காலையில் உண்டு மாலையில் உண்டு ராத்திரி உண்டு நிறைய வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்க தெரியுமா? அதுவும் மூளையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கிரே மேட்டர். வயசு போக போக அழிஞ்சு கொண்டே போகும். நாலாவது இமோஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வழித்தவருக்குரிய இந்த நாலு ஐட்டத்தில் வச்சு தான் உலகம் உங்களை விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஃபேஸை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டிங்கடா சாதாரணமாக இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, இவர் என்ன நினைக்கிறாரு, சும்மா சொல்லுங்க, என்ன நினைக்கிறாரா ஐக்கியம் என்ன என்ன சொல்கிறாங்க, கோபப்படுறாங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளங்குது இதில், விளங்குதா? என்ன நினைக்கிறாங்க, விளங்குதில்ல, கவலையோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது இதுக்கு சைக்காலஜிக்கு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ எங்களுக்கு போடலைண்டா, ஒரு பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு போடலாது, அது ஒரு லேடியுடைய முகத்தில் இதுதான் வருகுது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். இதை வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க சைக்காலஜிக்கலி, அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இளைஞர்கள் வயோதிபர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. உடனே பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுண்டா, எல்லா வயோதிபர்களும் அங்கே உட்கார்ந்த, அதாவது இளமையை தாண்டினவர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோ, இது ஒரு சாதாரண உங்களுக்கு போட்டு காட்டுறது சும்மா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கண்டா, அதை பார்த்த உடனே அந்த பொம்பளுடைய மூஞ்சை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய புருவம் உயர்ந்திருக்குது, வரைஞ்ச உருவம் அது, பெண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, அதாவது புருவம் உயர்ந்து கண்ணு பெருசாகி லேசாக பல்லு தெரியுது, வாய் இப்படி திறந்து இப்படி இருக்கிறத பார்த்து பயந்துட்டாங்கன்ட்டு எல்லா வயோதிபர்களும் முடிவு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதை பார்த்தா இதுதான் தோணுது, அப்படியே இளைஞர்கள் எடுத்தாச்சு அதே ரிப்போர்ட்டில், அவங்க இது பண்ணுற டைமில் எடுத்தால் அதிகமான இளைஞர்கள் அதை பார்த்துட்டு பயந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. எல்லா இளைஞர்களும் ஒரு கருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் சிலர்கள் கோபப்படுற மாதிரியும் சைட்டாக தெரியுது, இன்னும் சிலர்கள் பயந்த மாதிரியும் தெரியுது தான், இப்படி மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அதாவது இளமை பருவத்தை பொறுத்தளவில் ஒரு வயோதிபர் கொஞ்சம் வயசு போனால் அவர் பார்த்து நிதானமாக முகத்தை பார்த்து புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இளைஞனுக்கு புரிய இயலாது, டக்குன்னு ஏமாறுவார். ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஒரு ஆள் கவலை என்று சொல்கிற நேரம் இன்னொரு ஆள் இல்லை பயம்ண்டுவார், இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லுவார். இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் ஒரு இளைஞனை விட, அதாவது சில நேரம் இளைஞன் சரியாகவும் சொல்லுவார் இல்லாமல் இருக்கும், ஆனால் பிரெயின் லெவலை பொறுத்தளவில், அதாவது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க அமைக்டலான்னு இருக்குது பிரெயினில், இதை என்ன பண்ணமெண்டா அதிகமாக இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. வயோதிபர்கள் அப்படி இல்லை, குடும்ப பிரச்சனை அது இது எல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்க நிறைய யோசிப்பாங்க, லாஜிக் நிறைய யூஸ் ஆகும். அதாவது இந்த அமிக்டலாண்ட பகுதி இளைஞர்கள் யூஸ் பண்ணுறதுனால இமோஷன் டைப், பாஞ்சு குத்துறது வெட்டுறதெல்லாம் டக்குன்னு கவரப்படுறது ஒரு இளைஞர். இளைஞர்களுக்கு தான் ஃபைட் போடுவாங்க, இளைஞர்களுக்கு தான் அழுக வைப்பாங்க. இந்த காதல் கதை அது இது ஃபைட் எல்லாம் படத்தில் போடுறானே, வயோதிபர் இப்படி பார்த்ததுக்கு அவரை எடுத்து கத்தியை தூக்கி குத்த போகிறதே இல்லை. மே அப்படியே பார்த்துட்டு நானும் பாய போகிறேன் படியில் இருந்துட்டு ஒரு வயோதிபர் பாரத்தை கண்டிருக்கிறீங்களா? ஆனால் இளைஞன் படத்தை பார்த்து முடிஞ்ச பிறகு அவனே அறியாமல் படியிலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான். அவன் மனசில் கதாநாயகம் வாழ்கிறான், இப்போ தானே ஓப்பன்ட்டு வந்திருப்பாரு, தெரியாமல் பாஞ்சு முடிச்சிருப்பாரு. நட மாறிக்கும் வயோதிபர் ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் நடந்த மாதிரி இப்படி இப்படி போட்டு நடப்பாரா? ரோட்டில் காண மாட்டீங்க, அவர் பாட்டுக்கு பள்ளிக்கு போயிட்டு வருவார். இளைஞன் நட இன்றைக்கு மாறிக்கும், என்ன மாறிக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கிறது அவர் இல்லை கதாநாயகராச்சே, கதாநாயகர் ரோட்டில் நடந்துட்டு போகிறார். அதனால் இமோஷனல் டைப், குயிக்காக இமோஷன், இந்த இவைகளை வச்சு தான் அதுவும் மூளையில் அமிக்டலாண்ட பகுதியால் இளைஞர்கள் இது பண்ணப்படுறாங்க. இந்த எல்லாத்தையும் வச்சு தான் உங்களை வேர்ல்டு கவ போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இமோஷன், நீங்கள் வேண்டியது பிரச்சனை கையை வச்சுட்டாண்டா ஃப்ரெண்டுக்கு நாலு பேர் போய் நீதி நியாயம் எல்லாம் உங்களுக்கு வராது. என் ஃப்ரெண்டுக்கு ஏவன்டா கை வச்சது, என் ஃப்ரெண்டு நீதியா நியாயமா அது தெரியாது. நாலு பேர் போய் ஃபைட் பண்ண பார்ப்பாங்க, நாலு இடங்களில் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும், ரிஸ்க் வேண்டிய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி கூட்டமைப்போடு நீங்கள் நிற்பீங்க, வேண்டிய வேலை ராத்திரி பகலாமல் செய்வீங்க. இது எல்லாம் தான் உங்கள் பண்புகள் இப்போ சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ நான் வர்றேன், துன்யா இந்த உலகம் இளைஞர்களுக்கு என்ன செய்யுது, நாம் என்ன பண்ணணும், பெரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உள்ளவங்க ஒழுங்கான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகணும். இளமை பருவத்தில் நல்ல விதத்தில் பயன்படுத்திய உலகத்தில் நல்லதுக்கென்று பயன்படுத்துவங்க ரொம்ப கம்மி. அன்பானவர்களே, அதாவது இளமையில் தான் பெரிய பெரிய கல்லன்கள் எல்லாம் பிடிச்சி உலகத்துக்கு தோளுரிச்சு காட்டினவர்கள் இளைஞர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு உண்டு. சிவராத்திரி அன்று புட்டபார்த்தி என்ற ஊர், சாய்பாபா, சாய்பாபாவை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தெரியுமா? உலகமே சேர்ந்திருக்குது. போஸ்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஊர், பெரிய பெரிய டாக்டர்ஸ் மார்க்கள் அவர்களும் சாய்பாபாவுடைய சீடர்கள். நீங்கள் நினச்சிடாதீங்க வெறும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் மட்டும் இருக்கிறாங்கன்னு, ஐரோப்பா நாடுகளும் சாய்பாபாவுக்கு அப்போ சீடர்கள் இருந்தாங்க. சாய்பாபா சாக முன்னாடி புட்டபார்த்தியில் உள்ள சாய்பாபாவுடைய சாய் ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க சிவராத்திரி ஆண்டு. சாய்பாபா அன்றைக்கு செய்ய போகிறது என்ன, இந்தியாவுடைய பிரதமர் சாய்பாபாவுடைய காலில் விழுவார். அவ்வளவுக்கு சாய்பாபா ஒரு கடவுளாக இந்தியாவில் மதிக்கப்பட்டவர். 25 வயது யுவதி சாய்பாபாட தோளுரிச்சு காட்டுறது பிபிசியுடைய வெறும் 25 இயர்ஸ். ஒரு சாதாரண ஒரு யுவதி வீடியோ கேமராவோட சாய்பாபாவுடைய மிகப்பெரும் அரங்கம் ராத்திரி சாய், அதாவது சாய் ராத்திரி அன்றைக்கு சாய்பாபா அது தங்க கலர் முட்டை மாதிரி லிங்கத்தை உழுங்க போறாராம். எல்லோரும் அதுக்கு சாய்பாபா கடவுள் அவதரிக்க போகிற நேரம், சாய்பாபாக்குள்ள கடவுள் வந்து அவர் அப்படியே லிங்கத்தை உள்ள போறதும் நிறைய ஆச்சரியம் சாய்பாபா செஞ்சாராம். இப்படியே சுத்தி போடுவானா, விபூதி கையில இருந்து கொட்டி கொண்டே போகுமா. ஜனாதிபதி அதாவது இந்தியாவுடைய பிரதமர் வர்றாரு, இப்படியே சுத்தி எடுத்தார சாய்பாபா, கையில் தங்க மாலை இந்தியாவுடைய பிரதமருக்கு அப்படியே கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆச்சரியம் இந்தியாவுடைய எல்லா மீடியாக்களும் வீடியோ பண்ணி கொண்டு படங்களை எல்லாம் வீடியோக்கள் மூலமாக ஒளிபரப்புற நேரம். பிபிசியை சேர்ந்த சாதாரண
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
1: 10 தினங்கள்ல துவா விசேஷமான துவாவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைருமா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹா இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்ருக்கு பின்னால 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல, நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்ல. நாங்க ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹ்லீல் உண்டா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்றைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை தௌபாக்களை நாங்க செஞ்சோம். அதுல எங்கள்கிட்ட மாற்றம் இந்த 100-200 பேருக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அடிப்படை நோக்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில, தஹ்மீதுல, தஹ்லீல்ல, ஜிக்ருல, திலாவத்துல, துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கரையில நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப், ஆச்சரியமான நோன்பு. என்ன, நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னர் அவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீயத்து வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நீயத்து வச்சு கொண்டாலும் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி, 7:30 மணி, 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள், 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. என்று அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவது ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமுத் தஷ்ரீக்குரிய மூன்று நாள் பிறை 13, 14, 15 வேற ரிவாயத்துகளை வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15 உண்டு வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல மூன்று நோன்பு பிறை 13, 14, 15 இது மூணாவது. நாலாவது ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த ரெண்டு ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மத்த காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சூப்பராவை விரித்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரியோர் கூட்டம் வந்து நோன்பு பிடிக்கிறாங்க? அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவதில்ல. பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்ப திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக நல்லது என்ன, ரமபானுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால 9 நாளும் பிடிக்க முடியல, அந்த 10 நாளைக்குள்ள திங்கள் வியாழன் பிடிங்க, இந்த வல்லமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் அவளுக்கு கிடைக்கல. ஆக குறைந்தபட்சம் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யோமி அரஃபா அல்லதி துகஃபிரு சனத் அல்லதி கப்லஹா வ சனத் அல்லதி பஅதஹா. யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. இந்த 10வது நாள் பிடிக்கலாம், 10வது நாள் பிறநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால ஆக சிறந்த 9 நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது 9 நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதோ முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை 9 அரஃபாவுடைய தினத்துல, இந்த அரஃபாவுல அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில, இஃப்தாருடைய நேரத்துல, நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்துற சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன், மஷால்லா நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்து கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா? நாங்க நோன்பை பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்பை பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்த பட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம் என்றா, அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க, அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரஃபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறை 9 காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீருன்னா அந்த ஒரு 5 எங்கள்கிட்ட எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல இஸ்தியாகேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜார்ல கஷ்டம், எங்க முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே, மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பசாரல் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள நாங்க சொல்றதை பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅசீலா. அல்லாஹு தான் ஆகப் பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான், அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம், சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீர்ல சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுறோம், முந்தின சுன்ன தொழுறோம், பிந்தின சுன்ன தொழுறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்க ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பத்தில் இருந்து பதிமூணு வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஅய் யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தரன் முஸல்லானா, அவரங்கட கொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொத்து ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தான், இப்ப என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்டு அருங்க, நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னாலே சல்லித்தாங்க, அது பில. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும், சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கலாம். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்திய நாம அப்படித்தானே நடந்துச்சு, முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும், நாங்க மூணு நாலு லட்சம் பிடிச்சு மாடு வாங்குறோம், அதுல ஒரு மூணு நாலு கிலோ குறைஞ்சா என்ன கூடினா என்ன, நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு ஐயாயிரத்தை பத்தாயிரத்தை பார்த்து எங்களை முழு உதுஹையாவுடைய நன்மைய வீணாக்கலாது. எங்க சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவரை சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பெறோம், நாலு தொடையை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்ட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்லை, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, மூணு லட்சம் நாலு லட்சம், நீங்க இன்னைக்கு ஒரு லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை, விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க நூற்றுக்கு நூறு சொந்தக்காரனாக ஆனாத்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல ஏழு பங்குகள் வசதி இருந்தா ஆக நல்ல மென்னா, ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதுதான் ஆக சிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஅல நூறு ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. நபி அவங்கள்ட்ட பெரிய வசதிகள் இல்ல. நான் நினைக்கிறேன் ஹதரத் அலி ரதியல்லாஹூ அன்ஹு யமன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க 100 ஒட்டகம். நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்துட்டு மீதமுள்ள 37 ஹதரத் அலிக்கு கொடுத்தாங்க. அப்ப 100 ஒட்டகம்ன்றது என்ன சாதாரணமான ஒன்றா? ஒரு மாதம் அறுத்தாவே அந்த இடம் எப்படி? அதை விட ஒரு 2 மடங்கு கூட, 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதால அறுத்தாங்க. ஹதரத் ஹகீம் இப்னு ஹிசாம் அவர்களை பற்றி வருது, அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக் கொண்டு வருவாங்க. அரபாவுடைய தினத்தில 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. 100 அடிமை என்ற கிட்டத்தட்ட 100 வாகனம் மாதிரி. ஒரே சபையில 100 வாகனத்தை கிப்டா கொடுக்கலாம்டா லேஷா. 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்தில் 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன? மாடுண்டா 7 பேர் சேரலாம். அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. உங்களுக்கு ஹொசுபால் எல்லாம் உடமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹையாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தன் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குரான்களை நாங்க சொல்லுவது, அதே மாதிரி உதுஹையா எல்லாம் கொடுப்பது. ஆனால் இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா? இங்க நோக்கமே தியாகம். உருவானது எதனால? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 3 மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவர் நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது, அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹியாத்துல ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்துகின்றோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم. كنا கணக்கெடுங்களே, நீங்களால கணக்கெடுமா? எங்கட இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லிம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹதரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். ஏன் அந்த நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க, அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்சம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்குறது கனவு தானே என்று சொல்லி, நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாயி வஹியுன். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல, நாங்க கனவுகள் ஏதாவது கண்டா அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அத பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும். நாங்கள் நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாகி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் மகன்கிட்ட கேட்கிறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன், ஃபந்துர் மாதா தரா. என்ன சொன்னாங்க, யா அபதி இஃப்அல் மா துஉமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடியுங்க, பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன், அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல, அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவோட புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனைய பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுத்தோம், கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள், ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அன்போ இரக்கம் என்ன. அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும், அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க, இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான், அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல்ல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்றைக்கு இந்த உதுஹையாவுடைய அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு 3-4 நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள் அவங்களோட பொசன் லீவும் வருது, அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டு வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் ஜெமியத்துலமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம்டா, இந்த பிறை 10, பிற 11, பிற 12, பிற 13, இந்த 4 நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுதுண்டா. அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பஜாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல் அல்ல, யாருக்கு மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்குள்ள பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல, வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையாக நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, இல்லா அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்க்கும், வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் நிற்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது 100 ஹலால் ஆகாது, சில வேலை 50%, 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா, அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன, அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான், நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இல்ல, அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன். நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தல, வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல. நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத் தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன? நான் எனக்கு எட்டவரண்டா, எனக்கு பத்தவரண்டா, அந்த பத்தவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யலா, 8 hours 10 hours பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நான் நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தேனா, நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவாண்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும், எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குவாலிட்டி அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால், பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கலைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆகப்பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன? நான் இஸ்லாமிய முறைப்படி. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நான் எதை சொல்லி கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த 10 நாளோட எங்களோட விஷயம் முடியறல்லே, லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆகப்பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தா தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால US ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:00-11 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இவங்க ஸ்கூல் போற இல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் உள்ளவங்க கூட கவனமா வளர்க்கணும்னு சொல்லி காலையில ஒரு 3 hour 4 hour குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட இவங்க பெருபேறுகள் நல்லம். அதே மாதிரி தான் இந்த பெண்மணிகள் அங்க ஃபுல் டைம் படிக்கிற அந்த கேர்ள்ஸ் விட இங்க குர்ஆனுக்கு கொடுக்கிற இந்த பெண்மணிகளுடைய பெருபேறுகள் நல்லம். ஏன் குர்ஆனு டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுகுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் சல்ல சுபஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடங்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோட எங்களோட அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்களோட லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்கள் தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன் அல்லாஹ்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: தாங்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நல்ல தலைவர்களை, அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்கள்
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது
6: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: சொல்றாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட நீங்க கையேந்திரத்தை விட கோடாரி எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகை வெட்டி விற்று அதில் நீங்க ஒரு தீனார் சம்பாதிக்கிறது எல்லாவிடத்துல சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அதில் அல்லாவோட பரக்கத் இருக்குங்கிற விஷயத்தை ஹதீதுகளில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ்வுத்தால நமக்கு வாக்கு தாவான் சூரத்துல நாமில் 59வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானவத்தால சொல்லி காட்டுறான், உமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹால சொல்கிறான், ஒமாமின் தாபத்தின் ஃபில்லர்ந்து இல்லா அலல்லாஹி ரிசுக்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். இப்போ ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதில்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிசுக்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்னதான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிசுக்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிசுக்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல், பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும். அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்முடைய பொருளீட்டில் நம்ம பயப்பட தேவையில்லை, எல்லாம் எழுதின ரிசுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ்வுத்தால சொல்லிட்டான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிசுக்கு பொறுப்பு எல்லாம் எடுத்துட்டான், எல்லாம் தருவான். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை தருவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் லா யுபாலி அலன் நாசி ஜமானும் லா யுபாலில் மர்ஊ

புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் ரிஸ்க்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணும் என்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, ஒரு சிலர் வந்து அதை பற்றி யோசனை கிடையாது. இது ஹராமா ஹலாலா இது எங்கால யோசனையே இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலம் வெறும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, லயாத்தி அன்ன அலன்னாஸ் ஜமானம் குலூபுஹும் க குலூபில் ஆஜிம்ங்கிறாங்க. ஒரு காலம் வெறும், அந்த காலம் இந்த மனிதர்களில் ஒரு காலம் வெறும், அந்த காலத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் கால்நடைகளின் உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படின்னு, கால்நடைகளினுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மிருகங்களைப் போல அவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலங்குகள் மிருகங்களைப் போல மனநிலை அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது, அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்தவன் நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய மனன் கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா என்ன இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க. போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடி சீக்கிரட் விற்கிறவன், அவன்ற பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்கு, அவன் ஊடு கட்டணும் கார் ஓடணுங்கிறதுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் விஷத்தை விற்கிறான். இதை பாவிக்கிறவன் குடும்ப நடுத்தருவுக்கு வருது, இதை பாவிக்கிறவன் நாசமாகிறான், இதை பாவிக்கிறவன் வந்து நடுத்தருவுக்கு வாரான். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, நோய்கள் வருது, சாவுகள் வருது, செத்து போகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விலங்குகளை போன்ற மனநிலையோடு இன்றைக்கி மனுஷன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தன் தூள் வியாபாரி கோடிக்கணக்கில் சொத்து குவிச்சுக்கிட்டு இருக்கண்டா, அவரை சொத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய சாவு இருக்குது, எத்தனை பேருடைய சாபம் இருக்குது, எத்தனை குடும்ப நடுத்தருவு வந்துட்டு, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் ஆயிற்று, எத்தனை பேருடைய கண்ணீர் அங்கே இருக்குது, எவ்வளோ பேருடைய காசு அநியதமாக எடுக்கப்படுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே கொள்ள திருட்டு, நகையை குறைக்கிறது, ஊட்டை உடைச்சி உள்ளுக்கு போடுறது, கேஸ் சிலிண்டரை திருடுறான், நகையை திருடுறான், உடுப்பை திருடுறான், எதுக்கு தூள் அடிக்கிறது, காசு தேவை, திருடுறான். அப்போ ஒருத்தன் வசதியாக இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளே திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சாவு நடக்குது, கண்ணீர் வழியுது, அனாதைகள் ஆகுது, குடும்பம் சீரழியுது. அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்கு? நம்மட கண்ணுக்கு அதுக்கு ஒருத்தன் சாகக்கொள்ள அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் நாம இல்லை, ஆனால் பார்த்துக்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த மனசு அப்படியே என்ன செய்யுது, கரடு முரடாகுது. அப்போ குலூபுஹும் குலூபில் ஆஜிம்ங்கிற ஒரு விலங்குகளை போன்ற மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும், ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், அந்த ஒரு காலம் இந்த மனிதனில் வரும் அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில்சிலத்து அஹாதீஸ் சஹியாங்கிற அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை கொண்டாந்து இது ஒரு சஹியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்குறோம். மனசு கல்லா போச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருத்தன் தலை துண்டாயிரு, கால் துண்டாயி, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறத விட அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிற மனசு, ஒருத்தன் சூசைட் பண்ணுறத ஒருத்தன் ஜன்னலுக்குள்ள வீடியோ எடுத்து போகிறான், அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா, அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மனசு விலங்குகளை போன்ற மனசு அது வருகிறது. அப்போ இன்றைக்கி பொருளீட்டல்ல எப்படி வேணுமென்றாலும் காசு வரட்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தானே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்ட காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்ட்டு பொருட்படுத்த மாட்டான். இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடக்குள்ள கூட நம்ம எப்படி பார்க்குறோம்டா, எவ்வளவு சம்பளம், 80 லட்சம் வெளிநாட்டில் இருக்கார், 50 லட்சம் சம்பளம், 80 லட்சம் சம்பளம், 15 லட்சம் சம்பளம், ஓகே கல்யாணத்தை பேசுவோம். அப்போ எப்படி இந்த காசு வருது? ஹலாலாக உழைக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோண்டா, ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா, என்ன தொழில் செய்கிறார், எப்படி இந்த காசு கிடைக்குது, ஹலால் தானா ஹராமா, எங்கால எப்படி இந்த கார் வாங்கினேன், எப்படி இந்த ஊடு கட்டினேன், இதுகளை நம்ம யோசிக்கிறோமா?
அப்போ ஹலால்

0: ஆகுறத நம்ம பொருட்படுத்த மாட்டோம். பொண்டாட்டிக்கு தெரியா புருஷன் என்ன செய்கிறாருன்னு தெரியா, காசு வந்துக்கிட்டு நிற்கும். புளிச்சு தேடி வரக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்தேன்னு. பொண்டாட்டிக்கு தெரியா புருஷன்ற காசு எங்கே வருதுன்னு. பாப்பாவுக்கு தெரியா பிள்ளைகள் காசு எப்படி வருதுடாப்பா, என்னடா செய்யா பாப்பா அது ஃபோனில் தொழில், எப்படிப்பா ஃபோனில் தொழில் செய்கிறேன். அப்போ இன்னைக்கு இந்த பொருளாதார ரீதியில் ஹராம் ஹலால் நாங்கள் பேணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ பெரிய லெவலில் இந்த ஹராமான பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மட ஊருக்குள்ளே நம்முடைய பிள்ளைய பொம்பளைகள விஷயம் என்னென்றா, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு காசு கடன் அது இது சாப்பாடு தேவை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி, கல்யாணம் அப்படி இப்படி என்றா உடனடியாக செய்கிற வேலை அடகு வைக்கிற ஈடு வைக்கிறேன் ஈடு வைக்க என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ தெரியல. இது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறது தெரியல. பேங்கை போய் பார்த்தா அந்த பேங்கில் அடகு பிரிவு அது இருக்குது, அடகு பிரிவு இருக்குது. அந்த அடகு பிரிவில் தொப்பி போட்ட ஆஜியார் நிற்கார், பறந்தா போட்ட ஆஜியார் நிற்கார். என்ன காசு கட்ட வந்த, நகையை மூளை வந்த, நகையை வைக்க வந்த, சும்மா நோமலாம் ஒரு ரோஷம் வெக்கம் இல்லாமல் அப்படியே போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் தானே, இது வட்டி தானே, நேரடியாக வட்டி என்று சொன்னால் மூ வட்டி அது மட்டும் சொல்கிறாங்க, அதே வட்டிக்கு வேறு பேர் வைக்கிறோம். ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, அதுவும் வட்டிங்கிறது தெரியாது. அவர் வாகனம் ஓடிட்டுருக்கார், மாஷாலாம் கார் ஓடுறாது, வேன் ஓடுறாது, வழங்கிட்டார். அப்போ என்னென்னா மாதம் மாதம் வட்டி கட்டுறார், அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்கார் வட்டி கட்டுறார். அவங்கெல்லாம் பெரிய பள்ளியிலேயும் பெரிய நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, ஊருக்குள்ளே பெரிய தலைமைத்துவத்தில் இருப்பாங்க. அப்போ பச்சை ஹராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். வட்டிக்கு எடுக்கிறதும் அதே பாவம் தான், கொடுக்கறதும் அதே பாவம் தான். அதுக்கு சாட்சி அடிக்கிறது, சைன் வைக்கிறது, அதில் இந்த அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு சாட்சியாக நிற்கிறது, எல்லாருமே பாவம் தான். ஒரு ஆள் அடகு வைக்காதண்டா, அடகு வைக்க நகை கொடுக்காளே ஒருத்தி, அவளுக்கும் அந்த பாவம் தான். காசு தேவை, ஒரு காசு இல்லை, ஒன்று மாலையை தாரம் வச்சு போட்டு எடு, இதை ஹெல்ப் பண்ணுறாங்களாம், ஹெல்ப் பண்ணலை வா ரெண்டு பேரும் நரகத்துக்கு போகமாட்ட. அதை நம்ம டாக்டர் சொல்கிற, நாங்கள் அப்படி ஹெல்ப், எங்களோட மதினிக்கு நாங்கள் அப்படி ஹெல்ப், என்ற கூட்டாளிக்கு நான் அப்படி ஹெல்ப், நான் அல்லாக்காக ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாங்க. அல்லாக்காக ஹெல்ப் பண்ணலை, இப்போ நீங்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பாவத்தை தடுக்கிறத விட்டுட்டு துணை நிற்கிறீங்க. அப்போ துணை நின்றாலும் அதே பாவம் அவருக்கு தான். ஒலா தாவரும் அலலீசுமே ஒல் எழுதுவானுங்கிறான் அல்லாஹுத்தாலா. பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். அடகு வைக்கிறதே பாவம், வட்டி அந்த அடகு வைக்க நகை கொடுக்கறது அதுவும் பாவம், ஃபினான்ஸிக்கு வாகனம் எடுத்துக்க பாவம் தான். ஊடு கட்டணும், உறுதியை கொண்டு பேங்கில் வச்சு போட்டு லோன் எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப லோன் கட்டுறாங்க, அதுவும் வட்டி தான். அப்போ வட்டிக்கு பல பேர்களை வச்சு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடகு லோனு ஓடி வியாபாரம் செய்தார்கள். என்ன செய்கிறேன், செக்கை பாஸ் ஆக்கிற ஓடி, அதே மாதிரி கிரெடிட் கார்டு கடன் கட்டை, டெபிட் கார்டு வர கிரெடிட் கார்டு வர, டெபிட் கார்டுங்கிறது அதில் காசு இருந்தால் அந்த காசுக்கு தம்பண்டலாம், காசு இல்லாட்டி சாரி சார் அவங்களோட கார்டில் காசு இல்லைன்றான். கிரெடிட் கார்டுங்கிறது என்னென்னா கடன் அட்டை, பேங்க் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணும் எவ்வளோ உங்களுக்கு கடன் தரலாமென்று, உங்களோட பேங்கோட ரன்னிங்கை வச்சு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்னு அவன் கிரெடிட் கார்டு தருவான். உங்களோட காட்டில் காசு இல்லாட்டி நீங்கள் சாமம் பண்ணலாம், நீங்கள் சாமம் பண்ணலாம். ஃபுட் சிட்டிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, இந்த சைடு இங்கே சாமம் பண்ணுறீங்க, காட்டை போடுறீங்க, உங்களோட காசு எடுவாடு சாமனை தந்துடுவான். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு சாமம் பண்ணிட்டீங்க, காட்டில் காசு எடுத்துவோம், உங்களோட காசு இல்லை, பேங்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும், கடைக்காரனுக்கு பேங்கு கொடுக்கும், அதான் கடன் அட்டை. பேங்கு உங்களுக்காக முன்னு கடன் கொடுக்கும். எப்படி கடன் கொடுக்கான் தெரியுமா, ஒரு நல்லவன் ஆட்டம் வந்து கடன் கொடுக்குறான், எப்படி 15 நாள் 20 நாள் 30 நாள் ரெண்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே உங்களோட காசை நான் தந்துடுவேன் சார், தெராட்டி வட்டியோட தருவேன். அதான் அந்த கிரெடிட் கார்டு. பேங்குக்கு நாம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மாதத்துக்கே உங்களோட காசை போடுவேன். இப்போ 12ஆம் தேதி நீங்கள் இப்போ 1ஆம் தேதி நீங்கள் காட்டில் சாமம் பண்ணிக்கணும், அடுத்த 1ஆம் தேதிக்கு இடையில் 30ஆம் தேதிக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த காசை அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போட்டால் பேங்க் அதை எடுத்துருவாள். போடலையா அவன் பயப்பட மாட்டான், நீங்கள் எப்போ போட்டாலும் உங்களோட காசையும் எடுத்து வட்டியையும் எடுப்பேன். அப்போ இந்த பெருமைக்கு சாமம் பண்ண போய் நம்ம இதில் அதில் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறோன்டா, அது நாங்கள் காட்டு எடுத்துருக்கோம், அது உசுர் போனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு நாங்கள் காசை கட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நாம் உத்தரவாதம் செல்வது? என்ன நம்பிக்கை இருக்கு உனக்கு? காசை கட்டலாமண்டா நாம் என்ன, நமக்கு ஒரு நோயும் பெறாதா, நமக்கு ஒரு மரணம் பெறாதா, நமக்கு ஒரு விபத்து வராதா, நமக்கு ஒரு மறதி வராதா? என்ன கணக்கில் நாம் கட்டுவோம் அப்படி உறுதியாக சொன்ன நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மக்கிட்ட? அடுத்தது மறந்துட்டுண்டா? இன்னொரு விஷயம், நீ காசை கட்டுவாய் சரி, அப்போ சைண்டைக்காய் என்னன்னு தெரியுமா? நான் வட்டி கட்டுவேன் அப்படின்னு செய்வேன், அல்லாஹ்வோட சண்டை பிடிப்பேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலோடு இருக்கின்றார்களோ அவங்க அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போருக்கு தயாராகட்டும் என்கிறான். ஹர்பி மின் அல்லாஹி வரசூலி 279 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், சூரத்துல் பக்ராவில், நீங்கள் இந்த வட்டியை விடலையா, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் நாங்கள் யுத்தத்துக்கு தயாரான்னு சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதரோட சண்டைக்கு போகலாம். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு பாவம் இது வட்டி. அப்போ அதுக்கு நான் தயார், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தத்துக்கு தயார்ன்ற சைன் தானே அது. அப்போ இப்படியான வட்டிகள் நிறைய இருக்குது. பேங்கில் லோன் எடுக்கிறது, அது முதல் கடனுங்கிறது, முதல் கடன் பூமியை முதல் கடனை கொடுக்கறது. ஒரு ஆளுக்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கண்டா, அந்த பூமியை நீங்கள் செய்யுங்க, எனக்கு ஒரு 10 லட்சரூபா காசு தாங்க, 2 லட்சரூபா காசு தாங்க, விளக்கிட்டா அந்த காசை நான் திரும்பி தரும் பிறகு நீங்கள் எல்லாமே செய்யலாம். அது எத்தனை போக மாட்டாலும் ஒன்றும் இல்லை, எப்போ காசை தரோன்னு அன்றைக்கு அது ரிலீஸ் ஆகும். இதை சொல்கிற முதல் கடன். அப்போ இந்த முதல் கடனுக்கு என்ன செய்கிற, பூமியை கொடுப்பாங்க, தோணி விலையை கொடுப்பாங்க, விளங்கிட்டா இத்தென்னு தோட்டத்தை கொடுப்பாங்க. இப்படி முதல் கடன் சொல்கிறோம், அதுக்கு முதல் கடன். கடனை என்ன செய்கிறேன்டா, நாம் ஒரு அடகு பொருளை வச்சு அதில் அவர் பிரயோசனம் அடையுது, அவர் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். அவ்வளோவும் வட்டி தானே, அவர் பிரயோசனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வட்டி. இப்படி இந்த வட்டி பல பேரில் ஊருக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த பழைய வட்டிகள், பழங்காலத்தில் அதில் இந்த சீட்டு பிடிக்கிறதுல சிட்டை என்ற ஒரு பேர் வந்துச்சு. சீட்டு பிடிக்கிற, சீட்டு பிடிக்கிறது ஒன்றும் இல்லை, கட்டின காசு தான் வரப்போகுது. இப்போ மாதம் மாதம் 30,000 ரூபா அப்படி என்று கட்டினா ரைட், ஒரு வருஷத்தில் கொடுக்குறது. அப்போ வந்து 3,560,000 காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். சரி, சிட்டைங்கிறது என்ன தெரியுமா? இப்போது மாதம் 10,000 ரூபா 10 பேர் கட்டுறாங்க, அண்டா 1 லட்சம் மாதம் 10,000 ரூபா. ஃபெஸ்ட்டுக்கு மாதம் 10,000 ரூபா கட்டி அந்த தொடங்கினவர் எடுத்துருவார், 1 லட்சரூபா எடுத்துருவார் ரைட். 2வது மாதம் தொடங்கினவர் கழிஞ்சிட்டார் இருப்பார், 2வது மாதம் எல்லாரும் பெறுவாங்க. அதை நம்மட ஊரில் சிட்டை அணிஞ்சு சொல்லுவாங்க, கூட்டம் அண்ணு சொல்லுவாங்க. நம்மட ஊரில் எவ்வளோ தெளிவான வட்டி என்று பாருங்கள். எல்லோரும் வந்துட்டாங்க, வந்து எல்லோரும் காசை வச்சுருவாங்க, முழு பெரும் காசு கட்டணும். இந்த சீட்டு காசி சொன்னங்கிற கதையெல்லாம் அங்கே இல்லை. செத்தியா 20ஆம் தேதி என்ன, 20ஆம் தேதி முழு பெரும் காசோட வாங்கும், நாளைக்கு காசு தாரண்ட கதையெல்லாம் இதில் இல்லை. அவ்வளோ பேரும் காசை கட்டுவாங்க, காசு 1 லட்சரூபா முதல் சீட்டு எடுத்தாலும் அவரும் 10 தட்டுவார், 1 லட்சரூபா நான் வச்சாச்சு. வச்ச உடனே ரைட், கேள்வி என்பார், இந்த துண்டு குலுக்கி இந்த முறை சீட்டு 6 குழுவதுன்றது கொடுக்குறேன், அல்லது முதல் சீட்டிலேயே 10 குலுக்கி பிரித்தாச்சு அப்படி தானே சீட்டு? இது கூட்டம் அல்லது சிட்டை என்கிறத எப்படி செய்வாங்கண்டா, ஒரு ஆள் கழிஞ்சு 9 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் முதல் சீட்டு எடுத்துட்டார், 9 பேர் இருக்காங்க, கேளுங்க என்கிற 9 பேர் இந்த கிழமை 6 சீட்டு தேவை, கேளுங்க என்கிற. அப்போ ஒரு ஆள் கேட்பார், எனக்கு 2,000 ரூபா அப்படின்றா என்ன அர்த்தம், 2,000 ரூபாவை விட்டுத்தாரன் மிச்சத்தை தந்துருங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கேன். அதை விட தேவை ஒருத்தன் இருப்பான், அவன் ஏலம் போகிறமாய்த்தான், 3,000 ரூபா. ஆக கூட காசை ஆறு கழிக்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுப்பாங்க. 10,000 இன்றைக்கு என்ன செலவு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கடும் பொறுப்பு காசு தேவை, இன்றைக்கு உருளில் ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான், அவன் 15,000 ரூபா கழிப்பான், 15,000 ரூபா அப்படியம்பா அப்படியா? அப்போ அந்த 15,000 எடுத்து வச்சு போட்டு 85 அவரை கையில் கொடுத்துருவாங்க, கொடுத்து போட்டு இந்த 15 அவ்வளோ பேரும் பிரிப்பாங்க. அந்த 10 பேரும் ஆளுக்கு 1500 எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு அன்றைக்கு எல்லார வட்டியும் 1500. அதான் அந்த வட்டி ஊர் அந்த காசு தான் அதை எடுத்துக்க போயிடுவாங்க. அடுத்த மாதம் 2 பேர் கழிஞ்சு இப்போ 7 பேர் வந்து நிற்பாங்க, கேட்பாங்க கேள்வி அப்படின்றோன்னா அதுலேயும் 5-10 தேவைப்பட்டவன் கேட்பான். இதில் கடைசியாக சீட்டு எடுக்கிறவனைக்கானே அவனுக்கு மொத்தமாக 100,000 கிடைச்சி ஒவ்வொரு மாதமும் வட்டி காசும் கிடைக்கும். விளங்கிட்டா? அப்போ இதுதான் இன்றைக்கி சிட்ட கூட்டம் என்ற பேருக்குள்ள நடக்குது. இதெல்லாம் திட்டத்தெளிவான வட்டி, ஊராண்ட சொத்து, ஹராமான காசு. அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லயாத்தி என்ன அல நாசி ஜமானும், இந்த ஒரு மனிதனில் ஒரு காலம் பெறும், அந்த காலத்தில் லயுபாலில் மர்ரு, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான் இந்த காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்னு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு பக்கமாக போ. இப்போ சூது இப்போ ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா சூது. இந்த ஃபோனில் சூது, இந்த ஃபோனில் என்ன செய்தன்னா இந்த பிரமிட் சிஸ்டம்னு ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு. அதுவும் ஒரு ஒரு ஒரு வகையான வட்டி. பிரமிட் சிஸ்டம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயர்களை வந்துச்சு. பிரமிட் சிஸ்டம் இல்லாட்டி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஊருக்குள்ளே ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, ரைட், காளான் மருந்து, எக்ஸசைஸ் மிஷின், சில இதுகளில் ஒரு சைனாவோட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ரைட், இதில் ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன், இவ்வளோ ஐட்டம் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் அடித்து உங்களுக்கு என்னென்ன வேணும், ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3 கூப்பன் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான்னா உங்களோட காசுக்கு சாமான் தந்துடுவோம். அப்போ பிஸ்னஸ் ஹலாலானது தானே, ரைட். ஆனால் உண்மையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் என்ன, ஒரு பொருளை ஒருத்தன் தேவைக்கு போய் கேட்பான், அவன் விற்பான், விலையை தீர்மானிப்பாங்க, வாங்கி எடுத்தால் பிரிஞ்சிடுவாங்க, கதை முடிஞ்சு. இது என்ன, ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, 3 கூப்பன், 3 கூப்பன் கொடுத்து ஒரு பொருளை வேண்டினா, ரைட், ஒரு ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஒரு ஒரு ஒரு கிரைண்டர் வேண்டியிருக்கீள், ஒரு மசாஜ் மிஷின் வேண்டியிருக்கீள், ரைட், உங்களுக்கு 3 கூப்பன். இந்த 3 கூப்பனை இவர் 3 பேருக்கு விற்பார், சும்மா தான் கொடுக்காரு. அந்த 3 பேரும் 20,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குவாங்க. அப்போ 60,000 ரூபாய்க்கு சாமான் பண்ணிட்டாங்க. 60,000 ரூபாய்க்கு அவங்க சாமான், அவங்க 3 பேருக்கும் 3 கூப்பன், 9 கூப்பன் போகும். ஆனால் அவங்க 3 பேரும் சாமான் பண்ண அந்த 60,000 இந்த கூப்பன் கொடுத்த முதல் ஆளுக்கு ஒரு காசு ஒதுக்கப்பட்டு. அதுக்கு அவங்க என்ன சாட்டி சொல்கிறாங்கண்டா, ஒரு கடை திறந்தால் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், லேபர் சார்ஜ் வைக்கணும், டாக்ஸ் கட்டணும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மஹ்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் ஈமானிய உறுதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நாளை இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வயன் குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது. அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம் தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டு ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமா யா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா, இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா, நாங்கள் கேட்கலாம், உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெறச் செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்கலாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கரங்களில் கல்பு உண்டு, கல்புகளை அல்லாஹ் பரட்டி போடுவான்ண்டாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். சூரா ஆல் இம்ரான் பெரட்டி முதல் பக்கத்திலே பாருங்க, கடைசி அவரும் மூமின்கள் அடிக்கு ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம்னு சொல்கிறேன். ரப்பனா லா துசி குலூபனா பாதை ஹதைத்தனா, நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு யா அல்லா எங்கள் கல்புகளை தடம் பொருள செய்து விடாதயா அல்லா. ரப்பனா லா துசி குலூபனா பாதை ஹதைத்தனா வஹப்ல நாமில்லதுன் கரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக. இன்னக்கு அந்தல் வஹாப், நீ குடை வல்லல் யா அல்லா. மூமிங்கள் தொடர்ந்து கேட்பார்களாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம். மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும். அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா? ஒரு போதும் யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம். மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்து அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி. மறந்துடாதீர்கள், எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொரு முறை ஈமானிய பயிற்சி ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டிங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்று கொண்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி நடக்குமப்பான்றாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமாண்டு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதீனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது ஜிஹாது களங்களில் எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லாஹ் என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை? தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றுமில்லை, மதீனமா பள்ளிவாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களை தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னாதான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது. எல்லாமே திட்டங்கள் தான், திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா அவர்கள் தான் நேர்மை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை, நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு. இந்த தொட்டவத்து என்ற ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம், அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டவத்தெண்ட யார் தெரியுமா? கண்ணு குருடர். நீங்கெல்லாம் கண்டிருப்பீங்க, விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்லுவேன். மீடியாவில் அடிக்கு ஒரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டவத்த மகாத்மையாக்கியன் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயில நிறைய போட்டோ போடுவார்கள். இந்த தொட்டவத்தையை வச்சு என்ன பண்ணாங்கட, சிரச ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த இதை பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க. இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெளில பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது. நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒரு ஒரு பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்கார்ந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ, ஆச்சரியமா இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி அத்தீந்திரைய அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ள உள்ளதை சொல்ல போறாராம். ஜோசியர் சொல்ல போறாராம், சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில வைத்து விட்டு பொட்டியில கையை வச்சு முதல்ல பொட்டிக்குள்ள என்ன ஞாபகம் இல்லை என்னமோன்னு சொல்லுவான், உள்ளக்கு இருக்கேன். ரெண்டாவது ஞாபகம், ரெண்டாவது பொட்டியில கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றவான். ஒரு வாட்ச், இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர். அந்த வாட்ச் வேலை செய்யாது. உடனே அவர்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம். மூன்றாவது பொட்டியில கையை வைத்து பார்ப்பார். பார்த்து விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. அவர்கள் கேட்பாங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்கப்பா. இல்லை இல்லை, எப்படி பாருங்க நாடகத்தை. அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இருக்கிறது, நீங்கள் இருப்பதை சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. திரும்ப சொல்லுவார், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படி என்றுவார். இவர் மறுபடி சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. பட்டியை திறப்போமா? திறப்பார்கள். திறந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவானோ அப்படி இருக்கும். பக்கத்தில் உள்ளவர் ஜால்ரா போட்டு, நம்பவே முடியவில்லையே, ஆச்சரியமாகவே இருக்கிறதே. ரெண்டாவது பொட்டி திறந்தால் வாட்ச் வெளியெடுக்கிறாங்க. மேக்கெல்லாம் விடக்கிறான், எத்தட்டும் மேக்க இதாகான் தத்பேனு. ஓ புதுனம் தாங்க முடியலை, வாட்ச் வேலை செய்யவே இல்லை, ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்க்குறார்கள். மூன்றாவது எடுத்தால் ஒரு தாழ் துண்டு, மூன்றாவது எடுத்தால் அது தாழ் துண்டு, அதில் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் என்ன இல்லை? நான் ஏன் மே சம்பந்தே மகை பிடித்து நகைக்கிழமா முக்கடத்துக்கு பதில் இல்லை என்பதனால் தான் சொன்னேன். ஓ மூனையும் சொல்லிவிட்டார். கூமுட்டைகள் வேண்டுமாக இருந்தால் தலையை குனிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போவார்கள். இதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முஸ்லீம் வரவில்லை. அவர்களோடு இருக்கிற ஹீரோ எவனோ உண்டு, சுவர்ணவாணி யாரோ ஒருவர் அடுத்த நிகழ்ச்சி போடுகிறார். அந்த வீடியோ கிளிப்பும் இந்த இணையதளத்தில் இருக்கிறது. இவரை கூப்பிட்டு விட்டு வித்யா குலப்பத்தி என்று ஸ்ரீலங்காவில் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், ஹேத்துவாதி சங்கம் என்று. எங்க அதாவது தௌஹீத்வாதிகளை போன்று அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பேய் பிசாசு கூத்துக்களை விரட்டி விரட்டி அந்த டைம்ல இருந்து டாக்டர் கோவூருக்கு பின்னாடி வந்தவர்கள் விரட்டி விரட்டி கேட்பார்கள், எப்படி அது நடக்கும், எப்படி அவன் கல்லடிப்பான் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய டாக்டர் ஜனக ஜெயசூரிய, அதே மாதிரி டாக்டர் ரூமி ரூபன், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட்டமைப்பு. அவர்கள் வந்து விட்டார்கள் மீடியாவுக்கு. வந்து இவனை கூப்பிட்டு, ஒன்றும் வேணாமப்பா, மூணு பொட்டி நான் தர்றேன், சரியா, நாங்களும் இருக்கிறோம். இப்போ ஹிரூல நினைக்கிறேன் வீடியோ பொட்டி, இப்போ ரைட் ஸ்ரீலங்கா பார்க்கட்டும், மூணுக்குள் என்னன்னு சொல்லு. சிறுசையில் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்லு என்ன பதில், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது, நான் மிக நீண்ட நேரமாக அமைதி பெற வேண்டியிருக்கிறது, இந்த சூழலில் நான் எப்படி சொல்வது, இது பதட்ட சூழல். நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏமாத்தினான். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி, பெட்டியில் உள்ளதெல்லாம் சொல்லாத, உலகத்தில் இதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது சைக்காலஜிக்கலி. ஓவராக போனால் பைத்தியம் பிடிச்சவனுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன டெஸ்டிங் தெரியுமா? எனக்கு ஞானம் உண்டு அங்கே நடப்பதை நான் சொல்லுவேன், இங்கே நடப்பதை சொல்லுவேன் ஈசா நபியா சொல்கிறதுக்கு. அப்படி சொல்கிறவர்களுக்கு 25 கார்டு இருக்குது, சிம்பிள். அதுக்கு ஒரு கார்ட் பேக் மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க, பெட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த கார்டை எடுத்து இப்படியே கொடுத்து இது பண்ணிவிட்டு ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஜம்பிள் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு, இப்போ நான் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லணும், ஸ்டாரா இல்லையான்னு. 1, 2, 25 தடவை சரியாகணும். விஷயம் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ எடுத்தது ஸ்டார், ஸ்டார் சரியாக சொல்லிட்டார். இப்போ எடுத்தது பெட்டி, பெட்டியை சொல்லிட்டார். சரி, உருண்டை உருண்டை சொல்லிட்டாரு, கார்டில் வரைஞ்சிருப்பாங்க. சிம்பிள் டெஸ்டிங். இதை சொல்ல சொன்னால் அங்கே இருப்பார் ஒருத்தர், இவர் இப்போ எனக்கு சொல்ல முடியாது, அதை அதுக்கு நான் ஞானத்துக்கு போக வேண்டும். சிறுசுக்குள்ளே ஞானத்துக்கு போனீங்களா? அதுக்கு பிறகு என்ன ஆச்சுண்டா, இப்போ கார்டுகளை எடுத்து எடுத்து பார்க்குற நேரம் அவர் சொல்லிட்டார். யார் இருப்பார் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு? அவர் என்ன பண்ணிட்டாருண்டா, நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஸ்டார்ன்றார். சொன்ன மாதிரி ஸ்டார் ஆச்சு. அந்த சும்மா உள்ளவர் ரெண்டாவது சொன்னார், பிழையா போச்சு. என்ன விஷயம் என்றால், அதையும் சொல்ல தயங்கினான். நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் கவரணும் என்றால், கவர்ச்சி யாரிடம் தெரியுமா, எல்லாம் தெரியும் என்று ஒருவர் இருந்தால், அவர் பக்கத்தில் எப்படி எறும்புகள் ஒரு சீனிக்கு வருமோ அப்படி சூழுவார்கள். அந்த நம்பிக்கை உண்டாக்கினால் வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ரெல்லன்னு சொல்லுவார்கள், அரசியல் மாற்றங்கள் வேணுமா, எல்லாரும் உண்டை பேசினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்படி திட்டமிட்டு பல சதிகள் நடந்தது. அதில் பயன்படுத்தியது என்ன, ஜோசிய கலை. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஜோசியக்காரரை தான் முன்னாடி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் நடக்கக்கூடியதை சொல்லுவாராம். சும்மா கண்ணை பொத்தி சொன்னால் அது நடக்குமாம், அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் சாதாரணமாக மக்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அளவுகோலாக எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த உலகத்தில் அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டி வந்து உட்கார வைத்தால் யாருமே நடக்கிறத சொல்கிற ஆள் இல்லை. சொல்லி இருந்தால் பெரிய பெரிய விஷயங்களை. யாழை காட்டில் 2014 டிசம்பர் 26 இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. அதாவது அந்த அலை மோதுற நேரம் இலங்கையில் எவனுக்குமே தெரியாது. நான் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் ஸ்டேஜில் ஓடிக்கொண்டு வர்றாங்க கிராம் பாஸில் மக்கள். அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கு ஞாபகம், என்னடாண்டு எங்களுக்கு தெரியல, பயானை பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று நிப்பாட்டி விட்டு என்னென்றால் மோதிர பக்கத்தில் தண்ணி வந்தது என்றார்கள். மட்டுக்குழி பக்கத்தில் தண்ணி என்றாக 2004. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கை பூராக கடல் கொந்தளிக்கிற நேரம் எவனுக்கும் தெரியாது. ஆச்சரியம், யாழக்காட்டில் அடுத்த தடவை பேப்பரில் வருகுது, யாழக்காட்டில் மிருகங்களுக்கு சேதம் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிருகம் கடற்கரை ஓரத்தை விட்டு தாண்டி சென்று விட்டதா, கடலுக்கு நடக்க போகிறதை ரப்புல் ஆலமீன். அந்த மிருகங்களுக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டை தெரிகிற அளவுக்கு பூமியில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கேற்ப அதுக்கு புரியுது. எந்த ஜோசியக்காரனும் சொல்லி இருந்தால், எக்கச்சக்கமாக அம்பாந்தொட்டையில் போனோம், ஜனாசாக்களை பார்த்தோம், எக்கச்சக்கமான மனிதரை பார்த்தோம், உடுப்பே இல்லை நிர்வாணமாக. எக்க ஒரு ஜனாசாவை பார்த்து இன்றைக்கு ஞாபகம், மீட்பு பணியில் ஈடுபடுற நேரம் மரத்தை கெட்டு கொண்ட ஒருவர் அந்த ஜனாசா கிட்ட கொண்டு போய் கை அப்படியே கை இப்படி பொத்தப்பட்டு நான் கிட்ட போய் பார்க்கிறேன், இந்த கையால் என்னவோ தெரியுது, என்னன்னு பார்த்தால் சல்லி. கடைக்கு வந்தவர் சல்லியை பிடித்திருக்கிறார், உடுப்பு அப்படியே, ஒரு ஜனாசாவுளையும் உடுப்பு காணவில்லை, அப்படியே மரத்தை பிடித்திருந்தார். இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்க எவனாவது ஒரு ஜோசியக்காரர் இருந்தா, அம்பாந்தொட்டவா, திசமாராவா, இங்க கிருந்தெல்லதா, சொல்ல வேண்டியதுதானே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் இந்த மாய வலையிலே இந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவனாவது ஒத்தன் அப்படி பேசினால் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார். உலகத்தில் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்படி ஒருத்தன் சொல்லி உண்மையா நடந்தால், ஏதாவது இருந்தால் அதுக்கு சூழ்றதுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம், அவர்கள் உயிரை திறக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லித்தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது. அதில் ஒன்று தான் பள்ளிவாசல், மதீனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம், எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க, சஹீஹுல் புகாரில் இடம் பெறுது. கொண்டு வர்ற நேரம் அம்மார் ரதியல்லான் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வரேன்னு 2 கல்லை கொண்டு வராரு அம்மார் ரதியல்லானும். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வர்ற தலையில் தூசி தட்டுறாங்க, பாவம் அம்மார்ன்றாங்க. அவர் திரும்பியா, ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஏன் பாவம் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பி கேட்குறாரு. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் அண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், இது ஷஹீஹ் அல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, முதல் முதலில் மஸ்ஜித் நபவி கெட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், அவரை பார்த்து இறை தூதர் பொய் என்றா என்னென்றே தெரியாது, அவர் 40 ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லல, அவருக்கு பொய் என்று தெரியாது, அவர் என்ன சொல்றாரு, அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க. ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யராகி விடுவார். இப்ப நான் ஒன்று சொல்றேன், நாளைக்கு மழை பெய்யும், மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யம் போறான் பாத்தீங்களா, மழை பெய்யும் என்று சொன்னாரு, எங்க பெஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி 4 பேர் யோசிப்பார்கள், சொல்லி மாட்டிட்டோம்டா, அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள், திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள், மாட்டிப்படாம ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்ன, அம்மார் உன்னை கொல்லுவார்கள், இது சாதாரண ஒரு மனிதர் பேசல, அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாங்க, பேசினால் அது நடந்தாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிடும். முழு இஸ்லாமும் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை வருமா, அல்லாஹ்விடம் இருந்து வகை எடுத்து தானே பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகினார்கள் ஹிஜ்ரி 11, அம்மார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தாகினது ஹிஜ்ரி 37. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு 26 ஆண்டுகள் அவர் உயிர் வாழுகிறார். அம்மார் ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு கல்லு, புனிதமான மிகப்பெரும் பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கெட்டுற பாக்கியம். எல்லாரும் ஒவ்வொன்று தூக்குற நேரம் அந்த சின்னவர், அவருடைய உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, அவங்க உம்மா தான் நடு சந்தியில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொல்கிற நேரம், விடுங்கள் சுமையா என்று சொன்னார்கள், பாலைவனத்து காபிர்கள் ஒன்று சேர்ந்து விடமாட்டேன் என்று தைரியமாக நின்றார். பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள், எடுத்து அம்பை மர்மஸ்தானத்துக்கு குத்தினார்கள், ரத்தம் பீரோட்டு ஓடியது. ஓடுகிற நேரம் பாலைவனத்திலே சின்ன புள்ளை இருக்கிற எந்த உம்மாவும் அப்படி பேச மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த தாயும் பேச மாட்டார்கள், புள்ளை இருக்குதே என் புள்ளை தத்தளிக்குமே கொல்ல போறார்களே என்று தெரிந்து யாராவது பேசுவார்களா, எனக்கு என் ரப்பு வேணும் என்று துடியாக துடித்தார்கள் சுமையா ரதியல்லாஹு அவர்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொன்னார்கள், குத்தினார்கள் வெறியர்கள், அந்த ரத்தம் பீருட்டு ஓடியது, மண்ணு நலைந்தது, அது சாதாரண ரத்தம் அல்ல, இஸ்லாமிய கொடி கம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறார், அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள், கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொல்லுவாங்க, 2 ஒட்டகத்தில் கெட்டினா 2 கூர்திசைக்கு ஓடினா அது சாதாரணமாக குத்தி கொலை செய்கிற மாதிரி வேதனை இல்லை, கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் தெறிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும். அப்படிப்பட்ட நிலைமை, சின்ன மகனை வச்சுட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா, யாராவது அந்த முடிவெடுப்பார்களா, இந்த முடிவுக்கு பின்னணி என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலையாசுருன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மாரே உங்களுடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம், நீங்கள் உங்கள் உம்மா உங்கள் வாப்பா எல்லாரும் சுவர்க்கம், அலையாசுருன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம். அந்த மகன் வாப்பா உம்மாவை இழந்து ரசூலுல்லாவோட கோவப்படாம எனக்கு அதிகம் அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக 2 கற்களை தூக்கி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து கலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார் ரசூலுல்லாஹ். அவர் திரும்பி யார ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுங்க, அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புகளும் சஹியான செய்திகளோடு சொல்லப்படுகிற நேரம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு அடிப்படையைத்தான் புரிய வைப்பேன். அதாவது ரசூலுல்லாஹ் ஏன் வாழக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னாங்க, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை கொல்லுவாங்கப்பான்னு சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக அது நடக்கும், அது கடுவை லட்சமாக பிளந்தாலும் அது மாறாது, அது நடக்கும். அது ஏன் சொன்னார்கள் தெரியுமா, அந்த காலம் வருகிற நேரம் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு, ஷஹீது என்ற அந்தஸ்துக்காக வேண்டி அவர் முன்னாடி வருவதற்கு, அல்லாஹுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகுவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு படை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரப்புல் ஆலமீனுடைய சந்திப்பு லிக்கா, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹுவோடு பேச வேண்டியிருக்கிறது. அந்த சந்திப்பு எப்படி என்பதை திரும்ப திரும்ப சிந்திப்பதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிக்க ரசூலுல்லாஹ் நாவசைத்து பேசினால் அது இங்கே நடந்தால் ரெண்டாவது என்ன இங்கே நடந்தால் கபரு, கபரு நடந்தால் ஆகிறா, உலகத்திலேயே சரிபார்க்கணுமா இல்லையா, ஒருவர் சொல்றத உலகத்திலே சரிபார்க்கணும், அற்புதமான. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் முன்னறிவிப்புகள் எதுக்கெண்டாக கித்தாபுகளில் இமாம்கள் எழுதி சும்மா உட்கார்ந்து புகாரி தக்கியாவில் அரபியில் ஓதிக்கொண்டு போனார்களே. உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஓதினவனுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை நோக்கி அத்தனை விட்டு விட்டு ஊர்ல உள்ள எல்லா பதவிகளையும் துறந்தாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மக்ரிபில் ஓதி காட்டினார்களே. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? அயோக்கியன் ஃபிரௌனுடைய பொண்டாட்டியை தேர்ந்தெடுத்தான். அந்த அம்மா சத்தியம் என்று தெரிந்த பிறகு காதில் உள்ளதையெல்லாம் கலட்டி போட்டார்கள். எல்லாத்தையும் கலட்டி விட்டு நடு சந்தியில் இறங்கினால் பட்டணத்து ராணி, நாளைக்கு பிச்சைக்காரி என்று பெயர் எடுத்தார்கள். ஏன் தெரியுமா? மூசா சொல்லுவது உண்மை என்றார்கள். மூசா சொல்லுவது உண்மை. இந்த சத்தியத்துக்காக வேண்டி வர வேண்டுமாக இருந்தால் எல்லா மௌலவிமார்களுக்கும் சத்தியம் தெரியாமல் இருக்கிறது, வர மாட்டார்கள். ஏன்? பிச்சை சம்பளத்துக்காக வேண்டி, ஒரு மாதம் சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக நிர்வாகி எதையாவது ஒரு அநாச்சாரத்தை செய்ய சொன்னால், அராஜகத்தை செய்ய சொன்னால் தைரியமாக முன்னாடி வந்து செய்வார்கள். அந்த தைரியம் ஏன் கிடைத்தது தெரியுமா? பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பினால் கொடுத்து விட்டு கீழே இறங்குவோம், கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை தேடுவோம். பயம் என்பது எங்கள் பக்கத்திலும் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயமும் அது எங்கேயோ பறந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹாதத்தை எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் வர வேண்டுமாக இருந்தால் முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம்தான். அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள். சரி, இது அப்பொழுது நடக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், பிறகு நடக்கிறதுக்கு முன்னறிப்பு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏதாவது முன்னறிப்பு உண்டா? சஹீஹுல் புகாரி பாபு கஸ்வா, அதாவது சஹீஹுல் புகாரியை பரட்டுங்க, போர்கள் என்று ஒரு பாடம் இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்தில் நடந்த போர்களில் கிறிஸ்தவர்கள் அசந்து போன யுத்தம், முஸ்லீம்கள் யார் என்று புரிந்த யுத்தம், அதிபயங்கரமான யுத்தம். விக்கிபீடியாவில் போய் கிறிஸ்தவர்கள் எழுதின இந்த யுத்தத்தை கொஞ்சம் படியுங்கள், புகாரி எடுத்து சஹியான செய்தியை படியுங்கள். நாங்களும் எழுதியிருக்கிறோம், அவர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகத்தில் மோத்தா போர்களை, அதாவது இந்த போரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். பைசன்டைன் வார் என்று எழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துக்கு அனுப்புகிற நேரம் ஆச்சரியமாக ரசூல்லா பேசினார்கள். ரசூல்லாவுடைய கடைசி காலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம். முதல் முதலாக ஜசீரத்துல் அரப் ரோமர்களோட சண்டை பிடிக்க போறாங்க. ரோமர்கள் யாரு தெரியுமா? லட்சக்கணக்கான படை வைத்தவர்கள். சூரப்பப்பான்னு சின்ன பிள்ளைகள் காட்டு பார்க்குமே, அவ்வளோ பலம் வாய்ந்தவர்கள் அந்த காலத்திலே. அமெரிக்கா எப்படி எம்பையரோ, அதாவது இன்றைக்கு எப்படி பலசாலியோ, அப்படி எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பர்ஷியா. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் பாடப்புத்தகத்தில் படிக்கிறார்கள், ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் என்று படிப்பார்கள். ரோம சாம்ராஜ்யம் முட்டுக்கால் போட்டு ஓட ஓட அடித்தார் அல்லாஹுடைய தூதர், அதாவது சஹாபாக்கள். எப்படி தெரியுமா? ஆச்சரியம். விக்கிபீடியாவில் கொஞ்சம் போய் பாருங்கள், அவருடைய படையுடைய எண்ணிக்கை 100,000. அல்லாஹுடைய இல்லையார்களே, சஹீஹுல் புகாரியில் பாருங்கள், எங்கள் படையுடைய எண்ணிக்கை 3,000. கொஞ்சம் வச்சு வச்சு பாருங்கள், ஆச்சரியமான வரலாறு. அவர்களையும் சொல்லட்டும், நாங்களும் சொல்லுவோம். யுத்தத்துடைய வெற்றி தோல்வி இல்லைன்னு அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நாங்களும் சொல்கிறோம், வெற்றி தோல்வி இல்லை, ஓகே, ஆனால் வெற்றி எங்கள் பக்கம் எப்படி என்று சொல்றேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புவார்கள். யாரை அனுப்பினார்கள் தெரியுமா? 3 தோழர்கள், பெரும் பெரும் தோழர்கள் இருக்க இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களை கூட்டி வைத்து பக்கத்தில் வைத்து அவர்களை உஷார்படுத்துங்கள், அவர்களுக்கு தாவாவில் இடம் கொடுங்கள், அவர்களுக்காக வேண்டி நில ப்ரொஜெக்ட்களை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரதியல்லானவர்கள், வீரமிக்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லானவர்கள் இருக்க இளைஞர்களுக்கு அமீர் பதவியை கொடுக்கிறார்கள் அந்த ஜிஹாது களத்திலே போவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் பெரும் தோழர்கள் இருக்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் யாரை கொடுத்தார்கள் தெரியுமா? 3 பேர். ஜெயித் பின் ஹாரிஸ் ரதியல்லானவர்கள், ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளை என்று சொல்லுவார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு பிள்ளை இல்லை, ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளை, ஹாரிசாவுடைய மகன் ஜெயித் ரதியல்லானவர்கள், அவ்வளவு பாசம் ரசூலுல்லாவிடம் வளர்ந்தவர். அவரை கூப்பிட்டார். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லானவர்கள், ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசம் வைத்தவர். அலி ரதியல்லானுடைய மூத்தனான, 10 வருஷம் அலி ரதியல்லானு கூட. அலி ரதியல்லானு அவர்களுக்கு, அவர் மௌத்தாகிற நேரம் ஜாஃபருக்கு 40 வயசு, ரதியல்லாஹன் அலி ரதியல்லானுக்கு 30 வயசு. அவரை மாதிரி ஒரு பேச்சாளர், சுபஹானல்லாஹ். நஜ்ஜாசி மன்னனுக்கு முன்னாடி, அபிசீனியா இத்தியோப்பியாவுடைய மன்னருக்கு முன்னாடி நின்று பேசினார். சிறுக்கென்றால் என்ன என்று சொன்னார், அப்படி பேசினார். மிக திறமையான விவாதம் செய்யக்கூடிய அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹுடைய மூத்த நானா ஜஃபர் ரதியல்லாஹு அவர்கள், அவரை எடுத்தார் ரசூலுல்லாஹ். ஜெயித் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தார்கள். அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வித்தியாசமாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு வித்தியாசமாக அசைந்தால் என்னமோ நடக்க போகிறது என்று அர்த்தம் அல்லாஹ்வுடைய. அந்த மதீனாவுள்ள மக்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தார்களே. இறை தூதர் பேசுகிறார், இந்த பாலைவனத்தில் இறை தூதர் பேசுகிறார். இது அதிசயமான பேச்சு. அவர்களுக்கு தெரியும், அதிகாலையில் எழும்பி ஓடி வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு பேசணும், சலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆர்வம். ஏன் தெரியுமா? ஆச்சரியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறார்கள். இன்டர்நெட் இல்லை, வெப்சைட் இல்லை, எஸ்எம்எஸ் இல்லை, இமெயில் இல்லை, ஃபேக்ஸ் இல்லை, டெலிஃபோன் இல்லை, கிராம்பல் பிறந்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. யுத்தம் எங்கே நடக்க போது? ஷாமில். மக்கா மதீனாவில் உள்ளவர்களுக்கு, போனவர்களுக்கு தெரியும், சவுதிக்கு போனவர்களுக்கு ஷாம் சிரியா எவ்வளோ தூரம் என்று தெரியும். ஷாம் மோத்தா என்ற பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வார் நடக்க போகுது. யாரோடு? ஜசீரத்துல் அரபுல அரபிகளோடு சண்டை பிடிச்சது தெரியும், ரோமர்களோட நோ எக்ஸ்பீரியன்ஸ். ரோமர்கள் எப்படி என்று தெரியாது, ஆனால் உலகத்தில் எம்பையர்ஸ் அவர்கள் தான் பலசாலிகள். சண்டை நடக்க போகுது. ரசூல்லா சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் கொடியை பிடிங்கள். அப்துல்லா பின் ரவாஹா, முதலில் ஜெயித் பின் ஹாரிசா அல்லது அப்துல்லா பின் ரவாஹா, என் ஞாபகம் சார், சரி என்றான். கொடியை பிடிங்க. அப்துல்லா பின் ரவாஹா கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொலை செய்யப்பட்டால் என்று ரசூலுல்லா சொன்னால் அவர் கொலை செய்யப்படப்போகிறார் என்ற அர்த்தம் அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஜாஃபர் நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றாங்க ரசூலுல்லா. ஜாஃபர் நீங்கள் கொலை செய்யப்பட்டால், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர் கொலை செய்யப்பட்டால், ஜெயித் பின் ஹாரிசா நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றார். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லிவிட்டார்கள். சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லா அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் சின்னவர், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வளர்ற பிள்ளை. உங்களுக்கு நன்றாக தெரியும், 10 வருஷம் அந்த ஹதீம் து ஆஷர சுனீன், 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நான் இருந்தேன். அவங்க உமா விட்டுட்டு போட்டாங்க, வளர்த்துட்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவர் படம் பிடிக்கிறார். ஷஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்ற செய்தியும் வருகிறது. நான் நின்று கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வகி வரப்போகிறது. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஷாம் ரசூலுல்லாஹ் மதீனாவில் 56 யுத்தங்கள் நடந்தது. 19 யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க, மீதமுள்ள யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளலை. அதில் ஒரு யுத்தம் தான் இது. அங்கே மக்கள் ஷாமில், ரசூலுல்லாஹ் நிறைய இன்னும் பலர்களும் பெரிய பெரிய தோழர்களும் மதீனாவிலும். ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பேசின செய்தி இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறான் என்றாக. யார் பேசுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த வரிசையிலே நான் சரியா என்று யாராவது ஞாபகம் இருந்த மௌலவிமார்கள், நான் சொல்லக்கூடிய வரிசை சரியா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது அப்துல்லா பின் ரவாஹா அல்லது ஜெயித் பின் ஹாரிஷா, அவர்கள் இருவரில் ஒருவர் கொடியை பிடிப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பிள்ளையாக இருந்தால். என்ன, அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், ஜெயித் பின் ஹாரிஷா ரதியல்லாஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். பிடிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த புள்ளி எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஜெயித் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹுடைய தூதர் கவலையோடு சொன்னார்கள், மதீனாவுடைய மண்ணிலே காத்தை விட வேகமாக பறக்குது, ஜெயித் திரும்பி வரமாட்டாரா? ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை திரும்பி வரமாட்டாரா? ஜனாசாவையா கொண்டு வரலாம்? அல்லாஹுடைய நல்லியார்கள், ஃப்ளைட் வசதியா உண்டு, கொண்டு வந்து வர எப்படி கொண்டு வர? பல நாட்கள் பிரயாண தூரம் அல்லாஹுடைய நல்லியார்களே. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னாடி போகிறார். அவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதுவும் தேவையில்லை. சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி போகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவிலே ஜாஃபருடைய குடும்பம் பெரிய குடும்பம், மக்காவிலிருந்து வந்த குடும்பம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னால் அதுக்கு மாற்றமாக நடக்காது அல்லாஹ்வுடைய நல்லார்கள். அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மக்கள் அழுகிற நேரம் நாங்கள் சொல்லுவோமே கத்தம் இல்லை, ஃபாத்தியா இல்லை என்று. இந்த ஹதீஸ் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேற எந்த ஹதீஸும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு யுத்தம் நடக்குது, எப்ப திரும்பி வருவார் என்று தெரியாது. ஜாஃபருடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் அறிவித்து விட்டார்கள். அறிவித்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அழுது கொண்டிருந்த உடனே ஒருவர் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், ரசூலுல்லாஹை தொந்தரவுப்படுத்துற மாதிரி பலவாட்டி வருகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்தீர்களா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் தொந்தரவு பண்ணீர்கள், ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ஆல ஜாஃபர், அதாவது ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹ். ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், அவர்களுக்கு போய் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறார்கள், சாப்பாடு கொடுங்களப்பா, அவர்களுக்கு தின்ன கொடுங்க, கத்த மோதுங்கன்றி இல்லை, அவர்களுக்கு போய் ஊட்டி விடுங்களப்பா, அவர்கள் சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு தர மாட்டாங்க. ஜவுஃபர் மௌத்தானதுக்கு இந்த ஹதீஸு இந்த செய்தியிலிருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். அதில் ஒரு துண்டை வைத்துத்தான் தௌஹீத் ஜமாத் கத்தம் இல்லை என்று சொன்னோம். ஜவுஃபருடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடித்தார், முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். லைவ் டெலிகாஸ்ட். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக ஒன்றை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? சைஃபுன் மின் சுயூஃபில்லா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன், அல்லாஹ் ஹாலிதுடைய கையிலே கொடியை கொடுத்தார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இது வெற்றி தோல்வி என்பதை விவரமாக சொல்லுகிற நேரம் பல கருத்தில் இருக்கிறாங்க. தோல்வி அல்ல, வெற்றி என்றும் இல்லை, யுத்தம் இடையில் நிப்பாட்டப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் வெற்றி என்பது அடித்து வெற்றி பெறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வெற்றி நான் சொல்கிறேன், யுத்தத்தை ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அவர்கள் படை எடுத்தார்கள், இப்படி இருந்த படையை விரித்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோமருடைய கால்களை நடுங்க வைத்தான். ஏன் நடுங்க வைத்தான் தெரியுமா? ஜசீரத்துல் அரபில் வந்த அரபிகள் எப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். படை பெருசாகி விட்டது, ஓ அரபிய தீபகற்பம் இன்னும் படை கொண்டு வருகிறது என்று பயந்து பின்னாடி ஆனார்கள். இவர்களும் கொஞ்சம் வந்தார்கள், அவர்கள் பின்னாடி போக இவர்கள் வந்தார்கள், யுத்தம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நாங்கள் வெற்றி என்று சொல்லுவோம். அடித்து வெற்றி இல்லை, அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ரோம சாம்ராஜ்யம் சரிந்து கீழே விழுந்தது. உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் சின்ன பின்னமானது, பைத்துல் அபியல் வெள்ள மாளிகை கையிலே வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் வெற்றி. இந்த வெற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான். பல நாட்கள் பிரயாண தூரம் முடிந்து மதீனாவுடைய போர்டருக்கு வருகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுல் ஹுலைஃபா ஒவ்வொரு போர்டர் இருக்கிறது மதீனாவுக்கு, போர்டருக்கு வர்ற நேரமே மக்கள் பேசினார்கள், இவர் மௌத்தாகிட்டாரே, இவர் மௌத்தாகிட்டாரே. அவங்க ஆச்சரியப்பட்டு ஓடி வருகிறார் ரசூல்லாவிடம், எடுத்தால் நீட்ட வாள், எவன் நாட்டு வாளை அப்படியே ரசூல்லா பக்கத்தில் எடுத்து, யார் ரசூலல்லா, என் கையில் ஏழு அல்லது ஒன்பது வாட்கள் உடைந்து விட்டது, யமன் நாட்டு இந்த வாளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்தான், யார் ரசூலல்லா என்று சொல்லுகிற நேரம் மதீனாவிலே நடந்த அத்தனை சம்பவங்களும் அந்த மக்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லா எதை மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினார்களோ, எனக்கு ஷாம் தெரிகிறது என்று சொன்னார்களோ, அப்படியே நடந்திருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன் இங்கே உள்ள சிலர்களுக்கு, சில மௌலவிமார்களுக்கு, என்ன இதெல்லாம் சொல்லி நாங்கள் ஈமான் பெறணுமா? நாங்கள் எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹை எப்படி நம்பினோம் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பினோம், இப்படி எல்லாம் சொல்லித்தான் நம்பணுமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தேவையில்லாமல் இந்த சம்பவத்தை உருவாக்க மாட்டான். நபி ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அவர் ஷாமை பற்றி பேசணும் தெரியுமா? இவர் காணாத ஷாமை இப்பொழுது என்ன நடக்குது என்று பேசினால், காணாத மறுமையை பற்றி பேசுவார். ஷாமில் நடந்தது அப்படி என்றால் மறுமையில் அது நூற்றுக்கு நூறு நடக்கும். இருக்குதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌலூது ஓதக்கூடிய மௌலவிமார்கள் தேம்பி தேம்பி அழுது இது எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேணுமென்று வரம்பு மீறி வைராக்கியத்தோடு கந்தூரி கொடுக்கக்கூடியவர்கள், அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், கயவத்தனம் செய்யக்கூடியவர்கள், இந்த ஹதீஸ்களை உட்கார்ந்து பார்த்தால் நடுங்கும். ரஹ்மான் வருகிற சபை, ரஹ்மான் வருகிற சபை, யாருக்கும் பேச முடியாமல் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்களே. அதிபயங்கரமான சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து விசாரிக்கிற நேரம், என் நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை எல்லாம் பார்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சொன்னார்கள். ஷாமில் நடப்பதை சொன்னால் உரசி பார்த்தார்கள். மதீனமா மக்களுக்கு சிம்பிளா நீங்க நினைச்சுக்கோங்க, அவர்களுக்கு அறிவே இல்லை, படிப்பே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. சில விஷயங்களில் எங்களை தாண்டி அறிவு. என்ன தெரியாது, தெளிவாக சொல்லுவார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒருவர் வந்தால் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வந்து சேருவார்கள். அவர்களுக்கு வாகன ஸ்பீட் தேவையில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவிலிருந்து ஒட்டகம் வந்து, இவர்கள் மதீனா ஒட்டகம் என்று சொன்னால் இவர்கள் வேற ஊர்லேருந்து வந்தார்களா இல்லையா என்று பார்ப்பதுக்கு டெஸ்டிங்கே இருக்கிறது. ஒட்டகம் போட்டு புழுக்கி எடுத்து உடைத்து பார்ப்பார்கள், என்ன இருக்குதுண்டு, அதை வைத்து சொல்லுவார்கள் இது மதீனத்து ஒட்டகமா இல்லையாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலிருந்து வந்த படையா இல்லையாண்டு சொல்லுவார்கள். அவ்வளோ
1: அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அவர்களுக்கு மதீனத்து மக்கள் பொறுத்தளவில் அவர்களுக்கு என்று சில ஞானங்கள் இருந்தது. அந்த ஞானங்களை பொறுத்தளவில் அது வந்து சொல்லுவாங்க அனுபவ அறிவுண்டு, அந்த மாதிரி நிறைய அறிவுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை வச்சு அவங்க நிறைய அளந்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனிக்கிழமை யுத்தம் நடந்தால் யோசிச்சு பார்ப்பாங்க, சனிக்கிழமை இவர் எப்படி, எப்போ இவர் கொலை செய்யப்பட்டார், சனிக்கிழமையா, இவர் எப்போ சொன்னார், சனிக்கிழமையா, போட்டு பார்ப்பாங்க. அப்போ சரியாக லைவ் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, ஷாமில் நடந்தது இவர் எப்படி சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுறதுக்கு பின்னாடி யூதர்கள் இருந்தார்கள், எல்லாம் கணக்கு போடுறதுக்கு பின்னாடி யூதர்கள் இருந்தார்கள்.

0: முடியவில்லை. இறை தூதர் பேசின பேச்சுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படியே சும்மா சரிம் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? நீங்க மௌத் என்று சொன்னீங்க, இதான் ஆள் வந்து விட்டார், இஸ்லாம் அண்டோடையே முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்துவிடும். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஃபர் திரும்பி வரமாட்டார் என்று சொல்ல எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? ஜெயித் என்னுடைய நான் வளர்த்த புள்ளி ஜெயித் வரமாட்டார், அப்துல்லா பின் ரவாஹா வரமாட்டார், ஆனால் ஹாலித் பின் வலித் வருவார் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்க வேண்டும். பாசிபிலிட்டி என்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்வார்கள் ப்ராபபிலிட்டி என்று. ப்ராபபிலிட்டி என்றால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு நடக்கும் நடக்காமல் இருக்கும், நான் ஒரு ரூபாவை எடுத்து மேலே போடுறேன், அது ரெண்டு பக்கம் வருவதில் ப்ராபபிலிட்டி, இப்பொழுது இது வரும் அல்லது அடுத்த பக்கம் வரும், ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரும். இதே மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தரை சொன்னால் பரவாயில்லை, மூணு பேர் மௌத்தாகுவாங்க ஒத்தர் திரும்பி வருவார்ன்றாங்க, மூணு பேர் மௌத்தாகி ஒத்தர் திரும்பி வந்த எவ்வளவு துல்லியம் அல்ல அப்படின்னு. அப்படியே உட்காந்து திஹாரி ஜங்ஷன்ல கற்பனை பண்ணுங்க, திஹாரி ஜங்ஷன்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டாரு, உட்கார்ந்து சொல்றாரு இப்போ 7:40 ஆச்சா, ஒரு 8:30 அல்லது ஒரு 10 மணிக்கு, 10 மணிக்கு இந்த நம்பர் நம்பர் பிளேட்ல உள்ள வாகனம் வரும், இங்கால ஒரு வாகனம் வரும், இந்த டிப்பரும் இந்த மோட்டார் சைக்கிளும் மோதி ஒரு ஆள் செத்து போவார். 9 வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, 7 மண்டா போய் பிச்சு பாரு அப்படின்றார். நின்றுட்டு பார்க்குறோம், 9:30 மணிக்கு விபத்து நடக்குது, நானும் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஆகும்? தௌஹீத்வாதியாக இருந்தால் மற்றவன் ஆஹாண்டு தலையாட்டினாலும் ஓஹோ செட்டிங் போல கேம் அமைச்சுதான் போலன்னு நான் கொஞ்சம் கண்ணால் பார்ப்போம், கொஞ்சம் எடிஷன்லாம் பார்ப்போம், ஏதாவது வித்து செய்கிறானோ தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணுறான். அதுக்கு பிறகு அடுத்த கிழமை இந்த நேரத்தில் பூமி குலுக்கம் வரமாட்டான் சரியா, அடுத்த சனிக்கிழமை 10 மணிக்கு பூமி குலுக்க வரும், தியாரி அசையும் பண்றார் சொன்ன மாதிரி வருது. இப்ப தௌஹீத்வாதியும் தோத்துருவாரு, ஏன் பூமி ஆட்டியல அதாவது செட்டிங்ல பூமி அசையுதுண்டா, ஓஹோ இவனுக்கு ஏதோ தெரியும். மூணாவது அவன் சொல்ற நேரம் கண்ணை பொத்து ஏத்துக்கொள்வோமா இல்லையா, ஏய் நீ நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நீ செத்து போயிருவாடா, அவன் நடுங்கி செத்துருவான். அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்க கையில தூக்கிட்டு இருக்கீங்களா, உங்க புள்ள உங்கள் புள்ளை இன்னும் 4 வருஷம் பெரு இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாமல் போய் ரோத சேரில் தான் போவான்னு சொன்னால் அவ்வளோத்தையும் கண்டவன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான், பொண்டாட்டி முன்னாடி அழுவான். அவள் கேட்பா ஏனண்டு மெட்ரஸ் சொன்ன போகிற, அவவும் தேம்பி தேம்பி அழுவான், கால் போகவும் இல்லை கை போகவும் இல்லை. அவர் சொல்லிட்டாரு போத்தானே போகும், ஒவ்வொரு இரவும் பயந்து பயந்து எழும்புவான், புள்ளையாச்சே புள்ளையாச்சேன்னு நினப்பான், துடிச்சு போவான், ஆக்சிடென்ட் வர முன்னாடியே செத்து போவான். ஏன் நம்பிக்கை சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் சொன்னேன் இந்த உதாரணம், நம்பினால் ஒருவர் எப்படி நடப்பாரோ ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவான் கண்ணால ஓடும். யார சுழல்லா அல்லாஹுடைய சன்னிதானத்தில் என்னுடைய நிலைமை என்ன, யார சுழல்லா அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் எப்படி, யார சுழல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், அது சாதாரணமான ஒரு சந்திப்பு இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் துடித்து போவார்கள், அவர்கள் ஏன் அதிகம் அதிகம் மையவாடிகளை சந்தித்து ஏன் ஜியாரத்து பண்ணினார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது சாதாரண நாள் இல்லை, அது சாதாரண நேரம் இல்லை. இரவு முழுக்க நின்ற ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் தொழுவதற்கு பின்னணி என்ன, ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அது ஏன் தெரியுமா, உரசி பார்த்தார்கள், ஷாமில் நடப்பதை இப்பொழுதே சொன்னால் அவர் கபரில் நடப்பதை சொல்லுவது 100 to 10,000 உண்மை. தூக்கம் போகுமா, தூக்கம் போகுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையுடைய அவர் சொன்னது நடந்தே ஆகும். இதுல என்ன ப்ராபபிலிட்டி இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடக்கும் நடக்காமல் இருக்கும் எவனாலும் சொல்ல இயலாது. சரி அடுத்ததை பார்ப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் வாக்கிங் போவார்கள், எங்க போவார்கள் தெரியுமா, எங்களை உங்களை மாதிரி ரசூலுல்லாஹ் எடுக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பலம். பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அழுதார்கள், ஒரு மூலையிலே பிலால் ரலியல்லாஹு அழுந்தார்கள், இன்னொரு மூலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுந்தார்கள். என்னால் மதீனாவுடைய கிளைமேட் தாங்க இயலாது, அவ்வளோ காய்ச்சல். அந்த நேரத்திலே ஒரு கவிதை படிப்பார், நாங்கள் மக்காவிலே மலைகளில் ஓடுவோமே அந்த மாதிரி இருந்தோமே என்று படித்து படித்தே அழுவார். அப்படி ஏண்டா மக்காவை பொறுத்தளவில் மதீனாவை விட, மக்கா மதீனா நிலப்பரப்பு இப்படி மதீனா.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை

0: கேட்டுக்கொண்டிரு கண்டைகள், இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: நானக்கு இவரை கொடுத்தாச்சு, தம்பி கொடுப்போமா, லட்சத்துல ஒரு வீட்டுல கொடுப்பாங்க. வந்துதா இந்த குடும்பத்தோட வெச்ச சகவாசமே போதும் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, ஒரு புள்ளையை கொடுத்து ஒரு மகள் மௌத்தாக மறுபுள்ளையை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட பாசம் வைத்திருப்பார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹோட. சுன்னுரை ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு புள்ளையும் கல்யாணம் முடித்தவர் சொன்னார், உஸ்மான் நேரடியாக ரதியல்லாஹு அன்ஹு அப்படி என்று சொல்லாமல் சொன்னார்கள், உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உகதுடைய அசைவுக்கு ரசூலுல்லாஹ் காலடித்து பேசினது, உகதுக்கல்ல எனக்கும் உங்களுக்கும். உரசி பாருங்க, உமர் பின் ஹத்தாப் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய், உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய். சரி, கொலை செய்யப்பட்டுட்டாங்க, இப்போ என்ன முடிவு, இப்போ என்ன முடிவு? இது நான் வீணாக பேசவில்லை, என் ரஹ்மான் எனக்கு சொல்லித்தர நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? இது நடந்தா மருமையுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் இருக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானே, மலாய் எல்லா மலக்குமார் வஜா அரபுக்க வல் மலக்கு செஃபன் செஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிக்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் வருவானே, வஜி அயௌம இதிம்பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிற்பாட்டப்படுமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரையும் கூட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பானே, அந்த சன்னிதானத்தில் கொஞ்சமும் சந்தேகம் வராது. அப்படி என்றால் மனிதருடைய மனங்கள் புண்படுமாறு பேசினீர்களா? மன்னிப்பை கேளுங்கள், பெருமையை தூக்கி மிதியுங்க, இறங்கி போய் மன்னிப்பு கேளுங்க. மறுமையுடைய சன்னிதானத்திலே அது பலமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் இறங்குங்க, எப்பையும் உங்கள் நிலைமையை இறக்குங்க, ரப்புல் ஆலமீனுக்காக இறக்குங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். உங்கள் நாவில் வேண்டியதை பேசலாம்னு நினைக்கிறீர்களா? கொள்கைவாதிகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், கந்தூரிவாதிகளுக்கு சொல்லியாச்சு, அவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகளா? தௌஹீத் ஜமாத்து வாதிகளே, அல்லாஹ்வை ஷாகிதாக வைத்து சொல்கிறேன், மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுகிறீர்கள், மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுறீங்க. நீங்கள் எதை நம்பிக்கொண்டு இந்த பாவத்தில் ஈடுபடுறீங்க? வேண்டிய மாதிரி நாவை அசைக்கலாமா? ரசூலுல்லாஹ் கேரண்டி கொடுத்தார்கள், வாரண்டி கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிசி வாங்கினீங்கன்னா, ஃபோன் வாங்கினீங்கன்னா, வண்ணியை வாரண்டி போடுவாங்க, உடஞ்சா தண்ணியில் விழுந்தா தர ஏதாவது நடந்தால் பார்ப்போம், வாரண்டி. ரசூலுல்லாஹ் வாரண்டி கொடுத்தார்கள், சுவர்க்கத்துக்கு வருவதற்கு இப்போ சீல் வைக்கிறேன். யார் வரணும் தெரியுமா? இதையும் ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் ரெண்டு உயர்களுக்கு மத்தியில் உள்ள பாதுகாத்தவருக்கு அல்மனலகுல் ஜன்னா, நான் பொறுப்பென்றார்கள் ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்கு நான் நிற்பேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்க்கு வந்ததும் கேட்டதும் எல்லாத்தையும் பேசுவீர்களா? எல்லாத்தையும் கொடுப்பீர்களா? தௌஹீத் ஜமாத்தில் இருந்து ஒரு கூட்டம், அவர்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதிகளா? எப்படி பேசினார்கள் தெரியுமா? உள்ளவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு, இவர் இப்படிப்பட்டவர், அவர் விபச்சாரி, இவர் இப்படி, அவர் இப்படி. ஸஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ், பரட்டி பாருங்கள் இன்றைக்கு போய். மிக டேஞ்சர், ஷிர்க்கு இல்லை, இபாதத்தோட நரகத்துக்கெல்லாம் அனுப்புவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் யாரையும் நரகவாதி என்று சொல்ல அருகதையும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. எதையும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது, எவனுக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. கடைசி நிமிடம் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து இவரிடம் ஹிதாயத்தை பறித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று என்றைக்கும் பெருமை படையலாது எங்களுக்கு. அல்லாஹ் கடைசி மூச்சில் அந்த சத்தியத்தோட பிரிய வைக்க வேண்டும் என்று தேம்பி தேம்பி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், புகாரியை பரட்டி பாருங்கள். முன்னாடி நடந்த சம்பவம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் முன்னாடி ஒரு என்ன பண்ணினார், அல்லாஹ்வை வணங்க போனாராம். அந்த நேரம் எந்த தொழுகை என்று தெரியாது, ஹதீஸில் வரவும் இல்லை. அல்லாஹ்வை தொழப்போகிறார், எப்படி தொழுதாருன்னு தெரியவில்லை. போகிற வழியிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபித், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலி, அவர் என் ரசூலா சொன்னார்கள் முன்னாடி நடந்தது, முன்காலத்தில் நடந்தது. இவர் என்ன பண்ணுகிறார், அவரை கூப்பிடுகிறார், வாருங்களேன் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், வாருங்களேன் கூப்பிடுறார். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? என்னை பார்க்கவால் நீ போ அப்படி என்றார். உண்மையாக இது பிழை, அவர் பேசியது பிழை. வணக்கசாலி ஆபித், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை வணங்க ஓடி போறவர், கோபம் முத்தி கொண்டு வந்து தெரியாமல் சிறுக்கு செய்து விட்டார், தெரியாமல் பாவம் செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? தெரியவில்லை என்று அந்த இது வந்து இபாதத்து செய்கிறோம் என்ற அந்த பெருமை அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் யாரையும் மன்னிப்பான், யாரையும் சொர்க்கத்துக்கு போடுவான், உன்னை மன்னிக்க மாட்டான் என்று இவர் எப்படி சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்களே. ஒருவர் பிழை செய்திருந்தால், தப்பு பண்ணியிருந்தால், தகஜத்தில் எழும்பி தேம்பி தேம்பி அழுது அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி இருந்தால், இவங்க கொடுக்குறாங்களே பட்டம் சில மௌலைமார்களுக்கு, ஷேக் ஜானி விபச்சாரத்துக்கு ஷேக் கொடுத்தார்களே, திரும்பி குடும்பத்துக்கே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வா இருக்குது என்று பேசக்கூடாது, அமைதியா அடங்கி வாழணும், அடக்கமாக இருக்கணும். உள்ளதை எல்லாம் கொட்ட போனீர்கள் என்றால் அந்த சீரழிவை கண்ணால பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகப்பெரிய ஃபித்னா நாவு இருப்பதற்காக வேண்டி எதையும் பேச இயலாது. வீராப்பு பேசி நரகத்துக்கு போவதற்கு தயாராக கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடக்கத்தோட போக வேண்டும். அதற்காக வேண்டி சொல்கிறேன், ஒரு ஜமாத்து பிரிந்து போய் என்ன சொன்னார்கள், அவர் அப்படி, அவங்க வேலை என்ன தெரியுமா, இவர் இப்படி, அவர் அந்தவாதி, இவர் இந்தவாதி, எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். என்னமோ அல்லாஹ் கலாக்கதறி அவர் கையில் கொடுத்த மாதிரி ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுதி தௌபாவில் ஈடுபட்டு அவன் திரும்ப வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் முஃபாரிஸ் பிரசாதி அவர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் இதுக்கு முன்னாடி அதாவது கொழும்பு மர்க்கஸில் படித்தவர், அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தப்லீ கோட்டை ஸ்ரீலங்காவிலே படித்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்புக்கு அதை இறக்கினானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் முந்தி அங்கே படித்தவர்கள் எல்லாம் இப்படி என்று நான் சொல்லியிருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருப்பேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு அருகதையே எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அருகதையும் அதிகாரத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தராமல் எங்க வேலை அதா? அவர் அவருக்கு போய் தீர்ப்பு கொடுப்பதா? பேசாமல் மௌனமாக எங்களை பாதுகாக்கணும், எங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாத்து நாங்கள் தப்பில் இல்லாமல் ரப்பே எங்களை காப்பாத்து ஓடாமல் தப்பாமல் இன்னொருவருக்கு பட்டம் சூட்டினால் திரும்ப சுழண்டு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தௌஹீத்
3: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்திலே கை வைக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்கிறேன். வேகமாக நேரம் முடிந்து கொண்டிருப்பதனால் வேகமாக ஹதீஸுக்கு வருகிற ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிற நேரம் தான் இன்றைக்குள்ள இரவு. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்கிற இரவாக இருக்கும். நெற்றியெல்லாம் வேறுத்து ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பானா என்ற உணர்வு வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறேன். இது சாதாரணமான ஒரு அற்பமான வாழ்க்கை. திரும்பி அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்னுடைய ஜனாசாவுடைய அறிவிப்பு கேள்விப்படலாம், உங்களுடைய ஜனாசா அறிவிப்பு எனக்கு கேள்விப்படலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டு போகிற வாழ்க்கையை நினைத்து எங்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி உஹது மலையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 மௌத்தா போய்விட்டார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 வருஷம் ஆட்சி பண்ணார்கள். ஹிஜ்ரி 13 சாதாரண மரணம், சாதாரணமாக மௌத்தா போகிறார், யாரும் அவரை கொல்லவில்லை. என்ன தெரியுமா இதில் உள்ள ஆச்சரியம்? உண்மையாக எதிர்ப்பு இருந்தால் முதலில் லீடரை தான் கொல்லுவாங்க. மக்காவில் மதீனாவில் எதிர்ப்பு இருக்கிற நேரம், கொலாச்சுறுத்தல் யாருக்கு வரும் தெரியுமா? ரசூல்லாவுக்கு தான் வந்துச்சு. ரசூல்லா தைரியமாக சொன்னார்கள், ஒன்றை சொன்னார்கள், மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள், நான் நபி. இவர் சித்திக், இவரும் ஷஹீது இல்லை, சித்திக் தான். அவர் ஷஹீது எப்படி இருக்கும்? தலைவர் நின்று கொண்டு கொல்லவே இயலாது. போ வல்லாஹு யாஷி முகமினன் நாஸ், மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். திருக்குர்ஆன் வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள், நோ பாடி கார்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ரப்புல் ஆலமீன் போ சொன்னால் போவேன், அவ்வளவுதான் மேட்டர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு, மௌத்தா போய் விட்டார். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களுக்கு 63 வயசு, சாதாரண ரசூல்லா மௌத்தாகி 2 வருஷத்துக்கு இளம ரசூல்லாவுக்கு அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். ரசூல்லா மௌத்தாக போக்கள் உமர் பின் ஹத்தாபுக்கு 51 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் ஹத்தாப் ஆட்சிக்கு வருகிறார், 10 வருஷம் ஆட்சி, ரொம்ப அற்புதமான ஆட்சி, நேர்மையும் நியாயமும். சுபஹானல்லாஹ், சொல்ல முடியாது. நேர்மையும் நியாயமும் ஜசீரத்துல் அரபை தாண்டி போகிறது. அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை அவர் தெரிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் உதயமாகிறது. ஷஹீஹுல் புகாரி இந்த ஹதீஸை அறிவிப்பவர் யார் தெரியுமா? அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலை, ஒரு சஹாபி அல்ல, தாபியர். ரசூலுல்லாவை காணாத சஹாபாக்களை கண்டவர். அவர் சொல்லுகிறார், அமீருல் மூமின் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார், சுபஹு நேரம் வந்தார்கள், அல்லாஹு அக்பர் என்று கைகளை கட்டி கொண்டார்கள். வழமையாக அவர் வந்தார், ஸ்தௌ என்று சொல்லுவார்கள். ஏதாவது சஃபுலே மக்கள் பிரிந்திருந்தால் சேர்த்து வைக்காமல் ஒருபோதும் அமீருல் முமின் அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள், எப்பொழுதும் சஃபை சேர்ப்பார்கள். அன்றைக்கும் வந்தார்கள். வலிமையும் போன்ற சுபகுலே முதல் ரக்காத்திலே சூரா யூசுப் ஓதுவார், அவ் சூரா நஹல், அப்படி இல்லைன்னா சூரா நஹலை ஓதுவார். ஏன் தெரியுமா சூரா யூசுப் ஓதுவார்? நிறைய மக்களுக்கு சுபகு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீட்டமாக ஓதுவார், 2வது ரக்காத் சுருக்கமாக ஓதுவார். யார் இதெல்லாம் விவரிக்கிறது? அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலை. அவர் ஒரு தாபே, ரசூலுல்லாவை காணவில்லை, ஒரு பொடியன் இளைஞன். அவர் உமர் பின் ஹத்தாபை கண்டார், சஹாபாக்களை கண்டார், அடுத்த ஜெனரேஷன். அவர் சொன்னார், சஃபுலே முதல்ல நான், எனக்கு பக்கத்தில் பெரிய தோழர்கள். அமீருல் முமின் வந்தார்கள், அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டினார். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. ஷஃபுலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், ஷஃபை பிளந்து கொண்டு ஒருவன் வந்தான், நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், பிளந்து கொண்டு வந்து ஒரே குத்து குத்தினான். அமீருல் முமின் அவர்கள் அப்படி சாய்ந்து விழுந்தார். நான் என் கண்களால் பார்த்தேன் என்றார். பின்னாடி சப்தம் வந்தது, மக்கள் தஸ்பீஹ் சொன்னார்கள். அமீருல் முமின் அவர்களுக்கு மறந்து விட்டதா கிராத்து, குர்ஆன் மறந்து விட்டதா? அதனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஓத மறந்துட்டாரா? மறதியில் என்ன நடந்தது என்று இவர் சொன்னார் ஒரு வார்த்தை. புகாரியை பரட்டி பாருங்கள். அந்த வார்த்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும், கண்டவர்கள் கண்டார்கள். அவ்வளவு அவருக்கு தாங்க முடியாத அதிசயம். அவர் சொன்ன வார்த்தை, அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலை. அவர் சொன்னார், கண்டவர்கள் கண்டார்கள், நான் கண்டேன். அமீருல் முமின் கீழே விழுகிற நேரம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் முன்னாடி சஃப்லே அவருடைய கையை பிடித்தார். கையை பிடித்து முன்னாடி தள்ளி சலா தொழுகை என்றார். ஜசீரத்துல் அரபுடைய தலைவர் சுபஹானல்லாஹ், குத்தினால் என்னை பார்த்துட்டு தொழுக, மற்றது அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தள்ளி சலா அல்லாஹ் அல்லாஹ் ஜசீரத்துல் அரபுடைய தலைவர் ஜசீரத்துல் அரபு இல்லை, அதை தாண்டி போய்விட்டது. எகிப்து ஆட்சி எங்கேயோ போய்விட்டது. அவருடைய தலைவர் கீழே உள்ள சலாத்துன் ஹஃபீஃபா சுருக்கமாக அவர் தொழுவிக்கிறார். தொழுவிச்சு முடிஞ்ச உடனே ரத்தம் போகுது. கேட்டார் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, உலக வரலாறில் மகாத்மா காந்தி அசந்து போனார், பெரும் பெரும் தலைவர்கள் அசந்து போனார்கள், மேடையில் ஏறி பேசினார், ஒரு உமர் வேண்டுமே என்றார்கள். உமர் வேண்டுமே என்றார்கள். ஏன் தெரியுமா? ரத்தியல்லாஹு அன். அவர் ஒரு வார்த்தை கேட்டார், என்னை குத்தியது யார்? அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். ஷஹீஹுல் புகாரி 3700வது செய்தி என் ஞாபகம் சரி என்றார். அல்லாஹ்வுடைய நபியே அப்பாஸ் ரதியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் போறார், போய் பார்த்துட்டு சொல்லுங்க அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த இல்ஜ் முஹீராவுடைய இல்ஜ் யாரு? அடிமை. மதீனாவுக்குள்ள யாராவது வந்தா ரசூலாவுடைய மனைவிமார்கள் இருக்கிறனால ஹை செக்யூரிட்டி ஜோன், யாருக்கும் வரையலாது. பெர்மிஷன் கேட்கணும் தலைவர்கிட்ட. நான் அவனுக்கு நலவை நாடினேன். வெளிநாட்டிலேருந்து யாராவது உள்ள வந்து வேலை செய்யறதா இருந்தா அவங்க பெர்மிஷன் கேட்டு, நான் அவனுக்கு நலவை நாடினேன். அவன் உள்ள பூந்துட்டானா? ஒரே ஒரு வார்த்தை, உலகம் அசந்து போன ஒரு வார்த்தையை சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை புகழ இடம் தேடினார் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கையால் என்னை குத்த விடாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் கொள்கைவாதி? குத்திட்டான் என்று பதுவாவா? எப்ப அல்லாஹ்வை புகழ்வது அல்ஹம்துலில்லாஹ், எப்ப அல்லாஹு அக்பர் சொல்லுவது? அல்லாஹ் தந்த ஹிதாயத்துக்கு எவ்வளவு புகழணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எங்களை நேர்வழிப்படுத்தியாய் அல்லாஹ், உனக்கே அல்லாஹு அக்பர், நீயே பெரியவன் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும். இடம் தேடி தேடி தேடி சொல்ல வேண்டுமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. குத்தப்பட்ட உமர் பின் ஹத்தாப் என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதிரஜுலின் யத்அல் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவருடைய கையால் குத்த விடாமல் இந்த உமரை ஒரு காபிர் கையால் குத்து விட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றார். சுபஹானல்லாஹ். எது ஈமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது பொறுமை! 3 நாட்களில் அவர் கொலை செய்ய அவர் ரத்தம் போகிறது. புகாரியை பரட்டுங்கள். அவருக்குரிய ஆதங்கத்தோடு சொல்கிறேன், எப்படி இஸ்லாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மகனை கூப்பிடுகிறார், யா அப்துல்லா, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன். மிக சிறப்பான தோழர், மிக சிறப்பான வளர்ப்பு, மிக சிறப்பான அருமையான தோழர், ரசூலுல்லாஹ்வை அனுவனவாக பின்பற்றினவர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். பாப்பா கூப்பிடுகிறார், ஆட்சியிலே தன்னுடைய மகனுக்கு அதிகாரம் இல்லை. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். என் மகனுக்கு ஆட்சியிலே அதிகாரம் இல்லை. என்ன சொன்னார்? அப்துல்லா பாரத்தை சொன்னார், ஆயிஷா ரதியல்லாஹுன்ட போங்க, சலாம் சொல்லுங்க, சலாத்தை எத்தி வைங்க. சொல்லிவிட்டு ஒரு வேண்டுகோள், என்ன வேண்டுகோள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்தில் ஆயிஷா நாயுடைய வீட்டில் உமர் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார். நான் ஆசைப்படுகிறேன், கொஞ்சம் போய் பெர்மிஷன் கேளுங்க. அவங்க பெர்மிஷன் தந்தா மகனே என்னை அடக்குங்க, இல்லைண்டா முஸ்லீம்களுடைய மையவாடியில் என்னை அடக்குங்க. சுபஹானல்லாஹ். ஒரு வார்த்தை சொல்லுவார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை, அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். என்ன சொல்லுவார்? மகனை கூப்பிட்டு குல் உமர், ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்லுங்க, உமர் சொன்னார், வலா தக்குல் அமீருல் மூமினீன், அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்லாதீங்க, குல் உமர், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ். அதிகாரத்தோட அந்த இடத்தை உமர் கேட்கவில்லை ரதியல்லாஹு அன். அந்த இடத்தை அதிகாரத்தோடு நான் கேட்கவில்லை, அதுதான் அர்த்தம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதிகாரத்தோடு எனக்கு அந்த இடம் தேவைன்னு கேட்கல, அது ஆயிஷா நாயக்குரியது. எப்படி பணிவு பாருங்க. அவர் போய் சலாத்தை சொல்லி கேட்டால் அழுகிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு. அது அவருக்கு சொந்தமான இடம். சுபஹானல்லாஹ். இந்த மண்ணிலே ரௌதா ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலம். நானும் நீங்களும் போய் சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம். அடையாளப்படுத்தப்பட்டு எந்த ஈதும் இல்லை, எந்த திருவிழாவும் நடத்தப்படாது. இந்த உம்மத்திலே மிக சிறப்பான நபி அடக்கம் செய்யப்பட்ட இடம். நானும் நீங்களும் கடந்து வருகிறோம். மிக சிறப்பான ரௌலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது எனக்குரிய இடம், உமர் என்னை விட சிறந்தவர், அவருக்கு அது. சுபஹானல்லாஹ். 3வது நாள் சுருக்கமாக சொல்கிறேன், இது ஒரு 2-3 பேஜுக்கு இந்த ஹதீஸ் வரும், பிரட்டி படியுங்க. 3வது நாள் அவர் வீட்டுக்கு வருகிற மகன், 1வது நாள் கேட்டுட்டு வர்ற நேரம் அண்ணன் உங்க மகன் வந்தாச்சுன்னு சொல்ற நேரம் இன்னும் கொஞ்சம் எழுப்பாட்டி வைங்கன்றார். அவர் எழுப்பாட்டி வைக்கிற நேரம் மகன் என்ன சொன்னாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க, அது உங்களுக்கு வாப்பாண்டாங்க, என் தலையில உள்ள பாரம் நீங்கிட்டேன்டா. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வோட அடக்கம் செய்யப்பட வேண்டும். என்ன உணர்வு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன உணர்வு! சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் அழுது அழுது ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தலையை வைத்து கொண்டு, சின்ன புள்ள வாப்பாவுடைய மடியில தலையை வைத்து தடாவி தடாவி பேசுற ஒரு சம்பாஷனை சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட இருக்க தலை ரசூலுல்லாஹ்வுடைய மடியில செல்லமாக அவர்கள் செல்ல பிள்ளை போன்று மதீனாவிலே சில நாட்கள் நடந்தது. சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், மடி எங்கே? அல்லாஹ்வுடைய தூதருடைய ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய மடியிலே அவருடைய தலை. ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார். இன்றைக்கு யா ரசூலல்லா, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பாக்கியத்தை தந்தார். மறுமையிலே நீங்கள் போனால் நபிமார்களோடு இருப்பீர்கள். நாங்கள் யார் யார சுழல்லா? உங்களோடு எப்படி இருப்பது யார சுழல்லா? என்ன செய்வது யார சுழல்லா? உங்களை எல்லாம் பார்க்க வர முடியுமா? சொர்க்கத்திலே பெற முடியுமா? மடியிலே படுத்துக்கொண்டு செல்லமாக ரசூலுல்லா மடியிலே படுத்துக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை தைரியம் உங்களுக்கு வரும். தகஜத்துடைய தொழுகை இந்த சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய உறுதியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த கயவர்கள் இந்த இவர்களுக்கு எவர்களுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எது நடந்தாலும் இந்த பள்ளிவாசல் கட்டுகிற நேரம் நான் இந்த பள்ளிவாசலுடைய முன்னோர்கள் இதுக்கு முன்னோடியாக நின்றவர்களை நான் கட்டாயமாக ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். அதனுடைய தார்மீக கடமை. அவர்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டார்கள், அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். நானும் நீங்களும் காப்பட் போடப்பட்ட ரோட்டில் இன்றைக்கு ஜமாத் சத்தியத்தை சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் சாரியை சுத்தி வைத்துக் கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல், எப்பொழுது அடிப்பார்கள் என்று தெரியாமல், எசிடிகளை ஊதுவார்கள் என்று தெரியாமல் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது அல்லாஹ்வுடையார்களே. அவர்களை எப்பொழுதும் மறக்காதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த நன்றி கடன் உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படித்தான் இந்த ஜமாத்துகள் உருவாக்கப்பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சௌபான் ரலியல்லானவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து கொண்டு, எப்படி யார ரசூலுல்லாஹ், உங்களோடு இப்ப மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன், மறுமையிலே சொர்க்கத்தில் உங்க கிட்ட வர இயலுமா? அல்லாஹ் வகை அறிவித்தான் உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன அறிவித்தான்? சாலிஹானவர்கள், அதாவது நபிமார்கள், அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ஆயத்தை எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறதில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் என்ன, யாரை யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் எதிர்பார்த்தது உலகத்தில் மட்டுமல்ல, ஜனாசாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் ஒருவரை கூப்பிட்டு சொல்கிறார், பிறகு சொல்லுவார், நான் நினைத்தேன் உமர் பின் ஹத்தாப் உமர் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார். ஏன் தெரியுமா? ரசூலுல்லா அடிக்கடி சொல்லுவார்கள், நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் நடந்தோம், நிச்சயமாக அவர் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவார் நான் நினைத்தேன். ஆச்சரியம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுக்கு 63, அபூபக்கர்களுக்கு 63, உமர் பின் ஹத்தாபுக்கு 63, மூன்று பேரும் 63, மூன்று பேரும் அந்த இடத்துல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிக்க நினைத்தால் அவன் சிறப்பிப்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொண்டால் அவன் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கு எதுவும் பண்ண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எது தீனுல் இஸ்லாம் என்று விளங்கினால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கொள்கை வளர்ந்து விட்டது இல்லை, இன்னும் வளர வேண்டியிருக்கிறது, எக்கச்சக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படித்தான் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைத்தான். ஒரே இடத்தில், ஒரே மாதிரி, ஒரே வயசில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன், அல்லாஹு தூய்மையானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்தவர் உஹது மலையில் எப்பயோ வாக்கிங் போற நேரம், உஹது அசையிற நேரம் ஒருவர் ஷஹீத் என்று சொன்னார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஹிஜ்ரி அப்பொழுது 23. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 23. அடுத்தவர் யார்? அவருடைய தாடி நீளமாகி விட்டது, வெள்ளையாகி விட்டது, அவருக்கு வயது 80 தாண்டி விட்டது. எல்லாரும் 63 போய்விட்டார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லான் அவர்கள் 81 என்று நினைக்கிறேன். என் ஞாபகம் சரி என்றால் 81 வயது. அவருடைய தாடி நீளமாகி ஆட்சி செய்கிறார் ஹிஜ்ரி 35 ஆண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஹது மலைக்கு மேலே இருந்து உஸ்மான் உங்களை கொல்லுவார்கள் என்றார் ரதியல்லாஹு. உங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். நான் சொல்லக்கூடிய வாசக அமைப்பில் வரவில்லை. 2 ஷஹீதிகள் உஹது மலைக்கு மேல் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஹார்ட் அட்டாக்லையோ வேற நோயிலையோ அபுபக்கர் ரதியல்லாஹு சாதாரண மூத்தான மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் 81 வயசாகி மூத்தாக மாட்டார்கள். அவரை கொல்லுவார்கள். என்ன நடந்தது என்று வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். மேல கூரையால் தான் இறங்கினார்கள். ஆட்சியாளரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினார்கள். பள்ளிகளை முனாஃபிக்கள் தொழுவிக்க ஆரம்பித்து விட்டான். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூரையால் இறங்கி தாடியை பிடித்தார்கள். உஸ்மான் அலியுடைய மனைவியுடைய கையை வெட்டி கொண்டாந்து காட்டினார்கள். அவர் ரொம்ப பரிதாபமான நிலைமை அவருக்கு தெரியும். கொல்லுவார்கள் என்று தெரியும் அல்ல, அப்படி இல்லையா? உணர்வு பூர்வமான சம்பவம். நீளமாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதற்காக முடிக்கிறேன். அவர் அந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னார்களா? சும்மா சொன்னார்களா? தேவையில்லாமல் சொன்னார்களா? இதுக்கெல்லாம் காரணம் உண்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எக்கச்சக்கமான வரலாறுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவைகள் எல்லாம் கண்கூடாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை ஞாபகப்படுத்தி மௌத்தாகின வேளையை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அபூதல் ஹிஃபார் ரதியல்லாஹு அவர்கள் யார் தெரியுமா? அதாவது இது கொள்கைவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு மௌலவி ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு மௌலவி இன்னொரு கருத்தை சொல்லுவார். அந்த கருத்துகள் அகீதாவில் இல்லை, மஷாலாக்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தக்லீதுவாதிகள் அல்ல நாங்கள். ஒரே கருத்தில் இருக்கணும் என்று எந்த இதுவும் இல்லை. தலைவர் சொன்னால் எல்லாரும் ஒரே கருத்து, அப்படி இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஹ்லாசு கேட்ப என்னுடைய உஸ்தாத் அவர் விரலை நீட்டுவார், நான் விரலை அசைப்பேன். எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய கிதாபில் என்ன சொன்னார்கள்? விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னார். ஷேக் அல்பானுடைய நல்ல மாணவர் ஷேக் ஆதில் அல் முக்பில் ரஹமத்துல்லாஹி அலை அவர் பின்னாடி வந்து அவர் ஒரு ஆய்வு பஹசு பண்ணி எழுதினார்கள், இல்லை விரலை நீட்டுவது சகி என்று. அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ், அதாவது இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது, கருத்து வேற்றுமை வரலாம். அபூதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட வரலாறு, புகாரி முஸ்லீம் நிறைய கிதாபுகள் வருகிறது, ஒவ்வொரு பகுதியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அபூதல் ஹிஃபாரியை நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர். அவருடைய தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. கடுமையான வெயில் காலம், அகோர வெயில் அடிக்குது. அந்த காலத்தில் யாரும் யுத்தத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் போப்புகளை கேட்பாங்க, யார் வரல? லிஸ்ட் வரும், முனாஃபிக் லிஸ்ட்லாம் வந்துடும். இன்னால் வரல, இன்னால் வரல. காப் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர் தவறு, அவர் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் அவர் போயலாம் போச்சு. அந்த யுத்தம் தபூக்கு போற டைம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ்? அபூதர் இல்லை என்றார்கள். அபூதர் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத நேரத்தில் காண இயலாது, தூரத்தில் ஒரு மனிதர் ஆடி ஆடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் அபூதர்ராக இருக்கலாம் என்றார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது அபூதர்ராக இருக்கலாம். கிட்ட வருகிறார், தெரிகிற எல்லாத்துக்கும் அபூதர் அல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார், எம்ஷி வஹ்தா, தனியாக நடந்து வருகிறார், தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனியாக நடந்து வருகிறார் அவர், அங்கே வருகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக அடக்கம் செய்யப்படுவார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் வரலாறுகளை நீட்டமாக பேசவில்லை, நான் டிரெக்டாக வருகிறேன் கடைசி பகுதிக்கு. என்ன பகுதி? அபூதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஃப்தி, ஷாமுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பில் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர். அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு மறக்க முடியாமல் இருந்தது. அந்த சம்பவத்தை வைத்து அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். என்ன ஃபத்வா தெரியுமா? யாரெல்லாம் சொத்து செல்வங்கள் சேர்க்கிறீர்களோ அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் தர்மம், அதாவது சாப்பிடுவதற்கு தேவையானதை வைத்து, உடுப்பதற்கு தேவையானதை வைத்து, மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் பண்ண வேண்டும், மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும். ஃபத்வா, பெரிய பிரச்சனை ஷாமுலே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கூப்பிடுகிறார் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அபூதல் கிஃபாரியை உட்கார வைத்து அவரோடு பேசுகிற மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அபூதல் கிஃபாரி ஒரு சிறப்பான ஒரு தோழர், ஃபத்வாவை பிழையாக கொடுக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிழையாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா பிழைக்கும் சரி போடுகிறான். ஒரு கூலி, இஹ்லாஸ் இருந்தால் ஒரு கூலி, சரியாக சொன்னால் ரெண்டு கூலி, அது பிழை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் காரணம் அந்த பிழைக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? உஸ்மான் ரலன் குர்ஆன் ஆயத்தை எடுத்து எல்லாம் காட்டுகிறார். அவர் வேறு விதமான ஹதீஸ்களும் ஆயத்துகளையும் எடுத்து காட்டுகிறார். அவைகளெல்லாம் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அபூதல் கிஃபார் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹோட போற நேரம், ரசூலுல்லா சொன்னார், அபூதல் கிஃபாரியை பார்த்து இது கங்கால வராதீர்கள் என்றார்கள். இது கங்கால வர வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார்கள். முன்னாடி போனால் திரும்ப ரசூலுல்லாஹ் வந்த உடனே அபூதல் கிஃபாரிக்கு எழுதுறாங்க. கேட்டார், யார் ரசூலுல்லாஹ்? சத்தம் கேட்டது யாரோடு பேசினீர்கள்? ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார், அபூதல் நீங்கள் கேட்டீர்களான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஆமா. ரசூலுல்லாஹ் பார்த்து அபூதல் கிஃபார் சொன்னார், கேட்டேன் என்றார். அது ஜிப்ரீலோடு நான் பேசினது என்றார். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள், அபூதர் உகது மலையை காட்டி சொன்னார்கள், இந்த மலை அளவு, இந்த மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றி என்னிடம் தந்தால் 3 நாட்கள் அதை என்னிடம் வைப்பதை, என்னுடைய அதாவது கடன்களை அடைப்பதற்கு வைத்த சொத்துக்களை தவிர அதை என்னிடம் வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த செய்தி இவருக்கு எப்படி பதிஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை காதால் கேட்டவருக்கு அது மறக்க முடியுமா வாழ்க்கை? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் இதை என்னோடு இருப்பதை விரும்பவில்லை என்றார். ரசூலுல்லாஹ் சொத்தை விரும்பவில்லை, தர்மம் கொடுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் கனிமத்துகளை பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து புடவை அப்படியே நீட்டினார். ரசூலுல்லாஹ் போட்டுக்கொண்டே போனார்கள். போட்டால் அவருடைய புடவை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. தூக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன் என்றாங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தூக்க மாட்டேன்டாங்க. பக்கத்தில் ஒரு தோழர், நீங்கள் கொஞ்சம் தூக்குங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் அவரை சொன்னாங்க, தூக்க வேணாண்டாங்க. அவரே தூக்கி கொள்ளட்டும்டாங்க. அவர் ட்ரை பண்ணி எடுத்து தூக்கிட்டு போனார். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு ஆசை சொத்தை எடுத்து போனார். ரசூலுல்லாஹ் சொத்தை சேர்க்க விரும்பவில்லை. உஸ்மான் பின் அஃபான் பெரிய பணக்காரர், தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை, அதுக்கு தடை இல்லை. அபூதல் கிஃபாரி, அபூ ஹுரே வுலுவுடைய அதிசயம் அறிவித்தவர் யார்? அபூ ஹுரே ரலியல்லாஹு அவர்கள் தான் வுலுவுடைய அதிசயம் அறிவித்தார். இதுவரைக்கும் வுலு செய்ய வேண்டும் என்று அறிவித்தார் சஹீஹ் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் எப்படி வுலு செய்வார் தெரியுமா? ஒளிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு காட்டாமல் இதுவரைக்கும் உலவு செய்வார். ஏன் செய்வார் தெரியுமா? அவர் அறிவித்த ஹதீஸ் குர், அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த மைதானத்திலே அல்லாஹ் எழுப்புவானே, ரசூலுல்லாஹ் அடையாளம் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? ஹவுல் கௌசர்ல இருந்து உலு எடுத்த உறுப்புகள் எல்லாம் மின்னும், உர முகஜிலின், அது மின்னிக் கொண்டிருக்கும். அதனால் இதுவரைக்கும் தான் ரசூலுல்லாஹ் உலு எடுக்க சொன்னாங்க. இதுவரைக்கும் எடுத்த மின்னுமே எந்த எடுத்தார்? அவருடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை நானும் நீங்களும் பின்பற்ற சொல்லவில்லை. ஹதீஸ்களை கேட்டவர்கள் அந்த ஆர்வத்தின் பேரால் சில வேளை சில இடங்களில் அப்படி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதல் கிஃபாரிக்கு உஸ்மான் பின் அஃபான் என்ன ரதியல்லாஹு என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் ஃபித்னா ஊர் முழுக்க பிரச்சனை, ஃபத்வால பிரச்சனை, கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்றீர்களான்னு கேட்டார். கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்கிறீர்களா? அபூதல் கிஃபாரி உடனே முடிவெடுத்தா, நான் போறேன்டா. எங்க வாழ்ந்தார் தெரியுமா? வரலாறை புரட்டுங்கள், ஆச்சரியமான வரலாறு. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ மக்கள் பயணித்தாலே தவிர அந்த பாதையில் யாரும் வராத ஒரு வெட்ட வெளி. அவரும் அவருடைய மனைவியும் வீடு அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார். ஆச்சரியமான கடைசி நேரம், அவருடைய கடைசி நேரம் அவங்க மனைவி சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றா, சக்கராத் வேதனை விளங்குது, அவர்கள் கண் கசக்கிறார்கள். அபூதர், உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே, உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே. அவர் சிரிக்கிறார், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். மனைவிட்ட சொல்றார் ஒரு வார்த்தை, எப்படி நம்பிக்கை என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க ரெண்டு பிள்ளையும் மௌத்தா போயிட்டு தானே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரெண்டு பிள்ளைகளை கொடுத்து, ஒரு பிள்ளையை கொடுத்து மௌத்தா போன பிறகு பொறுமையாக நின்றா சுவர்க்கம். எதுக்கு கவலை? ரெண்டு புள்ள போச்சேமா, மௌத்தாகிட்டு சுபஹானல்லாஹ். சக்கராத்துடைய வேதனையில் அவர் என்ன பேசினார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பேசினார். எங்க ரெண்டு பிள்ளைகளும் மௌத்தாக பொறுமை காத்தோமே, எங்களுக்கு அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லிட்டு அவங்க அதுக்கால அல்ல. அவர் எதுக்கு தெரியுமா? அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை அவருக்கு அந்த நேரத்துல. உங்களுக்கு தொழுவிக்க அவர் உடனே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் எப்பொழுதும் சொல்லுகிற நேரம் என் தோழர் சொன்னார் என்று சொல்லுவார். ஹலீல் ரசூலுல்லாஹ் எப்படி அழைப்பார் தெரியுமா? என் தோழர் சொன்னார், என் நண்பர் சொன்னார், மகன் பொண்டாட்டியை பார்த்து சொன்னார், என் நண்பர் சொன்னார். ஒரு சபையில் என்ன சொன்னார்? நான் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. அவர் சொன்னார், உங்களில் ஒருவர் ஒரு வெட்ட வெளியில் மரணிப்பார், அந்த நேரத்திலே அவரை ஒரு முஸ்லீம் ஜமாத் வந்து அடையும், அவருக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள். அபூதல் கிஃபார் ரதிலான் சொன்னார்கள், என் தோழர் சொன்னார், அந்த சபையில் உள்ள எல்லோரும் மரணித்து விட்டார்கள், நான் மட்டுமே பாக்கி. அல்லாஹ் மீது ஆணையாக அது நானாக இருக்கும், அது நானாகத்தான் இருக்கும். எல்லோரும் போய்விட்டார்கள், அந்த சபையில் உள்ளவர்கள் எனக்கு ஞாபகம், அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி மூத்தாகிட்டார்கள். அபூதர், நான் நிற்கிறேன், நீங்கள் வெளியே போய் வாங்க. வெளியே கட்டாயமாக அல்லாஹ் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அனுப்பி வைப்பார். அவங்க மனைவி வெளியே போகிறாங்க, பார்க்குறாங்க, இல்லை திரும்பி வர்றாங்க, பார்க்குறாங்க, பல தடவைகள். அதுவும் அது ஹஜ்ஜுடைய காலம் இல்லை, மக்கள் வந்து போவதற்கு ஆச்சரியம். ஒரு கூட்டம் வருகிறது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, அவங்க கையை காட்டி சைக்கிளை செய்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்க உள்ளவர்கள் கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு முஸ்லீம் ரஜுலுன் மினல் மூமின்களை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் இப்படி இதில் இருக்கிற வாங்க என்று கூப்பிடுறாங்க. அவங்க உம்மா அத பொண்டாட்டி, அவங்க கேட்கிறாங்க, மண் யார்? அபூதர், அபூதர் என்று சத்தம் வந்த உடனே இவர்கள் போறாங்க. அங்க யாரு தெரியுமா? இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு, அவரோட உள்ள தோழர்கள் அங்க நிக்கிறாங்க. அங்க ஓடி போறாங்க. அபூதல் கிஃபாரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சு போட்டு அவருடைய ஃபத்வாவில் எந்த மாற்றமும் இல்லை, அவருடைய கருத்தை சொல்கிறார். நான் மௌத்தாகினா ஆட்சியில் உள்ள யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது, கண்டிஷன். அவருடைய பிடிவாதம், நோ ப்ராப்ளம். அவருடைய பிடிவாதம் அது இஸ்லாம் இல்லை, அதாவது அவர் சொல்ல அவருடைய கருத்து, அதுக்கான அவரை திட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு தோழர், நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஆட்சியில் சன்மானம் பெற்ற யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது. ரெண்டாவது கண்டிஷன், ஆட்சியில் கவர்மெண்ட்ல பதவி எடுத்தவர் சன்மானம். இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு, அபு அப்துர் ரஹ்மான் அவர்கள் எந்த சன்மானமும் பெறாதவர், அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி முன் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு வேண்டுகோள் பேசினார், சுபஹானல்லாஹ். அவ்வளவு பேரும் அழுதார்கள். அபுதல் கிஃபாரி சக்கராத்திலே, நான் யாரிடமும் எதுவுமே கேட்கவில்லை, வாழுவதற்கு எதையுமே கை நீட்டு கேட்கவில்லை, ஆனால் இப்பொழுது ஒன்றே கேட்கிறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் கஃபனை தருவீர்களான்னு கேட்டேன். என்னுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு, என்னை அடக்குவதற்கு, கஃபன் இடுவதற்கு கஃபனை தருவீர்களா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவரை அடக்கினார்கள். ஒரு வாரத்திலே, இன்னும் கொஞ்ச நாளிலே இப்னு மசூத் ரழியல்லாஹு தொழுவித்தவர் அவர் மரணிக்கிறார். வரலாறை புரட்டிப்பார்கள். முன்னறிவிப்புகள், அவர்கள் எப்படி கல்வுகளை சுமந்திருந்தார்கள், எப்படி நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால், கவனமாக இந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தால் நழைக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவருடைய ரஹ்மத்தால் என்னையும் உங்களையும் மரவணைக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த பிரச்சனை, இது ஒவ்வொன்றையும் சொல்லுகிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அந்தந்த பிரச்சனைகள் சிக்கிறவர்கள் அதில் இருந்து விடுபட்டு திருந்தி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பது. சர்வசாதாரணமாக ஊர்களுக்கு போனால் கொள்கை பேசுகிறார்களாம், செக்கை பவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் மோசடி, எக்கச்சக்கமான பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவில் கேட்கிறார்கள், ஜனாசாவுக்கு கடன் உண்டான். அந்த நேரத்திலே ஓம் என்றார்கள், ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அபூ தர்தா ரதியல்லாஹுன்னு நினைக்கிறேன், அவர் கையை உயர்த்தி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் கடனை அடைக்கிறேன். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அவரை சந்திக்கிறார். அபூ தர்தா, என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்பத்தான் நான் கடனை அடைத்தேன். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்பொழுதுதான் அந்த ஜனாதா ராகத்து அடைந்தது என்றார். அடக்கினது நேத்து, இப்பொழுதுதான் அது ராகத்து அடைந்தது என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் வைத்து மோசடி செய்து எந்த கொள்கையில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு போகலாம் என்று நினைக்காதீங்க, ரொம்ப டேஞ்சரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொள்கை என்றால் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டியது, அதுதான் கொள்கை என்று.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உலகத்திலே அப்படிப்பட்ட வரலாறே இல்லை. போய் இணையதளத்தில் சட்டலைட் போட்டோ, நாசாவுடைய தனி ஆய்வு புராத் நதியை பத்தி இருக்கிறது, நாசாவுடைய சட்டலைட் இருக்கிறது. புராத் வத்தி பழங்காலத்து பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தங்கம் வரவில்லை. தங்கம் வந்ததாக வதந்தியை போட்டு விடுவார்கள். தங்கம் வரவில்லை. ரிப்போர்ட்ஸ்களும் அந்த போட்டோகளும் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபேக்கும் இருக்கிறது, பொய்யான தகவல்களும் இருக்கிறது. அக்யூரேட்டான தகவலை உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். எவ்வளவு வத்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் புகாரியில் சொன்ன, புகாரியில் வந்த ஹதீஸ், புராத் வத்தி தங்கம் மலை வெளிவரும், நீங்கள் யாரும் அங்கே போக வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நாங்கள் மௌத்தாக முன்னாடி அது நடக்கலாம். அல்லாஹ் இப்படி எக்கச்சக்கமான ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ் காலத்திலும் பின்னாடி நடக்கக்கூடியதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், இவைகள் எல்லாம் எங்கள் ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை உறுதி செய்வதற்கு. இந்த முன் அறிவிப்பு ஒவ்வொன்றும் ஏதோ கேட்டோம் என்பதற்கு இல்லை. இது சொன்னால், இது நடந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு என்று அந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டு அது கேட்ப எங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு. இந்த வெள்ளிக்கிழமை தியாரியிலே ஒரு நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு போனேன், நல்லா இல்லையார்களே. அந்த நிக்கா மஜ்லிஸிலே ஒரு சிலர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கினார்கள். பிரச்சனையை உண்டாக்கியதுக்கு பிறகு வேறு விதமான வதந்திகளை எல்லாம் பரப்புகிறார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய மட்டும் பரப்புங்கள். ஒன்றை மட்டும் சொல்கிறோம், ஒன்றை மட்டும் சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த புயல் வீச ஆரம்பிப்பு ஒவ்வொரு ஊடு கூட தட்டுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத்தை அழிக்க முடியுமா? அவர்கள் அழித்தார்களா? எவ்வளவெல்லாம் செய்து பார்த்தார்கள். பூச்சாண்டிகள் வந்து தொடை நடுங்கிகள். யாருக்கு பயம்? சம்பளத்துக்காக வேண்டி நிர்வாகி சொன்னா எந்த கேவலத்தையும் செய்வார்களா? ஜனாசாவை கொண்டு போய் வச்சா ஜனாசாவுக்கு ஹசரத் துவாதுவாராம். அடா, உங்களுக்கு யாரும் ஓது சொன்னது? அவ்வளோ இறக்கமா? இறக்கம்னா ஒரு மூலையில் போய் ஓதிட்டு இருக்கீங்களே. இல்லை, நாங்கள் தான் ஓதுவோம். எதுக்கடா ஓதுறீங்க? நிர்வாகி சொன்னதுக்காக வேண்டி அந்த சம்பளத்துக்கு தான் செய்றீங்களா? அவர் மகம் ஓதுவாரு, உங்களுக்கு தானே, நீங்க ஓதுங்க. இப்படி எல்லாத்திலையும் வந்து குறுக்க பாஞ்சு வெக்கமா இல்ல, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல. அட இன்னொத்தனுக்கு துவா ஓதுறதுக்கு அவன் வேணான்னு சொன்னா நீ இருக்கடா துவா ஓதுற இறை தூதரா, நீங்க துவா ஓத முன்னாடி வந்துருவாரா? வெக்கம் கட்ட பொழப்புகள் இவர்கள் வந்து பயமுறுத்த வர்றார்களா? எத்தனையோ ஊர்களில் பிரச்சனை சந்தித்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொள்கைவாதிகள் போறேன்ட அண்டைக்கே போய் சத்தம் இல்லாம புள்ள குட்டியோட வாழும் ஓண்டி கொதவ போட்டுட்டு இருக்கணும். ரத்தத்தை கண்டவர்கள் நீ கிட்டே நிக்க மாட்டீங்க. அதனால பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் நிக்காது. பள்ளிவாசல் முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் மேடை போடுவோம். நாங்க எப்பயும் சட்டத்தை மீறி நடக்க மாட்டோம், அராஜகம் பண்ண மாட்டோம், ரவுடித்தனம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ரவுடித்தனங்கள்ட்ட இல்ல, சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தோடு வருவோம். உங்க ஊர்ல அடுத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? அன்றைக்கு 5, 10, 15 ஜும்மா 2 நாள் வரும். அப்படியே வரப்போக்கல எண்ணிக்கோங்க. வெளியூருக்கு போய் வருவாங்களே, சவுதிக்கெல்லாம் வருவாங்களே, அடுத்தது வர்றவெல்லாம் வீட்டுக்குள்ள வாப்பா உம்மா மத்த கொள்கையில நிக்கிற நேரம் தட்டி சொல்லுமா, இது இல்லை இது. இன்னைக்கு 10 இயர்ஸ்ல எண்ணி பார்த்தா அவன் நிறைய பேர் அங்கதான் இருக்கிறாங்க. அங்கிருந்து பயம்லாம் கேட்டு திருந்தி வந்து இங்க கொள்கை புரட்சி செய்வார்கள். அவர்கள் உங்களை காரி துப்புவார்கள் திருந்தி தௌபா செய்யாத பட்சத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அராஜகம் பண்ணுவதற்கு சிலர்கள் களமிறங்கி சென்டர் பிளேஸ் பள்ளியில எல்லாம் இது பண்ணினார்கள். பயந்து போனா நாங்க பள்ளிக்கு தொலை வர மாட்டோம், தைரியமா வருவோம், தனியாக நடப்போம். ஏன் தெரியுமா? ஷஹாதத்தை எதிர்பார்த்தவர்கள் நாங்க, அந்த மரணத்தை எதிர்பார்த்தவங்க. அதனால சம்பளத்துக்காக வேண்டி தொட்டை நடுங்கி மாறி நிக்கிறவர்கள் பொய் பிரச்சாரமும் பூச்சாண்டித்தனத்தையும் காட்டி ஊர்ல உள்ள மக்களை பயமுறுத்துறீங்களா? அது வேற மக்களை தௌஹீதுவாதிகள்லாம் அப்படி பயமுறுத்த இயலாது. அப்படி பயந்தான் கோழிகளும் இல்லை, நின்று சாதித்து தான். அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து எண்ணி பார்த்தீங்கன்னா எங்க இங்க மக்கள் கூடுறாங்க, அங்க குறைய பேர் கூடுறாங்க. ஜேபி கூடிச்சண்டா இன்னொரு கட்சியில் குறைய தானே கூடுது. இங்கே கூடினா எங்கே குறையுது? உங்கள்கிட்ட குறையுது. இன்னும் குறைஞ்ச பிறகு உங்களுக்கே மோதல துப்புவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால அந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். அவர்களுக்கும் இது செய்தி ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை செய்கிற நேரம் எங்களுக்கு தான் நன்மை. ஏன்டா அந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கின பிறகு தாடியே இல்லை, தௌஹீது பக்கமே வந்திருக்க மாட்டார் ஆள் வந்து பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே பூந்து அராஜகம் பண்ணுறாங்களே, நல்ல இருப்பானா? யாரு காரி துப்புறது? உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை ஹசரத்ன்றாங்க, அது கூட இல்லாம போச்சே. பேரு வழியில சேகநாயகன் சேகநாயகம் என்றாங்க. ரெண்டு பேரை குத்தின பிறகு பொம்பளையில் ரேடியோல பேசினாங்க. அங்க வேறு வழியில் அடுத்த நாள் ரேடியோ போட சேக நாய் என்றார்கள். ஒரு பொம்பளை பேசின பிறகு எல்லா ஆம்பளையும் வந்தார்கள். நாயகத்துக்கு நாய் என்று பேசின பிறகு ஒரு பொம்பளை தைரியமும் சூடும் சுரணை ஆண்களுக்கு வந்தது, முன்னாடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை பத்த வைத்தார்கள். அடுத்த ஜும்மா என்னுடையது, அடுத்த நாள் மைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பள்ளிவாசல் இடம் போடாமல் போனது. வந்து பயந்து யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை பெருக்கி கொடுத்தார். இது நடக்க நடக்க நடுவுல உள்ளவன் இங்க வந்து உண்மையே தானே சொன்னீங்க, சரியா தானே பேசுனீங்க, இதா தானே சொன்னீங்க ஹஸ்ரத் என்று கேட்கிறார். நான் ஒரு துவா சொல்றேன், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா குர்ரத்தாயுனி வஜால்னாலில் முத்தகீன இமாமா, இப்படி ஓதுறீங்களே பள்ளியில. இது குர்ஆன் உள்ள சிறப்பான துவாவே. 5வது ஆண்டு புள்ள ஆமீன் சொல்றானே, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? இது நான் கேட்க வேண்டிய துவா, நீங்க கேட்கற துவா கட்டாயம் கேட்கணும். இது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஸுர்ரியா, யாருலா என் பொண்டாட்டி புள்ள கூட்டிட்டு போற நேரம் கண் குடிச்சி தந்துரியாலா? நீங்க இப்படி துவா கேட்கிற நேரம் 5வது ஆண்டு போடி ஆமீன் சொல்றானே என்று கேட்டா இதுக்கு பதில் இல்ல. எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் குர்ஆன் ஆயுன்னு சொல்லவில்லை, தஜ்வீத் பிள்ளை பக்கத்தில் ஒரு மதனி அவர் சொன்னார், அவர் அப்படியே ஒழுங்காக தான் சொன்னார். நான் சொன்ன ரெக்கார்டிங் இருக்குது, கேட்டு பாருங்க. சாபம் விட்டு கொள்வோமா அப்படி சொல்லலண்டு. அட பாவி தஜ்வீது பிடிக்கிறே, சரி தஜ்வீதில் எதன்னு வைகளே, அப்படி நடக்கவே இல்லை, சரியாக தான் ஓதுறோம். அட உனக்கு வே அதை பிடிக்க தெரியுதுண்டா, ஓதினது பிள்ளையண்டு சாதாரண 5வது ஆண்டு பிள்ளைக்கு விளங்கிருமே. நீங்கள் ஓத வேண்டியதை இது அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டாந்து அல்லாஹ் சொன்ன துவா 5வது ஆண்டு பிள்ளையை கேவலப்படுத்துற மாதிரி ஓதினா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை விளங்குது தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எங்கள் அனைவருக்கு இதாயத்தை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கடமைகள் இன்னும் முடியவில்லை, பிரச்சாரம் ஓயவில்லை. லைட்டை போட்டுட்டோம், ஷெட் அடிச்சிட்டோம், எல்லாம் சரி, பள்ளிவாசல் சரி, இதுக்குள்ள மட்டுமில்லை பிரச்சாரம். வெளியே இறங்குங்க, ஸ்டேஜை போடுங்க, தெரு தெருவா போடுங்க, அப்பாவி மக்களை காப்பாற்றுற பொறுப்பு எங்களுக்கு உண்டு, அவர்களை கொண்டு வந்து சத்தியது இஸ்லாத்தின் பக்கம் சேர்க்கிற பொறுப்பு. அதை மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லவே இல்லவே இல்லை. அந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி மூச்சு வரைக்கும் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாஹரதம் அல்ஹம்துலில்லாஹ்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 1010. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என துவங்கும் 112 அத்தியாயம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த அத்தியாயம் குர்ஆனின் 1/3 சமமானதாகும் என்று கூறினார்கள். புகாரி 5013. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், ஓர் இரவில் குர்ஆனின் 1/3 ஓதி முடிக்க உங்களில் ஒருவர் சக்தி பெறுவாரா என்று கேட்டார்கள். அவ்வாறு ஓதுவது அவர்களுக்கு சிரமமாக இருந்ததால், இறை தூதர் அவர்களே, எங்களில் எவர்தான் இதற்கு சக்தி பெறுவார் என்று நபி தோழர்கள் கேட்டனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற அத்தியாயம் குர்ஆனில் 1/3 என்று கூறினார்கள். புகாரி 5015.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர். மன அமைதி விசேட தொடர்.

واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மன்னரையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்க

0: கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன், கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள். என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அஹமத் நஸாயி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅத் ரலியல்லாஹுனுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வினுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஅத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஅத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஅதாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆறத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை அந்த தன்மை, அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பியார், தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பியார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். புகாரியில் 1338 நபி மொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி, உலக கல்வி.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimwanoli.com.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سورة مريم உடைய இரண்டாவது வகுப்பு. இதுவரை சூரா மரியம் தரக்கூடிய வசனங்களில் முதல் 6 வசனங்களுடைய விளக்கத்தை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை ஏன் கொண்டு வருகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பை எப்படி ஆக்கினான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெற்ற படிப்பினைக்கு பிறகு அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என்னுடைய வாரிசை நீ அதிகப்படுத்து, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலிருந்து வாரிசை உருவாக்கு, நான் அதை பயப்படுகிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? தன்னுடைய இயலாமையை கூறி அழைத்தார்கள். அவர்களுடைய இயலாமை என்ன? வயோதிகம். இன்னொரு இயலாமை, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் கிடையாது, ஆக்கிரன். அவர்கள் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருந்தார்கள். இந்த இரண்டு பலகீனத்தோடும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையில் தனக்கு குழந்தை வேண்டும் என்று உறுதிப்பட அல்லாஹுவை வேண்டினார்கள். அல்லாஹுடைய பதில் எப்படி அமைந்தது? சூரா மரியமுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, யா ஜக்கரியா, அல்லாஹ் அழைக்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே. இது யாருடைய அழைப்பு? அல்லாஹுவின் அழைப்பு. ஆனால் யாரின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு? ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் அமைக்கக்கூடிய அழைப்பு. ஏன்? இது போன்று குர்ஆனிலே அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்புகளாக மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் மலக்குகளுடைய துணையின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான். ஏன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் எந்த மலக்கின் துணை இல்லாமலும் நேரடியாக அல்லாஹ் பேசினான். மற்ற எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் மலக்குகளின் துணையோடுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியின் மூலமாக செய்திகளை அறிவித்தான். இப்ப யா ஜக்கரியா என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் நேரடியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான் என்று பொருள் அல்ல. ஒரு மலக்கின் துணை மூலம் அல்லாஹ் அழைக்க கூறுகிறான் யா ஜக்கரியா என்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்றுதான் மற்ற நபிமார்களுக்கு எப்படி வஹி கொடுக்கப்பட்டதோ அது போன்றுதான் ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் வஹியை கொடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக ஒரே சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசினான். எப்போது? மிஅராஜ் இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினான். பி தூனி வாசித்தா, எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அழைக்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உனக்கு ஒரு குழந்தையை நான் நற்செய்தியாக கூறுகிறேன், அவருடைய பெயர் யஹ்யா, ஆண் குழந்தை அது. இன்னா நுபஷ்ஷிரு, உனக்கு நற்செய்தியை நான் கூறுகிறேன், பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் இது போன்ற பெயருடையவர் யாரும் இல்லை. அதாவது இதற்கு முன்னால் இது போன்ற பெயரை நாம் யாருக்கும் சூட்டவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இந்த வசனத்தில், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையுடைய பதிலாக நான் ஒன்றை கொடுக்கிறேன். உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அருளின் மூலமாக உங்களுடைய வயது தளர்ந்தாலும் உங்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லை என்றாலும், என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அழைத்த காரணத்தால் உங்களுக்கு நான் ஒரு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறேன். அந்த குழந்தையுடைய பெயரும் யஹ்யா தான். அந்த பெயருக்கு அந்த பெயரை இதற்கு முன்னால் யாருக்கும் நாம் சூட்டவில்லை. அந்த பெயரோடு இதற்கு முன்னால் யாரும் இந்த பூமியில் இருந்ததில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு உள்ள வசனங்களில் அல்லாஹ்விடத்திலே ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வலம் வகானத் இம்ராத்தி ஆகிரா வகத் பலக்து மினல் கிபரி இதியா. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இருந்த நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், கால ரப் அன்னா யகூனு லி குலாம், எனக்கு எப்படியா அல்லாஹ் குழந்தை பிறக்கும், வகானத் இம்ராத்தி ஆகிரன், என் மனைவி குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லாதவள், என்னுடைய வயதோ முதுமையடைந்து விட்டது, இதற்கு மேல் எதையும் செய்ய முடியாத வயதில் நான் இருக்கிறேன், என் மனைவியும் குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை கொடுக்கிறாய், அதுவும் யஹ்யா என்ற ஆண் குழந்தையை கொடுக்கிறாய் என்று கூறுகிறாய், அது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். என்ன அர்த்தம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்பதால் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறார் என்று அர்த்தமா? அப்படி என்றால் அந்த துஆவிலும் இதை இணைத்திருப்பார். எப்போது இந்த வார்த்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். இது எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான். ஏன்? தங்களுடைய மனதுடைய திருப்திக்காக. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரா பக்கராவுடைய 260வது வசனம் சொல்லுகிறது, இப்ராஹிம் அல்லாஹ்வை அழைத்தார், வஇத் கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌதா, இறைவா எனக்கு எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நான் பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. இப்படி கேள்வி கேட்பதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரா? இந்த தன்மையில் அல்லாஹ்வை கேட்கிறான், கால அவலம் துமின், இப்ராஹிம் இதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால பலா, இருக்கிறது அல்லாஹ், வலாக்கில் லியத்மஇன்ன கல்பி, என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். இதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையும் எமக்கு சுட்டிக்காட்டுவது. இது நம்பிக்கை இழந்து கேட்கப்படும் கேள்வி அல்ல, ஒரு ஆச்சரியத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை அறிவதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய கேள்வி. கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வகானத் இம்ராத்தி ஆகிரன் வகத் பலகத்து மினல் கிபரி இதியா, என் ரப்பே, பணிவோடு கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஆச்சரியத்தோடு கேட்கிறார், பணிவோடு ஆச்சரியத்தோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார், என் ரப்பே எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், என் மனைவியோ குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருக்கிறார்கள், நானோ வயது முடிந்து என்னுடைய வயதும் என்னுடைய வாழ்வும் முடியக்கூடிய நிலைமையில் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து காணப்படுகிறேன், எனக்கு எப்படி உன் புறத்தில் இருந்து குழந்தை கிடைக்கும் என்பதை எனக்கு கூறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் பதில் சொல்கிறான், கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹையன் வகத் கலக்துக மின் கப்லு வலம் தகு ஷைஆ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆச்சரியத்தோடு அழைக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் அளிக்கிறான், கால கதாலிக், அப்படித்தான் எம்முடைய செயல்கள் அமையும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹாகதல் அம்ருகமா தகூல், இப்படித்தான் நீங்கள் எப்படி கேட்டீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கால கதாலிக் கால ரப்புக் ஹுவ அலைய ஹையின், உங்களுடைய ரப்புக்கு உம்முடைய ரப்புக்கு அலைய ஹையின், நீ தளர்ந்தாலும் உன் மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றாலும் அது மிக எளிதானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அலைய ஹையின், அது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ்விற்கு குழந்தை இல்லாத உமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. ஏன், ஒரு நபியிடத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்கள். உம்மை அல்லாஹ் படைத்தான் ஜக்கரியா, மின் கப்லு வலம் தகு ஷைஆ, ஒன்றுமே இல்லாமல் இதற்கு முன்னால் நீ இருந்த பொழுது அல்லாஹ் உம்மை படைத்தான். சுப்ஹானல்லாஹ், ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவால் நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். என்ன தன்மை இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையில் குழந்தையை கொடுப்பது அவனுக்கு எளிது, நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு நபியுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா இப்படியெல்லாம் என் இடத்திலே கேட்கக்கூடாது, என் ஆற்றலில் எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்லினேன் நம்பிக்கை கொண்டுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய பணிவோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்துடைய தன்மையோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பின் பெருமையோடு அல்லாஹ் கூறுகிறான், ஜக்கரியா ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவான், நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிரார்த்தனையை இந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்தாமல் இருப்பான், ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது படைத்த அல்லாஹுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். சூரத்துல் இன்சானுடைய முதல் வசனமும் மனிதர்களை பார்த்து அப்படித்தான் கேட்கிறது. ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகும் ஷைஅம் மத்கூரா, என்ன இருந்தோம் என்று சொல்லப்பட முடியாமல் இருந்த இவர்களை படைத்ததை பற்றிய சிந்தனையை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி வந்தார்கள் இந்த மனிதர்கள், யார் கொண்டு வந்தது இவர்களை, இவர்கள் இவர்களுக்கு இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்ல முடியுமா யாராவது? என்னுடைய வயது 24-25 என்றால் இந்த 25 வருடத்திற்கு முன்னால் எங்கே இருந்தேன், என்னவாக இருந்தேன், யாரிடத்தில் இருந்தேன், எந்த கருவறையில் ஒளிந்திருந்தேன்? கிடையாது, எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாத உங்களால் உங்களை படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஒன்றை படைக்க முடியாதா? மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அப்படித்தான் எப்படி இல்லாமல் இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து படைத்தானோ அது போன்றுதான் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவான். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ், ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உயிர் கொடுத்து படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருந்து வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் பதிலளிக்கிறான். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானுடைய உறுதியை அதிகப்படுத்துவதற்காக மேலும் கேட்கிறார்கள். கால ரப்பி, கால ரப்பி ஜஅல்லி ஆயா, என் இறைவா எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடு, எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறாயே அதற்கு ஒரு அத்தாட்சி எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், கால ஆயதுக், உமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அத்தாட்சி, அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சபியா, நீ சுகமாக நோய் இல்லாமல் எந்த ஒரு குறைவுடைய தன்மையும் இல்லாமல் நீ இருந்தாலும் 3 நாட்கள் மக்களோடு உம்மால் பேச முடியாது. சுப்ஹானல்லாஹ், கால ரப்பி ஜஅல்லி ஆயா, قال آيتك الا تكلم الناس ثلاث ليال سويا, يا الله நீ கூறிய இந்த தன்மை உன்னுடைய மலக்குகள் எனக்கு கூறிய இந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை, ஒரு அட்டாட்சியை, ஒரு ஆதாரத்தை எனக்கு கொடு. நீ வாக்களித்ததன் அடிப்படையில் அதன் மூலம் என்னுடைய உள்ளம் மேலும் திருப்தி அடையும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஜக்கரியா அதனுடைய அடையாளம் என்ன, மக்களோடு நீ நல்ல நிலைமையில் இருந்தாலும் 3 நாட்கள் உம்மால் பேச முடியாது, உன் நாவை நீ அசைத்தாலும் உம்மால் பேச முடியாது. ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹுவை துதித்தால் உன் நாவுகள் வெளிப்படும் அந்த சப்தத்தை. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுடைய புகழ் அல்லாத எதை கூறினாலும் நீ மக்களிடத்தில் உம்மால் பேச முடியாது. சூரா ஆல இம்ரானுடைய வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இதே நிகழ்வை சொல்லுகிறான். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு. கால ஆயத்துக் அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா, சைகை செய்வதை தவிர மூன்று நாட்கள் மக்களிடமிருந்து நீ பேசுவதிலிருந்து தடுக்கப்படுகிறாய். சைகை இல்லா ரம்ஸா, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான். அந்த நேரத்தில் நீ என்ன செய், வத்குர் ரப்பக கஸீரன், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஜக்கரியா, வஸப்பிஹ் பில் அஷ்ஷி வல் அப்கார், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹுவை புகழுங்கள் அதிகமாக. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திக்ர் செய்யுமாறு, அல்லாஹுவை புகழுமாறு, அல்லாஹுவை மகத்துவப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகிறான் இந்த இடத்தில். அவர் கேட்டது என்ன? அதற்கு முன்னால் அவருடைய தேவை என்ன? குழந்தை. அல்லாஹ் அதை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ திக்ர் என்ன? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுடைய மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வை புகழ்தல். அல்லாஹ்வை புகழ்தல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களின் மிக உயர்ந்தது, மிக மேலானது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஜக்கரியா, உமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைக்கு அட்டாட்சி உம்மால் மூன்று நாட்கள் பேச முடியாது. இதன் மூலம் மக்கள் உணரட்டும், இது யாரின் புறத்திலிருந்து வந்த குழந்தைதான். அல்லாஹுவின் அழைப்பு, அல்லாஹுவை ஜக்கரியா அழைத்ததால் அல்லாஹ் கொடுத்த குழந்தை இது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தது. அதற்கு நீ நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்? அல்லாஹ்வை அதிகமாக புகழ் ஜக்கரியா, அல்லாஹ்வை அதிகமாக மகத்துவப்படுத்து. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய புகழை நீ பறைசாற்று மக்களிடத்திலே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான். நபி ஜக்கரியா ஃபஹரஜா அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப். மிஹ்ராப் என்றால் வணங்குவதற்காக முன்னாள் காலத்திலே வைக்கப்பட்ட இடங்கள், மஸ்ஜிதை போன்று. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் அழைத்து ஜக்கரியாவிற்கு எந்த இடத்தில் அல்லாஹ் குழந்தைக்கு நற்செய்தி கொடுத்தானோ, அந்த இடத்திலிருந்து வெளியேறி மக்களிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவர்களுக்கு வஹி அறிவித்தார். யாருக்கு? மக்களுக்கு செய்தி கூறினார். அன்ஸபிஹு புக்ரதௌ வ அஷியா, காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. வாயால் சொல்ல முடியுமா? முடியாது. செய்கையால் அதை மக்களிடத்திலே சொல்லுகிறார். காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய துதியை தான் மட்டும் செய்யாமல் மக்களுக்கும் செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை முடிக்கிறார். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை அல்லாஹ் குழந்தையாக கொடுத்தான்? யாருக்கு? அல்லாஹ் அடுத்த வசனங்களில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை நேரடியாகவே அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி வளர்ந்தார், எங்கே பிறந்தார், எங்கே யாருக்கு அவர் யாரிடத்திலே பாடம் பயின்றார், இதையெல்லாம் அல்லாஹ் எதையும் அங்கே பேசவில்லை. நேரடியாக அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுக்கு வருகிறார். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வா வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா. மிக முக்கியமான வசனங்கள். ஒரு அழைப்பாளருக்கு என்ன என்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நபியின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணியில் நுபுவத்தில் சுமந்த தன்மை என்ன, அந்த தன்மைகளை யார் அவருக்கு கொடுத்தது என்ற விவரங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவாக விவரிக்கிறான். யா யஹ்யா, யஹ்யாவே ஹுதில் கிதாப பிகுவ்வா, உன்னுடைய புத்தகத்தை நீ உறுதியாக எடுத்துக்கொள், வஆதைனாஹுல் ஹுக்ம சபியா. நபி யஹ்யாவிற்கு வஆதைனாஹு, அவருக்கு நாம் வழங்கினோம் ஹுக்ம சபியா, அல் ஹுக்ம சபியா. சிறு வயதில் இருக்கும் பொழுது ஹுக்குமை, ஹுக்கும் என்றால் என்ன என்பதை பின்னால் பார்ப்போம். சிறு வயதில் இருக்கும் போது அல்லாஹ் அவருக்கு ஹுக்குமை வழங்கினான். இப்ப இதுதான் என்ன தன்மை, எத்தனையாவது தன்மை இது? முதல் தன்மை. இதை அல்லாஹ் கொடுத்தான், ஹுக்குமை கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை போன்று. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிரயாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது போல சபியன், ஒரு சிறு வயதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது அல்லாஹ் நபி யஹ்யா அவர்களுக்கும் வஹியின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான், யா யஹ்யா ஹுதில் கிதாப். கிதாப் என்றால் வேதம். பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌரா. தௌராவை உறுதியாக பற்றி பிடியுங்கள். உறுதி என்றால் பிக்குவா, அதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை மனனம் செய்வதற்கு, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, அதில் உள்ள நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதற்கு, மக்களை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதற்கு, நற்செய்தியை கூறுவதற்கு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த யஹ்யாவிற்கு நாம் ஹுக்குமை கொடுத்திருக்கிறோம். அவருக்கு நாம் கொடுத்த முதல் கட்டளை ஹுதில் கிதாப பிக்குவா, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அப்படியானால்தான் உங்களால் பின்னால் வரக்கூடிய தன்மைகளை செயல்படுத்த முடியும். அப்படியானால்தான் நபித்துவத்தில் உங்களால் நிலையாக நிலைத்திருக்க முடியும். அப்படியானால்தான் வரக்கூடிய எதிர்ப்புகளை உங்களால் சமாளிக்க முடியும். அப்படியானால்தான் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்க முடியும். அப்படியானால்தான் கண்ணியத்தை இழந்தால் கண்ணியத்தை பெற முடியும். அப்படியானால்தான் அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியும். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிக்குவா, முதல் கட்டளையாக யஹ்யாவிற்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த கட்டளை, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் எதை கூறுகிறான் இதன் மூலமாக? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு என்ன கட்டளையோ அதுதான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கும். நீங்கள் எதை பற்றி பிடித்தாலும், எதை பற்றி பிடிக்கவில்லை என்றாலும், குர்ஆனை நீங்கள் உறுதியோடு பற்றி பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வில் எதையும் நீங்கள் சேகரிக்க முடியாது. யஹ்யா ஹுதில் கிதாப் பிக்குவா, உறுதியோடு பலத்தோடு மனதிடாகரத்தோடு உங்களுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள், உங்களுடைய வேதங்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்ததை எமக்கு நினைவு கூறுவதுடைய படிப்பினை இந்த சமூகமும் குர்ஆனை தங்களுடைய வாழ்வில் பற்றி பிடிக்க வேண்டும். அவருக்கு நாம் ஹுக்குமை அவருடைய சிறு பிரயாயத்தில் வழங்கினோம். ஹுக்கும் என்றால் இங்கே அல்லாஹ் கூறுவது ஹிக்மா, ஞானம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யாவிற்கு சிறு பிரயாயத்தில் ஞானத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். ஹிக்மத், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது. யுக்தில் ஹிக்மத மையஷா, யுக்தில் ஹிக்மத மையஷா, வமன் யுக்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊதிய கைரன் கதீரா. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்குகிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்கினானோ அவர்கள் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த தன்மை எமக்கும் தருவானாக. ஹிக்மத் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருக்குடை. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறான் அவருடைய அடியார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதை வழங்கி அவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரிடத்திலும் இந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்ப்பான், அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த தன்மை இல்லாத எந்த நபியும் இந்த பூமியில் அனுப்பப்படவில்லை. இப்னு கய்யிம் ரஹிமகுல்லா ஹிக்மத் என்றால் என்னவென்று கூறுகிறார்கள். ஹிக்மத் என்றால் ஒரு செயலை எந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அது செய்யப்பட வேண்டுமோ என்பதை அறிந்து செய்தல்தான் ஹிக்மத். ஹிக்மத் என்றால் இந்த செயல் எப்போது செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும், யாரிடத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தால் அதுதான் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் இதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாம் இந்த செயலை எப்படி அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முறைகளை அறிந்து செய்தல் தான் ஹிக்மத் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த தன்மையை நபி யஹ்யாவிற்கு கொடுத்ததாக கூறுகிறான்? என்ன கூறினோம்? நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த தன்மை தேவையானது. அழைப்பு பணியில் யாரெல்லாம் இந்த பூமியில் அழைக்கிறார்களோ அந்த எல்லா அழைப்பாளர்களும் இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது. அல்லாஹ் அதைத்தானுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுக்கு கட்டளைக்காக கூறுகிறான், உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸன. அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள் ஹிக்மத்தை கொண்டும், மௌஇதத்தில் ஹஸன அழகிய அறிவுரைகளை கொண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிக்மத்தை நபி யஹ்யாவிற்கு வழங்கியிருந்தான். அழைப்பு பணியில் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஞானத்தை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். நபி ஜக்கரியாவிற்கு பிறந்த குழந்தை, சுப்ஹானல்லாஹ், பிறந்ததிலிருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹ்விற்கு எந்த கட்டளையிலும் மாறு செய்யாமல், பாவங்களில் பெரும் பாவங்கள் எதையும் தொடாமல் இந்த பூமியில் வாழ்ந்தவர். அல்லாஹ் எதற்கு என்னை படைத்தானோ அதற்காகத்தான் நான் வாழ்வேன் என்ற ஞானத்தோடு இந்த பூமியில் வளம் வந்தவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அவர்களோடு சம வயதில் இருந்த குழந்தைகள் எல்லாம் நபி யஹ்யாவை விளையாட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? மாலில் லஈபி ஹுலிகனா, நாம் படைக்கப்பட்டது விளையாடுவதற்கு இல்லையே, வ இன்னமா ஹுலிகனா லில் இபாதா, நாம் படைக்கப்பட்டது வணங்குவதற்கு தானே, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள்? நாங்கள் இந்த பூமியில் விளையாடுவதற்கு படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டது எதற்காக? இபாதத்திற்காக என்று எப்போது சொல்லுவார்? சிறுவயதில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஞானத்தையும் அந்த ஆற்றலையும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதியையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது 13வது வசனம் சொல்லுகிறது, வஹனானம் மில்லதுன்னா வஸகாதன் வகான தக்கியா. மூன்று தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். வஹனானம் மில்லதுன்னா, அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரக்க குணத்தை கொண்டிருந்தார். அல் ஹனான் அல்லாஹ்வுடைய தன்மையில் உண்டு. அல் ஹன்னான், அல் மன்னான், அல் ஹன்னான். ஹனான் என்றால் ஷஃபகா வ ரஹ்மா வ முஹப்பா, நேசம், அருள் அல்லது அன்பை பரிமாறுதல் என்று அர்த்தமாகும். ஹனானம் மில் வ ஹனானம் மில் லதுன்னா, எம்மின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு அருளை அல்லாஹ் கொடுத்திருந்தான், ரஹ்மத்தின் தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கியிருந்தான், இந்த முஹப்பத்தின் நேசத்தின் தன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். வஹனானம் மில்லதுன்னா ஐ ஆஅதைனாஹு ஹனானம் மின் இந்தினா வ ரஹ்மதம் மின் இந்தினா, எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு என்ன தன்மை கொடுக்கப்பட்டது? ரஹ்மத், முஹப்பத் என்ற தன்மை கொடுக்கப்பட்டது. இப்ப முதல் தன்மை என்ன? ஹிக்மத். இரண்டாவது தன்மை முஹப்பத். அப்படி அடிக்கிட்டே வாங்க. இதுதான் தாயுடைய, தாவாவில் ஈடுபடக்கூடிய மனிதருடைய தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை ஏன் நபி யஹ்யாவிற்கு கொடுத்தான்? இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்பவர்களால் அழைப்பு பணியில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறுகிறான்? சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 159வது வசனத்தில், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹில் தலஹும், அல்லாஹ் உமக்கு செய்த அருளால் தான் நபியை நீங்கள் அவர்களோடு மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன் தஃபன் கலீபல் கல்வி, உங்களுடைய கல்வில் கடுகடுப்பான தன்மையோ அல்லது கோபமடையக்கூடிய தன்மையோ இருந்திருந்தால் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இன்றோ உங்களை விட்டு விரண்டு இருப்பார்கள். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? அழைப்பு பணியில் முஹப்பத்தை, அழைப்பு பணியில் ரஹ்மத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டு இருப்பார்கள். இன்று எம்மிடத்தில் இல்லாத ஒரு தன்மை இது. எப்படி? நான் நேற்றுதான் தொழுக ஆரம்பித்திருப்பேன், நான் நேற்றுதான் ஷிர்கிலிருந்து பிதாஅத்திலிருந்து விலகி இருப்பேன் அல்லாஹ்வுடைய அருளால். ஆனால் ஒருவர் அந்த பாவத்தில் இருந்தால் அவர் எப்படி பார்ப்பார்? இவர் நேற்றுதான் தொழுக ஆரம்பிச்சிருப்பார் ஃபஜ்ர், மறுநாள் காலையில ஃபஜ்ருக்கு போகாம அவர் ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருந்தா எப்படி பார்ப்பார் அவரு? இவடெல்லாம் முஸ்லிமா, இவடெல்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியானவனா, நீ எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போயிருவியா? இப்படி இருந்தா சுப்ஹானல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் இம்முடைய பெரும்பான்மையான மக்களுடைய தன்மை இதுதான். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவரும் இருக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவர் இல்லை என்றால் நான் சொர்க்கவாதி, அவர் நரகவாதி. அழைப்பு பணியில் ரஹ்மத்தை கடைபிடிப்பவர்கள் மிக குறைவு. இந்த அழைப்பு பணியின் களத்தில் அல்லாஹுடைய அருளை கூறி அல்லாஹுடைய அன்போடு பாசத்தோடு அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மிக குறைவு. எதற்கு அழைப்பு பணி என்று? நான் சத்தியம், நீ அசத்தியம், விவாதத்திற்கு வருகிறாயா? நிரூபிப்போமா? நீ எக்கேடும் கெட்டுப்போ, நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், அது போதும் எனக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு பணி அதுவல்ல. தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையில் இவர்களும் வர வேண்டும் என்பதற்காக எந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்க வேண்டும் என்பதை கணக்கிடுவார்கள். எப்படி இவரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி இவரிடத்தில் இதை கையாளுவது, எந்த வார்த்தைகளை அமைப்பது, எந்த நேசத்தை இவருக்கு வெளிப்படுத்துவது என்ற ஹிக்மத்துடைய முழு விவரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்துதான் அழைப்பு பணி செய்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். அவருக்கு தெரியும் மற்ற இடங்களில் சிறுநீர் கழிக்கலாம் என்று, வேண்டுமென்று மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிக்க போகிறார்கள், என்ன காரியம் செய்கிறாய் நீ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? விடுங்கள், விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அவருடைய காரியத்தை முழுமைப்படுத்தட்டும். அவர் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள்? தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, அல்லாஹ்வை தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஆக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறி அவருடைய கண்களுக்கு முன்னால் நபி தோழர்களை அனுப்பி அந்த சிறுநீரை சுத்தமாக்க சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். இந்த மனிதரும் வருகிறார். அல்லாஹுடைய தூதர் தக்பீர் சொல்லும் பொழுது இந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், இந்த பூமியில் எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தார்? அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்று வந்தார். எப்படி மாறினார், எப்படி மாறினார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஆ செய்தார். இந்த ஹிக்மத்தை இந்த அழைப்பு பணியில் தூதர் கடைபிடித்ததால் தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய அழைப்பு. இல்லை என்றால் இந்த மக்கள் உங்களை விட்டு என்றோ இரண்டு ஓடு இருப்பார்கள் தூதரே. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறான். இதற்காகத்தான் நபி யஹ்யாவிற்கு இந்த அருளுடைய தன்மை கொடுக்கப்பட்டது, இந்த நேசத்துடைய தன்மை கொடுக்கப்பட்டது. நுபுவத்தில் வரக்கூடிய எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுப்பான். அழைப்பு பணிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எல்லோருக்கும் யுக்தில் ஹிக்மத்தமை யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிக்மத்தை வழங்குவான். இப்ப இரண்டாவது தன்மை இஹ்யாவிற்கு கொடுக்கப்பட்டது, வரஹ்மதம் மின் இந்தினா வஹனானம் மில்லதுன்னா. மூன்றாவது, வ ஜகாத்தன் ஜகாத் என்றால் ஜகாத் கொடுக்குமாறு அல்லாஹ் ஆக்கிறான் என்று சொல்லலாமா? ஜகாத் என்னென்றால், ஜகாத் அரபி மொழியின் படி இரண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று ஜியாதா, இன்னொன்று அத்தத்துஹீர். ஒன்று அதிகப்படுத்தும் என்ற அர்த்தம், இன்னொன்று சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் என்ற அர்த்தம். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற நபி யஹ்யாவிற்கு வழங்கப்பட்ட ஜகாத் தூய்மை. எதிலிருந்து தூய்மை? எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா குஃபுர் ஷிர்க் பிதஅத், எல்லா அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நபி யஹ்யாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். வஸகாத்தன் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்ஸீரில் சொல்லுகிறார்கள், ஹுவ தஹாரத்தும் மினத் துனூப், பாவங்களில் இருந்து அல்லாஹ் அளிக்கக்கூடிய தூய்மை அது. அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எதிலிருந்து வெளிப்பட வேண்டும்? பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. ஒருவர் கேட்கிறார், என்னால் ஏன் ஃபஜ்ர் தொழுக முடியவில்லை? எல்லா நல்ல காரியத்தையும் செய்கிறேன், என்னால் ஏன் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியவில்லை? என்னுடைய மனைவி ஏர்போர்ட்டிற்கு வருகிறாள் என்றால் என்னால் 3 மணிக்கு அல்லது 3:30 மணிக்கு என்னால் விழிக்க முடிகிறது. என்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது. அல்லது உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு அற்ப காரியத்திற்கு, ஏதாவது விளையாட்டு போட்டி நடக்கிறது என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது. அல்லது பெருநாள் என்ற ஒரு மகிழ்ச்சி தினம் வரும்பொழுது கூட எம்மால் இயற்கையாகவே எழ முடிகிறது. ஆனால் இந்த இயற்கையுடைய தன்மை ஏன் என்னுடைய ஒவ்வொரு காலையுடைய விடியலிலும் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஒரே பதில்தான், என்னுடைய அலாரம் சரியில்லை, என் போன்ல உள்ள சவுண்ட் சரியில்லை, அல்லது எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, இதுவெல்லாம் அந்த பதில் அல்ல. என்ன பதில்? உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு மனிதர் வருகிறார், வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அலி பின் அபி தாலிப் சொன்னார்கள், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய், அவ்வளவுதான். உன்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சரியாக எழ முடியவில்லை என்றால் உன்னுடைய பலகீனம் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய அசதி அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய போனோ உன்னுடைய அருகில் இருப்பவர்கள் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய கல்வில் இருக்கக்கூடிய பாவம் அதை தடுக்கிறது, அந்த நன்மையை செய்ய விடாமல் உன்னை இழுக்கிறது. நீ எப்போது அதை விடுகிறாயோ அப்போதுதான் அந்த நன்மை உன்னை விட்டு வெளியே வரும். அதுவரை என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் நபி யஹ்யா அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தையும் மென்மையையும் கொடுத்ததற்கு பிறகு வஸகாத்தன் தூய்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் அல்லாஹ்வை அழைப்பார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்வாவை கொடு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மேலானவன், நீ இல்லாமல் யாரும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜகாத்தன் என்ற தன்மையை அல்லாஹ் கொடுத்ததாக கூறுகிறான். எத்தனாவது தன்மை? 4வது தன்மை, வக்கான தக்கியா, அவரோ அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்குவாவின் தன்மையை சுமந்தவராக இருந்தார். தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ் எதை ஏவினானோ செயல்படுத்தினார், எதை விட்டு அல்லாஹ் தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொண்டார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வஸக்காத்தன் வக்கான தக்கியா, அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார் என்றால் அவரை அல்லாஹ் பாவங்களில் இருந்து தூரமாக்கினான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை ஏற்படுத்தினான். மாறு செய்யாமல் என்று அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ என்னென்ன தன்மை? ஹிக்மத், ரஹ்மத், ஜகாத், தக்வா. ஐந்தாவது, வபர்ரம் பிவாலிதை வலம் யகுன் ஜப்பாரன் அசியா. வபர்ரம் பிவாலிதை, தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் நல்ல முறையில் நடந்து நல்ல முறையில் நடந்து கொள்பவராக, நன்மை செய்பவராக, பணிவிடை செய்பவராக, தன்னை பணிந்தவராக இருந்தார். இதெல்லாம் ஒரு நபியுடைய தன்மை என்றெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமா? பெற்றோர்களுக்கு, தன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு அவர் உபர்ரம்பி வாலிதை, பணிவிடை செய்யக்கூடிய நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஒரு அழைப்பாளர் இந்த தன்மையில் இல்லை என்றால் அவர் அழைப்பு பணியை செய்ய முடியாது. அவர் அழைப்பாளருக்குரிய தகுதியே அவரிடத்தில் கிடையாது. ஏன்? அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் கண்ணியம் கொடுக்கப்படுபவர்கள் யார்? பணிவிடை செய்வதற்கு, நன்றி கடன் செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார்? பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய அமல்கள் எது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுதல் என்று சொல்லவில்லை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். சும்மை, அதற்கு பிறகு எது? சும்ம பிர்ருல் வாலிதைன், அதுக்கு பிறகு எது? பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தல். சும்மை அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தல். இதுக்கு முன்னாடி எது பெருசு? அதுக்கு முன்னாடி எது பெருசு? ஜிஹாதிற்கு இன்று இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தொழுகைக்கு கிடையாது. ஜிஹாத பத்தி பேசுவாரு, ஷாம பத்தி பேசுவாரு, சிரியாவை பத்தி பேசுவாரு, மிஸ்ர பத்தி பேசுவாரு, உலகத்துடைய எல்லா நாட்டு நடப்பையும் முஸ்லிம்களுடைய விவரத்தையும் கண்ணீரோடு அவர் மக்களிடத்தில் எடுத்து கூறி இதை விட்டு என்னுடைய சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அழைப்பார். தொழுதியான்னு கேட்டா, ஜமாஅத்தோடு தொழுகிறியான்னு கேட்டா,

தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே அழைப்பு செய்வதற்காக. அபு தாலிப் இருந்தார், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், தங்களுடைய மகள் இருந்தார்கள், தங்களுடைய மகன் இருந்தார்கள், தங்களுடைய மகளின் மகன் இருந்தார். எல்லா நேரத்திலும் அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே. அஞ்சு பைசா சம்பளம் போச்சுன்னா அல்லாஹ் விட்டே தூரமாய் போயிடுவார் அவர். லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்ஸானா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையும், வபில் வாலிதைனி இஹ்ஸானா, அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு பிறகு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், பெரிய பாவங்களை குறித்து உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. கால அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் பெரும்பாவத்துடைய முதல் பட்டியல். வஉகூகுல் வாலிதைன், இரண்டாவது பட்டியல், பெற்றோர்களுக்கு மாறு செய்தல். இத்தனை பேர் நெய் தங்களுடைய நாவால், தங்களுடைய செயலால், தங்களுடைய குணத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள், பெற்றோர்களுக்கு நோவினை செய்து பெற்றோர்களிடத்தில் உறவை துண்டித்து அல்லாஹ்வின் உறவை தேட வேண்டும் என்றால் ஒருபோதும் இம்மால் தேட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெற்றோர்களின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது, பெற்றோர்களின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. இந்த பூமியில் அல்லாஹ் எல்லா தண்டனைகளையும் கொஞ்சம் தாமதப்படுத்துவான், பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பாவத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை தவிர. பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் ஒருவர் மரணமானால் அவரால் மரண தருவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூற முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வார்த்தையை கூறுவதிலிருந்து தடுக்கப்படுபவர்கள் யார் என்று அறிஞர்கள் கொடு சொல்லும் பொழுது, ஷிர்க்கிற்கு பிறகு அடுக்கக்கூடிய அடுத்த பாவம் பெற்றோர்களுக்கு மாறு செய்தவர்கள். கபூரில் மன்றம் புக்க ஒமாதீனுக்க என்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது, பெற்றோர்களுடைய பொருத்தத்தோடு அவர் மரணித்திருக்கவில்லை என்றால். அவர் தொழுகட்டும், ஹஜ் செய்யட்டும், ஜக்காத்து கொடுக்கட்டும், தாவா செய்யட்டும், மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், பிள்ளைகளிடம் நல்ல முறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த பூமி நல்லவராக இருக்கட்டும், அவரால் அவர்களுடைய பெற்றோர்கள் நோவினை அடைந்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் முற்றிலுமாக அவரிடம் இருந்து தடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். ஒலம் யக்குன் ஜப்பாரன், எத்தனாவது தன்மை? ஆறாவது. ஒலம் யக்குன் முத்தகப்பிரன், பெருமை கொள்பவராக அவர் இல்லை. எதிலிருந்து? அல்லாவிற்கு கட்டுப்படுவதிலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருந்தும். பெருமை கொள்பவராக இல்லை, தன்னை பணித்தார், பணிய வைத்தார் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு, பெற்றோர்களுடைய கட்டளைகளுக்கு, உலக விஷயத்தில் எல்லாவற்றிலும் தன்னை பணித்தார். நபி யஹ்யா ஜப்பாரன் அசியா, மாறு செய்பவராகவும் அவர் இல்லை. மாறு செய்பவர் என்றால் எதில் மாறு செய்பவர்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இரண்டையும் இங்கே அல்லாஹ் கொண்டு வர ஆசைப்படுகிறான். மேலே அல்லாஹ் எதை கூறினான்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்பவராக. அதோடு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜப்பாரன் அசியா, ஜப்பார் என்றால் பெருமை கொள்பவராக, அசியா என்றால் மாறு செய்பவராக, பெற்றோர்களுக்கும் அல்லாவிற்கும் கட்டுப்படுவதிலிருந்து பெருமை கொள்பவராகவோ, பெற்றோர்களுக்கும் அல்லாவிற்கும் கட்டுப்படுவதிலிருந்து மாறு செய்பவராகவோ நபி யஹ்யா இல்லை. இந்த தன்மைகள் எல்லாம் இவரிடத்தில் இருந்ததால் அவருக்கு எம்முடைய பாதுகாப்பு உண்டாகியது. பிறக்கும் பொழுது
மரணி

0: இருக்கும் பொழுது நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது வெறுமனை அல்ல கொடுக்கல இந்த வாக்கியத்தை. எதுவுமே செய்யாம நாளைக்கு மறுமையில் அல்ல என்ன பாதுகாத்தி ஹையா போய் நிக்கல, எதுவுமே செய்யாம மௌத்து நேரத்தில் நல்லா பாதுகாத்து போய் நிக்கல. இந்த தன்மைகளை எல்லாம் சுமர்ந்தால் அல்லாஹ் பாதுகாத்தான். யௌம உலித் நபி யஹ்யா அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர் எப்படி பாவத்திலிருந்து பாதுகாத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் குல்லு பனி ஆதம் யாதி யௌமல் கியாமத்தி வலஹு தம்பன், ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளையும் மறுமையில் ஏதாவது ஒரு பாவத்தோடு தான் வருவான். இல்லா மகான மின் யஹ்யா இப்னு ஜக்கரியா, யஹ்யா இப்னு ஜக்கரியாவை தவிர. மிகச்சிறந்த நபி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள், பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்பதை அறிய முடியும். ஒரு பாவமும் இல்லாமல் நபி யஹ்யா வருவார் மறுமையில். சுப்ஹானல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸலாமுன அலா வஸலாமுன அலைஹி யௌம உலித், அவர் பிறக்கும் பொழுது அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். பிறந்ததில் இருந்து அவரை வழிகாட்டினான், குர்ஆனை கொண்டு, நல்ல குணங்களை கொண்டு, நேர் வழியை கொண்டு, பாவத்திலிருந்து விடுபடுவதை கொண்டு, தக்குவாவை கொண்டு, பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு, அல்லாவிற்கு முரண்படாமல், பெற்றோர்களுக்கு முரண்படாமல், பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். யௌம உலித் வ யௌம யமூத், அறிஞர்கள் சொல்லுவது மரண தருவாயில் கபுரில் அவரை அல்லாஹ் பாதுகாத்தான். அது மட்டுமல்ல, இந்த இரண்டிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்பட்டதால் மறுமையிலும் பாதுகாக்கப்படுவார். மரண தருவாயில் ஒருவர் பாதுகாக்கப்படவில்லை என்றால், வேதனையை அனுபவித்தால், கபரில் வேதனை அனுபவித்தால், நாளை மறுமையில் இவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்? ஒரு மனிதன் எப்படி மரணமாகிறானோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவான். எந்த பாவத்தில் மரணமானானோ அதே பாவத்தில் தான் மறுமை. அல்உமூரு பில்அவாகிப், இறுதியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி சென்றீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பு கிடையாது. மரணமாகும் பொழுது எப்படி இருந்தாய்? முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணியுங்கள் என்ற சொல்லவில்லை, முஸ்லிம்களாக இல்லாமல் மரணிக்காதே. நீ முஸ்லீமா மரணிக்கலன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள்தான் நபி யஹ்யாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தன்மைகள். எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்? சிறு வயதில் அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை அல்லாஹ் வழங்கினான். குழந்தை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ் இந்த தன்மையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை கேட்க வேண்டும். ஹிக்மத்தை, ஞானத்தை, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் எதை கூற வேண்டும் என்ற தன்மைகளை எல்லாம் கொடுக்கும்படி. அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாஹ் அருளை, அருளுடைய தன்மையை கொடுத்தான். அவரை எல்லாம் தூய்மைப்படுத்தினான். தக்குவாவுடையவராக அவர் இருந்தார். ஒபர் ரம்பி வாலிதை, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டார். ஒலம் யக்குன் ஜப்பாரன், பெருமை கொள்பவராகவோ, அசியா மாறு செய்பவராகவோ அவர் இல்லை. இப்படி இருந்த காரணத்தால் வஸலாமுன் அலைஹி யௌம உலித வயௌம யமூது வயௌம யுபஅது ஹய்யா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் இது போன்ற தன்மைகளை அழைப்பு பணியில் இருப்பவர்களுக்கும் அழைப்பு பணியில் அணிந்திருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் இந்த தன்மைகளோடு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி மறுமையில் மிகப்பெரிய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த், அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரும் வருகிறது
1: உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி.com. முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி
3: அவர்கள். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا وقال النبي صلى الله عليه وسلم لا ينفع حذر من قدر ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل او كما قال عليه الصلاه والسلام غنيت الكري الله நல்லடியார்களே. மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். அல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமையானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்துவிட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லாஹ் இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியமுள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, துவா. வானத்து அருட்கொடைகளை பெற்றுத் தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துவா ஒன்றுதான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள் அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா சொல்லுவாங்க, நீங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. நீங்க என்னதான் நீங்க வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துஆ மட்டும்தான் என்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் துஆ செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்துல வேணும். நாம் என்ன துவா செய்யாமலா இருக்கிறோம், நம்ம துவாவே செய்கிறதே கிடையாது. நாம் துவாங்கிறது பள்ளிக்கு வந்தா தொழுகைக்கு வந்தா ஏதோ கொஞ்ச நேரம் கையை தூக்கிறது போகிறது, அதான் நம்ம துவாங்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில், 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும்.
4: நீங்கள் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா?
1: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ. சுபஹானல்லாஹ், கட்டடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்ரேவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்கட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். வானவர்கள் எல்லோரும் ஷாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐத்து உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளை அவடபிள்ளை, அந்த பிள்ளை அவடபிள்ளை, கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்கள் யோசிங்க, நீங்கள் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானலாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தாலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் பைத்துல் மக்குதஸ் பலஸ்தீனத்திலே இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்ம நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கிறதே, உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க நீங்க. சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண் கூடாக நாங்க பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யா ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுகதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாள மறுமையிலே நபிமார்களோடும் சுகதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியில 2192 செய்தி, அகமதில 20361 செய்தி ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபசத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரின், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அஹ்மதில 4536 செய்தி, சதஹ்ருஜு நாரும் ஃபி ஆகிரி ஜமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகியிருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆடா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என, முஸ்லீம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது. அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில் இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துவா கேட்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பான். நாங்கள் நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள்
0: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ், யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே என்கக்கூடிய ஹதீஸை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீஸை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று, இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டையும் ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறதல்ல, அவர் எப்படியோ தன்னை தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிற, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டென்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது, தச்சேலா படுதல் என்கிறது, அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமா என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொது ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை. முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்.
4: நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்து விடும்.
0: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்,
4: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
0: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம்.
5: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
6: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் உம்மு ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி அவங்க கடைசியாக தொழுவிச்ச தொழுக மஹ்ரிபுடைய தொழுக. நபி அவங்க கடைசியாக தொழுவிச்சது மஹ்ரிப் தொழுகதான். ஏன்னா இஷா தொழுக நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மயக்கம் வந்துட்டு 3 தடவை குளித்தாங்க, 3 தடவையும் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ மஹ்ரிப் தொழுகதான் கடைசியாக தொழுவிச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஹ்ரிப் தொழுகையில் இந்த சூராவை தான் ஓதினாங்க, சூரா முர்சலாத். இந்த சூரத்துல் முர்சலாத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியை நரைக்க வச்சுட்டு ஓதிட்டு போகலை. நரைக்க வைச்ச முடி சூறாக்கல்ல, இது முக்கியமான சூறா. இது இறங்கினது எப்பண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது. அப்துல்லா மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த சூராவை நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்தே படித்தேன், நேரடியாக படித்தேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாய் காயல், அதுக்கெல்லாம் படிச்சுட்டேன். அப்படி அவங்க ஓதுவாங்க, நான் பாடமாகிட்டேன். ஏனெண்டா இதில் பாருங்க, பத்து தடவை அல்லாஹ் ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி கொண்டு வரான். என்ன வார்த்தை அது? வைலு யௌம இதில் முகதிபீன். உலகத்தில் உள்ள எல்லா பொய்யர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். யார் அல்லாஹ்வை மறுக்கிறாங்களோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுக்கிறாங்களோ, அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் பத்து எச்சரிக்கை சொல்லியிருக்கிறான். இதில் இதில் அல்லாஹ் மூணு கேள்வி கேட்குறான் எங்களை பார்த்து. இது குர்ஆன் வந்து சஹாபாக்களுக்கு இறங்கினது மட்டும் இல்லை, எங்களுக்கு சேர்த்தார். தற்காலத்தில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு குர்ஆனுக்கு இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பதில்? இருக்குது. அந்த தீர்வை தேடி எடுக்கிறது யார்? இதுதான் பிரச்சினை. இப்போ நீங்கள் 10 லட்சம் முஸ்லீம்களை சேர்த்து நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேளுங்க, யாராவது ஒரு ஆள் எழும்புங்க பார்ப்போம். 10 லட்சம் பேரில் முழு குர்ஆனும் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்க. ஃபோன் லேப்டாப் ஒன்றும் இருக்கப்படாது. என்ன இருக்கப்படாது? ஃபோன் இருக்கப்படாது, லேப்டாப் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் இதுவரைக்கும் 50 வயது 60 வயது குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்கண்டா எழுப்பாற்ற கஷ்டம்தான். கஷ்டமா லேசா சொல்லுங்களே நீங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் தலையில் ஏற்றின ஒரு ஆள் உங்களுக்கு தேடுறது கஷ்டம். ஏன்னா குர்ஆன் லேப்டாப் அழிஞ்சிடும், ஃபோன் இதெல்லாம் போயிடுமே. குர்ஆன் ரெக்கார்டு இங்கே தான், இங்கேயும் இங்கேயும் தான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்த முறை அதுதான். குர்ஆன் எங்கட கல்பில் தலையில் ஓடிட்டுருக்கணும் குர்ஆன். அதனால தான் இந்த சூரத்துல் முர்சலாத்தையாவது இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு பிரயோஜனப்படுத்துங்க. என்ன பயான இதால் கேட்டு இதால் விட்டுட்டு போய்த்துருவோம். இந்த குர்ஆன் உடையலை, குர்ஆன் உடையலை. எங்கட கடைசியாகவும் இதை ஓதிட்டு மௌத்தாயிட்டோம்டா பாக்கியசாலி ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகையில் ஓதின சூரா பாருங்க, வல் முர்சலாத்தி உர்ஃபா ஓதுங்க. ஃபல் ஆஸிஃபாதி அஸ்ஃபா வன்னாஷிராதி நஷ்ரா ஃபல் ஃபாரிகாதி ஃபர்கா ஃபல் முல்கியாதி திக்ரா عذراً أو نذراً إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وَإِذَا الرُّسُلُ أُقِّتَتْ لِأَيِّ يَوْمٍ أُجِّلَتْ لِيَوْمِ الْفَصْلِ وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الْفَصْلِ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ. எத்தனாவது? முதலாவது. என்ன சொல்கிறான் அல்லாஹ் இதுக்கிடையில்? தர்ஜுமா செஞ்சுட்டு போல சும்மா ஷார்ட் விளக்கத்தை சொல்கிறேன். காத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆஸிஃபா, ஒவ்வொரு காத்திருக்கு, காத்திட வகைகள் இருக்குது. காத்திட இப்போ உதாரணமாக தமிழில் சொல்கிறேன்னா, ஸ்ரீலங்காவில் கச்சான் காத்தும்பாங்க. ஒரு காற்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கச்சான் காத்து. ஒரு காத்து இருக்குது, எத்தனையோ காத்து இருக்குது. அந்த காத்தெல்லாம் குர்ஆனில் இருக்குது. சபான்னு ஒரு காத்து இருக்குது, சபா. அல்லாஹ் ஆத் கூட்டத்தை அழிச்ச தப்பூர் என்ற காத்தால், காத்துடைய வகைகள் சரி. அதில் அல்லாஹ் நாலு அஞ்சு வகையான அல்லது நாலு வகையான காத்தில் சத்தியம் என்றான். இதில் சத்தியம் செய்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், வாக்களிச்சதெல்லாம் நடக்கும். இன்னமா துவாதுனலவாக்கையா, அல்லாஹ் வாக்களிச்செல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த நட்சத்திரத்துக்கு ஒளி இல்லாமல் போகுமே. ஃபைதன் நுஜூமு துமிசத் வஇத ஸமாஉ ஃபுரிஜத், வானம் வெடிக்குமே. அப்போ எப்போ? எதிர்காலத்தில் நடக்கிறத குர்ஆன் சொல்லியிருக்கு. பயத்தாட்டு, நட்சத்திரம் ஒளியிலந்து போகும், வானம் வடிக்கும் என்றால் யாருக்கு பயம் வராது. அடுத்தது ஒஇதல் ஜிபாலு நுசிஃபத், மலைகளெல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துடும். அப்போ நடக்கும் இன்ஷால் அல்லாஹ் சொல்கிறார். ஒஇதர் ருசுலு உக்கிதத், ரசூல்மார்களெல்லாம் வார நேரம் அது. குர்ஆன் இஸ்லாம் அல்லாஹ் பொய் என்று சொல்கிறவங்க முழிக்கிற நேரம். அல்லாஹ் சொல்கிறார், எந்த நாளைக்காக அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறார்? அதுதான் லியௌமில் ஃபஸ்ல், என்ன நாள்? தீர்ப்பு வழங்குற நாள். குர்ஆனில் கியாமத்துடைய நாளைக்கு 30 பேர் இருக்குது. எத்தனை பேர் இருக்குது குர்ஆனில்? துன்யாவுக்கு ஒரே ஒரு பேர் தான், துன்யா தான். கியாமத்துடைய நாளைக்கு எத்தனை பேர் இருக்குது குர்ஆனில்? ஏன் அது வந்து லேசான நாள் ஒன்று இல்லை. இன்றைக்கு உலகத்தை எவ்வளோ பேசுகிறோமோ அந்தளவு கூட கியாமத்தை பேசுகிறதில்லை. அது பெரிய ஒரு ஃபங்க்ஷன். அது கியாமத்துடைய ஃபங்க்ஷனில் முழு உலக மக்களும் பார்த்துட்ருக்கும் போது தான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஹுசைன் ரதி அல்லாட தலையை வெட்டினாங்க, வெட்டி பிளேட்டில் அனுப்பினாங்களே இல்லையா? அல்லாஹ் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டானா கொடுக்கலையா? இன்னும் கொடுத்துட்டானா கொடுக்க இல்லையா? கொடுக்கல. அல்ல ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை தெரியும் உங்களுக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டு கேட்டு கிடைச்ச புல்லு, பாப்பா உமானும் தொழுதுட்டு இருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில். கடைசி காலத்தில் அல்லாஹ் சொன்னான், பிள்ளைய தாரன் நான் தான் பேர் வைக்க போகிறேன், யஹ்யான்னு அல்லாஹ் தான் பேர் வச்சது. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான், இவருக்கு பெண்களுடைய ஆசை இல்லை, இவர் ஹசூர், இவருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய தேவையில்லை, ஹசூர். ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெண் இவரை விரும்பினார், இவரை முடிக்கணும், அவருக்கு ஆசை இல்லையே. அந்த பெண்ணு அந்த நாட்டு மன்னன் விரும்பினார், அவன் முடிக்கணும். அப்போ அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைக்கு ஒன்று. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் தொழுதுட்டுருக்கிறாங்க, பின்னால் வந்து தலையை வெட்டிட்டு போயிட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க, மகண்ட தலையில் எப்படி இருக்கு தலையை ஒட்டேலும் அது போகிறோம். அல்லாஹ் இதுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, தீர்ப்பு இருக்குது. இப்போ எங்களோட காலத்தில் எத்தனை விஷயத்தை பார்த்துட்டோம் நாங்கள், எவ்வளோ அநியாயம் நடக்குது, நடக்குதா இல்லையா? அநியாயம் அநியாயத்தை கேட்கல, அப்படி அநியாயம் நடக்குது. அப்போ இதுக்கு தீர்ப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் பதில் சொல்கிறேன், அதுதான் பதில் சொல்கிறேன். ஹுசைன் ரதியல்லாட தலையை வெட்டினத்துக்கே அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை வெட்டினவனுக்கே தீர்ப்பு கொடுக்கல, மையத்தை பற்ற வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். ஆ, மையத்தில் பற்ற வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். தீர்ப்பு இருக்குது, இது தீர்ப்பு அல்ல. இதெல்லாம் பள்ளியை உடைச்சவனுக்கு தீர்ப்பு இருக்குது, நாங்கள் அப்போ இருந்தே அதானே சொல்லிட்டு வரோம். தீர்ப்பு இருக்குது, அவசரப்படாது. எப்போ? தீர்ப்புடைய நாளண்டா என்ன? மா அதிராக கேள்விப்பட்டீங்க, மா அதிராக்கன்னு குர்ஆனில் வருதா? லைலத்துல் கத்ருடைய சூறாவிலே இன்ன அன்சல்நாஹு ஃபி லைலத்தில் கத்ர் வமா அத்ராக அல் காரிஆ மல் காரிஆ.
5: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
0: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
5: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: அல்லாட அழிவோண்ட கண்ணால கண்டோம் நாங்கள் சுனாமி. அல்லாஹு அக்பர், நடந்துடப்படாத. அப்படி எத்தனையோ பூமி அதிர்ச்சியை பார்த்துருக்கிறோம். நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு நாட்டில் நான் தஹஜ்ஜத்துக்கு ஒரு சத்தம் ஒன்று, தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டோம் சத்தத்துக்கு ஒரு நாட்டில் 2000 ஆண்டு இருக்கும் பொழுது சுபவுல கேள்விப்பட்டு அந்த ஊரே எல்லாம் அழிச்சிட்டேன். காலையில் போய் பார்க்குறோம், அந்த ஊருக்கு மேலே தண்ணி ஓடுது. இல்லை, ஊர் இல்லை. 20 இன்ச் ஊர், 2 மலை அந்த ஊரை சுற்றி, 2 மலையில் இடி உளுந்து 2 மலையும் அப்படியே ஊரில் உளுந்துட்டு. கண்ணால் கண்டம் இது. தண்ணி ஓடுது மேலே, அவ்வளோ பேரும் சரி ஊரே. அல்லாவுடைய எச்சரிக்கை. அல்லாஹ் சொல்ல அழித்தோம் என்று சொல்லிட்டு ஒரு வாக்கு தாரால், கதாலிக நஃபாலு பில் முஜ்ரிமீன், இப்படித்தான் பாவிகளைக்கு நாங்கள் அழிப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதை பொய்ப்பிக்க போறீங்களா? அதான் அல்லாட பதில். இதை பொய்ப்பிக்க போறீங்களா என்று கேட்டுட்டு எத்தனாவது தடவை, 2வது தடவை, வயிலு யௌம இதில் முக்கதிபீன், பொய்யர்களே அந்த நாளையில் உங்களுக்கு நாசம்தான். எந்த நாள்? எந்த நாள்? கியாமத். அப்போ எங்கட குர்ஆன் வந்து விளையாட்டு அல்ல, சும்மா அந்த தடம் படம் கடங்கண்டு ஓதிட்டு ஓடுறதுக்குள்ள உண்டு அல்ல. நீ இந்த நோன்புல மிஞ்சி இருக்கிற 15 நாளும் இந்த முருசலாத்தையாவது ரிப்பீட் பண்ணு, ரிப்பீட் பண்ணு. ஒன்று சார், உருப்படியாக ஒன்று சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் குர்ஆன் கையில் இருக்கலையே, எழுத்தில் இருந்துச்சா? சிலருக்கு சில சூரா தெரியும், சில ஜுசு தெரியும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையை மாற்றிட்டே இருக்கும். சரி, ரெண்டாவது தடவை இது. அடுத்த கேள்வி கேட்குறான்லாம் ஒவ்வொரு என்ன உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன கேள்வி? அலம் நஹுலு ஓதுங்க, அலம் நஹுலு கும் மிம்மா இம்மஹீன் ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன் إلى قدر معلوم فقدرنا فنعم القادرون ويل يومئذ للمكذبين எத்தனை தடவை வந்திருக்குது? மூணாவது தடவை. என்ன கேட்குறான் அல்லாஹ்? எங்கட ஒவ்வொருத்தர பார்த்து இந்த கேள்வி வருது. இது சமூகத்துக்கு இல்லை. அலம் நஹுலுக்கும் மிம்மா இம்மஹீன், உங்களோட ஒவ்வொருத்தரையும் அற்பமான தண்ணியால் நான் படைக்கலையா? எப்படி அல்லாட கேள்வி? மஹீன் இந்திரியம் நாங்கள் கழுவிடுவோம், ஸ்பெர்ம் நாங்கள் கழுவிடுற தண்ணி அது, அதால் தான் உங்களை படைச்சு அல்லா சொல்கிறேன். ஏன் அல்லா இதை சொல்லணும்? இப்படி எங்களுக்கு பெருமை வரப்படாது, எங்களுக்கு என்ன வரப்படாது? அல்லாஹ்கிட்ட பணிஞ்சு சுஜூத் செய்யும். அலம் நஹுலுக்கும் மிம்மா இம்மஹீன், அற்பமான தண்ணியால் உங்களை படைக்க இல்லையா? சரி, அந்த தண்ணி எங்க ஃப்ரிட்ஜில் வச்சதா எங்க கொண்டே வச்சது? ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன், பாதுகாப்பான உங்களோட உம்மாவுடைய கற்பு இருக்குதே வகுத்துக்குள்ளே, அதுக்குள்ளே கொண்டு வச்சோம். எவ்வளோ காலம்? இலா கதரிம் மஅலூம், குறிப்பிட்ட காலம், 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு உயிர் வந்துடுச்சு. ஃபகதருன்னா, உங்களை செஞ்சது நாங்கள். ஃபனிஅமல் காதிரூன், உங்களை எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு கடவுள் வாதாடேலுமா? தாயுடைய வயிற்றுக்குள்ள உங்களை உருவாக்கினது நான் என்று யார் ஒத்தர புத்தகத்திலிருந்து காட்டுங்க பாப்பேலுண்ட? எந்த மதத்துடைய புத்தகத்தில் காட்டுங்க ஏலுண்டா? எதை நாங்கள் சொல்கிறது காஃபிர்களை பார்த்து? ஏலும்டா காட்டுங்க பாப்பா, இந்த ஒரு ஆயத்து போதும் நீங்கள் திருந்துறது இஸ்லாத்துக்கு வாரது. எங்கட அல்லாஹ் எவ்வளோ தெளிவா! இப்போ விஞ்ஞானமெல்லாம் வந்து இன்றைக்கு தாரு, இது இறங்கி 1400 வருடம். அப்போ 1400 வருடத்துக்கு முன்னால் இதை சொல்லணுமெண்டா எவ்வளோ அல்லாட உண்மை விளங்குது. இன்றைக்கு இந்த கனடாவில் உங்களுக்கு தெரியும், கனடா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போச்சு, இங்கே தான் இருந்தார் இந்த சயின்டிஸ்ட் ஆக பெரியவர், அவரோட பேர் ஞாபகம் வருது இல்லை. இன்றைக்கி டிவி ப்ரோக்ராம் செஞ்சிட்ருக்கும் பொழுதே இவர் கலிமாவை சொன்னார். ஏன்னா இதை தான் பேசினது. பேசிட்டு போகக்கொள்ளே இன்டர்வியூவில் கேட்டாங்க, சரி அப்போ நீங்கள் ஈசாவை ஏற்றுக்கொள்கிறீங்களா ஜீசஸை? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் பாஸ் அவுட் தானுண்டார். என்ன சொன்னார் அவரோட பாசையில்? ரெண்டு பேரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜீசஸும் ஒரே காலேஜிலேருந்து வந்தார்கள் தான். ஏன்? படித்தவங்களுக்கு எல்லாம் விளங்கும், இதை இந்த சூறாவை படித்தா விளங்கும். அது அப்புறம் இஸ்லாத்தை அல்லாஹ்வை மறுக்கையில் ஒருத்தர் அல்லாஹ் அதை சொல்லிட்டு 3வது தடவை சொல்கிறான் பாருங்க. வைலு யௌம இதில் முகதிபீன், இதையும் மறக்க போகிறீங்களா? அவளும் நாசம். இது 3வது பாயிண்ட் போர்டர். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா أحياء وأمواتا وجعلنا فيها رواسي ஷாமி ஹாத்தின் ஓ எஸ்

எத்தனாவது போர்டர்? நாலாவது வை. இது என்ன ஆயத்து தெரியுமா? ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்ல ஒரு ஆள் கத்தினாரே, குர்ஆன்லே இல்லை மையத்தை அடக்கிறதுக்கு ஆதாரம் என்று. பார்லிமெண்ட்ல ஒழுங்கான குர்ஆன் தெரிஞ்ச ஒருத்தர் நாங்கள் அனுப்பலையே, நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் அதுதான். குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பலை, சும்மா அந்த பேர் ஆஃபீஸெல்லாம் அனுப்பி வச்சோம். ஒழுங்கான குர்ஆனை தெரிஞ்ச ஒருத்தனை அனுப்பியிருந்தா எலும்பி சொல்லியிருப்பான், குர்ஆன் உனக்கு தெரிய நாங்கள் படிச்சுட்டார். சொல்யூஷன் கொடுக்க ஆக்கள் இல்லையே பார்லிமெண்ட்டில். அல்லாஹ் பூமியில் அடக்கணும்னு சொன்னதுக்கு ஆதாரம் இதுதான். என்ன கேட்குறான் அல்லாஹ்? அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா, பூமியை ரெண்டு தட்டாக நாம் ஆக்கலையா? பூமி எத்தனை தட்டு? ரெண்டு தட்டு. இதில் அஹ்யா மேலே உயிருள்ள நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம், கீழே அம்வாதா மையத்துக்கு என்ன செய்யுது? தூங்குது. அல்லாட அந்த நுட்பத்தை பாரு. அப்போ மையத்தை பத்த வைக்கணுமா, மையத்தை அடக்கணுமா, என்ன செய்யணும்? ஏன் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டானு, பூமி ரெண்டு தட்டு, மேலே உயிருள்ள நீங்கள் கீழே மையத்தில் இருக்கணும். அஹ்யா அம்வாதா என்று சொல்லிட்டு அல்லாஹ் இந்த பூமியில் மலைகளை படைச்சிருக்கிறேன். வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாத், உறுதியான மலைகள். அது மாத்திரமல்ல, எவ்வளோ மையத்துகள் பூமிக்குள்ளே இருந்தாலும் தண்ணி எங்கேருந்து வாருது? குடிக்கிற தண்ணி எங்கேருந்து வாருது? பூமியிலிருந்து தானே. ஓ அஸ்கைனா கும்மாஃபுராத்தா, மதுரமான தண்ணி உங்களுக்கு குடிக்கத்தாரனே நான். அல்லாட குதிரத்தை பாரு. நீயே தண்ணி எடுத்து குடிக்கக்கொள்ள இதில் மையத்துகள் ஏதாவது கலந்திருக்காண்டு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? எத்தனை கிணம் இருக்குது? நான் கிணத்தண்ணியில் வளர்ந்தாக்கள் தானே. இப்போ தானே நாங்கள் வேறு வேறு தண்ணி குடித்து பழகிட்டோம். இன்றும் உலகம் சொல்லுது என்ன, கிணத்து தண்ணியை போல் சுத்தமான தண்ணி இல்லை. குளோரின் கலக்கப்படாத தண்ணி தானே சிறந்த தண்ணீர். எவ்வளோ மையத்துகள் இருக்குது பூமிக்குள்ள, தண்ணியை தாரது அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இதையும் மறக்க போகிறீங்களா? பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். எத்தனாவது தடவை? நாலஞ்சா? நாலு. இப்போ அல்லாஹ் திரும்ப போகிறான் போர்டர். என்ன குர்ஆன் ஓதினையோ ஓதல்லையோ மவுத்து வந்துடும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதினையோ ஓதல்லையோ என்ன வந்துடும்? இப்போ நீங்கள், இப்போ நான் வந்து குர்ஆனுக்கே என்ன நேரத்தை கொடுக்குறேன், நீங்கள் குர்ஆனுக்கே நேரத்தை கொடு. கொஞ்சம் பேர் குர்ஆனே தெரியாமல் மௌத்தாகிட்டாங்க, ஆனால் ரெண்டு பேரும் மௌத்தாக தான் போகிறோம். யார் புத்திசாலி? புத்திசாலி யார்? இந்த குர்ஆனுக்கு நேரம் கொடுத்துட்டு போனான் இவன் புத்திசாலி.

எல்லாரும் இந்த குர்ஆனுடைய ஒரு மெத்தட் என்னன்னா, ஒரு உஸ்தாத் படிச்சு கொடுக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்தாங்க, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் தாபியங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, தாபியின் தபாத் இப்படி தான் வந்துச்சு இந்த வழிமுறை. இப்போ நீங்கள் குர்ஆன் எடுத்து இந்த சூரா முர்சலா எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்காது உங்களுக்கு. ஏன் விளங்காது? நீங்கள் படிக்கல. உலகத்தில் பாருங்க, சின்னொரு ஜிம் கூட போய் உங்களுக்கு என்னடாது, ஜிம்மில் எவ்வளோ மெஷினரி. ஜிம்முக்கு போகிறீங்க, ஒவ்வொன்றுக்கு என்ன ஒத்தன்றிருந்து பழக்கினா முதலண்டு அதுக்கப்புறம் பழகுவீங்க. ஒரு சோறாக்குறது கூட யாராவது காட்டித்தரத்தானே உங்களுக்கு? குர்ஆன் காட்டித்தரா போதையிலுமா? வழிகாட்டி தேவை. அதனால் எஞ்சியுள்ள வாழ்க்கை பெறுமதியானது, எஞ்சியுள்ள ரமலான் பெறுமதியானது. ஒவ்வொரு சூறாவை ஒரு நாள் படிச்சிருந்தா சரி, அதை விடுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு சூறா படிச்சிருந்தா எங்களோட வயசு எத்தனை? கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் தாமதப்படுத்தாம உங்களுக்கு தெரியும், யகூதியல் 10 யகூதி இருந்தா உங்களோட இந்த ஏரியாவில் நல்லா கேளுங்க, யகூதிகிட்ட போய் உடனே ஒரு யகூதி ஆலிம் எடுத்துருவாங்க, கபாலான்றிக்கு அவங்களோட சூனியம் படிச்சிருவாங்க, உடனே படிச்சிருவாங்க. அந்தளவு அவங்கள்ட்ட முக்கியம் அது. எங்கள்கிட்ட குர்ஆன் முக்கியம். அதனால் மவுத்துக்கு இடையில் நீங்கள் எதை செய்யாட்டியும் பரவாயில்லை, இதை செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லா குர்ஆனை படிச்சு கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் கியாமத்தில் சொல்லுவானா பாருங்க, ஓதுங்க. இன்தலிகூ இலா மா குந்தும் பிஹி துகதிபூன். انطلقوا الى ظل ذي ثلاث شعاب لا ظليل ولا يغني من اللهب انها ترمي بشرر قلقصر كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை வருது? அஞ்சாவது. இது முக்கியமான ஆயத். இதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிய நரைக்க வச்சது முக்கியமான ஆயத். ஏ இந்த இன்தலிய கூ ரெண்டு தடவை வருது பாருங்க. இன்தலிகூ கியாமத்தை நாம் எல்லாம் அல்லாஹ்கிட்ட எழும்புவோம், எழும்புவோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். எங்கட சூரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான், எடுத்து வாய்ச்சி பாருங்க. ரெண்டாவது சூரை பற்றி தனியாக பேசணும், அது வாய்ச்சி பார்த்தவங்களுக்கு தெளிவோடு கிடைக்கும். இங்கே இருக்கிட்டு ஒஷாவால் இருக்கு சூர், தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் வாய்ச்சி பாருங்க. இந்த சூர் ஊதப்படுறது எப்படி? இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்குது. சூர ஊதினத்தோடு எழும்பிடுவோம், இன்ஷா அல்லாஹ் எழும்பிடுவோம். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டிப்போம் என்ன, நைட்டுக்கு மழை பெஞ்சால் ஒரு தாவரம் ஒன்று காலையில் முளைச்சிருக்கும், என்ன அது பேர் என்ன சொல்கிறேன், உதாரணமும் சொல்லுவாங்களே. அவசரமாக துள்ளினா நேற்று பெஞ்ச மழைக்கு இன்றைக்கு முளைச்ச காளான்பாங்க. யார் சரி ஒரு ஆள் தடமாடுறாரு பேசுகிறாரு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன நைட் பேஞ்ச மலைக்கு காலையில் முளைச்ச காளான். ஏன்னா காளான் வந்து இரவு மழை பெஞ்சிருக்கும், காலையில் முளைச்சிருக்கும். இதே மாதிரி தான் மழை பெய்யும், நாங்கள் கபறுகள்லேருந்து முளைச்சிருப்போம். எப்படி அல்லாட உதாரணம், ஒரு ஆள் மறுத்தா எப்படி வித்து விழணுமே மேலே வரணுமே? எலும்பினத்தோட அல்லாஹ் ரூஹ் அனுப்புவான். ரூஹ் உடம்புக்கு வந்ததோட அல்லாஹ் சொல்லுவான் காஃபீர்களை பார்த்து, இன்தலிகூ போங்க, நடைய கட்டுங்க, எங்கட பாச நடைய கட்டுங்க, போங்க எங்க, இலாமா குந்தும் பிஹி துகதிபூன். எந்த நரகத்தை பொய்ப்பித்தீங்களோ அந்த நரகத்துக்கு போங்க.

0: திரும்ப இன்தலிகூ, பாருங்க அதே சொல் திரும்ப ரிப்பீட் ஆகுதா இல்லையா? இன்தலிகூ, நடங்க. இலா தில்லின் ஜீ தலாதி ஷுஆப், நடக்கும் பொழுது நரகம் மூணா வடிக்கும். எத்தனை வடிக்கும் நரகம்? மூன்றாக வடிக்கும் நரகம். லா தலீல், நரகத்தில் நிழல் இல்லை. நரகத்துக்கு நிழல் இருக்குதா? இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணுமானா நிழலுக்கு போகும். லா தலீல், நிழல் இல்லை. லேடிஸும் குர்ஆன் எடுங்க, பேசிட்டீங்கன்னா பணியை போங்க தயவு செஞ்சு. லா தலீல், நிழல் இல்லை. வலா யுகுனி மினல் லஹப், லஹபன் என்ன தெரியுமா? லஹபுன்னு ஒரு பேர் இருக்கு, யார் பேர் சொல்லுங்க பாபு? அபு லஹப். லஹபன் என்ன? நெருப்பு கங்கு. நெருப்பு கங்குகளை விட்டு தப்பேல, அவ்வளோ நெருப்பு. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் தாயை விட இறக்கமுடையவன். கேள்விப்பட்டிருப்போம் தானே? உண்மை. எப்போ தெரியுமா? மௌத்துக்கு முன்னால்தான். கபிரில் அல்லாஹ் தாயோட இறக்கம் உள்ளவன்பது போய் அங்கே அல்லாஹு அக்பர். அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அது இல்லை, அது குர்ஆன் சரியாக விளங்கல்ல. கியாமத்தில் அல்லாஹ் தாயோட இறக்கம் இல்லை, அல்லாஹ் கடின வேதனை செய்கிறவர். உலகத்தில் இறக்கம் அல்லாஹ். கண்ணை பொத்துறதுக்கெல்லாம் களிமாவை சொல்லிடும், திருந்திரும். கண்ணை பொத்தினத்துக்கு போகிற கிடைக்கிற ஒரு அடி போதும். கபருடைய ஹதீஸுகளை பாருங்கள், சக்கராத்துடைய ஆயத்துகள் எடுத்து பாருங்கள். ஏழு ஆயத்தை குருவால சக்கராத்துடைய ஆயத். இந்த முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிர் எடுக்கும் பொழுது மலக்குகள் கன்னத்திலையும் பித்தட்டிலையும் அடித்து அடித்து தான் உயிர் எடுக்கிறது, சும்மா எடுக்கிறல்ல உயிர். இது யாரோட கோபத்துக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறோம். முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிரை எடுக்கிற எப்படி? அல்லாஹ் யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், கன்னத்தில் அரைகிற சில மலக்குகள் பித்தட்டில் அடிச்சடிவா வெளியே வா. அல்லாஹ் இறக்கமுள்ளவனா? அப்போ இறக்கமுள்ளவன் எங்கே? உலகத்தில். உலகத்தில் இறக்கம் கபரில் கொண்டு போய் மூணு கேள்வி தான். ரப்பு யாரு, தீன் என்ன, ரசூலுல்லா. எங்களுக்கு நாலு கேள்வி, முஸ்லீம்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் சொல்லாட்டி முதல் கொடுக்குற அடி இந்த தலையில், அது மட்டும் போதும். இதை விட்டு பாதுகாக்கத்தான் மனித சமூகத்தை நாங்கள் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் விளையாட்டும் இல்லை, பொய்யும் இல்லை இது. அப்போ அல்லாஹ் சொல்லுவான் என்ன, இங்கே நிழலும் இல்லை, நெருப்பு கங்குகளை விட்டு தப்பவும் முடியாது. இன்னஹா தருமி பிஷரரின் கல் கசுர், நெருப்பு பத்துமம் கோட்டையை போல, கசுரண்டா கோட்டை. அல்லாஹ் சொல்கிறான், இதையும் பொய்ப்பிக்க போகிறீங்களா? வயிலு யௌம இதில் முகதிபீன், எத்தனா தடவை? அஞ்சாவது தடவை. பொய்யர்களே, உங்களுக்கு நாசம்தான். வயில். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, ஹாதா யௌமு லா யன்திகூன் வலா யுஸ்அலு லஹும் ஃபயஅதிரூன் வயிலுன் யௌம இதில் லில் முகத்திபீன். எத்தனாவது தடவை? உங்களோட கூட குர்ஆன் இருந்தால் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு மார்க் பண்ணிங்கன்னா மவுத் வரைக்கும் இருக்கும். அது தனியாக குர்ஆன் ஒன்று இருக்கும் உனக்கு கையில், ஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி, வாகனம் இருக்கிற மாதிரி, வைஃப் இருக்கிற மாதிரி குர்ஆன் ஒன்று இருக்கும். அந்த குர்ஆனில் எழுதும் சைடில் மௌத்துடைய நேரம், அதை வாரிசாக கொடுத்துட்டு போகணும். ஹதீஸில் வருது, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸவ், அந்த குர்ஆன் தான் தூக்கி மகனுக்கு கொடுக்குறேன். மகன் வச்சிக்க, மகன் பார்ப்பார், வாப்பா எழுதி வச்சிக்க. இப்படி குர்ஆன் மதீனாவில் இருக்கு. மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று, அந்த மியூசியத்தில் போய் பாருங்கள். நூற்றுக்கு மேலே குர்ஆன் இருக்கு. அதிகமான குர்ஆன் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எழுதின குர்ஆன் தான். தங்கத்தால் எழுதிக்கான் குர்ஆன், ஏன்னா பெருமதி தானே, பெருமதி. என்னிட்ட ஒரு குர்ஆன் ஒன்றைக்கு தர்கா டவுன்ல இந்த இடத்த வச்சிருக்கேன்னா, வேறு அட்டாளச்சியில் ஒரு குர்ஆன் ஒன்றைக்கு கையால், அவர் பிரின்சிபல், ஷர்கி பிரின்சிபல் இருந்தார், அவர் எழுதினார் கையால் குர்ஆன். முந்தி எங்களோட அப்பா மாரெல்லாம் குர்ஆன் கையால் எழுதி வச்சுருந்தாங்க, ஒரு குர்ஆன் அதில் எழுதி வைப்பாங்க, ஷார்ட் நோட், அதை கொடுத்துட்டு போவாங்க வாரிஸ், ஒவ்வொரு நம்பரை போட்டு வைக்கணும். அப்போ இப்போ எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரமலான்லேயோ எப்போ ஓதினாலும் சிந்தனை இருக்கும், உங்களுக்கு சிந்தனையில் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரதியல்லாட குர்ஆன் இருக்கா இல்லையா துருக்கியில். உஸ்மான் ரதியல்லாஹு அன் கடைசி நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே நான் இரவு அபுபக்கர் உமர் ரதியல்லால கனவுல கண்டேன். சொன்னாங்க அபுபக்கரும் உமரும் என்னை பார்த்து, உஸ்மான் இந்த இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம், இஃப்தாருக்கு ஷஹீத் ஆகிடுவாங்க. அசர் நேரம் குர்ஆன் எடுத்து ஓதிட்டு இருக்கிறாங்க, பின்னால் வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க, அந்த ரத்தம் அந்த குர்ஆனில் விழுந்துச்சு. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு குர்ஆன், அந்த குர்ஆனை தான் துருக்கியில் வச்சுக்காங்க, இன்னும் இன்னும் இருக்குது, ரத்தத்தோடு இருக்கு குர்ஆன். இப்போ எத்தனை வருஷம், 1300 குர்ஆன் இருக்கு. இங்கே அகாக்கான மியூசியம் ஒன்று இருக்கு, போய்ப்பீங்களோ தெரியா, நான் ஃபுல்லாக பார்த்தேன் நான், இதில் போய் சும்மா பாருங்கள். அகாக்கான் கொண்டு வந்தீங்கிற குர்ஆன்களை, கிதாபுகளை, இதெல்லாம் பழைய கையெழுத்துகள் முஸ்லீம்களுடைய, இவருக்கு எப்படி கிடைச்சோ தெரியா. ஹைர் அல்லாஹ் சொல்கிறான் இதில், ஹாதா யௌமுல யஃதிகூன், கியாமத்துடைய நாள் இருக்குது, யாருக்கும் பேசலாத. அப்போ என்ன, அல்லாஹ் தீர்ப்பை தருவான், பேசுகிற இடம் இல்லையா. வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கும் அனுமதி இல்லை. எப்படி அப்போ தான் எல்லாம் மன்னிப்பு கட்டுருவான், என்ன குடும்பம், பிள்ளை, சொத்து, அதால் குர்ஆன படியை கிடைக்கல, இஸ்லாத்த தழுவ கிடைக்கல. வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கு கூட அனுமதி இல்லை அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு வைலு யௌம இதில் முகல்லிபீன், 6வது தடவை, பொய்யர்களே இன்று உங்களுக்கு நாசம்தான். அதுபோல் அல்லாஹ் போதுங்க, ஹாதா யௌமுல் ஃபஸ்ல் ஜமஅனாகும் வல் அவ்வலீன் ஃபஇன் கான லகும் கைது ஃபகீதூன் وَيْلٌ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ. எத்தனாவது தடவை, 7வது தடவை. இப்போ சொல்கிற அல்லாஹ் ஹாதா யௌமுல் ஃபாசில், இன்றைக்கு தான் தீர்ப்பு தரப்போகிறேன். அப்போ தீர்ப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ், தீர்ப்பு இருக்குது, எல்லா அநியாயத்துக்கும் தீர்ப்பு வரும். ஜமானாக்கும் வல் அவ்வலீன், உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் இவ்வளோ சேர்த்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்ற. எங்கட வாப்பா, வாப்பாட வாப்பா ஆதம் அலை இஸ்லாம் இருப்பார், அவடது எல்லாரும் இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு சவால் ஒன்று விடுவா, என்ன தெரியுமா, ஃப இன்கானலகும் கைதுன் ஃபகீதூன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யலும்னா செஞ்சுவார். யாருக்கு செய்ய சூழ்ச்சி, அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கைதுன்னா என்ன, சூழ்ச்சி செய்யலும்னா செய்ய பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் 7வது தடவை வைலு யௌம இதில் முகல்லிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்கிறார், முத்தகீன்களை பற்றி போதுங்க, இன்னல் முத்தகீன ஃபீ திலாலி வஅயூன்,
1: வஃவாவாகிஹ

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
3: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதில் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாத்துடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு ஷார்ட் டைமில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா நிகழ்வில் அல்ஹம்துலில்லாஹ் திரளாக நம்முடைய சகோதரர்கள் கோவை மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்டங்களைச் சார்ந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பெருமளவில் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த தர்பியா வகுப்பு உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டதைப் போல அல்லாஹ்வினுடைய பேரருளை கொண்டு இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய ஜமாத்தினுடைய செயல்வீரர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டுமே தலைப்பாக போட்டு அகீதா, மன்ஹஜ், களப்பணியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், வழிகட்ட பிரிவினர்களை பற்றிய அடையாளங்கள் ஆகிய ஒரு முக்கியமான தலைப்புகளில் அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இன்றைக்கு நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போது மதிய அமர்வில் ஃபிக்ஹுல் ஜிஹாதி வல் கிலாஃபா அலா தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் ஜிஹாதும் கிலாஃபத்தும் என்கிற தலைப்பில் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. பொதுவாக மதிய நேரத்தில் சாதாரண உணவை சாப்பிட்டு வந்தாலே பாடத்தை கேட்பதும் பாடத்தை படிப்பதும், குறிப்பாக பாடம் நடத்துவதும் சிரமமான விஷயம். அதில் இன்றைக்கு நாம் பிரியாணி விருந்தை சாப்பிட்டு வந்திருக்கிறோம். அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு விட்டுத்தான் இந்த வகுப்பை நாம் துவங்குகிறோம். அதனால் அருமை சகோதரர்கள், இந்த வகுப்பிலே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் கவனமாக செவிமடுத்து குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோள் வைத்தவனாக என்னுடைய வகுப்பிற்குள் நான் நுழைகிறேன். முதலில் குர்ஆன் சுன்னா வழியில் ஜிஹாதையும் கிலாஃபத்தையும் அறிய வேண்டியதன் அவசியம் என்ன? காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூன்று விதமான வகையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தீனை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் துனியாவின் மோகத்திலே ஈடுபட்டு கொண்டும் மார்க்கம் என்கிற பெயரில் ஷிர்கான பிதாத்தான காரியங்களை அரங்கேற்றி ஒரு வழிகட்ட அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கிறது என்றால், உலகாதாரியங்கள், உலக மோகங்கள் போன்றவற்றிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி வாழ்ந்து சமுதாய பணிகளை செய்கிறோம், சமூக பணிகளை செய்கிறோம், சீர்திருத்த பணிகளை செய்கிறோம் என்று அடிப்படையை வைத்துக் கொண்டு உலகளாவிய அளவில் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டப் போகிறோம் என்பதையும் ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஜிஹாதையும் இமாமத் என்கிற கிலாபத்தையும் முன்னிலைப்படுத்தி அந்த வகையில் இஹ்வானிகள் என்று உலகளாவிய அளவில் அறியப்படக்கூடியவைகளை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் தான் உலகாதாயத்திலிருந்து விலகி ஹலால் ஹராமை பேணி இபாதத்துகள் போன்ற அனைத்து விஷயங்களிலும் சுன்னாக்களை நிலைநாட்டி தௌஹீது தான் உயர்வானது, தௌஹீது தான் நபிமார்களுடைய பணி என்பதை அடிப்படையாக வைத்து சலஃப் என்கிற கொள்கையை சார்ந்து தங்களை சலஃபிகள் என்று அறியப்படுத்திக் கொண்டு நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஜமியத் தஹ்லீல் குர்ஆன் ஹதீஸ் என்கிற அமைப்பை எப்படி எந்த கொள்கையின்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இந்த ஜிஹாத் கிலாஃபத் போன்ற விஷயங்களை எல்லாம் முறைப்படி புரிந்து தௌஹீதிற்கும் தாவத்திற்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் தான் முதற்கட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்கொண்டு கொண்டிருக்கிற கூட்டம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? தௌஹீதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த நான் சொன்ன இந்த இரண்டாவது கருத்திலே உள்ள பெரும்பான்மையான மக்கள் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் சமூக அக்கறையிலிருந்தும் சமூக பணிகளிலிருந்தும் அப்பாற்பட்டவர்களைப் போலவும் சர்வதேச தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் உடன்பாடு இல்லாதவர்களைப் போலவும் ஒரு தவறான காட்சிகளை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவில் வசீகரிக்கப்பட்டு யார் எதை பேசினாலும் குறிப்பாக ஹிலாஃபத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ ஜிஹாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய, கொந்தளிக்கக்கூடிய அல்லது உணர்ச்சி வசப்பட்டு சிந்தனை ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் தான் நம்முடைய மாநில தலைமை நிர்வாகம் இது விஷயத்திலே பரிசீலித்து இன்றைக்கோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்முடைய ஷேக் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப உரையில் சொன்னதைப் போல. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் காலம் தாழ்ந்தாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, முதலில் ஜிஹாதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கிலாஃபத்திற்கு போவோம். ஜிஹாதனுடைய சிறப்பை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜிஹாத் என்பதும் கிலாஃபத் என்பதும் தவறான வார்த்தைகள் அல்ல, அது உச்சரிக்க கூடாத வார்த்தைகளும் அல்ல, அதை நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் அல்ல. ஆனால் ஜிஹாத் என்பதும் கிலாஃபத் என்பதும் தவறான வழிகளிலேயே மக்களிடத்தில் போதிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஜிஹாத் என்கிற வார்த்தையை இன்றைக்கு உச்சரிப்பதற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஆனால் ஜிஹாத் என்கிற வார்த்தை சிறப்பிற்குரிய வார்த்தை. அந்த ஜிஹாதிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கிறார். திருக்குறானில் பாருங்கள், சூரத்துல் நிசாவில் 95வது வசனம், லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளும் தங்களுடைய செல்வங்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய அந்த முஜாஹிதுகளும், இப்படி போராடாமல் இருக்கக்கூடிய மூமின்களும் சமமானவர்கள் அல்ல. லா யஸ்தவி அல் காஇதுன மினல் முஃமினீன் கைரு உலி ழரர். பாதிப்பு இல்லாமல் பலகீனம் இல்லாமல் போர் செய்வதற்குண்டான அத்தனை தகுதியும் உடலில் வைத்துக் கொண்டு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு போருக்கு வரமாட்டேன் என்று யாரெல்லாம் மூமின்களில் உட்கார்ந்து விடுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டும் உயிர்களை கொண்டும் போரிடுகிறார்களே அவர்களும் சமம் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநம்பிக்கையாளர்கள் எவர்கள் தங்களுடைய உயிர்களை கொண்டும் உடைமைகளை கொண்டும் போரிடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை போருக்கு செல்லாமல் அமர்ந்திருக்கிறார்களே அவர்களை விட மேம்படுத்தி வைத்திருக்கிறார். மூமின்கள் எல்லோருமே சிறப்புக்குரியவர்கள் தான். ஆனால் அந்த மூமின்களில் அல்லாஹ் எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறான்? சாதாரணமான முறையில் இபாதத்தை செய்பவனும் அந்த இபாதத்தை நன்றாக ரசித்து ருசித்து செய்பவனும் ஒன்றா? இல்லை. சாதாரண முறையில் மார்க்கப்படிகளில் ஈடுபடுபவனும் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு மார்க்கப்படியில் ஈடுபடுகிறானே அவனும் ஒன்றா? இல்லை. அதே போன்றுதான் எல்லோருமே இறைநம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராக கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை ஏனைய மக்களை காட்டிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லோருக்குமே அல்லாஹ் நன்மைகளை வாக்களித்திருக்கிறான். போருக்கு செல்லாமல் அமர்ந்திருப்பவர்களை காட்டிலும் முஜாஹிதுகளை அல்லாஹ்வின் பாதையில் போரிடுபவர்களை எல்லாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 95வது வசனத்திலே குறிப்பிடுகிறேன். அதே போன்று ஜிஹாதையும் ஜிஹாதில் ஈடுபடுகிற முஜாஹிதுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து சூரத்து தௌபாவில் 19 மற்றும் 20வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே சூரத்து தௌபாவின் 111வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்து சஃப் என்கிற அத்தியாயத்தின் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்து ஆலே இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 169 மற்றும் 170 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். நிறைய வசனங்கள் இருக்கின்றன. இதை நீங்கள் வீட்டிற்கு போய் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வசனத்தை மட்டும் உதாரணத்திற்கு சொல்லிவிட்டு ஏனைய வசனங்களின் எண்கள் உங்களுக்கு இங்கே தரப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் அல்லாஹுக்கு விருப்பமானது எது? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்வது. சும்மா மாதா, பிறகு எது என்று கேட்கப்பட்ட போது, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது. திரும்ப எது என்று கேட்கப்பட்டது, ஹஜ்ஜு மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரி முஸ்லிம் ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே பாருங்கள், லகுதுவத்துன் ஃபீ ஸபீலில்லாஹி அவ் ரௌஹத்துன் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டு செல்வது சென்ற காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது. அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு செல்வது, புறப்பட்டு அல்லாஹ்வுடைய காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது என்பது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளதையும் விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது ஜிஹாது என்பதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். நல்லா புரிஞ்சுக்கிறோம், ஜிஹாதிற்கு எதிரானவர்கள் அல்ல நம்ம, ஜிஹாதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். உதாரணமாக மஸ்ஜித் கட்டப்படுவதை நாம் விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? மஸ்ஜிதுக்கே வராத ஒரு முஸ்லீம் கூட ஒரு இடத்தில் பிரம்மாண்டமாக மஸ்ஜித் கட்டப்படுவது விரும்புவானா விரும்ப மாட்டானா? விரும்புவான். ஆனா அந்த மஸ்ஜித் குராபிகள் கிட்ட இருக்கு, இப்போ விரும்புவோமா? நிச்சயம் விரும்ப மாட்டோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எழுப்பப்பட்ட மஸ்ஜித் குப்பா, அதுதான் முதல் பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனோன்னு செஞ்சது. அந்த குப்பாவின் பள்ளிவாசலை எல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், இந்த மஸ்ஜித் தான் சிறந்தது, எதை விட? மஸ்ஜிதுல் திரார். யார் கட்டின பள்ளி மஸ்ஜிதுல் திரார் என்பது? முனாஃபிகைகள் கட்டிய பள்ளி. பள்ளிவாசல் புனிதமானதுதான், ஆனால் அது யார்கிட்ட இருக்கு? வேதம் புனிதமானதான், ஆனால் அதை சாத்தான் ஒதுச்சுனா என்ன செய்ய முடியும்? அதே போன்றுதான் ஒரு இடங்களில் இஸ்லாமிய ஜித்தியாவில் அப்போ மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான். எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக புறப்பட்டவர்கள், இனி ஹுக்மு இல்லா அலில்லா, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சொந்தம் இல்லை என்று சொன்னார்கள். இந்த வாசகத்தை அங்கே விமர்சிக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில், கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில், அல்லாஹ்வை தவிர அதிகாரம் யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது நல்ல வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு ஒரு அசத்தியம் நாடப்படுகிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு சர்வதேச அரங்கில் இஸ்லாமியர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும், அல்லது ஒரு சுய விளம்பரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவோ, அல்லது ஒரு தவறான ஒரு அறியாமை சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமலேயே இருக்கிறார்களோ என்னவோ, ஏதோ ஒரு காரணத்திற்காக நல்ல வார்த்தைகள் இன்றைக்கு தவறான முறையில் அறியப்படுகிறது. இப்ப அதிலே ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும், அதிலும் குறிப்பாக பல்லின சமூக மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா போன்ற நாட்டில் இந்த ஜிஹாத் என்பதை குறித்தும் ஹிலாஃபத் என்பதை குறித்தும் ஒரு தெளிவான பார்வை நமக்கு வர வேண்டும். அதனால் அருமை சகோதரர்களே, ஜிஹாதை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ளது, ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக்கில் உள்ளது. இதெல்லாம் உள்ள விஷயம்தான். ஜிஹாதை நேசிப்பது என்பது எதிரே உள்ளது, ஈமானில் உள்ள ஒரு விஷயம். ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக், நயவஞ்சகத்தில் உள்ள ஒரு விஷயம் என்பதை புரிந்த மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்கிறான். எப்படி பாருங்கள், சூரத்து தௌபாவின் 92, அதே சூரத்து தௌபாவின் 24, அதே சூரத்து தௌபாவின் 81. இந்த மூன்று வசனங்களும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், யாரெல்லாம் உள்ளபடியே உளப்பூர்வமாக ஜிஹாத் என்பதை வெறுக்கிறார்களோ, ஏடா இது சும்மா அல்லாஹ்வுடைய பாதையில புரட்டு போகணுமா, தியாகம் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்கிறது என்று ஒருவன் உள்ளத்தில் நினைத்தால் அது பாவம். அந்த ஜிஹாதை விரும்புவது என்பது ஈமானில் உள்ளது, அதை வெறுப்பது என்பது நயவஞ்சகர்கள் தான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெறுத்தார்கள், அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா இப்ப இந்த ஜிஹாத் என்றால் என்ன, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன கொடுத்தார்கள், அல் ஜிஹாது ஷரஅன் பதலுல் ஜுஹுதி ஃபி கிதாலில் குஃபார், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில் அர்ப்பணிப்புகளை செலவிடுவதுதான் ஜிஹாத். ஜிஹாத் சொல்றோமே, போராட்டம் என்று ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம், போராட்டம் என்று போர் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு சரியான அர்த்தம் என்ன, ஷரியத்திலே குஃபார்களுக்கு எதிராக, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் தன் தரப்பில் இருந்து ஏதேனும் ஒன்றை அர்ப்பணிப்பதற்கு பேர் ஜிஹாத். அந்த ஜிஹாத் என்பது தன்னுடைய நஃப்ஸை கொண்டும் இருக்கலாம், தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் இருக்கலாம், ஷைத்தானுக்கு எதிராக செயல்படுவதும் இருக்கலாம், பாவமான காரியங்களை எதிர்த்து செயல்படுகிறானே அதன் மூலமாகவும் இருக்கலாம். இப்போ ஜிஹாதுங்கிறது வெறுமனே கத்தியை தூக்கி கொண்டோ ஆயுதங்களை ஏந்தி போவது மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதை குறித்து நமக்கு எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், ஜாஹிதுல் முஷ்ரிகீன, முஷ்ரிகளுக்கு எதிராக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ அல்சினத்திக்கும், உங்களுடைய பொருட்களை கொண்டு, உங்களுடைய உயிர்களை கொண்டு, உங்களுடைய நாவுகளை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜிஹாது செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எதிரிகள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் போட்டு நாம் மறுப்புரை சொன்னால் அதுவும் என்னதான், ஜிஹாது தான். அதைத்தான் நம்முடைய ஜமாத் ஆரம்பத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ஜிஹாதி செய்யாமல்லாம் இல்லை, நாம தான் சரியான ஜிஹாதை செய்து கொண்டிருக்கிறோம். ஏ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொல்லணும்னா அந்த ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து அதிலின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அணிந்து முளைக்கிற பாவம் செய்கின்ற அரசனுக்கு முன்னிலையில் உண்மையை ஓங்கி உரைப்பதுதான் ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாத் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நசாய் என்கிற ஹதீஸில் இடம் பெற்றிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் போது ஜிஹாத் என்றால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக நம்முடைய உயிரை கொண்டோ, நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டோ, நம்முடைய நாவை கொண்டோ, நம்முடைய எந்த வகையான சக்தியை கொண்டோ எந்த போராட்டங்களை நாம் செய்தாலும், எந்த எதிர்காரியங்களை செய்தாலும் அவைகள் எல்லாமே ஜிஹாதில் போய் சேரும். இதுதான் ஜிஹாது என்பதற்கு சரியான டெஃபினேஷன். விளங்குதா? சரி, இப்போ இந்த ஜிஹாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கடமையாக்குகின்றான்,
6: எப்போது கடமையாக்குகின்றான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விஷயத்தில் நமக்கு குழப்பமே வராது. முதன் முதல் ரசூல் சலாஹர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம் என்னது? என்ன வசனம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனம்? நபியே, படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. உம்மை படைத்த அல்ல, எல்லாத்தையும் படைச்சவன், அதனால உம்மை படைச்சவன் சொல்ல முடியும். படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக, ஓதுவீராக. நீங்கள் நன்றாக அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை கவனித்தால் தெரியும், அதில் எத்தி வையுங்கள் என்கிற வார்த்தை கூட இல்லை. ஒரு ரசூல், ஒரு இறை தூதர் எதற்காக சமுதாயத்திலே அனுப்பப்படுகிறார் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக. ஆனா முதன் முதலில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கும் போது முதல்ல நீங்க படி என்று சொல்லிதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். இங்க பிரச்சனை என்னன்னா, யாரும் படிக்கிறதுக்கு தயாரா இல்ல, அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை இறக்கினார்? இக்ரா, படிங்க. முதல்ல அந்த வசனத்தை எல்லாம் இறக்கும் போது நீங்கள் எத்தி வையுங்கள் என்று கூட சொல்லல, முதல்ல படிங்க. வேதம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? அதான் முதல்ல படி, அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சவன் அடுத்து என்னது? சும்மா அன்ஸல் அலை யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர். போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, நீங்கள் எழுவீராக, எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அப்ப செகண்ட் ஸ்டேஜ் என்னது? அச்சமூட்டி, அதாவது தாவா. முதல்ல இல்மு, இல்மின் அடிப்படையில் உண்டான அமல், அதற்கு பிறகு என்னது? தாவா. தாவாவும் அமலும் இரண்டு ஒன்றும் ஒன்றோடு ஒட்டி போனது. இல்மும் அமலும் தாவாவும் ஒருங்கேறி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம நம்முடைய அமைப்பின் அடையாள சொல்லை கூட நாம் சில இடத்திலே சொல்லும் போது இல்மு அமலு தாவா என்று சொல்லுவோம். ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறான். இப்படிதானா? திமிரி எழு, திருப்பி அடி, அப்படிலாம் நிறைய பேர் வச்சிருப்போம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஜமாத்துக்கு அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? அமல், தாவா. படிங்க முதல்ல, அமல் செய்யுங்க ரெண்டாவது, அடுத்து தாவாக்குவாங்க. இந்த மூன்றை நாம் அடிப்படை எதை வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படைகளை வைத்து. அப்ப இந்த கும் ஃபஅன்தீர், நபியை எழுந்திருப்பீராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் என்ன செய்கிறான்? தன்னை சுற்றி இருக்கிற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வாழ்கிற அந்த அரபுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். குடும்ப, நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். இப்படியே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த காரியத்தை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 13 ஆண்டு காலம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தப்லீக் என்கிற அமலுக்கு பிறகு ரசூலுல்லாஹி செஞ்ச வேலை என்னது சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஹிஜ்ரா, ஜிஹாதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஹிஜ்ரத் இருக்கணும். முதல்ல ஜிஹாதிலே வருபவனுக்கு மார்க்கத்தினுடைய அறிவு இருக்கணும். அவன் குரானை முதல்ல படிச்சிருக்கணும். அந்த குரானின்படி அமல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சுமார் 13 ஆண்டு காலங்கிறது ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுத்த டியூரேஷன், கால அளவு. நமக்கு அப்படி இல்லை. அந்த 13 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சாதனையை மேற்கொண்டார்களோ அதே போன்ற ஒரு சாதனை இன்றைக்கு நமக்கு மேற்கொள்ளப்படுகிறதோ, அது வரைக்கும் நம்ம எதிரதான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து அதே தாவாவின் களத்தில் தான் இருக்க வேண்டும், அதே தப்லீகனுடைய பாதையில் தான் இருக்க வேண்டும். தப்லீகனோட தப்பா நினைச்சிடாதீங்க. தப்லீக் என்பதும் நல்ல வார்த்தை தான். கலிமத்து ஹக்கின் உரித விஹா பாத்தில். தப்லீகனோட நமக்கு யார் ஞாபகம் வரும்? திண்டுக்கல் ஞாபகத்துக்கு வரும், மேல் விசாரணை ஞாபகத்துக்கு வரும், கொஞ்சம் பிராடா போனா டெல்லியில உள்ள அந்த இடம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் தப்லீக் என்பது நல்ல வார்த்தை. இன்றைக்கு சமுதாயத்துல தப்லீக் நடக்கல, தப்லீழ நடக்குது. வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தபலீக் என்பதற்கும் தபலீழ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பல்லா யுபல்லிஉ தபலீழ் அப்படின்னா முழுங்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தோத்ரல்லாஹ் பண்ணிக்கட்டும். தபலீக் அப்படின்னு சொன்னா எத்தி வைத்தல் அர்த்தம். இன்றைக்கு பெரும்பான்மையாக நடக்கக்கூடியது தபலீழ். நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தபலீக் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் மக்களை சந்திக்கிறோம், கூட்டத்தை போடுறோம், பேசுறோம், மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அல்ஹம்துலில்லாஹ் நிவர்த்தி செய்கிறோம். ஷிர்கையும் பிதத்தையும் எதிர்ப்பதிலேயே கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளை அல்ஹம்துலில்லாஹ் கழித்திருக்கிறோம். அப்ப நாம் தான் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தபலீகை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தபலீக் என்கிற பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருவாரியாக தபலீழதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சகோதரர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, முதலில் மார்க்கத்தை படிக்க வேண்டும், படித்ததன்படி அமல் செய்ய வேண்டும், செய்த அமலின்படி மக்களை நோக்கி பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் என்றைக்கு இடர்பாடுகளும் இன்னல்களும் கடுமையாக்கப்படுகிறதோ அதற்கு பிறகு ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? ஜிஹாது செய்ய வேண்டும். அதுவும் ஜிஹாது யாரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள்? ஒட்டுமொத்தமாக லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்காத எல்லோரையும் கொன்னார்களா? இல்ல. யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்க பிரச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனா மாநகரை மண்ணோடு மண்ணாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு எதிராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாது செய்தார்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு அங்கு உள்ள குஃபார்கள் இறை மறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட மூன்று விதமாக வாழ்ந்தார்கள். முதல் தரப்பு யாரு? அஹ்லு ஸுல்ஹின் வஹுதுனா, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு உடன்படிக்கை போட்டு ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்த முஷ்ரிக்குகள். மார்க்கத்தை ஏற்கல்ல, இறை மறுப்பாளர்கள் தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் தான், கைர முஸ்லீம்கள் தான், நான் முஸ்லீம்கள் தான், மாற்றுக்கிறது அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவர்கள் முதல் வகையில் இருக்கக்கூடியவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டு ஒரு உடன்படிக்கை போட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லுகிறோமே, ஒரு தார்மீக உடன்பாடு, உங்களுக்கும் நாங்கள் குறுக்கீடு செய்ய மாட்டோம், எங்களுக்கும் நீங்கள் குறுக்கீடு செய்யாதீர்கள் என்கிற அடிப்படையில் ஒப்பந்த உடன்படிக்கை போட்டு வாழக்கூடிய ஒரு கூட்டம். இரண்டாவது யார்? அஹ்லு ஹர்பின், அவர்கள் தான் போர் செய்யக்கூடிய மக்கள். இஸ்லாத்தை அன்றைக்கு அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா? மக்காவின் மக்கள் தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரையும் உஹதையும் நடத்தும் போது உலகத்திலேயே நான் முஸ்லிம்களாக அந்த மக்கால உள்ளவங்க தான் இருந்தாங்களா? யமன் தேசத்தில் உள்ள இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? ரோமாபுரியில இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? பாரசீகத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? அன்றைக்கு எத்தியோப்பியா இஸ்லாத்துக்கு வந்துச்சா? அன்றைய ஹுராசான் இஸ்லாத்துக்கு வந்துச்சா? வரலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அல்லது இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் மதீனாவில் மட்டும்தான், வேறு எங்கேயும் இஸ்லாமிய நாடுகளாக இல்லை. மக்காவில் எப்படி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் இருந்தார்களோ அதே போன்றுதான் யமனில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ரோமாபுரியில் இருந்தார்கள், அதே போன்றுதான் பாரசீகத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ஹுராசானில் இருந்தார்கள், அதே போன்றுதான் யமன் தேசத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் எல்லா பகுதியில் இருந்தாங்க. ஏன் எல்லா இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போய் ஜிஹாத் பண்ணல? இதைத்தான் இன்றைக்கு நாம் இது என்ன பிரச்சனைனா, யாருமே அஹ்லு ஹர்ப் அல்ல, யாருமே என்ன கிடையாது, அஹ்லு ஹர்ப் அல்ல. அஹ்லு ஹர்ப் என்றால் என்ன? போர் செய்ய வேண்டும் என்கிற இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கால உள்ள குரேஷிகள் அவன் வேலையை பார்த்தானா? பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சகவாசமே வேணான்ட்டு அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போய் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை மக்களுக்கு தந்து கொண்டிருந்த சமயத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் இன்னமிர மக்களுக்கும் தொடர் தொல்லைகளை செய்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்குள் உள்ளே புகுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியை வேரறுப்பதற்குண்டான எல்லா சதியாலோசனையிலும் ஈடுபட்டார்கள். பாதலால் அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா? அப்ப அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா? மக்காவில் உள்ள மக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அப்ப அதனால் தான் அந்த மக்காவில் உள்ளவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள் என்றும், ஏழையும் கைர முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப அந்த ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன? இப்ப ஜிஹாதுனா எல்லாரும் செஞ்சிடலாமா? ஜிஹாதுனா அதான் மூன்றாவது யார் என்றால் அஹ்லு திம்மா. அஹ்லு திம்மா என்றால் என்ன? இஸ்லாமிய ஆட்சியிலேயே இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் உடன்படிக்கை போட்டுக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய நாட்டில் சுதந்திரமாக நம்ம நம்முடைய நாட்டிலே வாழ்றது பேர் அஹ்லு சுல்ஹ், உடன்படிக்கை போட்டு வாழ்றது. அஹ்லு திம்மா என்றால் என்ன? இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனாவிலேயே முஷ்ரிக்குகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அங்களுடைய நாட்டிலே வாழ்வதற்கு அவர்களுடைய உடல்களுக்கும் அவர்களுடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இஸ்லாமிய அரசாங்கம் தருவதனால் வரி செலுத்தி வாழக்கூடிய திம்மிகள். இப்படி மூன்று விதமான நான் முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே என்ன செய்தார்கள், என்ன செய்திருந்தார்கள், அந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருந்தார்கள். அப்போ இந்த மூன்று சாரார்களில் எல்லார்கிட்டையும் போய் நம்ம ஜிஹாத் செஞ்சிட முடியுமா? யார்கிட்ட தான் செய்யணும்? அஹ்லு ஹர்ப். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யார் அஹ்லு ஹர்பாக இருக்கிறார்களோ, போர் செய்யக்கூடிய நாடாக எது இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு எதிராக மட்டும்தான் ஜிஹாத் செய்ய முடியும். இல்ல, எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யகுதி என்னவா இருந்திருக்க முடியாது? பணியாளனாக இருந்திருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் பெருமானார் தம்முடைய வறுமையை போக்குவதற்காக தன்னுடைய கேடயத்தை ஒரு யகுதி இடத்திலே அடமானம் வைத்திருக்க முடியாது. இப்படி நிறைய உதாரணங்களை அதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இப்ப இந்த ஜிஹாதிற்கு என்ன கண்டிஷன், நிபந்தனை? இமாம் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜிஹாத் என்கிற தலைப்பில், லபுத்த ஃபீஹி மின் ஷர்த், ஜிஹாதிற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை தெரியுமா? அது முஸ்லிம்களிடத்தில் குதிரத் என்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். இதுதான் ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை. ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை என்னது? முஸ்லிம்களிடத்தில் என்ன இருக்கணும்? குதிரத் என்கிற ஆற்றல். குதிரத் என்றால் என்ன? பிஹல்கித்தால், எதிரிகளிடத்திலே போரிடுவதற்குண்டான சக்தி அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் சக்தி இல்லாமல் தங்களை போரிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது தங்களை தாங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லுதல் என்பதற்கு சமமாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சவாபுன்னு நினைச்சு போய் அதாபத்திடுறது, நன்மைன்னு நினைச்சு போய் தீமையை சம்பாதிக்கிறது, புனிய புண்ணியோன்னு நினைச்சு போய் புழுக்கமான காரியத்தில் விழுறது. எது? தன்னிடத்திலே சக்தி இல்லாமல் ஜிஹாது செய்வதற்குண்டான ஆற்றல் இல்லாத போது தங்களுடைய உயிரை பணைய வைக்கிறோம் என்று சொல்லி, அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜிஹாதிற்கு கிளம்பி செல்லுதல் என்பது எதற்கு சமம்? உங்கள் கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கு சமம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்களின் மீது, இஸ்லாம் சஹாபாக்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்து மக்கள் மக்காவில் இருக்கும்போது என்ன செய்யவில்லை? ஜிஹாதை கடமையாக்கவில்லை. ஏன்? அவர்கள் ஆஜிசூன், இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள், துஃபா பலகீனர்களாக இருந்தார்கள். ஆனால் எப்போது மதீனாவிற்கு அவர்கள் போனார்களோ, இஸ்லாமிய நாட்டை நிறுவினார்களோ, அவர்களுக்கு போர் செய்வதற்குண்டான சக்தியும் ஆற்றலும் வளமும் வந்ததோ, அப்போதுதான் அவர்கள் ஜிஹாது செய்தார்கள். இல்லை என்று சொன்னால், எப்படி ஏனைய கடமைகள் முடியாத போது செய்வது கடமை இல்லையோ, அதே போன்றுதான் ஜிஹாத் என்கிற கடமையும். ஹஜ் என்பது ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான். ஆனால் எல்லாரும் அதை செய்ய முடியுமா? முடியாது. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அதை என்ன செய்ய முடியும்? ஹஜ்ஜுக்கு போக முடியும். நோன்பு என்பது எல்லோர் மீதும் இருக்கக்கூடிய கடமைதான். ஆனால் அலல்லதீன யுத்தீகூனஹு, யாரால் அந்த நோன்பை முடிக்க முடியாதோ, குடிக்க முடியாதோ, அவர்களுக்கு சலுகை இருக்கிறதா இல்லையா? அதே போன்றுதான் ஜிஹாத் என்பது அல்லாஹுவால் சுமத்தப்பட்டிருக்கிற கடமையாக இருந்தாலும், அந்த ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு சூழல், ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அதை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய உருவாக்கம் என்பது இல்லாத போது எப்படி ஏனைய கடமைகள் இயலாமையின் காரணத்தினால், பலகீனத்தின் காரணத்தினால் விடுபட்டு விடுமோ, அதே போன்றுதான் இந்த கடமையும் விடுபட்டு விடும். லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. இதுக்கென்ன ஒரே ஆதாரம்? எது? எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை என்கிற இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் ஜிஹாதுடைய நிபந்தனையாக எதை சொல்கிறார்கள்? குதிரத் என்கிற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஆற்றல் இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு தேசத்தை நாம் நிறுவிவிட்டோமா? அல்லது இஸ்லாத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தை நோக்கி நாம் ஹிஜ்ரத் செய்து விட்டோமா? இந்தியா என்பது என்னவோ ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்திருந்த ஒரு நாட்டை போலவும், அந்த நாட்டிற்கு நாம் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் போலவும் எல்லாம் நாம் சிந்திக்க கூடாது. பள்ளின சமுதாய மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்முறையை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இந்த போர் என்பது ஜிஹாது ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும். முதல் சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? போர்க்காக அழைக்கப்பட்டு போர்க்களத்திற்கு நாம் போகும்போது இரண்டு படைகளும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் தருணத்தில் அந்த இடத்தில் ஜிஹாத் செய்வது என்பது கட்டாய கடமை. போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு இப்போ மனசு இல்லை, போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் மக்களை கொள்வதற்கு எனக்கு மனம் இல்லை, போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு பயம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் போர்க்களத்திலிருந்து களத்திலிருந்து வெளியே போனால் அது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஹராம். அங்கே போர்க்களம் செய்வது என்பது கட்டாய கடமையாகிவிடும். ஆதாரம் 8:45 வசனம். அதே 8:15-16 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தொழிக்கும் ஏழு பெரும்பாவங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அத்தவல்லி யோம ஸஹஃப், போர் நடக்கும் போது புறமுதுகு காட்டி ஓடுதல் என்பது அந்த தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட ஏழு பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இதுவும் போர் நடைபெறும் போது அங்கே அதாவது ஜிஹாத் என்பது கடமையாகிடும் என்பதற்குரிய ஆதாரம். இரண்டாவது, இஸ்லாமிய நாடுகளில் ஒரு நாடை எதிரி சூழ்ந்து விட்டார்கள் என்று ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கேயும் ஜிஹாது கடமை. நல்லா புரிஞ்சுக்கணும். தற்பாதுகாப்புக்காக அல்ல. இப்ப நமக்கு பக்கத்துல ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு, அந்த நாட்டுல எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, இப்ப அங்கேயும் நமக்கு போக முடியும்னா போறது கடமை. ஆனா ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டோம், போறவனுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? குதிரத் இருக்கணும். அந்த குதிரத் குவத்துங்கிற விஷயத்துல நம்ம அடிபட்டுருவோம். இருந்தாலும் குதிரத்தும் குவத்தும் இருக்கிற ஒரு நாடு, என் நாட்டுல நான் சேஃப்டியா இருக்கிறேன் என்றவன் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவனை போன்ற ஒரு இன்னொரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எதிரிகள் சூழ்ந்து விட்டால் இவர்கள் இங்கிருந்து அங்கே சென்று அவர்களை பாதுகாப்பது என்பது காப்பாற்றுவது என்பது இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இதற்கு நீங்கள் ஆதாரமாக பார்க்க வேண்டுமானால் 9:123 அல்லாஹ் எப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, காத்திலுள்ளதீன யலூனக்கும் மினல் குஃபார், உங்களை அடுத்து சூழ்ந்திருக்கக்கூடிய குஃபார்களை நீங்கள் போர் செய்யுங்கள். அவர்கள் ஒரு கடுமையை உணரட்டும், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் தக்குவாதாரிகளோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன முடிவு பண்றோம், ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போதும் போர்க்களம் கடமையாகிவிடும். அடுத்து என்னது, முஸ்லிம்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இமாம், முஸ்லிம்களுக்காக இமாம் என்றால் யாரு, பள்ளிவாசலுடைய இமாம் இல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைமையாக அமீராக யார் இருக்கிறாரோ அந்த அமீர் ஜிஹாதுக்காக மக்களை திரட்டும் போது அங்கே அவர் மக்கள் மீது ஜிஹாது கடமையாகிவிடும். எப்படி அப்ப ஜிஹாதுடைய அழைப்பை யார் கொடுக்க முடியாது, ஒரு தனி மனிதரோ அல்லது ஒரு குழுவினுடைய ஒரு பிரதிநிதியோ அல்லது மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோ அல்லது மக்களை வழி நடத்துகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவரோ என்ன செய்ய முடியாது, ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க முடியாது. ஜிஹாதுக்குரிய அழைப்பை யார் தான் கொடுக்கணும், இமாமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்குரிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குரிய இமாமாக தலைவராக யார் இருக்கிறாரோ அவர்தான் ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க வேண்டும். அப்படி அவர் அழைக்கும் போது ஜிஹாத் என்ன ஆயிடும், கடமையாகிவிடும். குர்ஆனில் பாருங்கள், அதே தௌபாவின் 41வது வசனம், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ ஸிகாலா வஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ் தாலிகும் கைரும் லக்கும் இன் குன்தும் தஆலமூன். அதே போன்று அந்த சூரத்து தௌபாவின் 38வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தால் அதிலும் அல்லாஹ் இப்படித்தான் எப்படி சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படும் போது நீங்கள் உலக வாழ்க்கையை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா, நிச்சயம் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையோடு ஒப்பிடும் போது அற்ப சுகம்தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஜிஹாதிற்காக திரட்டிய போது அங்கே சிலரிடத்திலே கொஞ்சம் பலகீனம் வந்தது, அந்த பலகீனத்தை போக்கும் விதத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அப்ப இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் போது ஒரு அமீருல் முஸ்லிமீனாக முஸ்லிம்களுக்குரிய ஒரு இமாமாக அமீராக இருப்பவர் முஸ்லிம்களை ஜிஹாதிற்காக திரட்டும் போது அங்கே ஜிஹாத் என்னாகிவிடும், கடமையாகிவிடும். இது ஜிஹாதுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த 3 சந்தர்ப்பங்களில் ஜிஹாத் என்பது கடமையாகி விடுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த ஜிஹாதிற்கென்று சில உசூல்கள் அடிப்படைகள் இருக்கிறது. கடமைகள் என்பது வேறு, நிபந்தனை என்பது வேறு, அடிப்படைகள் என்பது வேறு. நிபந்தனைங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன நிபந்தனை, என்ன இருக்கணும், குதிரத், ஆற்றல் இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாமிய நாடு அமைக்கப்பட்டு எதிரிகளுடைய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு குதிரத்தும் குவத்தும் இருப்பது ஜிஹாதிற்குரிய நிபந்தனை. ஜிஹாது எப்போது கடமையாகும் என்பதில் 3 சந்தர்ப்பங்களை பார்த்தோம். அடுத்து இந்த ஜிஹாதினுடைய அடிப்படைகளின் முதல் அடிப்படை என்ன தெரியுமா, ஜிஹாத் வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று என்ன நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் பூரணமாக இருக்க வேண்டும். ஒரு முஜாஹிதிற்கு ஜிஹாதிற்குரிய நிபந்தனை என்பது வேறு, ஒரு முஜாஹிதுக்குரிய நிபந்தனை என்பது வேறு. ஜிஹாதுக்குரிய நிபந்தனை என்பது ஒட்டுமொத்தமாக எதிரிகளை சமாளிப்பதற்குண்டான ஆற்றல் இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஜிஹாதிலே ஈடுபடுவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை, முதலில் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் இன்மையில் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், சுதந்திரமானவனாக யாருக்கும் அடிமையானவனாக இருக்கக்கூடாது, அவன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும், பெண்ணை அது அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அதாவது மருத்துவத்திற்காகவும் இன்ன வேற உதவிகளுக்காகத்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர போர்க்களத்தில் போய் என்ன செய்ய முடியாது, பொம்பளைகள் நிப்பாட்ட முடியாது. அப்போ அவன் ஆண்மகனாக இருக்க வேண்டும். அதே போன்று சலாமத்து மீன துர, பலகீனத்திற்குட்பட்ட எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் அந்த பாதிப்பிலிருந்து விலகியவனாக இருக்க வேண்டும். உதாரணமாக அவன் ஆணாக இருக்கிறான், இஸ்லாமியனாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான், கால் உடைபட்டிருக்கிறான், அல்லது கண் அவனுக்கு இதாக இருக்கிறது, கை அவனுக்கு உடைந்திருக்கிறது என்றால் அவன் அனுமதிக்கப்பட்டவன். அதே போன்று அவனுக்கு செலவு செய்வதற்குண்டான சக்தியும் இருக்க வேண்டும். இப்ப அவன் ஜிஹாதிற்கு வந்து விட்டால் அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அந்த மாதிரியான நிபந்தனைகள் ஒரு சேர வந்திருக்கிறதா என்பதை கவனிப்பது முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன, ஜிஹாதிற்கு ஒருவன் புறப்பட்டு வரும்போது அவன் பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். இது இரண்டாவது அடிப்படை. இதுக்குண்டான ஹதீஸ் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிஹாதிற்கு வருகிறேன்னு சொன்னா என்ன கேள்வி கேட்டாங்க, ஹையுன் வாலிதா, உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்லான்னு கேட்டாங்க. ஆமா யாரோ சொல்லலாம், ஆனா அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களை சிரிக்கவே அதுதான் உனக்குரிய ஜிஹாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ பெற்றோர்களின் அனுமதி. மூன்றாவது சகோதரி தான் ரொம்ப முக்கியமானது. அம்ருல் ஜிஹாத் மௌகூலுன் இலா இமாமில் முஸ்லிமீன் வஜ்திஹாதிஹி. ஜிஹாத் என்கிற இந்த விஷயம் முஸ்லிம்களின் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவை தவிர தனி மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவல்ல. இதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இப்ப தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஜிஹாதி செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் யார் தான் அதை எடுக்கணும்? யார் எடுக்கணும்? நம்ம அப்துல் காதர் மாதிரி தான் எடுக்கிறதா இருந்தா. அப்படி ஒரு வேலை எடுப்பதாக இருந்தால் நீங்களும் டக்கர் எடுத்துட முடியாது. யார் எடுக்கணும்? ஒரு அமீராக இருக்கக்கூடியவர் தான் எடுக்க வேண்டும். காரணம் திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு சொல்கிறான். 24வது அத்தியாயம் 62வது வசனத்தை பாருங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. நிச்சயமாக மூமின்கள் என்பவர் யார் தெரியுமா? அல்லாவையும் அல்லாவுடைய ரசூல் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். வ இதா கானூ மஅஹு, அவர்கள் அவருடன் இருக்கும்போது. எப்படி அவர்கள் அவருடன் இருக்கும்போது? அவருடனா யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடன் இருக்கும் போது அல்ல அம்ரின் ஜாமியின், ஒரு பொதுவான போர்க்கள சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் இருக்கும் போது லம் யதஹபு ஹத்தா யஸ்தாதினூஹு, அவரிடத்தில் அனுமதி கேட்காமல் அவர்கள் போகக்கூடாது. என்ன அர்த்தம்னா, ஒரு ஜிஹாதிற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா கூட்டும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய வசனம் இது. அப்போ மஷூராவை கூட்டி ஜிஹாதிற்குரிய அறிவிப்பை யார் தான் செய்யணும்? இமாமாக இருப்பவர் தான் செய்ய வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் இமாமு ஜுன்னத்து. நிச்சயமாக தலைவராக இருப்பவர் தான் கேடயத்தை போன்றவர். ஏன்? யுகாத்தலு மின் வராயிஹி, அவருக்கு பின்னால் இருந்துதான் போர் என்பது நடத்தப்பட வேண்டும். அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது. அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது. யுகாத்தலு மின் வராயிஹி, அவரை முன்னிலைப்படுத்தி. அதுக்காக அவர் முதல் வரிசையில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவரை முன்னிலைப்படுத்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய கருத்து முதன்மையாக்கப்பட்டு அவருடைய அனுமதி பெறப்பட்டு அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் தான் இன்றைய இளைஞர்களுக்கு என்ன இல்லை, விழிப்புணர்வில்லை. இந்த விஷயத்திலே இந்த செய்தியை சரியான முறையில் இளைஞர்கள் ஒரு 10-15-20 வருடங்களுக்கு முன்னால் தெரிந்திருந்தால் நிச்சயம் நம்முடைய கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய இழப்பை, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கண்டிருக்கார். இன்று வரைக்கும் சமுதாய இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தனி மனிதராக இருந்து, தனித்தனி குழுவாக இருந்து ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட முடிவுகளுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கப்படுகிறது. எல்லாமே தவறு. அடிப்படையற்றவர்களுடைய செயல்பாடு இது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், சுன்னாவை பொறுத்த வரைக்கும், அல் இமாமு ஜுன்னத்துன், ஒரு இமாமி மையமாக வைத்துத்தான் ஜிஹாதுடைய அறிவிப்பு தரப்பட வேண்டுமே தவிர தனி மனிதர்களோ தனி மனித குழுக்களோ கொடுக்க முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேண்டுமானால் ஹுதைபியா உடன்படிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உதவியா உடன்படிக்கை என்ன நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திரட்டி கொண்டு உம்ரா செய்வதாக கனவை காணுகிறார்கள். நபிமார்களுடைய கனவை பொறுத்த வரைக்கும் வஹியின் அம்சங்களில் ஒரு அம்சம், அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் இப்போதே நடப்பதாக நினைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தம்மோடு போர் செய்வதற்காகத்தான் வருகிறார்கள் என்று ஒரு தவறான சிந்தனையின் அடிப்படையில குஃபார்கள் அனைவரும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போர் செய்வதற்காக உதவியா என்கிற எல்லையை நோக்கி வருகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தரப்பு நியாயத்தை தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் போருக்கு வரவில்லை, உம்ராவிற்காகத்தான் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் எங்கள் அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் வந்தது தவறு, அதனால் நீங்கள் நிச்சயம் திரும்பி போக வேண்டும் என்று பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் ஒரு உடன்படிக்கை இங்கே வருகிறது. என்ன உடன்படிக்கை? இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் வந்து நீங்க உம்ரா பண்ணிட்டு போகலாம் என்று எவன், எந்த நாட்டுக்காரன் அவர்களை இந்த நாட்டை விட்டே துரத்தினானோ அவனே கடைசியில டேட்டு போட்டு தர, நீங்க வந்துட்டு போங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வச்ச கால பின் வைக்கிறாங்க. வைக்கிறாங்களா இல்லையா? உம்ரா செய்யணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக நலன் கருதி, சமுதாய நலன் கருதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நன்மையை கருதி, சஹாபாக்களை விட்டிருந்தால் வந்திருந்த எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு பெரிய விஷயமே அல்ல. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை ஓட்டுவதை விரும்பாதவர்கள். ஆதலால் தன்னளவில் அடக்கத்தோடு அந்த இதை ஏத்துக்கிறாங்க. ஆனா சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. எல்லாரும் கொந்தளிக்கிறார்கள். குறிப்பா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அதிகமாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அதிக சப்தத்தை குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹ்விடத்தில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பேசிய சம்பவம் இதுதான். என்ன, அலஸ்னா அலல் ஹக், திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அலஸ்னா அலல் ஹக், திரும்ப திரும்ப கேட்கிறாங்க.

யாருடைய அறிவிப்பை வைத்துத்தான் இருக்க வேண்டும்? ஒரு அமீருடைய அறிவிப்பை வைத்துத்தான் இருக்க வேண்டுமே தவிர, தனி மனிதர்கள், தனி குழுக்கள் அல்லது பொதுமக்களாக வாழக்கூடியவர்கள் நிச்சயம் இந்த ஒரு பொறுப்பை, இந்த ஒரு முடிவை எடுக்கவே முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜிஹாதுடைய இந்த முக்கியமான அடிப்படை என்பது என்னது? அது இமாமுடைய இஜ்திஹாத் சம்பந்தப்பட்டது. இமாமுடைய இஜ்திஹாத் என்றால் என்ன? அவர் சிந்தித்து, அவர் ஜிஹாத் வேண்டுமா வேண்டாமா என்று அவர் எடுக்கக்கூடிய முடிவு சம்பந்தப்பட்டதுதான் ஜிஹாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நான்காவது அடிப்படை என்பது, ஜிஹாதாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், ஐயாமுல் ஃபித்ர், குழப்பமான சூழ்நிலைகளில், குழப்பமான காலங்கள் வரும்போது, குழப்பமான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் நம்முடைய அத்தனை காரியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாஊது பில்லாஹி மினல் ஃபித்ன் மா ظஹர மின்ஹா வமா பதன. குழப்பங்களை விட்டு, குழப்பங்களிலிருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள். அதில் வெளிரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. பாக ஜிஹாதுடைய அடிப்படைகளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, நான்கு அடிப்படைகள் இருக்கிறது. முதல் அடிப்படை, ஜிஹாத் கடமையாகி விட்டதா என்கிற அந்த நிபந்தனைகள் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது அடிப்படை, பெற்றோர்கள் அல்லது பொறுப்பாளர்களுடைய அனுமதியை பெற்றுதான் ஜிஹாதிற்கு ஒருவன் வர வேண்டும். மூன்றாவது, ஜிஹாத் என்கின்ற முடிவை எடுப்பது இமாமுடைய தலைவருடைய முடிவு சம்பந்தப்பட்டது. தலைவருக்கு கீழ் உள்ளவர்கள் அதில் தங்களுடைய ஆலோசனையும் கருத்தையும் தான் தலைவரிடத்திலே சொல்ல முடியுமே தவிர, ஜிஹாதிற்கான அழைப்பை கொடுப்பதோ மக்களை திரட்டுவதோ அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. நான்காவது, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான், குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் ஜிஹாதாக இருந்தாலும் என்ன காரியங்களாக இருந்தாலும் செயல்முறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக குழப்பமான காலங்களில் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் சகோதரர்களே ஜிஹாதை குறித்து அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சரியா? ஆனால் இப்படிப்பட்ட இதெல்லாம் மிக மிக முக்கியமான அடிப்படைகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எது ஜிஹாத், ஜிஹாதுடைய அர்த்தம் என்ன, ஜிஹாதுடைய சிறப்பு என்ன, ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன, ஜிஹாத் எப்போது கடமையாக்கப்படும், யாருக்கு கடமையாக்கப்படும், ஜிஹாதுடைய அடிப்படைகள் என்ன என்பதையெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நம்ம சுருக்கமாக இப்போது தெரிந்து கொண்டோம். அடுத்து நாம் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஹிலாஃபத் என்பது. இது குறித்து தான் கொஞ்சம் ரொம்ப விரிவாக பார்க்கணும். ஏன்னா ஜிஹாதை குறித்து ஏற்கனவே நமக்கு நிறைய வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது அடிப்படையாக ஜிஹாதை குறித்து நாம் தெரிய வேண்டிய ஜிஹாதுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இப்போ கிலாபத்துக்கு போறோம். கிலாபத் என்றால் சகோதரர்களே, இதனுடைய விளக்கத்திற்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், எல்லாமே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முன்னறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் கியாமத்து நாள் வரைக்கும் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டே நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக ஆதம் நபியின் படைப்பை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி தெரிஞ்சோம்? குரான்னு ஒண்ணு இறங்க போய் அந்த குரான்ல உள்ளதை ரசூல்லா ஓதி காட்ட போய்தான் யாருடைய படைப்பை நமக்கு தெரியும், ஆதம் நபியின் படைப்பு நமக்கு தெரியும். ஒருவேளை குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் நபியின் படைப்பை பற்றியும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், அந்த சொர்க்கத்தில் நடந்த சம்பாஷணையை பற்றியும் சொல்லி இருக்காவிட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. இதுதான் பெரிய உதாரணம். அப்போ ஆரம்பமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெருமானாருடைய மௌத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பின்படிதான் சகோதரர்களே நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த கிலாபத்தை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்களோ அவைகளை மையமாக வைத்து நாம் சில விஷயங்களை படிக்கும் போதுதான் இதன் அடிப்படைகளை நாம் சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஜிஹாத் இந்த கிலாபத்தினுடைய அழைப்பு, அல் கிலாபத்து இஸ்லாமியா, இஸ்லாமிய கிலாபத்தை நோக்கி அழைப்பு விடுப்பதில் ஒரு முஸ்லிமுக்கு என்ன நிலைப்பாடு இருக்க வேண்டும்? இன்றைக்கு காலையில் நம்முடைய வகுப்பில் ISIS பற்றி நமக்கு தெளிவான சில விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்ப இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாத ஒரு சாதாரண பாமர முஸ்லிம் என்ன நினைப்பான்? அவனுடைய மனதில் ஷாம் என்பதும் ஈராக் என்பதும் இஸ்லாமிய பிரதேசங்களைப் போலவும், அபூபக்கர் அல் பக்தாதி ஒரு பெரிய

0: ஹீரோவை போலவும் தான் தெரியும். உண்மைதானங்க. இப்ப இந்த விபரங்கள் எதுவுமே தெரியல. அகீதாவை பற்றியும் மன்ஹஜை பற்றியும் சலஃபு சாலிஹீன்களை பற்றியும் எதுவுமே தெரியாத ஒரு பாமர முஸ்லீம், வெறுமனே இன்டர்நெட்டில் மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீம், பேஸ்புக்கில் தங்களுடைய கருத்துக்களை வீராவேசத்தோடு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரப்புலிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நம்முடைய அடிப்படை என்னவென்றால் சலஃபியத் என்கிற அடிப்படை தான். குரானின் படியும் சுன்னாவின் படியும் சஹாபாக்களுடைய வழிமுறையின் படியும் எந்த அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanoli.com
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வானொலியில் வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: www.muslimwanoli.com
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான், தில்க தாருல் ஆகிரா, இந்த மறுமையின் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் நஜாலுஹா லில்லதீன லா யுரீதுன உலூவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா, இந்த பூமியில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் இந்த பூமியில் குழப்பத்தையும் யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையின் இல்லம். வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், இறுதி வெற்றி என்பது முத்தகீன்களுக்கு தான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் என்கிற 28வது அத்தியாயத்தின் 83வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது மறுமையின் வெற்றி யாருக்கு, மறுமையினுடைய அந்த இல்லம் யாருக்கு என்பதை அல்லாஹ் சொல்லும் போது யாருக்கு சொல்கிறான், பூமியை பொறுத்தவரைக்கும் உலகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் விரும்பாமல் தான் இருப்பார்கள். என்னதான் இந்த பூமியில் மனைவி மக்கள் குடும்பம் குட்டி என்று நாம் வாழ்ந்தாலும் இவைகள் எல்லாமே எதுக்கு அப்புறம்தான், அல்லாவுக்கு அப்புறம் தான், அல்லாவுடைய ரசூலுக்கு அப்புறம் தான் என்று ஆரம்ப பாடம் சுமத்தப்பட்டவர்கள், நம்ம ஆரம்பத்திலிருந்தே பாலர் பாடம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த பூமியில் ஒரு பெரிய ஆட்சி வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அந்தஸ்து வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவான ஒரு உபதேசமாக ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதுபோக சூரத்துன் நிசா 115வது அத்தியாயம் 115வது வசனம், 4வது அத்தியாயத்தின் 115வது, யாருக்கு இதுதான் நேர்வழி இது என்று தெளிவானதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறாரோ, அந்த சஹாபாக்களின் வழி அல்லாது வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ. இங்கே இறை நம்பிக்கையாளர்கள் வழி என்று சொன்னாலும் இந்த வசனம் இறங்கும் போது இறை நம்பிக்கையாளராக இருந்தது யாரு, சஹாபாக்கள் தான். அதனால சஹாபாக்கள் வழி என்று சொல்வதில் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. யார் அந்த இறை நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ, நுவல்லிஹி மாத்தவல்லா, அவன் செல்லும் வழியிலே அவனை செல்ல வைப்போம், ஒனுசுலிஹி ஜஹன்னம், அவனை நரகத்திலே நாம் நுழைவிப்போம், வசாஅத் மஸீரா, அது கெட்ட வழியாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து கிலாபத்தாக இருந்தாலும் ஜிஹாதாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருந்தார்களோ, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எந்த நிலைப்பாட்டிலே பாடத்தை படித்தார்களோ, எந்த ஒரு அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ, அதே அடிப்படையில் தான் நாம் அமைத்துக் கொள்வோம். உலகமே ஒரு கருத்தை சொன்னாலும், உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஒரு கருத்தை சொன்னாலும், அந்த கருத்து கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும், அந்த கருத்து ஒரு புரட்சிகரமானதாக மக்கள் மன்றத்திலே விவாதிக்கப்பட்டாலும், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அந்த அல்லாவின் தூதர் வழியில் இருந்த சஹாபாக்களும் எதை நிலைப்பாட்டாக எடுத்தார்களோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், நிலைப்பாட்டாக எடுப்போம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த கிலாபத் குறித்த விவரங்களை நாம் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பாக சகோதரர்களே, சஹாபாக்களின் வழியை பின்பற்றாமல் போனோம் என்றால் குரானில் அல்லாஹ் எச்சரித்ததைப் போல நரக வேதனைக்குத்தான் ஆளாக நேரிடும் என்பதை கொஞ்சம் நாம் அச்சத்தோடு பயத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போது இந்த கிலாபத்தை குறித்து பேசுவதற்கு என்ன அவசியம் என்றால், உலக அரங்கில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறோம், மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் வன்மையாகத்தான் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு ஒரே காரணம், முஸ்லிம்கள் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏனைய மக்களை காட்டிலும் ஒரு பலகீனத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலகீனத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஏனைய மக்களோடு அவர்களை எடை போடும் போது அவர்களுக்கென்று ஒரு எடையே இல்லாத அளவிற்கு பலகீனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்பதற்கு என்ன காரணம்? சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதற்கு ஒரே காரணம், முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே குவத்தில்லை. குவத்தினா என்னது? ஆற்றல் இல்லை. படிப்பில் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு மனிதருக்கு எது வளமாக பலமாக இருக்க வேண்டுமோ அந்த வளமும் பலமும் இல்லாத காரணத்தினால் நலமிழந்து எப்படி இருக்கிறோம்? நம்ம பலகீனத்திலே இருக்கிறோம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், இந்த முஸ்லிம் அல்லாத குஃபார்களை வாழ விட்டதுதான் பிரச்சனை, அதனால ஒட்டுமொத்தமாக குஃபார்கள் என்ன செய்யணும், வெட்டி வீழ்த்தினால்தான் முஸ்லிம்கள் நம்ம முன்னாடி வர முடியும். அடுத்து பெரும்பான்மையான சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கென்று ஒரு கிலாபத் இல்லை, நமக்கென்று ஒரு ஹலீஃபா இல்லை. நாம் நமக்கென்று ஒரு கிலாபத் உருவாக்கப்பட்டு நமக்கென்று ஒரு ஹலீஃபா இருந்தால் நிச்சயம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இஸ்லாமியர்கள் முன்னேற்ற பாதையிலே போவார்கள், இஸ்லாமிய நாடுகள் முன்னேற்ற பாதையிலே போகும் என்கின்ற எண்ண ஓட்டங்களில் சிந்தனைகளில் இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தினுடைய மார்க்கம், பயங்கரவாதத்தினுடைய மார்க்கம் என்று எல்லோரும் சொன்னாலும் அது உண்மை இல்லை உண்மை இல்லை என்று நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தாலும், எங்காவது ஒரு சில இடங்களில் அறியாமையின் காரணத்தினால், இஸ்லாமிய அழிவு இல்லாத காரணத்தினால் சிலர் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பெரிதாக தெரிவதில்லை. சரி, இஸ்லாத்திற்காகத்தான் இவர்கள் போராடுகிறார்கள் என்கிற மன ஓட்டத்தில் அவர்கள் வருவதை நம்மால் தடுக்க முடியவில்லை. ஏன்? நமக்கென்று ஒரு கிலாபத் வேண்டும், நமக்கென்று ஒரு ஹலீஃபா வேண்டும். அப்போ இந்த கிலாபத் என்றால் என்ன, ஹலீஃபா என்றால் என்ன என்பதை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். அருமை சகோதரர்களே, கிலாபத் என்கிற வார்த்தை ஹலஃப என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்து வந்த வேர்ச்சு. கிலாபத் என்கிற வார்த்தை ஹலஃப என்கிற வார்த்தையிலிருந்து பிளந்து வந்த பிரிந்து வந்த ஒரு சொல். இதற்கு அர்த்தம் என்னது என்றால், அதிகாரத்தில் ஒருவருக்கு அடுத்து இன்னொருவன் வந்தான். இத்தமா ஃபில் ஹுக்மி, இதற்கு முன்னாடி ஒருத்தர் அதிகாரத்தில் இருந்தார், ஆட்சியில் இருந்தார், அவருக்கு பிறகு ஆட்சியில் இவர் வந்திருக்கிறார். இதுதான் ஹலஃப என்பதற்கு அர்த்தம். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தூர் சீனாமலைக்கு ஒரு இடைவெளியில் புறப்பட்டார்கள். அப்படி போகும்போது தன்னுடைய இடத்தில் யாரை விட்டுட்டு போனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு போனாங்க. அப்போ விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, வகால மூசா அலி அஹீஹி, மூசா தம்முடைய சகோதரர் ஹாரூனுக்கு சொன்னார், உஹ்லுஃப்னி ஃபி கௌமி, என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு நீ ஹலீஃபாவாக இருந்து போனாங்க. இப்போ நான் வர்ற வரைக்கும் அந்த கேப்பில் இவர் எப்படி தன்னுடைய மக்களுக்கு ஆட்சி, அதாவது அதிகாரம் செய்யக்கூடியவராக, தலைமை தாங்கக்கூடியவராக இருந்தாரோ, அதே போன்று நான் வரும் வரை நீ தலைமை தாங்கக்கூடியவனாக இரு. அப்போ ஹலீஃபா என்பதற்கு அர்த்தமே என்னன்னு சொன்னா, ஒருவர் ஆட்சியில் இருந்து அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்து வர்றவருக்கு பேர் தான் என்னது, ஹலீஃபா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கற்பனைக்காக சொல்றேன், இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியே வருதுன்னு வைங்க, அங்க ஆட்சி செய்யறவரை ஹலீஃபான்னு சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? ஏன்னா இப்போ சப்போஸ் மோடியுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு முஸ்லீம் ஆட்சிக்கு வர்றாரு, அவரை நீங்க ஹலீஃபா, அவர் எவ்வளோ பெரிய தக்குவாதாரியா இருந்தாலும் அவரை நீங்க ஹலீஃபான்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்தது கேடி, சாரி மோடி. அப்போ மோடிக்கு பின்னாடி வந்தவரை எப்படி ஹலீஃபான்னு சொல்ல முடியும்? முடியாது. இதுக்கு நீங்க இன்னும் கூடுதலாக விளங்கணும்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஆட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரை மக்கள் என்ன சொல்லி அழைச்சாங்க, ஹலீஃபத்து ரசூலில்லாஹ். மக்கள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தில் ஹலீஃபத்துல்லான்னு கூப்பிட்டாங்க. அந்த அவ்வளோ பெரிய போஸ்ட் ஹலீஃபாங்கிற சாதாரணமான வார்த்தை கிடையாது, அதனால தான் அதை சொல்லி மைனூட்டா மக்களை டச் பண்றாங்க. அந்த ரசூல் சலாஹிஸ்ஸத்துக்கு பிறகு அந்த சீட்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உட்கார்ந்தவுடனே ஹலீஃபத்துல்லான்னு ஹலீஃபத்து ரசூல் இல்லான்னு சொல்லுங்க. இப்போ முத முத இஸ்லாமிய வரலாற்றில் ஹலீஃபா என்கிற டேர்ம் எப்போ வருதுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக வரும். அது ஓகே, லாஜிக்கலா ஓகே. ஏன்? ரசூல்லா இருந்தாங்க, ரசூல்லாக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இப்போ அவங்களை எப்படி கூப்பிடணும், ஹலீஃபத்து ரசூல் இல்லாம சொல்ல முடியாது. ஏன்? ஹலீஃபானா அடுத்து வர்றவருங்கிறதுக்கு அர்த்தங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க ஏன் ஹலீஃபத்து ரசூலுன்னு சொன்னா, ரசூலாவுக்கு அடுத்து வந்தவர். அப்ப உமர் அலிலானு ஹலீஃபான்னு சொல்லணும்னா ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ரசூல் இல்லான்னு சொல்லணும். உஸ்மான் அலிலானு ஹலீஃபான்னு சொல்லணும்னா ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ரசூல் இல்லான்னு மூணு வாட்டி சொல்லணும். அப்ப இந்த பேர் இழுத்துக்கிட்டே போன உடனே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அங்க முடிச்சாங்க, அமீருல் மூமினீன். இல்லைன்னு சொன்னா அந்த நாலு கலீஃபாக்கு எப்படி சொல்லணும், முதல்ல உள்ளவருக்கு கலீஃபத்து ரசூல் இல்லா, அடுத்து கலீஃபத்து கலீஃபத்தி ரசூல் இல்லா, அடுத்து கலீஃபத்து கலீஃபத்தி கலீஃபத்தி ரசூல் இல்லா, நாலாவது வந்தவருக்கு கலீஃபத்து கலீஃபத்தி கலீஃபத்தி கலீஃபத்தி ரசூல் இல்லான்னு சொல்லும். அப்போ டாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் ஷார்ட் ஆகணும், நமக்கு நேம் முக்கியம் இல்லை. ஏன் இந்த ராஜாவெல்லாம் எப்படிங்க பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க, ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ அந்த திலக ராஜா அது இது நாலு லேனி எழுதுவாங்க. இது நமக்கும் எழுதியிருக்கலாம், ஆனா நம்முடைய முன்னோர்கள் பேரை விரும்பாதவர்கள், ஷார்ட் பண்ணுங்க பேர் என்ன, அப்படி மட்டும் போட்டிருந்தோம் கலீஃபத்து கலீஃபத்து கலீஃபத்துன்னு அலி ரலியானுக்கு நாலு லைன் எழுதணும். சிம்பிளா உமர் அலியானு கொண்டு வந்த சிஸ்டம் தான் அமீருல் முமினீன்ங்கிறது. அப்போ கலீஃபானா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒருவர் இஸ்லாமிய ஆட்சியில் ஆட்சி செய்து அதுக்கு பின்னாடி அதே அடிப்படையில் ஆட்சி செய்பவருக்கு பேர் தான் கலீஃபா. இந்த எந்த விவரமும் தெரியாம யாரு வந்தாலும் கலீஃபா, யார் என்ன சொன்னாலும் ஹிலாஃபாவா, கலீஃபாவிற்கும் ஹிலாஃபாவிற்கும் விளக்கம் இன்றைக்கு மக்களிடத்திலே புரியப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயம் ஏழாம் அத்தியாயத்தின் 142வது வசனம். அப்போ கலீஃபாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சா? இப்போ நம்ம ஷேக் அப்துல் காதர் மதனி கலீஃபாவா, அவங்க அமீர், நம்முடைய ஜமாத்துக்கு அவங்க அமீர். அதனால நம்மையே நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, நம்ம எல்லாம் கலீஃபா நம்ம எல்லாம் கிலாபத்துலாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு தலைவராக, அவருக்கு முன்பு ஒருவர் ஒரு தலைவராக இருந்து அவருக்கு அடுத்து வந்தவர் தான் கலீஃபா. விளங்குது அவங்களுக்கு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அர்த்தம் என்ன, ஆதாரம் என்ன, இது வந்து ஷரியத்துல நம்முடைய இஸ்லாமிக் டெர்மினாலஜியை பொறுத்தவரை கலை சொல்லில் கலீஃபா என்றால் அவர் தான் ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு தலைவராக நிர்வாகியாக மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யக்கூடியவராக மக்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடியவராக செயல்படக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு என்ன சொல்லலாம், கலீஃபா என்று சொல்லிக் கொள்ளலாம். பாருங்கள், அபுதாவதில் வரக்கூடிய ஹதீஸ் நசாயில் வருகிறது, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபா இர் ராஷிதீன் மஹ்தியி, என்னுடைய சுன்னாவை என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நேர்வழியில் இருந்த நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழியில் இருந்த ராஷிதீன் அல் மஹ்தியீன் என்று வரும். ராஷிதீன் என்றால் நேர்வழியில் உள்ளவர்கள், மஹ்தியீன் என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். நேர்வழியில் இருந்து நேர்வழியை காட்டக்கூடிய குலஃபாக்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கலீஃபா என்கிற வார்த்தைக்கு கலீஃபா என்கிற அர்த்தத்தில் கலீஃபா என்கிற அர்த்தத்தை நாடுவதற்கு அமீர் என்கிற வார்த்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனாலதான் அமீருல் முஃமினீன் யாரை கூப்பிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, அதுக்கு பின்னாடி வந்த எல்லாரையும் அமீருல் முஃமினீன் என்று தான் அவர்கள் அழைத்தார்கள். அதாவது அமீர்கள் எல்லாம் கலீஃபாக்கள் அல்ல, ஆனால் கலீஃபாக்கள் எல்லாம் அமீர். புரியுதா, புரியுதா, அமீர்கள் எல்லாம் என்ன கிடையாது, கலீஃபாக்கள் இல்லை, ஆனால் கலீஃபாக்கள் எல்லாம் அமீர். இதற்கு ஆதாரம் என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐம்மத்து மின் குரைஷ், ஆட்சி தலைவர்கள் குறைஷ் இருந்து தான் வருவார்கள். ஏன்னா அபுபக்கர் அலி உமர் அலிலானு உஸ்மான் அலி அலி அலியல்லானு முஆவியார் அலிலானு அவங்க மக்கள் எல்லாருமே எதிர உள்ளவங்க தான், குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயம்மா எப்படி குலஃபான்னு வேற ஒரு இடத்துல பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இங்க ஐயம்மான்னு பயன்படுத்திருக்கிறாங்க. சோ அமீர் என்கிற வார்த்தையும் எதற்கு பயன்படுத்தப்படும், கலீஃபா என்பதற்கு பயன்படுத்தப்படும். அதற்கு இது ஆதாரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் இன்னொரு ஹதீஸை சொல்லும் போது மன் அதா அமீரி ஃபகத் அதானி, யார் என்னுடைய அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவன் தான். அப்போ அமீர் என்பதும் கலீஃபா என்பதும் ஒரே அர்த்தம் தான். எந்த வகையில், கலீஃபாவாக இருப்பவருக்கு நம்ம என்ன வார்த்தையும் சொல்லலாம், அமீர் என்கிற வார்த்தையும் சொல்லலாம். அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அபுபக்கர் அலிலானவர்களை முதன் முதலில் மக்கள் கலீஃபத்து ரசூலில்லா என்று சொன்னார்கள். உமர் ஃபாருக் அவர்கள் வரும்போது கலீஃபத்து கலீஃபத்து ரசூலில்லான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன உடனே தான் அங்கே அமீர் முஃமினீன் என்கிற வார்த்தை அமுலுக்கு வந்தது. அது காலம் தொட்டு இது காலம் வரைக்கும் மன்னர்களுக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் பஹ்ரைனுடைய மன்னருக்கு அமீருல் பஹ்ரைன் என்று இப்போதும் கூட சொல்கிறார்கள். குவைத்திலே உள்ள மன்னருக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சாஹிபு சுமு அல் அமீருல் மலிக்கி என்று சொல்லுவார்கள். அந்த டேர்ம் இன்று வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது. சரி, ஹிலாஃபத்தை குறித்த ஒரு சில ஹதீஸ்களை நான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹிலாஃபத்தில் ஹிலாஃபத் என்றால் என்ன அர்த்தம், கலீஃபானா என்ன அர்த்தம், அதே போன்று இந்த ஹிலாஃபத்து எல்லாமே எந்த அடிப்படையில் தான் நடக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிலாஃபத்தை குறித்து என்ன முன்னறிவிப்பை செய்தார்கள், முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி செஞ்ச ஒரே வேலை என்னதான், மார்க்க தௌஹீதை சொல்லி ஷிர்கை ஒழித்த ஒரே வேலை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஒரு நாடு என்று உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த ஹிலாஃபத் என்கிற பேச்சு ஜிஹாத் என்கிற சிந்தனை எல்லாம் வருகிறது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபத்தை குறித்து நமக்கு சொன்ன செய்தி, முஸ்லிம் என்கிற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜவாலி அல் அர்த, அல்லாஹ் எனக்கு பூமியை சுருட்டி காட்டினான். இப்படி இன்னைக்கு எல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன் இன்னைக்கு ஆண்ட்ராய்டில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மேப்ல போய் பார்த்துட்டோம்னா அப்படியே நமக்கு என்னாவது வரைபடமும் வருது. இது எந்த விஞ்ஞானம் இல்லாத அந்த அஞ்ஞான காலத்திலேயே விஞ்ஞானம் பேசிய ரசூல் சலாஹர்களுக்கு சுருட்டி காட்டப்பட்டுச்சு பூமி. ஃபராய்து மஷாரிகஹா வ மகாரிபஹா, அதனுடைய கிழக்கு திசைகளையும் மேற்கு திசைகளையும் நான் பார்த்தேன். இன்ன உம்மத்தி சையபுலுகு முல்கஹா மா சுவியலி மின்ஹா, எனக்கு அந்த பூமியில் எவைகளெல்லாம் எடுத்து காட்டப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் என்னுடைய உம்மத்தினுடைய அங்கே போவும் என்று ரசூல் சலாஹம் செய்த அந்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் இஸ்லாமிய ஆட்சி என்பது வந்தது. ரசுல்லா அன்னைக்கு ரசுல்லா சொல்லும் போது ரசுல்லா பாக்கெட்ல எத்தனை நாடு இருந்துச்சு? மதீனா மட்டும்தான் இருந்துச்சு. இப்படிதானா அன்றைக்கே ரசூல் சலாஹம் சஹாபாக்களை உற்சாகம் ஊட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னாங்க, கவலைப்படாதீங்க நமக்கு எல்லாம் எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அது இன்ஷா அல்லாஹ் உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற தலைப்புல 4 பகுதிகளாக யூடியூப்ல நான் பேசின விஷயங்கள் போடப்பட்டிருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடு எப்படி எப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சுங்கிற விவரங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் எப்படி அந்த நிறைய நாடுகள் இஸ்லாத்திற்குள் வரும் என்பதை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்னா குஊதன் ஃபில் மஸ்ஜிதி, நாங்கள் எல்லாம் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது வகான பஷீருன் ரஜுலன் யகுஃப், ஒரு செய்தி அங்கே பேசப்படுகிறது. அப்போது அவர் சொன்னார், யா பஷீர் இப்னு சுஹல் சஹத் அதஹஃபது ஹதீஸ ரசூலில்லாஹி ஃபில் உமரா, தலைவர்கள் விஷயமாக அமீர்கள் விஷயமாக ரசூல் சலாஹ் சொன்ன ஹதீஸை ஏதேனும் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறீர்களா? உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் பெருமானாருடைய ஒரு உரையை இது விஷயத்திலே மனப்பாடம் செய்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் சலாஹ் சொன்னார்கள், தக்கூனு நுபுவத்து ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன, உங்களிடத்தில் நபித்துவம் இருக்கும், அந்த நபித்துவம் அல்லாஹ் நாடும் வரைக்கும் இருக்கும். அதாவது ரசூல்லா தன்னுடைய காலத்தை சொல்றேன், ரசுல்லாவின் காலம் அது என்ன காலம்? அது அழுது நுபுவா, நபித்துவத்தினுடைய காலம். அதனாலதான் ஹலீஃபாக்கருடைய காலம் போது நம்ம எதை அங்க கொண்டு வர மாட்டோம், ரசுல்லாவுடைய ஆட்சியை கொண்டு போய். ரசுல்லாவுடைய ஆட்சியும் இஸ்லாமிய ஆட்சி தானே, ஏன் அந்த மதினால உள்ள 10 வருஷத்தை நம்ம சேர்க்கறது இல்ல? ஏன்னா அது ஹிலாஃபத்துடைய ஆட்சி கிடையாது, அது அழுது நுபுவா. நுபுவானா என்னது? நபித்துவத்தின் ஆட்சி. அது அது சம்திங் டிஃப்ரெண்ட், அது ஹிலாஃபத்தை விட உயர்ந்தது. அப்ப அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இஸ்லாமிய ஆட்சியை செய்தாலும் அதை ஹிலாஃபத் என்கிற வார்த்தையில நம்ம குறிப்பிடுறது இல்ல. நம்ம என்ன வார்த்தையில குறிப்பிடுறோம்? அதை நுபுவத், நபித்துவத்தின் காலம் என்று குறிப்பிடுகிறோம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடையே நபித்துவத்தின் காலம் வரும், அந்த காலம் அல்லாஹ் நாடு வரைக்கும் இருக்கும், அல்லாஹ் அதை உயர்த்துவதற்கு நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். அப்போ அந்த அடிப்படையில் 23 ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சு? நபித்துவத்தின் காலமாக இருந்தது. சும்ம தக்கூனு ஹிலாஃபத்துன், அதற்கு பிறகு ஹிலாஃபத் வரும், அலா மின்ஹாஜி நுபுவா, நபித்துவத்தின் மன்ஹஜிலேயே. மன்ஹஜின்னு சொல்றோம், மன்ஹஜின் என்னன்னா சிலபஸ் அர்த்தம், வழிமுறைன்னு அர்த்தம். ரசூலுல்லாவின் அந்த நபித்துவத்தின் வழிமுறையை அடிப்படையாக வைத்து என்ன இருக்கும்? ஹிலாஃபத் இருக்கும். ஃபதக்கூனு மாஷா அல்லாஹ் அன் தக்கூன, அதுவும் அல்லாஹ் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவ்வளவு காலம் இருக்கும். சும்ம யர்ஃபவுஹா இதா ஷா யர்ஃபாஹா, அதையெல்லாம் உயர்த்துவதற்கு நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். அப்ப ஹிலாஃபத் வரும், வந்த ஹிலாஃபத் உயர்த்தப்படுங்கிறத ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள், ஹிலாஃபத் வரும், வந்த ஹிலாஃபத்து. அது இதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நடுவில் வந்து அப்படி உயர்த்தப்பட்ட ஹிலாஃபத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் போராடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லல. நல்லா நீங்க கவனிக்கணும், அது விவரமான உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதே போன்று அடுத்து என்னது? அதற்கு பிறகு என்ன இருக்கும்? சும்ம தக்கூனு முல்கன் ஆப்தன், அதற்கு பிறகு கொஞ்சம் கடுமையான ஆட்சி ஒன்று வரும். அதாவது அது ஆட்சியாக இருக்கும், ஆனா எந்த அடிப்படையில் இருக்காது? நபித்துவத்தின் ஆட்சியை போலவும் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியை போல இருக்காது, ஒரு அரசாட்சி வரும். அதுவும் இருக்கும் வரைக்கும் இருக்கும், அல்லாஹ் அதை உயர்த்த நாடும் போது உயர்த்தி விடுவான். அதற்கு பிறகு வரும் முல்கன் ஜபரியா, ஒரு அட்ட கொடுங்கோல் ஆட்சி வரும். அதையும் முஸ்லிம்கள் பார்ப்பாங்க, அதுவும் இருக்கும் வரைக்கும் இருக்கும், அதையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அப்படியே சொல்லிட்டு வரும்போது ஃபைனலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் என்றால், சும்ம தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவத்தி, அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஹிலாஃபத் மீண்டும் வரும். சும்ம சக்கத்த, அதற்கு ரசூலுல்லாஹ் மௌனமாகிவிட்டார்கள். இதற்கு இமாம், இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இதை இமாம் அவர்கள் நபவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து விளக்கம் சொல்லும் போது, அது அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்த அமைதியாயிட்டார்கள் என்ன அர்த்தம்னா, அந்த நிலையிலேயே இருந்து உலகம் முடிந்துவிடும். எந்த நிலை அது? கடைசி கட்டத்தில் யாருடைய வருகை? அல் இஹ்திலாஃப் பைனல் உலமா, மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, தீசாரிசருடைய வருகைங்கிறது உண்மைதான், தஜ்ஜாலுடைய வருகைங்கிறது உண்மைதான். ஆனா இங்கே ரசூலுல்லாஹ் சொல்வது இமாம் மஹ்தி அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகை. ஏன்னா அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ஈசா நபியே யாருடைய ஆட்சியில் இருப்பாங்க? இன்னைக்கு மஹ்தி அலி இஸ்லாமுடைய ஆட்சியில இருப்பாங்க. அதோடு வந்து என்ன ஆகும்? உலகத்தினுடைய அழிவு வந்துடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யாருடைய நுபுவத்திற்குவானா? ரசூலுடைய நுபுவத்து தான். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் நபியா இருக்க மாட்டான். ஏன் நபி யார்? ஈசா நபிக்கே அப்போம் ரசூல். ஏன்னா ரசூல தெளிவா சொல்லிட்டான், லவ் கான மூசா ஹையன், வானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற ஈசா நபி இல்ல, இறந்து போன மூசா நபியே திரும்ப வந்தாலும் எனக்கு அவர் நபி, அவருக்கு நான் நபியா, நான் தான் அவருக்கும் நபின்னாங்க. அப்போ அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போதுதான் என்ன இருக்கும்? அந்த இழந்த மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் உண்டான ஆட்சி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா ரசூலுல்லா ஒருபடி மேலேயே போய் சொன்னாங்க, அல் கிலாஃபத்து ஃபி உம்மத்தி ஸலாசூன சனா, என்னுடைய உம்மத்தில் கிலாஃபத் என்பது 30 வருடம் தான். என்னுடைய உம்மத்துல கிலாஃபத் என்பது 30 வருடங்கள். சும்ம முல்குன் பாத முல்கின், அதற்கு பிறகு முல்க். முல்க் என்றால் என்ன? மலிக், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா தானே சொல்றோம், இன்னைக்கு எமிரேட்ஸ் தானே சொல்றோம். இதெல்லாம் நம்ம பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல, ரசூலுல்லாஹ் செஞ்ச முன்னறிவிப்புங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் சொல்லும் போது, அந்த கிலாஃபத் முடித்து முல்க் வரும்போது அந்த முல்கை நீங்கள் ஒழித்து விட்டு கிலாஃபத்தை நிலைநாட்டுங்கன்னு சொன்னாங்களா? நமக்கு முக்கியம் தௌஹீது தான். அந்த தௌஹீதை கிலாஃபத்தை கொண்டும் நிலைநாட்டுவான் அல்லாஹ், முல்கை கொண்டும் நிலைநாட்டுவான், கிலாஃபத்தும் முல்கும் இல்லாமலும் அல்லாஹ் நிலைநாட்டுவான். எதற்காக இதை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், கிலாஃபத் என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான், உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமானது எது? எது? தௌஹீதும். தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்கை ஒழிப்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது அவர்களுக்கு எதிராக நீங்கள் களமிறங்குங்கள் சொன்னாங்க. முனாஃபிகளை பற்றி சொல்லும் போதும், ஷிர்கை பற்றி சொல்லும் போதும், அதை பற்றி சொல்லும் போதும் ஒரு எச்சரிக்கையை சொல்லுவார்கள். ஆனால் கிலாஃபத்து போய்விட்டு முல்க்கு வரும்போது ரசூலுல்லாஹ் அதை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லவில்லை. ஏன்னா அது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது, நினைக்காதீங்க. இந்த கிலாஃபத் என்பது மார்க்கத்திற்கு உட்பட்டது, ஆனால் அதற்காக மன்னராட்சி என்பது மார்க்கத்திற்கு முரண்பட்டதல்ல. என்னவோ சவுதியில ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய, அதாவது அவர்கள் பாவம் செய்கிறார்களா, எந்த அடிப்படையில் ஆட்சி செய்கிறார்கள் என்கிற பஞ்சாயத்துக்கு நம்ம வரல. ஏன்னா மனிதனுங்கிற அடிப்படை எல்லோருக்கும் பலகீனங்கள் இருக்கிறது, எல்லோருக்கும் தவறுகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் என்றும், அவர்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு கிலாஃபத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதெல்லாம் அது ரொம்ப முட்டாள்தனம் அது. அப்போ அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நாம் சொல்லுகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் கிலாஃபத் என்பது 30 ஆண்டு, சும்ம முல்குன் பாட முல்கின், அதற்கு பிறகு முல்க். முல்க் முல்க்னா என்னது? அரசாட்சி, மன்னராட்சி வரும். அந்த மன்னராட்சிக்கு பிறகு மன்னராட்சி வரும் என்ற சூழ்சலாக சொன்னார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஃபினா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அம்சிக் அலைக்கத்த கிலாஃபத் அபி பக்கர், சும்ம கிலாஃபத் உமர், சும்ம கிலாஃபத் உஸ்மான், பிறகு கிலாஃபத் அலி. இந்த 4 பேருடைய கிலாஃபத்தை சொல்கிறார்கள். 30 வருடம் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். ஆனா இந்த 30 வருடம் என்பதில் யார் யாரெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள்? அபு பக்கர் எத்தனை வருஷம்? 2 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு 12 வருஷம். எவ்வளாச்சு? 12, 22, 24. அலி ரதியல்லாஹு அன்ஹு 5.5 வருஷம். அலி ரதியல்லாஹு அன்ஹு 6 வருஷம்னு போட்டுருவாங்க. ஏன்னா 5.5 வரும்போது அதை ரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடாது, அது 6 ஆகி இந்த 4 பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எக்ஸாக்ட் அறிவிப்பின்படி, சஹாபாக்கள் அதை கண்கூடாக கண்டு நமக்கு சொன்ன புள்ளி விவரப்படி, அலி ரதியல்லாஹு அன்ஹு 5.5 வருடம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஹசன் ரதியல்லாஹு 6 மாதம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதனால் தான் ஹசன் ரதியல்லாஹு வரலாறை போடும் போது ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்று போடுவார்கள். ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்னது? நேர்வழி பெற்ற கலீஃபாக்களில் 5ஆம் அவர் என்று அவரை குறிப்பிடுவார்கள். ஆனால் அதை நிறைய உலமாக்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏன்னா கிலாஃபத் என்று சொன்னாலே, கலீஃபா என்று சொன்னாலே இருக்கும் முறைக்கும் ஆட்சி செய்து விட்டு போவது. ஆனால் ஹசன் ரதியல்லாஹு தன்னுடைய கிலாஃபத்தை தான் இருக்கும் போதே ஒரு சமாதானம் கருதி, அதுவும் ரசூலுல்லாஹ் செய்த முன்னறிவிப்பின்படி தன்னுடைய ஆட்சி யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? முஆவியாரிடத்தில் ஒப்படைத்து விட்ட காரணத்தினால், இடையில் தன்னுடைய அந்த கிலாஃபத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் அவரை ஹலீஃபா என்று சொல்ல முடியாது. அவரை ஒரு நல்ல அதுக்காக ஒரு கண்ணியத்தெல்லாம் குறைவில்லை. இப்படி சில உள்ளார்ந்த சில விளக்கங்களின் அடிப்படையில் 4 கலீஃபாக்கள் என்றும், அல்லது இவர்கள் ஆட்சி செய்த 6 மாதத்தையும் சேர்க்கும் போது 5 கலீஃபாக்கள் என்று சொன்னாங்க. ஆனா எப்படி சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு கரெக்ட். ஏன்? 30 வருஷம். அப்ப நபித்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிலாஃபத்தே 30 வருஷம்னு என்னைக்கோ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி எதுவுமே தெரியாம நான் கிலாஃபத்தை கொண்டு வர போறேன், கிலாஃபத்தை கொண்டு வர போறேன்னா என்ன? கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணணுமா இல்லையா? கிலாபத்தை நிலைநாட்டுவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். எங்காவது இருக்கிறதா ஆட்சியை நிறுவுவதற்காகத்தான் நான் நபியை அனுப்பினேன். எத்தனை வசனங்களை போட முடியும்? வலக்கது பாஸ்னாஃபி குல்லி உம்மத்தி ரசூலா அனேபுதுல்லாஹ் வஜி தனிபு தாகு, அல்லாவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டு வணங்காமல் விட்டு விலகிவிடுங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் எல்லோருக்கும் நான் தூதரை அனுப்பினேன் என்று எத்தனை வசனம் இருக்கு. காலில் கூட ஷேக் சொன்னாங்க, நம்முடைய ஷியார், நம்முடைய இது என்னது, நம்முடைய என்ன சொல்றது, சங்கே அந்த ஒரு முழக்கம், என்ன முழக்கம், என்ன அஜெண்டா, யா கௌம் உபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, இப்படி சொன்னாங்க. யா கௌம், என்னுடைய சமுதாயமே எல்லா நபிமார்களும் சொன்னது, அல்லாவை வணங்குங்கள், மாலக்கும் மின்னிலாகின் கயிறு, அவனை என்று உங்களுக்கு என்ன கிடையாது, கடவுள் இல்லை என்கின்ற அதை நிலைநாட்டுவதற்கத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே தவிர ஆட்சியை உருவாக்குவதற்காக நான் நபிகளை அனுப்பினேன் என்று குரான் என்ன கிடையாது, வசனங்கள் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே கிலாபத்தை குறித்து ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்லும் போது, லா யசாலு அம்ரு ஹாதிஹி உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது, காயிமன் மாவலி அலைஹி மிஸ்னா அஷர கலீஃபத்தன் குல்லுஹும் மின் குரைஷ், 12 ஆட்சியாளர்களுடைய சமுதாயத்தில், அதுவும் என் குறைச்சி குலத்திலிருந்தே வந்த 12 பேர் ஆட்சி செய்யும் வரை, ஆட்சி முடியும் வரை இந்த இஸ்லாமிய ஆட்சி என்பது முடிவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. இந்த 12ங்கிறத வச்சுக்கிட்டு தான் யார் விளையாடிக்கிட்டு இருக்கா, ஷியாக்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், 12 இமாம்கள்னு வச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 12 யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மகனார் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு பார்த்தோம்னா அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லா, அதற்கு அடுத்து அவர்களுடைய மகனார்கள் 4 பேர், அதற்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஏன்னா இந்த 12 பேர் ஆட்சி செய்யற வரைக்கும் கொஞ்சம் ஆட்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த 12 பேர் ஆட்சியிலையும் முதல் 4 பேர் செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நாளையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்து கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா வேற வேற மாதிரி, அதை நம்ம விமர்சிக்கல, அதை விமர்சிப்பதற்காக இந்த கூட்டம் இல்லை. இங்கே நம்ம இந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணமே, ஆட்சி அதிகாரம் என்பது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கிறது. அப்ப அந்த 30 காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதும், அப்ப அந்த 30 காலம் என்று சொன்னதும் 12 சொன்னதும் முரண்படுதே அப்படி நீங்க நினைக்க கூடாது. அந்த 30 காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய நேர்வழியின் அடிப்படையில் உண்டான ஆட்சி. அதற்கு அடுத்து உண்டான 12 குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் அடுத்தும் ஆட்சியை செய்வார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாருமே எந்த குலத்தை சார்ந்தவங்க தான், சுப்ஹானல்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபத்தை குறித்தும் ஆட்சி அதிகாரத்தை குறித்தும் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் எல்லைகள் பெருக பெருக எல்லாத்தையும் ஒரு தலைமையை வச்சு எப்படி நீங்க பண்ண முடியும், அப்படிதானங்க. இப்ப எதற்காக நமக்கு மாவட்ட நிர்வாகம், மாநில தலைவர் இருக்கும்போது மாவட்ட நிர்வாகம் எதற்கு கேட்க முடியுமா, அப்படின்னா நமக்கு என்ன 10-15 தலைவரா, நம்ம ஜமாத்துல மட்டும் எத்தனை தலைவர்கள் இங்க இருக்கோம், கிளை தலைவர், அப்படியே வந்தீங்கன்னா மாவட்ட தலைவர், அதுக்கு மேல அப்படியே வந்தீங்கன்னா மாநில தலைவர், இதுல ஒவ்வொன்றுக்கும் குழு போட்டு அந்தந்த குழுக்கு வேற தலைவர் வச்சிருக்கீங்க, தாவா குழு தலைவர், அது இப்ப இருக்குதா, ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன தலைவருக்குள்ளே தலைவர்களா, தலைவருங்கிறது ஒருத்தர் தான், யாரு, மாநில தலைவர். இருந்தாலும் எல்லைகள் பெரிதாகி கொண்டே போகும்போது, விரிவடைந்து கொண்டே போகும்போது அந்தந்த பிராந்தியத்தை கவனிப்பதற்கு தனியா இருந்தா தானே செய்ய முடியும். எல்லா விஷயத்துக்கும் மாநில தலைவர் தான் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் நடக்கிற காரியமா, இது எப்படி நம்முடைய அமைப்பு, இதே போட்டுதான் உலகத்திற்கும். அப்போ உலகத்தில் இஸ்லாமிய மார்க்க விரிவடைய விரிவடைய அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்ய முடியும் என்பது தவிர்க்க முடியாதது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபத்து முடிந்து முல்க் என்கிற மன்னராட்சி வரும்போது வரும் என்று தகவலை சொன்னார்களே தவிர அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தோ, அதை ஒரு எதிர்மறையான விஷயத்தை போலோ, அது வரும்போது நீங்கெல்லாம் அப்படி கிளர்ந்து எரிச்சு அதெல்லாம் காலி பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அதை குறித்து சொல்லி இருக்கும் போது அந்த அடிப்படையில் போறதான் நம்முடைய வேலை. சரி, இப்ப அடுத்து அப்ப அந்த 12 பேருங்கிறது நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யாமல் கொஞ்சம் தவறுகள் இருந்தாலும் அதுவும் குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு 12 பேர் ஆட்சி செய்வார்கள் என்கிற முன்னறிவிப்பின் பிரகாரம் நடைபெறக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கிலாபத்திற்காக இப்போது போராடலாமா போராடக்கூடாதா, இல்லையா, மார்க்கத்தை நிலைநாட்டுவதே கிலாபத்தை கொண்டு வருவதில் தான் இருக்கிறது என்கிற பிரச்சாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா, மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளப்படக்கூடாதா, இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் தான். மஸ்ஜிது கட்டுறதுங்கிறது நல்லது, ஆனா அதே மஸ்ஜித தர்காவாக்குறது, அப்போ அந்த ஒரு தர்காவிற்காக வேண்டி மஸ்ஜித் என்கிற பேரில் கட்டப்படுவதை ஏற்றுக்கொள்வோமா, அதே போன்றுதான். தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க்கு முழுமையாக ஒழிக்கப்படாமல் கிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று சொல்லுவது மஸ்ஜித் என்கிற பெயரில் கட்டப்படுகிற தர்கா. இதை விட ஒரு உதாரணம் சொல்ல உண்மைதான், இது இதை நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க் ஒழிக்கப்படாமல், பிதாத்துகள் ஒழிக்கப்படாமல், இபாதத்தினுடைய ஆர்வம் மக்களிடத்தில் ஏற்படாமல், குறிப்பாக சுபுஹ் தொழுகையில் வரக்கூடிய அளவிற்கு மக்கள் ஈமானிய உணர்வை பெறாமல், அவர்கள் கிலாபத்திற்காக அழைப்பு விடுப்பதும் ஜிஹாதிற்காக வருவதும், மஸ்ஜித் என்கிற பேரில் ஒரு நிலத்தை வாங்கி தர்காவை கட்டுவது எப்படியோ அதே போன்றுதான் இதுவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தௌஹீத் கிலாபத்திற்கான அழைப்பு எல்லாமே தௌஹீத் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான். இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற ஒரு மோசமான அகீதாவில், மோசமான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த சுன்னாவின் மகத்துவம் என்ன தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள். தௌஹீதின் வகை என்னன்னு கேளுங்க, தமிழ்நாடு தௌஹீது, இந்தியா தௌஹீதும்பா. இப்படிப்பட்ட மக்களை வைத்துக் கொண்டு, எது உண்மைதான், உங்க ஊர்ல மதுரையில அந்த இது சம்மர் கிளாஸ் நடக்கும் போது தௌஹீது வகைகள் என்னென்ன கேள்வி கேட்டாராம். தமிழ்நாடு தௌஹீது, இந்தியா தௌஹீது, அப்புறம் நம்ம ஜமாத்து பேர், இந்த மூணு தௌஹீது தான் தௌஹீதின் வகைகள். தௌஹீத் வகைகள் தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மா வ ஸிஃபாத். ஆனா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு சொல்லி தரப்படல. இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நான் கிலாபத்து பண்ண போறேன், கலீஃபா வாக்க போறேன், எப்படி? இப்ப இங்கே ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் அல்லது சந்தேகங்களுக்குரிய பதிலை நாம் பார்க்க வேண்டும். முதலில் அப்படின்னா எல்லா மக்களையும் திருத்திட்டு, எல்லா மக்களுடைய அகிதாவையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிலாபத்தை கூப்பிடணும்னா எப்படிப்பா முடியும்? அப்படிதான் இன்னைக்கு பெரும்பாலும் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பதில் நம்ம எங்க போனோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போனோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அகிலத்தினருக்குடைய அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதிற்காக மக்களை அழைத்தது, கிலாபத்தை நிலைநாட்டியது, முஸ்லிம்களை எல்லா முஸ்லிம்களையும் சீர்படுத்தியதற்கு பிறகா சீர்படுத்தாமலா? எல்லா மக்களுக்கும் ஈமானிய உணர்வை ஊட்டியா, ஈமானிய உணர்வை ஊட்டாமலா? அப்ப இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் இஹ்லாஸோடு, ஜுஹுதோடு, அவரவர்களுடைய சக்திகள் இன்றைக்கு வேறு வேறு காரியங்களுக்காக செலவிடப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அரசியலிலே நாங்கள் பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வர போகிறோம் என்று தங்களுடைய சக்தியை செலவு செய்கிறார்களா இல்லையா? இது நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை வாங்கி தர போகிறோம் என்று செலவு செய்கிறார்களா இல்லையா? இப்படி யார் யாரெல்லாம் தங்களுடைய சக்தியை எது எதிலே செலவு செய்கிறார்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு அஜெண்டா, அல்லாவை நீங்கள் வணங்குங்கள், சிரித்து வைக்காதீர்கள் என்கிற ஒற்றை வார்த்தையின் வரிய அடிப்படையில் நம்முடைய சக்திகள் பிரயோகிக்கப்பட்டால் அது முடியுமா முடியாதா? நிச்சயம் முடியும். சரி, இப்ப கிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று புறப்பட்டவர்கள் எங்கே கிலாபத்தை உருவாக்குனாங்க? இவர் சொன்ன மாதிரிதான் இருக்கு. இது இவர் சொன்னார் இல்லையா, ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி. இது ஐஎஸ்ஐஎஸ்இல் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திற்கு பிறகு நேர்வழி பெற்ற கலிஃபாக்களின் காரணத்திற்கு பிறகு இதே ஹவாரிஜிகளுடைய பேக்ரவுண்டை வைத்து சமுதாயத்தில் இது வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் சீசன் கேப்பை விட்டு விட்டு இது வரைக்கும் சுமார் 12 பேர் தான், நான் தான் கலீஃபா, நான் தான் கலீஃபா என்று அறிவித்திருக்கிறேன். குபூர்கள் உழைக்கப்பட வேண்டும், தரிக்காக்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஷியா இசம் ஒழிக்கப்பட வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தௌஹீதுகள் ஓங்கி எல்லா பள்ளிகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும், இப்படி எல்லாம் என்றைக்கு ஒழிந்து அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்கிற சிந்தனை சித்தாந்தம் என்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அகீதாவாக சொல்லித்தரப்பட்டு ஒரு பரிபூர்ணமான சூழ்நிலை வருகிறதோ அதற்கு பிறகுதான் கிலாபத் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை சொல்வதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, இதை சொல்வதில் எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அகிலத்தின் அருட்கொடை என்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் கொள்கையை சரி செய்து விட்டுத்தான் எடுத்து போனார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சரி, அடுத்த கேள்வி, அப்போ எல்லாத்தையும் திருத்திக்கணும் அப்படின்னா எப்படி திருத்த முடியும்? கூட்டங்கள் போட்டே திருத்த முடியுமா? மாநாடு நடத்தியே திருத்த முடியுமா? நமக்குன்னு ஒரு ஆட்சித்தலைவர் வந்தா அவரை வச்சு என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ரூல்ஸ் போட்டு திருத்திடலாமே. கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இப்ப யாரை நீங்க ஆட்சித்தலைவர் அப்ப கொண்டு வருவீங்க? சரிங்க, ரைட்டு, இது கரெக்டு தான். எப்படி ஹெல்மெட்டு போடுறியோ, போடணும் போடணும்னு சொல்லி சொல்லி பார்த்தான், போடவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்துட்டு இந்த ஹெல்மெட்டு போடாட்டா உன் லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்படும், உன்னுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும். போட்ட உடனே போடுறோமா இல்லையா? எல்லாரும் போடுறோம், ஹெல்மெட்டு போடுறோமா இல்லையா? அதை எடுத்து என்ன செய்யறோம், பெட்ரோல் டேங்க்குகளையாவது வச்சுக்கிறோம், அதையும் பார்த்து போடுறோம். ஹெல்மெட் பெட்ரோல் டேங்க்குக்காக இல்லை, உன்னுடைய தலைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆனாலும் ரூல்ஸ் போட்டு பண்ண முடியும்னா பண்ண முடியும், கரெக்ட். இப்ப யாரை நீ கலீஃபாவா கொண்டு வருவ? இப்ப யாரை தலைவராக எடுத்துக்கொள்வது? இந்தியாவில் கிலாபத்தை நிலைநாட்டப்பட்டு இந்தியாவில் ஒருவரை தலைவராக எடுக்க வேண்டும் சொன்னா யாரை முதல்ல தலைவராக ப்ரொமோட் பண்ண முடியும்? தொண்டர்களை விட தலைவர்கள் நம்ம கிட்ட இப்ப ஜாஸ்தி, கணக்கெடுங்க. தொண்டர்களை விட தலைவர்களுடைய பேர் தான் ஜாஸ்தி. நம்ம ஜமாத்துல, இஸ்லாமிய சமுதாயத்தில் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஒன்னு கூரியர் கம்பெனி, இன்னொன்னு இந்த பிரஸ், ஏன் எல்லாரும் லெட்டர் பேடு அடிச்சுக்கிட்டு எல்லாரும் போஸ்ட் அடிக்கிறான் எல்லாரும். இப்ப இந்த பிளெக்ஸ் பேனர் சரியான வருமானம் இன்றைக்கு இருக்கக்கூடியது இவங்க. ஏன் அது மக்கள் இருக்கிறானோ இல்லையோ, மக்கள் பேர்ல அந்த கட்சி, அக்கா இக்கா கட்சி, இகமுக கட்சி, மக்கா பிக்கா கட்சின்னு 1008 கட்சிகள் வந்துகிட்டே இருக்கும். லீக்குன்னு மட்டும், லீக்கு இங்க சரியான வீக்கு, ஆனாலும் இந்திய லீக்கு, அந்த லீக்கு, தேசிய லீக்கு, முன்னேற்ற முஸ்லீம் லீக்கு, மறுமலர்ச்சி முஸ்லீம் முன்னேற்ற லீக்கு, என்னென்ன திராவிட முஸ்லீம் லீக்கு, என்னென்னவோ லீக்கு. அப்ப யார் அங்க கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுவீங்க? அப்ப நாங்க சொல்றது இம்பாசிபிளா, நீங்க சொல்றது எப்படி பாசிபிள்? நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய முன்னாடி வாழ்ந்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் கமாலுதீன் மதனி அவங்களுடைய வாழ்க்கையில 25-30 வருஷம் அவங்களுடைய முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஜமாத்து 1-2 அப்படியே வந்து இன்னைக்கு 78 பேர், 88 கிளைகள் உருவாக்கப்பட்டு சுமார் 12-13 மாவட்டங்களில் வலுவாக இன்றைக்கு நம்முடைய அமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இது இம்பாசிபிளா? இன்னைக்கு இன்ன இருக்கிற இந்த இது ஏன்பா நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு பூரா வராதா? இன்னைக்கு நீ சொல்றது எப்படி பாசிபிள்? எந்த கட்சியை முன்னிலைப்படுத்துறது, எந்த தலைவரை முன்னிலைப்படுத்துறது, யார முன்னிலைப்படுத்துறது? இவன் இப்படி சகோதரர்களே, 1008 பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி. காலைல கூட ஷேக் மைதீன் பக்ரி சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் மாணவர்களா இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பு குஜராத்தையும் குஜராத்தையும் பணமா காட்டி எங்களையெல்லாம் கூட்டு போய் தனியா பேசி நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும். நான் டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா ஜனநாயகத்தை நிலைநாட்ட இணைவீர் டேஷ் போட்டுருக்கு. ஆமா, அப்ப எல்லாம் தெரிவா தெரியுது. அப்படி மக்களை கூப்பிடுறதுக்கு, இளைஞர்களை கூப்பிடுறதுக்கு எல்லாம் வந்து இதை கவர்ச்சிகரமாக சொல்லி அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு போஸ்டர் ஒட்டுவதற்குத்தான் இந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்படுவார்களே தவிர நிச்சயம் காரியம் சாதிப்பதற்கு அல்ல சகோதரர்கள். யாராக இருந்தாலும் நரம்பு புடைக்க ஹிலாஃபா ஹிலாஃபான பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் போய் ஹிலாஃபத்தை பற்றி பேசிவிட முடியுமா? ஜனநாயகத்தை அசிங்கமாக அருவறுப்பாக பேசியவர்கள் எல்லா இடத்திலும் போய் அவர்களுக்கு களம் அமைத்து தரக்கூடிய இடத்துல போய் ஜனநாயகத்தை தவறுன்னு பேசிட முடியுமா? அப்போ பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அதை ஏற்பாடு பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு ஒரு சுயலாபம் இருக்கிற என்பதை மையமாக வைத்து தான் எல்லாரும் செயல்படுகிறார்களே தவிர கொள்கை கோட்பாடெல்லாம் குப்பைகளாகத்தான் இன்றைக்கு மதிக்கப்படுகிறது. ஆனா இஹ்லாசோடு சொல்லுகிறேன் சகோதரர்களே, அல்லாவை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், நம்முடைய ஜமாத்து தான் புகழை விரும்பாமல் பேரை விரும்பாமல் அது பாட்டுக்கு நம்மளையெல்லாம் எவ்வளவு கேவலமாக யார் பேசினாலும் சத்தமில்லாம போய்கிட்டு இருக்கோம், சத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லயாவது நீங்க கொஞ்சம் ஒரு வலுவான சுமார் 200-250 உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெரிய அமைப்பாக நீங்க செயல்படுகிறீர்கள். கோயம்புத்தூர் இல்லாத பல மாவட்டங்களில் மாவட்ட அளவுல கணக்கெடுத்தா கூட ஒரு 50-60 பேர் வச்சுதான் அமைப்பு நடத்துறோம். அவ்வளவுதான், இருந்தாலும் நம்ம எளிமையா போய்கிட்டே இருக்கிறோம். ஏன் டே, எனக்கு இந்த துனியா வேண்டாமடா, எனக்கு வேணும் எது? சின்ன பையன்ல இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை எல்லாருக்கும் இதை சொல்லித்தான் சகோதரர்களை ஊட்டப்படுகிறது. ஆக ஹிலாஃபத்தை உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தௌஹீதை நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகுதான் ஹிலாஃபத்தை கொண்டு வர. அதனால் தௌஹீதிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று சரி, அப்ப எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களே, இதுவும் பெரிய க்வெஸ்சன். சரி, அப்ப எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களே, இது இன்றைக்கு இன்னைக்கு இல்லது அன்னையிலிருந்தே சொல்றாங்க. கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும். இப்லீஸ் கூட தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னானா சொல்லலையா? அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானா? அவனும் தான் சொன்னான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபிரௌனும் கூட தான் கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள மக்கத்து குஃபார்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்தானா? இதெல்லாம் சும்மா கதை. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் போதும்னா ராமகோபாலனுக்கு ஒரு மேடை கொடுத்தா கூட லா இலாஹா இல்லல்லாஹ் போயிட்டே இருப்பான். அது சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆமாங்க, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ கிளிப் வந்து ஒரு பெரிய சாமியார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி அர்த்தம் சொல்றாரு. நிபந்தனைகள் எல்லாவற்றையும் புரிந்து தான் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் தௌஹீதை மையமாக வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிய வேண்டும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படிங்கிறவனு லா இலாஹ இல்லல்லாஹ் தான். கபூர்ல போய் முற்றவனும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். சூஃபிகளை மையமாக வைத்து அமல்களை செய்ய வேண்டாம், நான் முரீது வாங்கின முதிர் என்னை டைரக்டா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருவாருங்கிறவனு லா இலாஹ இல்லல்லாஹ் தான். என்ன விளையாட்டு! அடுத்து என்ன சகோதரர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னறிவிப்பை ஒரு கோடிட்டு காட்டினேன். ஹிலாஃபத் உடைபட்டு இஸ்லாமிய ஆட்சிகள் அப்படி பிரியும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னறிவிப்பு தான். அது உள்ளபடியே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் வேற வழி இல்லை, அது அல்லாவுடைய நாட்டைப்படி போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் வர முடியும். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் மொத்தம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 56 நாடுகள் வந்து ஐநா சபையில் மட்டும் உறுப்பினராக உள்ள நாடுகள். இது போக நிறைய இருக்குது, அது 80ங்கிறாங்க 90ங்கிறாங்க, ஒரு சது அது சரியான புள்ளி வரும் தெரியல். சரி அப்படி 50-80 அப்படி ஒரு ஆவரேஜா வாங்க, 50ங்கிறது கன்ஃபார்ம். அந்த 30ல் ஒரு 15 எடுத்துக்கிட்டு 65 நாடுகள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இஸ்லாமிய நாடுகள்னா நமக்கு எத்தனை தலைவர்கள்? இப்போ 65 தலைவர்கள். 65 தலைவர்கள் இருக்கிறது நல்லதா, ஒரு தலைவர் இருக்கு நல்லதா? ஒரு தலைவர் இருக்கிறதா நல்லது. அப்ப 65 நாடுகளை நம்ம பெருமையா பேசிக்கிட்டாலும் 65 தலைமையில முஸ்லிம்கள் சிதறப்பட்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரியதுதான், நம்ம சந்தோஷப்படல் அதுக்கு. ஆனா அதற்காக வேண்டி மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டு கொடுத்து விட முடியுமா? தௌஹீதை விட இது பெரிதாக நாம் பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? தௌஹீதை சொல்லி சிர்கை ஒழிப்பது இன்றைக்கு ஒரு சாதாரண சப்பையான செயலாக பார்க்கப்படுகிறது. என்னப்பா உங்க ஆளுகளுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் சிர்கு, எப்ப பார்த்தாலும் சிர்க்குதான். என்ன இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாயும் வரைக்கும் சிர்கை சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதுல என்ன இருக்கு? உண்மையிலே நம்ம அப்படி சொல்லிதான் அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இது பிற்போக்கு தரம் என்றோ அடிப்படைவாதம் என்றோ நினைத்து விடாதீர்கள். இந்த அமைப்பின் கொள்கை கோட்பாடுகள் சொல்லப்பட்டு தான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்ததுன்னு உணர்ந்து புரிந்து தெரிந்து தெரிந்துதான் உள்ளே வந்திருக்கிறோம். அப்ப அதனால இது ஒரு பச்சாம்பசலித்தனம் என்றோ அடிப்படைவாதம் என்றோ பிற்போக்குத்தனம் என்றோ கோழைகளின் செயல் என்றோ பலகீனர்களின் செயல் என்றோ இயலாதவர்களின் செயல் என்றோ என்ன அவர்கள் விமர்சிச்சாலும் அதை குறித்து நாம் கவலையே படக்கூடாது. இங்க பாருங்க ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க ஒரு ஹதீஸ், அதாவது கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு. இதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் நபிமார்கள் தான் பனு இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நபியும் மரணித்ததற்கு பிறகு அடுத்த ஒரு நபி என்ன செஞ்சாரு? ஆட்சி தலைவராக வந்தார். ஆனா எனக்கு பிறகு நபி எதுவும் இல்லை, வஸயகுனு குலஃபாவும், ஆனால் எனக்கு பிறகு கலீஃபாக்கள் இருப்பார்கள். ஃபயக்ஸிரூ, அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டு சொல்ல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் மக்களை வழி நடத்தினது யாரு? ஒரு நபி. ஒரு நபி போனதுக்கு அப்புறம் அவங்க இடத்துல அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் என்ன கிடையாது? நபி கிடையாது, ஆனா கலீஃபாக்கள் இருப்பாங்க. அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப கேட்கிறாங்க, யார சொல்லதா, அப்ப நீங்க எனக்கு என்ன கட்டளிடுகிறீர்கள்? நீங்கள் யார் உங்களிடத்திலே முதலில் பையத்திற்கு வருகிறாரோ அவருக்கு நீங்கள் பையல் செய்து கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்கள் வருவார்கள். ரசூலுல்லா செஞ்சிட்டாங்க இந்த விஷயத்த. ரசூலுல்லா சொல்லும் போது முதல்ல ஒருத்தருக்கு நீங்க பையத் பண்ணி கொடுத்துட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் வெட்டி சாய்ங்கன்னு சொன்னாங்களா? இதற்கு விளக்கம், இது நம்மளா சொல்ற கற்பனை அல்ல, இதை பதிவு செய்த இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். ஃபயக்ஸிரூன் ஐ யகூன் அக்ஸர மின் ஹாக்கிமின் வாஹிதின் லில் முஸ்லிமீன ஃபி ஸமனின் வாஹிதின், ஒரே காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்சியாளர் இருப்பார். இது யார் செய்த முன்னறிவிப்பு? ரசூலுடைய முன்னறிவிப்பு. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய வரலாறுக்கு பிறகு உமையாக்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதை கட்டளையிடுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்டபோது, துஹதுன ஹக்கல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்படி இந்த மாதிரியான குழப்பமான டைம்ல இப்படி எல்லாம் கிலாபத்துகள் உடைபடும் போது நாங்க என்ன செய்யணும்? துஅதுன அல் ஹக் அல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை செய்யுங்கள். வத்தஸ்அலுன அல்லாஹ் அல்லதி லக்கும், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரே தலைமையை தானே, யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். யா அல்லாஹ் ஷிர்க ஒளின்னு கேட்கணும். ஆனா அதுக்கு நம்மளும் களம் காணணும், ஏன்னா அது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. கிலாபத்தை உண்டு பண்ணுன்னு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, கடமை ஏற்படுத்தல. ஆனா எது நமக்கு கடமை? ஷிர்கை ஒழித்து மார்க்கத்தில் நிலைநாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொடியை ஏற்றுவது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அப்படிங்கறத என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கடைசி கடைசியாக யார் வருவா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையோட ஆட்சி வரும்னு சொன்னோம். அதுக்கு என்ன ஆதாரம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ல தம்ல அன்னல் அர்து ஜூரன் வ துல்மா, அநியாயத்தை கொண்டும் அக்கிரமத்தை கொண்டும் பூமி நிரம்பி இருக்கும். கியாமத்தினால் நெருங்க நெருங்க என்ன நடக்கும்? பாவங்களும் அசிங்கங்களும் தான் அதிகமா வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, யபாசுல்லாஹு ரஜுலன் மின்னி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் ஒருவரை அனுப்புவான், இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேர் என்னுடைய பெயராக இருக்கும், வஸ்மு அபிஹி இஸ்மு அபி, அவருடைய தந்தையாரின் பெயர் என் தந்தையின் பெயராக இருக்கும், ஃபயம்லவுஹா அடலன் வகிஸ்தன் கமா முலி அத் ஜூரன் வ துல்மன், அநியாயத்தை கொண்டும் பொய்யை கொண்டும் நிரப்பப்பட்டிருக்கிற சமுதாயத்தில் அவர் நீதியை கொண்டும் சமாதானத்தை கொண்டும் நிலைநாட்டுவார். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பு வரை சமுதாயத்தில் என்னதான் இருக்கும்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அதை பொறுமையோகத்தான் நம்மை போகும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. தவிர அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஒரு போராட்டங்களை செய்யுங்கள், அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஆட்சியை நிர்வகியுங்கள் என்றெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லவில்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்க கேட்கணும். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் மாயிதால மூன்று இடங்களில் சொல்கிறானே, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிகஹுமுல் காஃபிரூன், இன்னொரு இடத்துல ஃபௌலாயிகஹுமுல் வாலிமூன், இன்னொரு இடத்துல ஃபாஸிகூன். யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று வருகிறதே. அப்போ நம்மோ கிலாஃபத்தை விட்டுட்டு டெமோக்ரஸி என்கிற ஜனநாயகத்தை எடுப்பது குஃப்ர் இல்லையா? அந்த ஜனநாயகத்திற்காக ஓட்டு போடுவது குஃப்ர் இல்லையா? ஏன்பா ஜனநாயகத்துக்காக ஓட்டு போடுறது குஃப்ர்னா, அந்த ஜனநாயகத்தின் சட்டத்தின் பிரகாரம் லைசன்ஸ் எடுக்கிறது என்னது, பாஸ்போர்ட் எடுக்கிறது என்னது? லைசன்ஸ் பாஸ்போர்ட் தன்னுடைய தேவைகள் எதுவுமே இங்க வராது, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வரும், எது? ஓட்டு போடுறது குஃப்ரிலே. ஓட்டு எதுங்க நம்ம போடுறோம்? ஓட்டு போடுறது மார்க்கப்படி கூடுமா கூடாத ஃபத்வா என்கிற அடிப்படையில் அல்ல, நம்முடைய நிலைமாடு என்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரு பெரும் தீமைகளில் நடக்கும் போது ஒரு பொதுநலன் கருதி பெரிய தீமையை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், சின்ன தீமையை செய்யலாம். இப்ப காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே அயோக்கியர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே நமக்கு எதிரிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே சான்ஸ் கிடைச்சா நம்மை முடித்து விடுவார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப இந்த ரெண்டு பேர்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாவணும், நம்ம விதி அவன் சதியே செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும், காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டாவணும். ஏன் இவனுக்கு நம்ம ஓட்டு போடாட்டா அடுத்து வரவன் நமக்கு வேட்டு போட்டுருவான், யார் அவன்? அப்ப பிஜேபிங்கிற ஒரு பெரிய ஆக்டோபஸ் மிருகம் வந்து நம்மை முழுங்கி விடாமல் இருப்பதற்காக வேண்டி காங்கிரஸ்ங்கிற முதல கிட்ட நம்மளே போய் தலையை கொடுத்துக்கிறோம். தப்பு கரெக்ட் தான், அப்படித்தான அவன் இந்த திமிங்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரிடா முதல்ல கிடைச்சா பரவாயில்லன்னு போறோம். இங்க நம்ம ஃபத்வாவின் அடிப்படையில் தான் போறோம். சரி இல்ல நான் ஜனநாயகத்தை ஏத்துக்க மாட்டேன்னு ஒட்டுமொத்த முஸ்லிம்களை புறக்கணிச்சோம்னா அவ்வளவுதான். அப்ப வந்து வேணும்னே நமக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் இது அந்த சைத்தானை வரவிடாம தடுக்கிறதுக்கு. அப்ப அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தாம பெரிய தீமை கொழிவைக்கு செய்கிறோமா இல்லையா? இருந்தாலும் அந்த பெரிய இபிலிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன சைத்தான் பரவாயில்லன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடப்படுகிறதே தவிர, சகோதரர்களே, இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கோ கிலாபத்திற்கு ஒரு மாற்று சக்தியை பார்க்காமல் இருப்பதற்காகவோ அல்ல. சரி, இந்த ஒரு ஜனநாயகம் தந்திருக்கிற மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் ஓட்டு போடக்கூடாது என்றால் மக்களின் சட்டம் தானே எல்லைகளை வகுத்து, இது இந்தியா இது பாகிஸ்தான் என்பது சரியத்தை ஏற்படுத்திய இல்லையா, இது சவுதி இது கத்தர் இது பஹ்ரைன் என்ற சரியத்தை ஏற்படுத்திய இல்லையா, இங்கிருந்து அங்க போறதுக்கு பாஸ்போர்ட் எந்த சரியத்தில் இருக்குது, மக்கள் போட்டதை ஏத்துக்கிறோமா இல்லையா? இதே கிலாபத்தை தாங்கி நிற்பவர்கள் இங்கிருந்து இதை வெளிநாட்டில போய் முழங்கணும்னா அவனும் எந்த அடிப்படையில தான் போனோம்? இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் கொடுத்த விளக்கம் இங்கே சொல்வது சால சிறந்தது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், மன் ஜஹத மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை யார் மறுத்தானோ ஃபக்கத் கஃபர், அவன் தான் காஃபிர் ஆகிவிட்டான். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் இறக்கினதை இல்ல இல்ல இதெல்லாம் ஏத்துக்க முடியாது என்று மறுக்கிறவன். நம்ம என்ன அப்படியா மறுக்கிறோம், நம்ம இன்னொன்னு இந்தியாவினுடைய எல்லா சட்டங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுறோம் அடிப்படையிலேயே சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்க கடமையே செய்யறோம். இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பிற்கு அவன் எப்படி நமக்கு சில சலுகைகளையும் உரிமைகளையும் தருகின்றானோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு பிரச்சனை இல்லாமல் இறையாண்மைக்கு எதிராக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவன் காஃபிர் என்று வருவதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இறக்கியதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பவன், ஏற்றுக்கொண்டு அவனால் தீர்ப்பளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது ஃபஹுவா வாலிமுன் ஃபாஸிகுன், அவன் அநியாயக்காரன் தீயவன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இப்போது இஸ்லாமிய ஆட்சி என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு பொருந்தும். அவன் நமக்கு எதுவுமே பொருந்தாது, ஏன்னா நம்ம கிட்ட கண்ட்ரோலா இருக்குது, நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்து இல்ல ஷரியத் வேண்டாம் மக்களின் நலன் கருதி நாங்கள் ஜனநாயகத்திற்காக போராடுறோம்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல, அதனால இது அடிப்படை ஆதாரமற்றது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம் அல்லாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது ஹராம் என்றோ பாவமான காரியம் என்றோ ஷரியத்திலே எங்குமே சொல்லப்படவில்லை. ஒரு நாட்டில் ஹிஜ்ரத்து கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லாமல் அங்கேயே தங்கியிருப்பதுதான் பாவம். அது நீங்க சில முஸ்லீம்லேயே சில ஹதீஸ்கள் வரும், முஸ்லீம்களுடைய தேசத்திற்கு வராமல் காஃபிர் தேசத்திலேயே தங்குபவனை பற்றி இழுத்தும் படித்து வரும். அது எதுக்குன்னா, ஹிஜ்ரத்து கடமையாக்கப்பட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் முஸ்லீம்கள் எல்லாம் மொஹல்லாவா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தும் இல்ல என் சொந்தக்காரன் இங்க இருக்கிறான், என் சொத்து இங்க இருக்குது, என் வியாபாரம் இங்க இருக்குதுன்னு இருக்கிறானே அவனை பற்றி வந்தது. சரி இப்ப நம்ம ஹிஜ்ரத் பண்ணி போலான்னு முடிவு பண்ணாலும் யார் நம்மளை ஏத்துக்க முடியும், யாருங்க ஏத்துக்க முடியும், ஏத்துக்கிறதுக்கு யார் தயாரு? இங்க கிலாபத்து கிலாபத்துங்கிறவங்க தனியான நாடா வச்சிருக்காங்க, வீடு கூட இல்லை யார்ட்டையும், இங்க ஊரே இல்லை, நம்ம எங்க நாட தேடுறது. பதினாலு சகோதரர்கள் அர்த்தமற்ற வாதம். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு முக்கியமான உதாரணம், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சி தலைவராக இருந்த ஒருவர் இஸ்லாத்திலே வந்தார். யார் அவர்? நஜாஷி மன்னர், மும்தாஸ். நஜாஷி மன்னர் இஸ்லாத்திற்கு வந்து முஸ்லீமா இல்லையா? அவரு முஸ்லீம், ஆட்சி தலைவரா இல்லையா? அவர் இஸ்லாம் ஆனதற்கு பிறகு அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அபிசீனியாவில் இஸ்லாமிய ஆட்சி அமுல்படுத்தினாரா? இல்லை. ஏன்னா அமுல்படுத்தியிருந்தா அவருக்கு அங்கே என்ன நடந்திருக்கும்? முடிச்சிருப்பாங்கிறது இல்லை, ஜனாசா தொழுகையை தொலை வச்சிருப்பாங்க. அவருக்கு தொழுகை நடந்துச்சா? இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆட்சி தலைவருக்கு என்ன நடக்கல? அங்க ஜனாசா தொழுகையே நடக்காதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா அவங்களுக்காக நடத்தினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாஷி மன்னரை பற்றி சொல்லும் போது புகழ்ந்துதான் சொன்னார்களே தவிர, இஸ்லாம் போயும் இஸ்லாமத்தை அவர் அங்கே நிலைநாட்டவில்லை, கிலாபத்தை அவர் நிலைநாட்டவில்லைன்னு அவர் பழிச்சாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப அகிலத்தினருக்குடைய அண்ணலும் பெருமானார் பழிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பழிச்சுக்கணும்? அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனார் சகோதரர்களை, நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களில் பலர் இன்னொரு ஆட்சியாளர்களுக்கு கீழ் வாழ்ந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் போது யார் ஆட்சி தலைவர்? ஈசா நபி ஆட்சி தலைவரா? ஈசா நபி ஆட்சி தலைவரா இருந்தால் அவரையும் சிறுவையில் அறையிறாங்க. அப்ப ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்குமுறைப்புக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தானே அவர் சிறுவையில் அறையப்பட்டார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தாரா இல்லையா? எது வரைக்கும் இருந்தார்? தாவாவிற்கு ஒரு தடை வரும்போது தான் போனார். அது வரைக்கும் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் அவர் இருக்கத்தான் செய்தார். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமீர் முமினா இருந்தாங்களா, ஒட்டுமொத்த முஸ்லிம் அவங்க மக்களுக்கும் தலைவரா இல்ல, அவர் நிதியமைச்சராகத்தான் இருந்தார். அவருக்கு மேல யார் இருந்தார்? அங்க மன்னர், அந்த மிஸ்ரின் மன்னர் தான் இருந்தார். அவர் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டினார் அப்படிங்கிற பற்றியான குறிப்புகள் இல்லை. ஒருவேளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொல்லியிருக்கலாம், அவர் ஏற்றிருக்கலாம் ஒரு விஷயம். ஆனால் அப்படி இருந்தால் நபிமார்களை விட வேற யாரோ எப்படி தலைவரா இருக்க முடியும்? ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபி இருக்கும்போது நபிதான தலைவரா இருக்க முடியும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ட்ரோலில் அத்தனை ஆட்சியும் இருந்திருந்தால் அவர் தான் அந்த தேசத்திற்கு தலைவராக இருந்திருக்க முடியும். ஜனாதிபதியாக பிரதமந்திரியாக இருந்திருப்பார், ஒரு நிதியின் மட்டும் அமைச்சராக இருந்திருக்க மாட்டார். அதே போன்று இன்னும் சொல்லணும்னா சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீன் தேசத்திலே இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பக்கம் மக்களுக்கு ஆட்சி தலைவராக, அதாவது நபியாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மருமகன் மாமனார் என்கிற உறவு தான் வந்ததே தவிர, நபிமார்கள் என்கிற அடிப்படையில் தான் ஒரு உயர்ந்ததே தவிர, மூசா நபி தன்னுடைய தேசத்தில் அமுல்படுத்த வேண்டிய ஆட்சிகள் எல்லாம் மதீனில் போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மேல கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குதா? அப்ப ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் கலட்டிக்கல, அவங்கவுங்க அப்படி எப்படி இருந்துகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை தான் எல்லாம் இதற்காக சொல்கிறேன் என்றால், உதாரணத்திற்காக ஆட்சி என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஆட்சியை நிர்பந்தப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், ஒரே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் தேசத்தில் நபியாக இருந்தார்கள். ஏன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியாக நிறுவி, நான் மூசா நபி தான் ஜனாதிபதி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தேசத்திற்கு ஆளுநர் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு வந்ததுன்னு குர்ஆன்ல இருக்குதா? இதெல்லாம் எதற்காக என்றால், தௌஹீதோடும் ஷிர்கோடும் ஒப்பிடும் போது கிலாபத் என்பது அந்த அளவிற்கு நீங்கள் பூஸ்ட் கொடுக்க வேண்டிய, வெயிட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த அதே காலகட்டத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி தலைவராக இருந்தாரா? எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட செய்திகளை அந்த மக்கள் செஞ்ச போது பாதுகாப்பு தேடி ஓடத்தான் செஞ்ச, விளக்குதா உங்களுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆட்சி ரீதியான விஷயங்களை கொண்டு போய் லூத் அலைஹிஸ்ஸலாம் இதை நிர்பந்தித்தார்களா? அவங்க பாட்டுக்கு அங்க தாவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க பாட்டு இவங்க. இன்னொன்னு சொல்லணும்னா, நபிமார்களில் யாராவது ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரே ஒரு குறிப்பை காட்டுங்க. ஆனா நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, குறிப்பாக பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், எப்படி கஸ்தப்தும் ஃபரீகன் வ கஸ்தப்தும் தக்துலூர், நபிமார்களில் சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை நீங்கள் கொன்று குவித்தீர்கள். அப்ப தாவாவின் களத்தில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே தவிர, எந்த களத்தில் அவர்கள் கொல்லப்படவில்லை? போர்க்களங்களில் அவர்கள் கொல்லப்படவில்லை. ஏன்னா போர்க்களத்தை குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்றால், இன்ன ஜுனுதனா லஹுமுல் காலிபூன், நம்முடைய படைப்பட்டாலும் தான் போரிலே வெல்லக்கூடியவர்கள் என்று கடந்த சரி பண்டைய சரித்திரத்தை நபிமார்களுடைய வரலாறை சொல்கிறான். அப்ப நபிமார்கள் போர் செய்திருக்கிறார்கள், ஆனா போர்ல அவங்க என்ன செய்யப்படல, எந்த நபியும் கொல்லப்பட்டதாக ஆதாரபூர்வமான அறிவிப்பு இல்லை. தாவாக்களத்தில் தான் நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் திருக்குறான் நமக்கு சொல்லுது. இன்னும் ஒரு படி மேல போனோம்னா, ஹஜ்ஜத்துல் வதாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சொன்னதற்கு பிறகு, இங்க வந்திருப்பவர் வராதவருக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னவன, சஹாபாக்கள்ல பல பேர் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வாகனம் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசையை நோக்கி போனாங்க. போனவங்கள பல பேர் திரும்பி வரலன்னு சஹாபாக்களே சொல்கிறார்கள். போன எந்த சஹாபியாவது எந்த ஊருக்குள்ளேயாவது போய் கிலாபத்தை நிலாட்டுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆனா அவங்க போனது தாவாவுக்கு தான் போனாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் மாலிக் இப்னு தீரா தாபிஈ, அதே போன்று தமீம் உத்தாரி. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு தமீம் அன்சாரின் பேர் இருக்கு. ஏ சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க பல இடங்களுக்கு, போன எல்லா இடத்திலும் தௌஹீதை போதித்து ஷிர்கைத்தான் ஒழித்தார்களே தவிர யாரும் என்ன செய்யல, கிலாபத்தை நிலைநாட்டுவதற்காக நான் உயிரை விடுகிறேன்னு சொல்லல. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் மக்கள் தொகையை பற்றி சொல்லும் போது 157 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். இது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் வந்த புள்ளி விவரம், அதற்கு பிறகு இன்னும் சரியான புள்ளி விவரத்தை எடுக்கவில்லை. அது ஒரு மாதிரியாக தகவல்கள்

பவர் படைத்த நாடுகள் சவுதி, குவைத், கத்தர், பஹ்ரைன், அம்மான், துபாய், அதாவது இமாரத், எமிரேட்ஸ். இந்த ஆறு நாடுகள் தான் வளைகுடா நாடுகள். இந்த வளைகுடா நாடுகள் போக நிறைய அரபு நாடுகள் இருக்கிறது, லெபனான், அம்மான் அப்படி நிறைய நாடுகள் போகும், யமன், அதெல்லாம். இந்த எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களை எடுத்தோம்னா 20%. இந்த 20% முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளில் இஸ்லாம் சவுதி அரேபியாவை தவிர வேறு எங்கேயும் கம்ப்ளீட்டா இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி நடைபெறுது நம்மளால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கிற தவிர இவங்க எல்லாம் கிலாபத்தை சேராங்களா, கிலாபத்தின் அடிப்படையில் எங்கேயும் போவதாக என்ன கிடையாது, தகவல் கிடையாது. அதுக்கடுத்து உலக முஸ்லீம்கள் சுமார் 12% பேர் இந்தோனேசியாவில் சிறுபான்மையினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா சிறுபான்மையிலேயே பெரும்பான்மை அவங்கதான். 20% முஸ்லீம் கழிச்சுட்டு மீதி இருக்கிற 80% சுமார் 12.9 கிட்டத்தட்ட 13% முஸ்லீம்கள் எங்க இருக்கிறாங்க, இந்தோனேசியால. ஹிலாபத்தின் அடிப்படையில் வாழாதவன்னு சொன்னா இந்த 13% நீங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கடுத்து நம்ம பாகிஸ்தான்ல 11%, இந்தியால 10%. இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், இதை மட்டும் சேர்த்தாலே சகோதரர்களே சுமார் 42% முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 42% முஸ்லீம்கள் ரிபப்ளிக்னா என்னது, ஜனநாயகம் சொல்றானா இல்லையா, அந்த அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான். எல்லாத்தையும் காஃபி ஆக்கிடலாமா, அப்படித்தானேங்க? அதாவது அல்லாஹ் இறக்கியதன்படி தீர்ப்பளிக்காதவன் காஃபிரு அப்படிங்கிற வசனத்துக்கு நீங்க நேரடியா அந்த நேரடி அர்த்தத்தை தான் தருவேன் என்று அடம் பிடித்தால் உலகத்தில் வாழுகிற சுமார் 90% முஸ்லிம்களை நாம் காஃபிர் என்று சொல்ல வேண்டி வரும். உதுவில்லா. அதுக்கடுத்து அப்படியே பாருங்க, ஈஜிப்த் அரபு நாடு தான், ஆனா அவன் நாட்டுல ரிபப்ளிக். ஜும்ஹூரியத்து மிஸ்ரல் அரபியான் தான் போட்டிருக்கானே தவிர அவன் மிஸ்ரல் இஸ்லாமியான்னு போடல. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு என்ன பேரு, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. பாகிஸ்தானுக்கு ஜும்ஹூரியத்து பாகிஸ்தான் அல் இஸ்லாமியா, அதாவது இஸ்லாமிக் பாகிஸ்தான் ரிபப்ளிக். அது இப்ப சவுதி அரேபியாவுக்கு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. பஹ்ரைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பஹ்ரைனுக்கு கிங்டம் ஆஃப் பஹ்ரைன். கத்தருக்கு தௌலத்து கத்தர், குவைத்துக்கு ஸ்டேட் ஆஃப் குவைத் அப்படின்னு வச்சிருக்க. யாரும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாத்தை சேர்க்கல. பாகிஸ்தான் தான் அவனுடைய நாட்டில் என்ன வச்சிருக்கிறான், ஜும்ஹூரியத்து பாகிஸ்தான் அல் இஸ்லாமியான்னு வச்சிருக்கான். பாகிஸ்தான்ல ஹிலாபத்னு சொல்ல முடியுமா, இங்கேயாவது இங்க இருக்கிற தவீது கூட அங்க இல்ல. நம்ம வெளிநாடுகள்ல ஜாலியாத்துகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குன்னு நிறைய இடங்கள்ல ஜாலியாத்தே இல்லை. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் ஜாலியாத்தா வேலை பார்த்தானே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு தான் வேலை பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் குவைத்தில் இருந்த காலத்தில் ஆரிஃப் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ஷேக், உலக பெரிய தாடி, பாகிஸ்தானி. ஆனா அவர் அஸ்லன், அவர் பாகிஸ்தான்ல பிறந்தவரு. ஆனா அவர் யாருக்கு ஒர்க் பண்றாரு, இந்தியாவில் உள்ள உருது முஸ்லீம்களுக்கு தான் சலஃபியத்தை தாவா பண்றாரு. ஏன்னா தௌஹீதுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது பாகிஸ்தானி. அப்ப அப்படின் போது பாகிஸ்தான்ல கிலாபத் நடக்குதுன்னு ஷரியத் படி சொல்ல முடியாது. இப்படியே நீங்க பாருங்க சகோதரர்களே, அதாவது இந்த முதல் அரபு கண்ட்ரிஸ் அல்லாம இந்தோனேசியா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், இஜிப்து, நைஜீரியா, ஈரானு, துருக்கி, அதே போன்ற சில ஐரோப்பிய நாடுகள், அல்ஜீரியா, மொரோக்கோ, ஈராக்கு, சூடானு, ஆப்கானிஸ்தான், எத்தியோப்பியா, இதர நாடுகள், இதுதான் உலகத்துல ஓரளவுக்கு முஸ்லீம்கள் கொஞ்சம் பல்கா வாழக்கூடிய பிரதேசங்கள். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்கிற ஆஸ்திரேலியா கண்டங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் இருந்தாலும் ரொம்ப சொற்பமாக அவர்கள் வாழ்வதனால் அந்த அதர்ஸ்ல அவங்களை எல்லாம் சேர்த்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் இறக்கியதன்படி தீர்ப்பளிக்காதவன் காஃபிர்னு சொன்னா உலகத்துல இப்ப யாரு முஸ்லீம், இப்ப எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான பேச்சு. இதற்காகத்தான் சகோதரர்களை, உலமாக்களுடைய வழிகாட்டுதலும் ஆழ்ந்த படிப்பு சிந்தனையும் நமக்கு வேண்டும். படிக்கக்கூடிய ஆர்வமும் உலமாக்களின் வழிகாட்டுதலில் போக வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாத காரணத்தினால் தான் எல்லோரும் வந்து இன்றைக்கு களைத்து விட்டு போய் விடுகிறார்கள். அடுத்து பாருங்க, சரி அப்படி பார்த்தா முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு போகலாமா போகக்கூடாதா, பிரயாணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கற்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தொழில்துறைகளை அறிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்னு மசூத் அவர்களையும் இப்னு சலமா ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு பேரையும் யமன் தேசத்திற்கு அன்றைக்கே தொழில் கற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் யமன் இஸ்லாத்திற்கு வரவில்லை. இதெல்லாம் ரொம்ப டீப்பா உள்ள போகும்போது நமக்கு தெரியக்கூடிய விவரங்கள். அப்ப சரி, இன்னொண்ணுங்க, முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாட்டில் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீனுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பே இது, பிராந்தியத்தை தாண்டி சர்வதேச கொள்கையை கொண்டது. அதனால தான் குரானில் எல்லாம் ரப்புல் ஆலமீன் என்கிற வார்த்தையை மட்டும் சுமார் 34 இடங்களில் பயன்படுத்துகிறான். ரப்புல் முஸ்லீமின் என்று எங்கேயாவது வருதா? அப்படி வரல. ரப்புல் அப்ப ஒட்டுமொத்த பேருக்கு ரப்புல் அல்ல, அவனை பத்தி நம்ம சொல்றதுக்கு காஃபி நாடுகளுக்கு போனாதானே சொல்ல முடியும், அல்லது நம்மோடு இறை மறுப்பாளர்கள் வாழ்ந்தாதானே சொல்ல முடியும். முஸ்லீம்கள் மட்டுமே ஒரு இடத்துல இருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாத்தையும் அடிக்கணும், வெட்டணும், குத்தணும்னா இப்ப யாருகிட்டதான் தாவ பண்றது? அப்ப யார் இடத்துல போய் இஸ்லாத்தை சொல்றது?
அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லும் போது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றுதான் சொல்லுகிறான். 21:107 குரானை பற்றி சொல்லும் போதும் அகில உலகங்களில் அகில மக்களுக்கு இது ஒரு நினைவூட்டல் என்றுதான் சூரா சாதில் 87 சொல்றான். காபாவை பற்றி சொல்லும் போதும் அவ்வளவு வைத்து ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற இல்லம் அவனவன்

0: வேதாத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தாராளமா என்ன செய்யலாம், உள்ள போயிடலாம். அப்படிதானே காபாங்கிறது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அங்க உள்ள வரணும்னா ஒரே கண்டிஷன், என்ன கண்டிஷன், லா இலாஹ இல்லல்லாஹ், முஸ்லீம் ஆயிட்டா நீ உள்ள வந்துடலாம். இப்படி பிராந்தியத்திற்கு நிறத்திற்கு இடத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சகோதரர்களே, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதாரணமாக சொன்னேன். இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பான்மையினர்களை அனுசரித்து என்று சொல்வதை விட நமக்கிடையில் ஒரு சிக்கலோ இணைஞ்சலோ வராமல் நாம் ஒரு தார்மீக அடிப்படையில் வாழ்வதற்குண்டான ஒரே காரணம் இஃத்தியாரு அஹஃபில் வரை. இருவரும் பாதிப்புகளில் எந்த பாதிப்பு கொஞ்சம் அதாவது வெயிட்டில் கம்மியாக இருக்கிறதோ அந்த ஒரு பாதிப்பை நாம் செய்கிறோம். ரெண்டு தவறுகள், பெருந்தவறுகள் ரெண்டு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை வந்தா எந்த தவறில் பாதிப்பு கம்மி அதை செய்யும். அதுக்கு உதாரணம் நீங்க பார்க்கணும்னா சூரத்து நிசால 83வது வசனம். டைம் ஆகுது, ஒரு 10 நிமிஷம், 4:30 முடிச்சிடறேன், 4:25 முடிச்சிடறேன் சார், 4:30 தொழுகையா, சரி இதோ இதா ஜாஹும் அம்ரு மினல் அம்னி அவில் கௌஃப், அச்சம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்தி அவர்களிடத்தில் வந்தால் அதாவு பிஹி, அதை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள். வலவு ரத்தூஹு இல ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹும், அல்லாவின் தூதரிடத்திலும் அவர்களுக்கு அதிகாரத்தில் அமைக்கப்பட்ட தலைவர்களிடத்தும் அதை அவர்கள் எடுத்துச் சென்றால் அதிலிருந்து கருத்தையும் சட்டத்தையும் எடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தெளிவான வழியை காட்டுவார்கள். இந்த வசனத்தை நீங்க நல்லா வீட்டில் போய் படிங்க. அம்னு ஹவுஃப், பாதுகாப்பு அச்சம், இது இரண்டுமே ஒரு தேசத்தில் வாழ்வது சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஒரு தேசத்தில் இருப்பதா இருக்கக்கூடாதா, ஒரு தேசத்தில் வாழலாமா இல்லையா என்பதை யார்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அமீர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டாங்க, அது தப்புதான், ஆனா எதுக்கு போட்டாங்க, அங்கு வரக்கூடிய மன்னன் அந்த கப்பலை அபகரிக்கிறான், அப்போ ஒரு பெரிய இடையூறில் இருந்து தப்பிப்பதற்காக சின்னதை செஞ்சாங்க. அதே போன்று ஒரு சிறுவனை கொன்றார்கள், எதற்கு கொண்டார், கொலை செய்வது தப்புதான், ஆனா எதற்காக கொண்டார்கள், எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய தீமையை தடுப்பதற்காக ஒரு சின்ன தவறை செய்தார்கள், சின்ன தவறை செய்தார் என்பதை விட செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதே போன்றுதான் இந்த ஜனநாயகத்தின் கீழ் நாம் வாழ்வதும் அல்லது இந்த தேசத்தினுடைய கட்டுப்பாடு ஒருமைப்பாடு இறையாண்மை என்றெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம அப்படி செயல்படுத்தி கொண்டு போவதற்கு ஒரே காரணம் இல்ல, நான் சண்டைதான் போடுவோம்னு முடிவெடுத்தா என்ன நடக்கும், அப்பாவி முஸ்லிம்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள். தாவா பண்ண முடியாது, முஸ்லிம்கள் எல்லோருமே அடங்க மறுப்பவர்கள் அத்துமீறவர்கள் என்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா நம்ம தாவாவும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால் அருமை சகோதரர்களே, கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு சம்ராத் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் லா தஸ்அலி இமாரா, நீ வந்து ஆட்சியை கேட்டு வாங்காதே, அது நிச்சயம் நீ கேட்டு வாங்கினால் அதில் உனக்கு பரக்கத்தே இருக்க. அப்போ தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசத்திற்கே ஆட்சி என்பது அல்லாவாக தந்தால் தான் அது அருளுக்குரியது, தவிர நம்ம சண்டை ஓட்டு வாங்கினோம்னா அதில் என்ன இருக்காது, பரக்கத்து இருக்காது. அதனால் கடைசி கடைசியாக ஒவ்வொருவனும் ஹலீஃபா அவனவன் வீட்டில், ஒவ்வொருவனும் ஹிலாஃபத் அவனவனுடைய வீட்டில். நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஆட்சி தலைவரை போல் ஒரு ஒழுக்கத்தையும் அகீதாவையும் போதிப்பதில் ஒவ்வொருவரும் ஹலீஃபாவாக வீட்டிலே செயல்பட்டு இப்படி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அவரவர்கள் குடும்பத்தை சீர்படுத்துவோம் என்கிற முடிவுக்கு வந்தால் அதுதான் உண்மையான ஹிலாஃபத்து, அவன் தான் உண்மையான ஹலீஃபா. அப்படிப்பட்ட அடிப்படையில் வாழ்வதற்குரிய நல்ல சூழலை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து இஸ்லாத்தை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பொறுமையும் நல்ல மன்ஹஜின் அகீதாவின் அடிப்படையிலான வாழ்க்கை எல்லாம் நமக்கு தரட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய விசேட ஒலிபரப்பை
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இருவரின் விஷயத்தில் பொறாமை இல்லை. ஒன்று, ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனை பற்றிய அறிவை தந்துள்ளான், அவர் அதை இரவிலும் பகலிலும் ஓதுகிறார், பிறருக்கும் கற்றுத்தந்து அதனை நிலைநாட்டுகிறார். 2, ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியுள்ளான், அவர் அதை இரவிலும் பகலிலும் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்கிறார். இவ்விருவர் போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம், அது பொறாமையாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5025, முஸ்லிம் 815.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேரமும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இணைந்திருக்க மறவாதீர்கள்.
4: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்ற

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லா சொன்னார்கள், அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்து, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேச வேலையில்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திகாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, ஆயிரம் ரெண்டாயிரமா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான், என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன, யா அல்லாஹ் சாட்சியாளர்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்கிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் பாருங்கள், அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு முசீலை கொடுத்துவிட்டு கை பேச ஆரம்பிக்கும். உன் நாக்குத்தான் பிறண்டு பிறண்டு பேசும். கை பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேசும், அல்லாஹ் அந்த பெண்ணை பிடித்தேன். அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டு, வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் யா அல்லாஹ் அந்த அநியாயம் வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் யா அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரண ஒன்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கு எல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள். யார் ரசூலல்லா, அவர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யார் ரசூலல்லா ஏன் கேட்டார்கள். நாம் எல்லாம் இப்படி அதி சொன்னால் பண்புகள் என்ன, என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா? நாங்கள் இல்லைப்பா, அதெல்லாம் நாங்கள் இல்லை. நாங்கள் பெரிய பிரச்சாரகர்கள், நாங்கள் பெரிய தியாகிகள், எங்கள் அது வருமா என்ன கேட்டார்கள். உயிர் கொடுத்த தியாக, உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்களுடைய சகோதரர்கள் இன்னமும் பிச்சிழ்த்திக்கும், உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா? அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள், ரசூலுல்லா என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ, தோளில் வெறுப்பு, வெள்ளை, கருப்பு, சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல். யஹுசூன பில்லைலிக்கமாத ஹுதூன, இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது, என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள். சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா, உங்களுக்கு எடுக்கலாமா? இறைவனோடு கொஞ்சம் குழாவிக் கொண்டே இருப்பார்களே, ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு முஹ்சின்களாக நின்று கொண்டு அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன, உணர்வு என்ன? தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு எவ்வளவெல்லாம் நெருங்கினார்கள், எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நெருங்கினார்கள். அதனால் யஹுசூன பில்லைல் கமா தஹ், நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள். இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட நன்மை! இதிலிருந்து பேசப்படுகிற நேரம், இந்த ஹதீஸை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம், ஒரு சிலர்கள் எங்களுக்கே சொல்லுவோம், அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே. இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா? அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா? வைஜா ஹலவ், அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார். தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே, என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக்கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விட மாட்டான். அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதனால் தப்பித்தவரியாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகஜத்திலே வைத்து திருக்குர்ஆனோட உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹஷிய ரஹ்மான் பில் கைபி, யாரு மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன், ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில வீச என்ன கொடுப்பானா, என்ன கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிழல் கொடுப்பான்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنية كري الله بن عدي أرخلي الله رب العالمين يفضي أون عدي أرولال أون عدي ناتة تال الله إند سبيل إنني مغليم إند نيرة تل وند سيرتانو அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூராவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூராவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்க உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூராக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். எத்தனை எழுத்துக்கள்? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். ஐந்து எழுத்துக்கள். காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜகரியா. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முகத்தா என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூராக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இன்னும் விளக்க குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூராக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முகத்தஓடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் எமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹுவின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தார். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை ஆற்றை பிளப்பார்கள், அது இரண்டு துண்டாக பிளந்துவிடும். கையில் தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் குர்ஆனுடைய அந்த மொழிநடை. அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகள் தங்களுடைய அரபி புலமையை பெருமையாக நினைத்தார்கள். தங்களை விட இந்த பூமியில் அரபி மொழியில் புலமை பெற்றவர்கள், கவிதையாக பாடுபவர்கள், அதனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் தான், உங்களுடைய கவிதைகளை விட, உங்களுடைய அரபி புலமைகளை விடவெல்லாம் இது மேலானது. இந்த அரபி மொழியின் நடையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறக்கி இருக்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறே உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதுதான் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா காஃப் ஹா யா ஐன் ஸாத். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தாட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்லாம் மிஃராஜுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு. சந்திரனை தங்களுடைய விரலால் பிளந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தாட்சி. குறைவாக இருக்கக்கூடிய உணவில் பிஸ்மில்லா என்று கூறி தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தால் அல்லாஹ்வின் உதவியால் அந்த உணவு அங்கு இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் முழுமையாகி அதற்கு மேலும் மிஞ்சும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். பின்னால் வரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அறிவித்து கொடுக்கக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நின்ற கல், ஹுத்துபாவுடைய மேடைக்காக அவர்கள் பயன்படுத்திய கல், அதை கொஞ்சம் விளக்கிவிட்டு வேறொரு ஹுத்துபா மேடையை தயாரித்தவுடன் அந்த கல் அழுகக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கற்களும் மரங்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் கூறிய அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு கொடுத்திருந்தான். நோய்களை குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் உதவியால், அதே போன்று நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் இந்த குர்ஆனுடைய மொழிநடை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது தான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்து அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவும் அந்த மக்களுக்கு ஆக்கினான். குல் லஇன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு உங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவியாளராக இருந்து மனிதர்களையும் ஜின்களையும் நீங்கள் ஒன்று கூட்டினாலும் இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். சவாலையும் அல்லாஹ்வை கூறுகிறான், பதிலையும் அல்லாஹ்வை கூறுகிறான். உங்களால் ஒருபோதும் அது போன்ற குர்ஆனை கொண்டு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த கலாம் காஃபிர்களுக்கு சவாலாக அமைந்தது. யாரெல்லாம் இந்த குர்ஆன் முஹம்மது ரசூலிடமிருந்து தான் வருகிறது என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போட்டி கண்டார்களோ, தங்களுடைய கவிதையின் நடையால், தங்களுடைய மொழி நடையால் தூதரோடு யாரெல்லாம் மோதினார்களோ அவர்கள் எல்லோருடைய கதையும் கடைசியில் எப்படி ஆனது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் அளவிற்கே அந்த நிலை அவர்களை ஆக்கியது. யாரெல்லாம் குர்ஆன் இது கவிதை, இது ஜின்களில் புறத்திலிருந்து வருவது, அல்லது முஹம்மது ஏதோ சில ஏடுகளில் இருந்து கற்பித்து கூறுகிறார் என்று கூறி சவால் விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் வந்து அந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்களோ, அவர்கள் எல்லோரும் அந்த சவாலில் தோற்று போய் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சவாலுக்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளுடைய வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுவை தவிர இதனுடைய விளக்கத்தையோ இதனுடைய மொழியுடைய அர்த்தத்தையோ வேறு யாரும் அறிய முடியாது. இரண்டாவது வசனம், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. உங்களுடைய இறைவனாகிய ரப், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள்? இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். விக்ரு ரஹ்மத் ரப்பிக்க அப்துஹு ஜக்கரியா. யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாராக இருந்தாலும் நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நசரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஆனில் எப்படி அழைப்பார்கள்? யா கௌம், யா கௌம், யா கௌம், என் கூட்டமே, என் சமூகமே, என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை, அனுப்பப்பட்ட சமூகத்தை யா பனி இஸ்ரவேல் என்று அழைப்பார். யார்? யா பனி இஸ்ரவேல், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் யா கௌம் என்றுதான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது யா கௌம் என்று அழைப்பதற்கு. அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள். அதனால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு குர்ஆனில் பனி இஸ்ரவேலர்களை யா பனி இஸ்ரவேல், பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர் அவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் ஜக்கரியா அலைஹி ஸலாம். இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹி ஸலாம் நஜ்ஜாராக கார்பெண்டராக, கார்பெண்டர்னா தமிழ்ல ஆசாரி, அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். அவருடைய அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, அவர்களுடைய தலைகள் எல்லாம் நரை கூடி விட்டது. ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் இம்ரான். நபியா, கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில், இவர் நபியா அல்லது நபி இல்லையா, நல்லவரா, லுக்குமானை போன்று அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அது எமக்கு இந்த வகுப்பில் தேவையில்லை. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இம்ரான் அவர்களுடைய மனைவி யார்? குர்ஆனில் அல்லாஹ் இம்ராஅத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா. ஹின்னா, இதுவெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய கதைகளில் வருவது. பனி இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராயிலாத் என்று சொல்லுவார்கள், அந்த கதைகளில் வருவது. தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி அனுமதித்தார்கள்? குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்ராயிலாவுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள். ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன், அல்லாஹ்விற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 35-36 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ, என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன், என்னிடத்திலிருந்ததை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ், இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ செவியேற்க கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத், ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்சா, யா அல்லாஹ் நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று, ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பாள், பெற்றெடுத்தாள் என்று. ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. அந்த பெண் சொல்கிறாள், ஹின்னா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். வைன்னி சம்மை துஹா மரியம் வைன்னி உஈதுஹா பிக வதுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானிர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள், இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர, குழந்தை ஆரோக்கியமான முறையில் சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவாளாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து என்னுடைய சமூகம் பெற வேண்டிய படிப்பினையாகும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான். இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது. தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த, ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் இதே வசனத்தை ஓதி காட்டினார்கள், வ இன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த பெண்ணை குறித்து, இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பெண்ணை ஷைத்தானுர் ரஜீம் தீண்டுவதில் இருந்து என்ற வார்த்தையை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த பெண்ணுடைய ரப் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். பி கபூலின் ஹசன், அழகிய முறையில். வ அம்பதஹா நபாத்தன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில். மரியமை வளர்த்தவன் யார்? சுப்ஹானல்லாஹ். வ அம்பதஹா நபாத்தன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான். இங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்படுத்திக் கொண்டார். எப்படி பொறுப்படுத்திக் கொண்டார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 44வது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான், ذلك من انباء الغيب نوحيه اليك وما كنت لديهم اذ يلقون اقلامهم ايهم يكفل مريم وما كنت لديهم اذ يختصمون. அல்லாஹ் கூறுகிறான், நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை. وما كنت لديهم, நீ அவர்களோடு இல்லை தூதரே. தங்களுடைய பேனாக்களை எழுதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது, யார் மரியமை பொறுப்பெடுக்கக்கூடிய விஷயத்தில் அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு, அதை கொண்டு அவர்கள் குழம்பிய அந்த நேரத்திலும், நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன், ஹின்னா அவர்களுடைய, ஹின்னா அவர்கள் ஆண் குழந்தைதான் என்று நேர்ச்சை செய்தார்கள். இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ்தான் கொடுத்தான், அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது. அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன், இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால்குடி மரக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக, மரியமை பாதுகாப்பதற்காக அலைஹிஸ்ஸலாம், மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை, அக்கைதாவை கற்றுக் கொடுப்பதற்காக, இல்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இம்ரானுடைய மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார், அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன். ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள், அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும். எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள், எம்முடைய பேனாக்களை நாம் எழுதக்கூடிய எழுதுகோலை ஜோர்தானுடைய நதியில் வீசுவோம், ஜோர்தானுடைய நதியில் வீசுவோம். அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ, இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். இதுல் கூன அக்கலாமகும், அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை, அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை. நபியே, சுப்ஹானல்லாஹ், எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது. எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், அல் மிஹ்ராப் என்றால் முன்னால் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மெஹ்ராபுக்கு, அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது, வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள். சாதாரண ரிஸ்க் அல்ல, அது ஒரு மாற்றான ரிஸ்க், யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும், கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும். மரியமை பார்த்து கேட்பார்கள், காலையா மரியம், இது எங்கிருந்து உமக்கு வந்தது, இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார்? காலத் சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹுவ மின் இந்தில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வருவது. சொன்னார்கள் இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பார். ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான், அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த நம்பிக்கை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஈமானோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய உறுதியில், அல்லாஹ்வுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா? எனக்கும் குழந்தை இல்லையே, நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அவர்களுக்கு வருகிறது அலைஹிஸ்ஸலாம். இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அதுவரை குழந்தைக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யவில்லை. இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இப்போதுதான் இந்த இடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை, ஒரு அழகிய குழந்தையை, ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக. இன்னக ஸமீஉ துஆ, நீ துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். துஆஉ ஜக்கரியா, அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அருளை நீங்கள் நபியை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜக்கரியா, அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது, அவருடைய ரப் என்பது அல்லாஹ்வை தவிர வேறியா, பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பை அழைத்த பொழுது அவர், அல்லது அல்லாஹுவை அழைத்த பொழுது அவர் என்று கூறாமல் அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது என்று ஏன் கூறுகிறான் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவுடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். துஆவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும், என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கூறும் பொழுது அவருடைய ரப்பை என்றுதான் அல்லாஹ் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன், என் இறைவன் அவன், எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும், நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்று என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும். அப்படித்தான் ஜக்கரியாவும் உரித்தாக்கினார். அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார், ரப்பி என்று அழைத்தார், ரப்புனா என்று அழைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இதுநாதா ரப்பஹு, அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா அன் ஹஃபியா, ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார். இதுநாதா ரப்பஹு நிதா அன், நாதா நிதா அன், இரண்டு முறை அர்த்தம் தான். அவருடைய ரப்பை அவர் அழைத்தார், எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான். ஏன் அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான், உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான். இன்னாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, ஹஃபி என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்று அர்த்தம். நிதா அன் ஹஃபியா, மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார். இத்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, ஏன் மறைவாக அழைத்தார்? இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தஃப்ஸீரில். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும், இரையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தமில்லாமல் கூறக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன். அல்லாஹ்விற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான். சத்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம். ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சத்தத்தோடு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நிதானப்படுத்துங்கள், அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை, இன்னஹு மஅகும், உங்களோடுதான் அவன் இருக்கிறான், இன்னஹு ஸமீஉன் கரீம், நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நிதா அன் ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன? ஏன் மௌனமாக அழைத்தார்கள்? மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று, மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, இன்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால், அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது? தள்ளாடக்கூடிய வயது, குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது. இதுவரை அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை, இப்போதுதான் கேட்க போகிறேன். இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள். என்ன அழைப்பு அது? துஆவு ஜக்கரியா என்ன? கால ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல الرأس شيبا ولم اكن بدعائك ربي شقيا. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தருகிறார்கள். தான் யார், அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே தெளிவுபடுத்துகிறார். கால ரப்பி, என் ரப்பே, இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. அப்படி என்றால் வயதாகிவிட்டது, என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னால் முடியாதியா அல்லாஹ், நான் பலகீனமானவன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய தலைமுடிய என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது, முழு தலையிலும் நரை சூழ்ந்து விட்டது, நரையால் அது முழுமையாகி விட்டது. இதை கூற வருகிறார்கள், வயதாகி விட்டேன், இதற்கு மேல் என்னால் முடியாது யா அல்லாஹ், வலம் அகும் பி துஆஇக ரப்பி ஷக்கியா, ஆனால் ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ்விற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை, அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை. முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வலம் அகும் பி துஆஇ ரப்பிக் பி துஆஇக ரப்பி ஷக்கியா, உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. ஐந்தாவது வசனம், وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتْ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. سبحان الله. وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي, يا الله எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன், அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா? வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா? நபிமார்களுடைய வாரிசு யார்? வாரிசு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது. அல்லாஹ் அமைத்த நியதி அது. நபிமார்களுடைய செல்வம் சதக்கா, அவர்கள் விட்டு செல்வது அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதை பயந்தார்கள்? நபிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபுவா, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது நுபுவத்துடைய இல்ம், இந்த கல்வி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ, அல்லது எனக்கு பிறகு இந்த இல்மை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ, அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இல்மில், நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில், நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம், என் வாரிசுகள், என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாஹ்விற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ, வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன். என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம் ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது யா அல்லாஹ். வக்கானத் இம்ராத்தி ஆக்கிரா ஃபஹப் லி மின் லதுன்க வலியா, எனக்கு எதுவும் தெரியாது, இதுவெல்லாம் என்கிட்ட இருக்கு, கைகள்லாம் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு, முடியாது, என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனா எனக்கு குழந்தை வேணும், உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக. அவர்கள் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும், யாக்கூபுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். எதில்? நுபுவத்தில், இந்த இல்மில், இந்த மன்ஹஜில், இந்த கொள்கையில், இந்த குணத்தில். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும், அவரை மக்கள் நேசிக்க வேண்டும், நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால், யா அல்லாஹ் நீ அவரை பொருந்திக்கொள், அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு, மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தான். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இப்படி ஒரு வயதானவர்

பாடமாக தெரிகிறது. யாரா சொல்லு? ஓகே, அப்புறம் யாராவது பின்னாடி? அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது. இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும். இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹுவை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும்? எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் இருந்ததா? பூமியிலிருந்து விளைந்ததா? அது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள், அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? கிடையாது. அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் எமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு, அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று. ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், இதனுடைய தன்மை இதுதான். ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன், அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான். பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள். ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம், ரெண்டு வருஷம் கேட்டோம், அதுக்கு மேல போச்சா? இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட, என் பிரார்த்தனை எல்லாம் அல்ல செவிமடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளவுதான், இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன், எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன், எத்தனையோ முறை அல்லாவிற்கு சுஜூது செய்தேன், எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என்ற என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இது, இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடுயா அல்லாஹ், எனக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதியில்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான், நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும், அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ் நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தையெல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பதிலளித்தான்?

0: இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எந்த முறையில் விளக்கம் கூறினான்? அல்லாஹ், நான் கொடுப்பேனா அல்லது கொடுக்க மாட்டேனா? தளர்ந்து விட்டாய் ஜக்கரியா, உன் தாய், உன் குழந்தை, உன் மனைவிக்கு அது பாக்கியம் இல்லை ஜக்கரியா என்று அல்லாஹ் பதில் கூறினாடா? அல்லது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றினானா? எப்படி நிறைவேற்றினான்? யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினான்? யார் அந்த மனிதர் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக இஹ்லாஸின் அடிப்படையில் பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
1: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
3: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
1: தொடர்புகளுக்கு 0774906166.
4: You are listening to muslimwanoli.com.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
5: அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. سرو بغلم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நிம்மதியை இழக்க செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது, ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம், சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு. அதை சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் ஒன்று இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமை யாஷ்வான் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுபஹு ஷைத்தானன் ஃபஹுலஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும் என்னி அவுதுபிக்கம் என்ன ஹுபுசி வல் ஹபாய்த் என்றுட்டு போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதியிருக்கும்.
4: بسم الله الرحمن الرحيم
6: صدق الله العظيم நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
8: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أنفسهم وتبين لكم كيف فعلنا بهم وضربنا لكم الأمثال وقد مكروا

0: ஹவுல ஜஹன்னம்.
1: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

நிகழ்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

استبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا.

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: يوسف أعرض عن هذا واستغفر.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபஹ் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.